ஒருவரும் கிறிஸ்துவுக்குள்ள அதிகமாக வளர உதவி செய்கிறார்கள். கிறிஸ்துவ நிமித்தம் ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் ஆலோசனைப்படி நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, கிறிஸ்துவே அவருடைய மூளைக்கல்லாம் இருக்கட்டும், கிறிஸ்துவே அவருடைய அஸ்திபாரமாக

0: இந்தியா. இப்பொழுது விக்டோரியா டைம் 5 மணி, டொரண்டோ டைம் 8 மணி பின்னேறம். அடுத்த ரெண்டாவது மெசேஜ் கொடுக்க வருகிறார் விக்டர் போல் இந்தியாவில் இருந்து. அவருடைய செய்தியை கேட்போமா? இதோ அவருடைய செய்தி.
1: அமர்ந்து கொள்வோம். நிரந்தரமான முதலமைச்சர் யார்? அதான் தலைப்பு, செய்தியின் தலைப்பு. நமக்கு நிரந்தரமான முதலமைச்சர் அவர் பேர் இயேசு. கரங்கத்தட்டி கத்துறா அல்லேலூயா. நம்ம குடும்பத்துக்கு நிரந்தரமான முதலமைச்சர் இயேசு. நம்ம தனிப்பட்ட வாழ்வுக்கு நமக்கு நிரந்தரமான முதலமைச்சர் இயேசு. நம்ம பொருளாதாரத்துக்கு அவர்தான் முதலமைச்சர். நம்ம சந்ததிகளுக்கு அவர்தான் முதலமைச்சர். அவரை டிரான்ஸ்பர் பண்றதுக்கும் ஆள் கிடையாது, அவரை மாத்துறதுக்கும் ஆள் கிடையாது, அவரை கருத்து அவரை கவுத்துறதுக்கும் ஆள் கிடையாது. அல்ல இல்லையா? அவர் நித்திய ராஜா, நித்திய நித்தியமான ஒரு முதலமைச்சர் அவர் இயேசு. அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். யாரு? அவர் தான். ஒருத்த வந்து சீட்டில் அமரணும்னா அவர் தான் அனுமதி கொடுக்கணும். அவர் உலக ரட்சகர் என்று வேதம் சொல்கிறது. உலக ரட்சகர் இயேசு. அவர் சர்வ ஞானி, சர்வத்தையும் படைத்தவர், சர்வ வியாபி. அவர் பேர் இயேசு. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நித்திய பிதா, சமாதானத்தின் பிறவு, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, ஞானிகளுக்கெல்லாம் ஞானி, அதிகாரமுள்ளவர்களுக்கெல்லாம் அதிகாரம் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், எல்லா தேவர்களுக்கும் மேலானவர். அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கத்தரங்கப்படுத்துமா? அல்லேலூயா. அவர் தான் நமக்கு வந்து நிரந்தரமான ஒரு முதலமைச்சர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. கிடைச்ச 1000 ரூபாய் போச்சா? இவன் வந்திருக்கவன் 2500 தருவானா அப்படின்ற குழப்பம்லாம் நமக்கு வேணாம். பல 1000களை கர்த்தர் நமக்கு தருவார். வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். சங்கீதம் 34:10, சிங்கக்குட்டிகள் தாழ் சேர்ந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. அல்ல இல்லையா? அவதான் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, அவர் வந்து ஞானிகளுக்கெல்லாம் ஞானி. உலகத்துல இருக்கிற அத்தனை பிரசிடண்டுகளுக்கும் யார் பிரசிடண்ட் தான்? இயேசுதான் பிரசிடண்ட். உலகத்துல இருக்கிற அத்தனை அதிகாரிகளுக்கும், அத்தனை பிரதமருக்கும், அத்தனை மோடிய வந்து அமித்ஷா தான் இயக்கிட்டு இருக்கிறான். தப்பு. மோடிய பயன்படுத்துறது இயேசு. அல்ல இல்லையா? அமித்ஷாவை பயன்படுத்துறது இயேசு. அதைங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு முடிவோட தலையில விழாது.
2: அவர் எல்லாமே பார்த்துக் கொள்ளுகிற தேவர், எல்லாமே வழி நடத்துகிற தேவர். இந்த கடைசி காலத்துல எல்லாமே நடக்கும். பைபிள்ல என்ன சொன்னதோ அதான் நடக்குது. ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் தோன்றும். இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் நாளைக்கு இருக்க முடியாது, நாளைக்கு இருக்கிற முதலமைச்சருமே அதுக்கு அடுத்து இருக்க முடியாது. ஆனால் இயேசு என்றைக்கும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நாம் அவருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். அவர் தான் நமக்கு நிரந்தரமான ஒரு முதலமைச்சர். யார்டா? இயேசுதான். அவரை நம்பாம கெட்டவர்கள் கோடி பேரு, நம்பி கெட்டவர்கள் ஒருவர் கூட கிடையாது. அது இல்லையோ? இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ரெண்டாவது, அவராலே ஆளுகை செய்கிறார்கள். இன்னைக்கு முதலமைச்சர் கலெக்டரா இருந்தாலும் சரி, ஆசிரியர்களா இருந்தாலும் சரி, முதலமைச்சரா இருந்தாலும் சரி, கவர்னரா இருந்தாலும் சரி, அவராலதான் ஆளுகை செய்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, எடுத்துக்கொள்வோம் நீதிமொழிகள் 8:16. நீதிமொழிகள் 8:14, 15, 16 மூன்று வசனங்களை வாசிக்கிறேன். 14, 15, 16. ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி, வல்லமை என்னுடையது. என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிறப்புகள் நீதி செலுத்துகிறார்கள். என்னாலே அதிகாரிகளும் பிறப்பு

0: பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். அல்லையா, கவனிக்கிறீங்களா? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னாலதான் எல்லாருமே ஆளுகை செய்கிறார்கள். எல்லாருமே ஆளுகை செய்கிற ஒரு காரியம் என்னாலதான் வழிநடத்தப்படுகிறார்கள், என்னாலதான் பாதுகாக்கப்படுகிறார்கள். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவாக இருக்கிறார். அவர் பேரு இயேசு. அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது இந்த உலகத்துல. தமிழ்நாட்டுல மதுரையில கொடிமங்கலத்துல இயேசுநாதருடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது. அல்லையா, ஏன் 2022 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கிறிஸ்தவனை விக்டர் சேவல கொடிமங்கலத்துக்கு ஏன் அடுத்த கொண்டு வரணும்? ஏன் அதுக்கு முதல்ல எல்லாம் கொண்டு வந்திருக்க வேண்டியதானே? அவர் காலங்களையும் சமயத்தையும் மாற்றுகிற தேவன். அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். அல்லேலூயா. 2022 ஆண்டு இல்ல 2002 ஆண்டு 2002 வருஷம் கழிச்சு ஒரு ஊழியக்காரனது கொடிமங்கலத்துக்கு கொண்டு வரணும், இந்த பகுதி கொண்டு வரணும். அதுக்கு முதல்ல ஒரு ஊழியக்காரன் கிடையாது. இன்னைக்கு சுத்தி வர சபைகள் விக்டர் சேவால் வந்த பிறகு சுத்தி வர சபை. காரணம் என்ன? அவர் சமயங்களை மாற்றுகிறவர், நேரங்களை மாற்றுகிறவர். அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். தேவன் கொடுக்கும் அதிகாரம் ரோமர் 13 திட்டுக் கொள்ளுங்க. ரோமர் 13 1 வசனத்தை வாசிப்போம். ரோமர் 13:1 வாசிங்க. சத்தமா வாசிங்க.
1: எந்த மனுஷனும்
0: மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து ரோமர் 13:2-4 வசனங்கள். ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியர்களுக்கல்ல துர்க்கிரியர்களுக்கே பயங்கரமா இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். 4 உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனா இருக்கிறான். அல்லேலூயா. ஆசிரியரா இருக்கட்டும், கிராம பிரசிடண்டா இருக்கட்டும், சேர்மனா இருக்கட்டும், ஆசிரியரா இருக்கட்டும், ஒரு கலெக்டரா இருக்கட்டும், மருத்துவரா இருக்கட்டும், முதலமைச்சரா இருக்கட்டும், கவர்னரா இருக்கட்டும், பிரதம மந்திரியா ஜனாதிபதியா இருக்கட்டும், அவங்க என்னத்துக்காங்க, எதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்? நன்மை செய்வதற்கு தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா நன்மை செய்யறதில்ல, பூரா சுருட்டி வளர்ச்சி தங்களுக்கு போட்டு நான் தான் பெரிய ஆளுன்னு நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் என்ன செய்யறாரு, அதுக்கு தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறாரு. ஏன் இயேசுநாதர் நிரந்தர முதலமைச்சரா இருக்கிறாரு? அப்ப ஒரு முதலமைச்சரை நிரந்தரமா வைக்கலாம்ல, ஏன் வைக்க மாட்டோம்ன்றாரு? வசனத்தின்படி வாழுகிறது இல்ல. 200 கோடியை விட்டுட்டு வந்திருக்கோம். ஒருத்தன் சொல்றான், ஏன் 200 கோடியை விட்டு வந்திருக்கிற, 1000 கோடி சம்பாதிக்கிறது அறிஞர்களுக்கு வந்திருக்கான். அதான உண்மை. நன்மை செய்யறதுக்கு இல்ல, தீமை செய்கிறதுக்கே இன்னைக்கு இருக்கிற அரசியல் அமைப்புகள் இருக்கிறது. அதுக்கு தான் அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். 3 நீதியின் சிங்காசனமே நிலை நிற்கும்ன்றாரு. என்னது, எந்த சிங்காசனம் நிலை நிற்கும்? நீதியின் சிங்காசனம் நிலை நிற்கும். ஒரு வசனம் ஆச்சு, நீதிமொழிகள் 16:12 வாசிங்க. அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவறுப்பு, நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். முத வசனம் முத பகுதி வாசிங்க. ராஜாக்களுக்கு அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவறுப்பு. இன்றைய பாசையில சொல்லணும்னா அநியாயம் செய்கிற முதலமைச்சர்களுக்கு அருவறுப்பு அப்படின்றது. அப்ப நீதியின் சிங்காசனமே நிலை நிற்கும். அதில்லையா நீதிமான், நீதிமானா இருக்கணும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி, ஏன் அந்த யோசேப்பின் காலத்துல எத்தனையோ பெயர்கள் இருந்தாங்க, ஏன் யோசேப்ப மட்டும் முன்குறிச்சாரு? ஏன் தாவீது கூட பிறந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கா, ஏன் தாவீதை மட்டும் எடுத்தாரு? ஏன் பவுல மட்டும் எடுத்தாரு? ஏன் தானியலை சுத்தி எத்தனை பேர் இருந்தா பாபிலோன்ல? ஏன் தானியலை மட்டும் எடுத்தாருன்னா, அவர் இயேசுவோட இருதயத்துக்கு ஏற்றிருந்தா நிலைநிற்க முடியும், நன்மை செய்ய முடியும், தான தர்மம் பண்ண முடியும், உதவி செய்ய முடியும். அல்லையா? அதனாலதான் நீதியின் சிங்காசனம் உறுதிப்படும் சொல்லப்பட்டிருக்கு. நான்காவது காரியம், உலகத்திலேயே சிறந்த புத்தகம் கர்த்தருடைய வேத புத்தகம். கர்த்தருடைய வேத புத்தகம் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தை வாசித்தவன் ஒருவன் தோல்வி அடைந்ததாக சரித்திரம் கிடையாது. இந்த புத்தகத்தை வாசித்து கீழ்படிந்து அதன்படி நடக்கிறவன் தோல்வி அடைந்ததா சரித்திரம் கிடையாது. இந்த புத்தகம் வந்து பிழைப்பூட்டும். மத்தேயு 4:4 சொல்லப்பட்டிருக்கு, மனுஷன் 54 மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு பிழைப்பு வேணுமா, பாதுகாப்பு வேணுமா, உயர்வு வேணுமா, ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னா இந்த வசனத்தை என்ன செய்யணும், பிழைப்புண்டு நம்பணும். ரெண்டாவது என்ன நடக்குது, ரெண்டாவது வந்து என்ன நடக்குது, இரவும் பகலும் இதை வாசிக்கணும். இரவு சினிமா இரவு போனோம். யோசுவா 1:8 இந்த நியாயப்பூர்வமான புத்தகம் வாயை விட்டு புரியாத இருக்கும் அடிக்கி அதை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ புத்திமானாய் நடந்து கொள்வேன்னு சொல்லு. சங்கீதம் 1:2-3 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்கால்கள் ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் கனிதந்து இலை உதராத இருக்கிற மரத்தை போல இருப்பார், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை வாய்க்கும், செய்வது எல்லாமே வாய்க்கும். எப்ப வாய்க்கும், கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் வாசிக்கும் போது தியானிக்கும் போது தான் கர்த்தருடைய காரியங்கள் நம்முடைய காரியங்கள் வாய்க்கும். அப்ப நாள் முழுவதும் தியானிக்கணும். ஒரு வசனம் வாசிக்க 119:97 நாள் முழுவதும் தியானிக்கணுமா, நாள் முழுவதும் தியானிக்கணும், தினந்தொரு இரவும் பகலும் வாசிக்கணும், ஆனா தியானிக்கிறது நாள் முழுவதும் தியானிக்கணும். வாசிங்க, உங்களுடைய வேதத்தில் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். நாள் முழுவதும் தியானிக்கணுமா, வாசிக்கிறது வேற தியானம் வேற. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏன் அநேகருக்கு தோல்வி, வாசிக்கிறதுல கேட்கறதுல மட்டும் இருக்கான். பாஸ்டர் அப்படி செய்தி கொடுத்தாரு, இப்படி செய்தி கொடுத்தா, டிஸ்கஷன் பண்றதே இருக்கான், தியானிக்கிறது கிடையாது. வாசிக்கிறது, கேட்கறது, அதை குறை சொல்றது, நிறை சொல்றது, ஊழியக்காரன் நல்லா செய்தி கொடுத்தான்னு சொல்லி ஊழியக்காரன புகழ்றது. இதனாலதான் கிறிஸ்தவத்துல தோல்வி. தியானிக்கிறது இல்ல, வசனத்தை தியானிக்கும் போதுதான் வெற்றி வரும். வசனத்தை வாசிக்கிறது பிசாசும் வாசிப்பான், வசனத்தை சொல்றது பிசாசுன்னு சொல்லுவான். இயேசுவை பார்த்து என்ன சொன்னா, இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும்டா. ரெண்டாவது, தாள குதியும், உன்னுடைய தூதர்கள் வந்து உன்னை தாங்குவாண்டு எழுதி இருக்கிறதுன்றான். அப்ப அவன் படிச்சிருக்கான் பைபிள். அப்ப பிசாசுக்கும் வசனம் தெரியும், பிசாசுக்கும் பைபிள் தெரியும், ஆனா தியானிக்கிறவன் மட்டும்தான் ஜெயிக்க முடியும், பிசாசு தியானிக்க மாட்டான். இப்ப வசனத்தை ஒருத்தனை சொல்லுங்க, புரியா டிவியை புரியா அப்படின்ட்டுதான் வசனம் பேசுறது அவனுக்கு பிடிக்காது. அப்ப மார்க்கு, மார்க்கில் 4:4 சொல்லப்பட்டிருக்கு, வசனத்தை கேட்ட உடனே பிசாசு வந்துட்டு இருக்கு. ஏன், ஜெபம் பண்ணும் போது அவன் வர வேண்டியதானே, உபவாசிக்கும் போது அவன் வர வேண்டியதானே, உபவாசத்தை முடிச்ச பிறகுதான் வாரான். ஏன்னா உபவாசம் இருக்கையில பைபிள் படிப்போம், தியானம் பண்ணுவோம், விசுவாச அறிக்கை பண்ணுவோம், வரமாட்டான். ஆனா உட்காந்து குட்டத்துல உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கான், மலையில உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கான், முடிஞ்ச பிறகுதான் வரான், பிரியா இருக்கும் போது வரான். அப்ப வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவன் இருதயத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்து போட்டான் அப்படின்ட்டு. அப்ப பைபிள் வாசிக்கிறது வேற, தியானிக்கிற வேற. பைபிள் வாசிக்கிறவர்கள் தோத்து போவார்கள், பைபிளை தியானிக்கிறவர்கள் வெற்றி வருவார்கள். பைபிளை வாசிப்பது எதற்கு, அப்ப வாசிக்க வேண்டியதுல வாசிக்கணும். பைபிளை வாசிச்சாத்தான் நன்மை தீமையை அறிய முடியும், பாவத்தையும் சாபத்தையும் அறிய முடியும், சாத்தானையும் தேவனையும் அறிந்து கொள்ள முடியும், நல்ல நண்பர்களையும் கெட்ட நண்பர்களையும் அறிந்து கொள்ள முடியும், சாபத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அறிந்து கொள்ள முடியும். யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லப்பட்டது. அப்ப வாசிக்கிறது எதுக்காக? அறிந்து கொள்வதற்காக. அறிந்து கொண்டதோட இருந்தோம்னு சொன்னா தோத்து போவோம். அறிந்து கொண்டதை செயல்படுத்துவது தியானம். அப்ப நாள் முழுவதும் அது என் தியானமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த நடுவுல என்ன வரும்? தியானம் என்று சொன்னால் என்ன? வாசித்த சத்தியங்களை தியானிக்கணும். இப்ப சங்கீதம் 34:10, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடான் இருக்கு. அதை எப்படி நம்ம தியானிக்கிறது? அதை வாசித்து சொல்லுங்க. சிங்கக்குட்டிகள் சொல்லுங்க, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு குறைவு வராது, ஒரு நன்மையும் குறைவு வராது. அதை எனக்குன்னு எழுதணும், எனக்குன்னு அறிக்கை பண்ணணும். இதுதான் தியானம். நாள் முழுதும் வண்டி ஓட்டி இருந்தாலும், படுத்திருந்தாலும், சாப்பிட்டிருந்தாலும், உட்கார்ந்திருந்தாலும் கதை பேசக்கூடாது. அதை சங்கீத 1 முதல் வசனத்தை பாவிகளுடைய வழியில நில்லாமல் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்துல உட்காராம என்ன செய்தேன்? கர்த்துடையவத்தை இரவும் பகல் வாசி தியானின்னு இருக்கு. அப்ப அவனோட சேர்ந்து கதை பேசக்கூடாது, குறை பேசக்கூடாது, துவண்டு போகக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அப்ப நாள் முழுவதும் என்ன பேசணும்? கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மை குறையக்கூடாது, கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மை கிடையாது. இயேசுவின் தழும்புகளினால் குணமானீர்கள். Esaiah 53:5, 1 Peter 2:24, இயேசுவின் தழும்புகளினால் குணமானீர்கள் அப்படின்னு இருக்கு. அல்லேலூயா. எப்ப குணமானீங்க? பிசாசு சொல்லுவான் குணமானீர்வீங்க பிரதர் அப்படின்வான். குணம் ஆயிடு 2000 ஆண்டுக்கு முதல் இயேசு எப்ப சிலுவையில ஏறினாரோ அப்பயே நான் சுகம் ஆயிட்டேன். கரங்களை கட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. இனிமேல் சுகம் ஆகப்போறது கிடையாது, ஏற்கனவே சுகம் ஆயிருக்கிறேன். இந்த சளி காய்ச்சல் ஜலதோஷம், இந்த நெஞ்சு வலி, இந்த கை வலி, இந்த கண்ணு வலி வந்திருக்கு, அது போயிடும். அல்லேலூயா. அது எனக்கு நிரந்தரம் கிடையாது. அதான் சுகமானீர்கள், குணமாக்கப்பட்டேன். அப்ப இயேசுவின் தழும்புனால் குணமானீர்கள். காலையில எந்திரிச்சதுமே என்ன, உடம்பெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் வலிக்குது, இன்னைக்கு எப்படி போக போறேன்னு தெரியல. அப்படி எந்திரிக்க கூடாது. எந்திரிக்கும் போதே இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிருக்கிறேன். 10 தடவை சொல்லுங்க காலையில, 2 கையும் உயர்த்திட்டு. சரீரத்தில் இருக்கிற பலவீனம் பூரா ஓடி போவோம். எந்திரிக்கும் போத அவனை மகிமைப்படுத்திட்டு எந்திரிக்க கூடாது. ஒரே வலியா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரே சளியா இருக்கு. காலையிலே அவனை துதிக்கிறது இப்படி அது துதிக்கிறது காலையில எப்படி துதிய துதிக்கிறதோட எந்திரிக்கணும். இயேசுவின் தழும்புகிறனால் சுகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி நாள் முழுவதும் தியானிக்கணும். நாள் முழுதும் எப்படியா? நாள் முழுவதும் தியானிக்கிறது எப்படி? இப்படித்தான் தியானிக்கணும். வண்டியில போகையில, உட்காந்துருக்கையில, நடக்கையில, படுத்திருக்கையில. Philippians 4:19, என் தேவன் தமது மகிமையை நிறைவேற்றும்படி உங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையான மொழிவே இருக்குன்னு சொன்னா, என் தேவன் தமது மகிமையை நிறைவேற்றும்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இன்மையிலே நிறைவாக்குவாராம். மகிமையிலட செத்த பிறகு. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை பூமியில வாழும்போதெல்லாம் ஓட்டாண்டியா, தரித்திரனா, பலவீனனா, வியாதினா, பூமியில வாழும் போதே கிறிஸ்தவ நல்லா இருக்கணும், பணக்காரனா இருக்கணும், நல்ல வீடு வாசல கட்டி குடியிருக்கணும், நல்ல செழிப்பா இருக்கணும், திரள் கூட்டங்களை ஆதாயப்படுத்தணும், ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. இதுக்கு ஆயத்தப்படுத்துவார், இதுக்கு ஆயத்தப்படுத்துவார். சரியா? அப்ப இதெல்லாம் நம்ம செய்யும் போது என்ன நடக்கும்? இயேசுதான் நமக்கு நிரந்த முதலமைச்சர் அப்படின்னு அவரை நம்பும் போது, அவரை பின்பற்றும் போது, அவருடைய வார்த்தையை இரவும் போகலும் வாசிக்கும் போது, இரவும் போகலும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் போது நமக்கு என்ன நடக்கும்? முதல்லன்னா துன்பம் வரும். என்னது துன்பமே முதல்ல அப்படியே மூட்டை மூட்டையா பணம் வராது, முதல்ல ஆத்துமாக்கள் கூட்டம் கூட்டமா ஓடி ஆறாது. முதல்ல வர்றது துன்பம், ரெண்டாவது வர்றது பரியாசம், மூணாவது வர்றது நையாண்டி, நாலாவது வருது கேலி கிண்டல், அஞ்சாவது பசி, பட்டினி, பரியாசங்கள், நிந்தைகள், அவமானங்கள், தோல்விகள், நஷ்டங்கள், மரணங்கள் எல்லாமே வரும். ஏன் இதை அனுமதிக்கிறாரு? தெரிந்து கொண்டவர்களை பக்குவப்படுத்துகிறார். அல்ல இல்லையா? அது தமக்கு ஊழியம் செய்யும்படி ஒரு ஊழியனை, ஒரு ஊழியக்காரிய கர்த்தர் தெரிந்து கொண்டால் உடனே கூட்டம் வராது, உடனே ஆத்மாக்கள் வரும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதை புரிந்து கொண்டாதான் வெற்றி. அல்ல இல்லையா? இப்ப கொடிமங்கலத்துல, கொடிமங்கலத்துல இப்ப திடீர்னு ஒரு 100 பேர் ஞான சின்ன நடத்த என்ன ஆகும்? என்னைய கொண்டு வருவாங்க. முதல்ல ஊழியக்காரன கொண்டு கொள்றதுக்கு வகை தேடு கொள்ள முடியாது, வகை தேடுவாங்க. பவுல வகை தேடினது மாதிரி சீசர்கள் கூடையில வச்சு ஒழிச்சு அனுப்புனாங்க. இப்ப திடீர்னு 100 பேர் ஞானசரணம் எடுக்க போறாங்க. அது எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியாது. இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க வசனத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல இந்த வசனம் சும்மா விடும்னு நினைக்கிறீங்களா? சும்மாவை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம், சுத்தி வர கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நயாட்டி பண்ணலாம், நாளைக்கு இங்க வந்து வகுத்த வரைக்கும் அழுதுட்டு இங்கதான் உட்காந்துருப்பான். என் பிள்ளைக்கு வாழ்க்கை இல்லைன்னு இங்கதான் சபைக்குள்ளதான் உட்காந்துருப்பான் நாளைக்கு. அல்லையா, ஆண்டவர் குறி வச்சுக்கிட்டே இருப்பாரு, அதுக்கு விதைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அல்லையா, இப்ப நீங்க வந்து ராஜபாளையம் மௌலிங்கிற இடம் திருப்பத்தூர்ல, ராஜபாளையத்துல இன்னைக்கு அவன் வரல பரியாசம் பண்றான், திடீர்னு அந்த இடத்துல 1000 பேர் கொடுத்தா உங்களால மெயின்டைன் பண்ண முடியுமா, நடத்த முடியுமா? நடத்த, அதுக்கான அறிவு வேணும், அதற்கான ஞானம் வேணும், அதற்கான ஆயத்தம் வேணும், அதற்கான பிரசங்கம் பண்ணணும். 1000 10 பேருக்கு பிரசங்கம் பண்றது ஈஸி. சங்கீதம் 23 எடுத்து வாசிட்டு போயிடலாம். கர்த்தர் என் மேற்கொண்ட 1000 பேர் உட்காந்துருந்தாங்கன்னா 1000 பேர் உங்க சபையில இப்ப உங்க ராஜபாளையத்துல சபையை மாற்றி நீங்க திருப்பத்தூருக்கு டவுனுக்குள்ள போக போறீங்க, 1000 பேர் இருக்கான, 10 பேர் வக்கீல் இருப்பான், 2 நீதிபதி இருப்பான், 10 தாசில்தார் இருப்பான், 50 போலீஸ் இருப்பான், பூரா ரட்சிக்கப்பட்டவங்க. கைதட்ட மாட்டேன்றீங்க? அல்லேலூயா. நீதிபதி உட்காந்துருப்பான், நீதிபதி வெள்ளப்பட்டு வெள்ளப்பட்ட போட்டு உட்காந்து பைபிள் வச்சு பயபக்தியோட உட்காந்துருப்பாரு. 1000 பேர் தான், 1000 பேர் நடுவில் வழக்கறிஞர்கள் உட்காந்துருப்பாங்க, தாசில்தார் உட்காந்துருப்பான், அந்த மாவட்ட கலெக்டர் ரசிக்கப்பட்டு குடும்பம் வந்து உட்காந்துருப்பாரு, டிஎஸ்பி உட்காந்துருப்பாரு. 1000 பேர் சும்மா 1000 பேர் கஞ்சிக்கலாம் பரதேசி வந்து உட்காந்துருப்பாரு நினைக்கிறீங்க? அவனும் வருவான், பரதேசி வருவான், பஞ்ச பரதேசி வருவான், இத்த அதிகாரிகள் பூரா ஒரு சபைக்குள்ள இருப்பான். 1000 பேர் தான், அல்ல இல்லையா? அப்ப அந்த 1000 பேருக்கு பிரசங்கம் பண்ணணுமே, 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும், அல்ல இல்லையா? இப்ப நான் படிச்ச வரலாறுகளை வச்சு பேசிட்டு இருக்கேன். பாலியாங்கி சோல்ல இருந்து மிஷினரிகள்ல இருந்து இதெல்லாம் படிச்சதுனாலதான் இன்னைக்கு அவ்வளவு தைரியமா நிக்கிறேன். அப்ப நம்மளை பக்குவப்படுத்துறாரு ஆண்டவர். 10 பேருக்கு எப்படி பிரசங்கம் பண்ணணும், 50 பேருக்கு எப்படி பிரசங்கம் பண்ணணும், 100 பேருக்கு எப்படி பிரசங்கம் பண்ணணும். ஆனா அந்த விஷயம் நமக்குள்ள இருக்கணும். நான் 1000 சபை கொண்ட சபையை கட்டுவேன், 1000 பேர் எனக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லி 10 பேருக்கு இப்ப ஆராதனை நடத்தும் போது இங்க ஒரு 2000 பேர் உட்கார்ந்துருக்க மாதிரி ஏன் கண்டு தெரியுது? அதான் சபை. 10 பேர் சபை கிடையாது. ஆராதனை நடத்தும் போது நான் கண்ண முடிய ஆராதிக்கிறேன், ஆனா ஏன் கண்ணுக்கு என்ன தெரியுது? 2000 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, ஆராதனை நடக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த விஷன் நமக்கு இருக்கணும், அந்த தரிசனம் நமக்கு இருக்கணும், அந்த நோக்கம் இருக்கணும். அந்த நேரத்துல மனைவியோ பிள்ளைகளோ உறவினர்களோ சொந்தக்காரங்களோ விசுவாசிகளோ என்ன பேசினாலும் அதை கண்டுகிட கூடாது. ஏன் பக்குவப்படுத்துறாரு அப்படின்னு சொல்ல, 10 பேரை வச்சு ஏன் பக்குவப்படுத்துறாருன்னா, 100 பேர் வரும்போது 50 பேர் உண்மையா இருப்பான். அந்த 50 பேருக்குள்ள 3 கமிட்டி இருக்கும், விசுவாசிகளுக்குள்ளேயே 3 கமிட்டி வச்சிருப்பாங்க. 10 பேர் பரியாசம் பண்ணுவான், 10 பேர் எப்படியா அந்த ஊழியக்காரன் கவுத்துறதுன்ட்டு இருப்பான். ஆனா விசுவாசிதான், 500 ரூபா கொடுப்பான், சிறுவர் ஊழியத்தை வச்சு 500 ரூபா கொடுப்பான், 100 ரூபா கொடுப்பான், அரிசி கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான். ஆனா இவனை எப்படியா கவுத்துறதுன்னு ஒரு 10 பேர் இருப்பான் ஜபிக்கல. 10 பேர் தான் நமக்கு உண்மையா சாதகமா இருப்பான். 90 பேர் எப்படி இருப்பான்? அப்ப அந்த 90 பேருக்கு எப்படி பிரசங்கம் பண்ணணும்? அப்ப 1000 பேர் எத்தனை பேர் இருப்பான்? இப்ப 12 பேர்லயே ஒரு யூதாசு, பணப்பைய தெரிஞ்சு கேவலம் 30 வெள்ளிக்காசுக்காக போயிட்டான். அப்ப 100 பேர் இருந்தா எத்தனை யூதாசு இருப்பான்? கணக்க கூட்டி பாருங்க. 1000 பேர் இருந்தா எத்தனை யூதாசு சபிக்கல இருப்பான்? அப்ப இவனவெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய திராணிக்காக நம்மளை பக்குவப்படுத்துவார். ஆத்மா வல்லையா, அது வல்லையா, இது வல்லையா, இவன் இப்படி பேசுறானே, துவண்டு போற ஆளா இருக்கக்கூடாது, சரிங்களா? இப்ப மோசை இருந்தாரு, மோசை பிறந்தாரு. ஏன் பிறந்த உடனே அவனை ஊழிய கண்ணை கொண்டு வந்திருக்கலாம்ல? 40 வருஷம் அரண்மனையில வைக்கிறாரு. ஏன் வைக்கிறாரு? செல்வ செழிப்புண்டா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். வசதிண்டா என்ன, அலங்காரம்டா என்ன, ஆடம்பரம்டா என்ன, பழி வாங்குறதுண்டா என்ன, ராஜ்யம்டா என்ன? பார்வனுடைய ராஜ்யத்தை அவன் பார்த்துருப்பல 40 வருஷம். 40 வருஷம் கழிச்சு எங்க கொண்டு வர்றாரு? டக்குனு ஊழியத்தை கொண்டு வரலாம்ல? எங்க கொண்டு வர்றாரு? இப்ப நம்மெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு இப்பதான் நல்ல ஆடு மேய்ச்சா நல்லா இருக்குங்குவான். இப்ப எங்க கொண்டு வராரு? அரண்மனையில இருந்தவர் ஆடு மேய்க்கிறது கொண்டு வராரு. ஏன் ஆடு மேய்க்க கொண்டு வராரு? 10 ஆடு மேய்ச்சிப்பாரு, ஒன்னால மேய்க்க முடியாது. இங்குட்டு ஒண்ணு போக, இங்குட்டு ஒண்ணு போக, அங்குட்டு ஒண்ணு போக, இங்குட்டு ஒண்ணு போக, ஒரு வெள்ளாமையில ஒண்ணு இறங்கும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. 100 ஆடு மேய்ச்சிப்பாரு, 100 ஆடு மேய்ச்சிப்பாரு. 500 ஆடு மேய்க்கிறவனுக்கு எப்படி இருக்கும்? மோசை 500 ஆடு மேய்ச்சான், பொறுமையை கற்றுக் கொடுக்கிறாரு, தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறாரு, விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. 500 ஆடுகளை எப்படி மைண்ட் பண்ணணும், எப்படி வழி நடத்தணும். ஆடு மேய்க்கிறதுனா சும்மா இல்ல, ஆடை கொண்டு போய் மேய்க்கணும், புல்லுள்ள இருக்கிற இடத்த கொண்டு போய் விடணும், தண்ணி இருக்கிற இடத்துல கொண்டு போய் விடணும், திரும்ப கொண்டு வந்து சாணத்தெல்லாம் கூட்டி கிளீன் பண்ணணும், துர்நாற்றம் அதுக்குள்ள ஆட்டை அடைக்கணும், ஒரு கயிறுகள் கட்டிருக்கும், தலகாணிக்கு தலகாணி இருக்கும், ஒரு கம்பளி இருக்கும், மடிச்சு வச்சு கட்டில உட்காந்துருப்பான், ஆடுகள்லாம் படுத்திருக்கும், படுத்துட்டு தலையை தூக்கி பார்க்கும், அவன் கட்டில உட்காந்துருந்தாக்க ஆடு நிம்மதியா தூங்கும், ஏன்னா மெய்ப்பன் இருக்கானா. அதுதான் சொல்றாரு தாவீது, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது, சில ஆடுகள் வந்து நிறைய ஆடுகள் தூங்கும், சில ஆடுகள் வந்து தூங்காது, சும்மா எந்திரிக்க அங்கிட்டு முட்டை இங்கிட்டு பரலமா இருக்கும். என்ன தெரியுமா, அது பூரா அந்த வண்டுகள் இருக்கும், பேரு வண்டு, அது பூரா உடம்புல ஓட்ட ஓட்டு உள்ள இருக்கும். அதை மறுநாள் என்ன பண்ணுவோம் தெரியுமா, கத்தரி கோல வச்சு முடிய வெட்டி மைப்பை வெட்டி அதை பத்து கோலை வச்சு அந்த பேல் எறும்புகளை பூரா புடுங்கி விட்டு நல்ல சோப்பு பவுடர்களை போட்டு குளிப்பாட்டி விடுவோம், மறுநாள் நிம்மதியா தூங்கும். மைப்பண்ட சும்மா இல்லை. இப்படியெல்லாம் விசுவாசிகளை குறை பேசுறவன், நையாடி பண்றவன், பரியாசம் பண்றவனுடைய குரடை வச்சு அவனை புடுங்க தெரியணும். ஊழியக்காரனுக்கு வசனத்தினால புடுங்கணும். அப்படி பக்குவப்படுத்துறதுக்கு தான் ஆத்மாக்கள் 10 வருவாங்க, சில வருஷங்கள் 50 வருவாங்க, டக்குன்னு வர 100. சுவிசேஷமும் இந்த காலத்துல அறிவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சுவிசேஷத்தை அறிவிச்சிருவோம், 30 கிராமத்தை தேர்ந்த இடத்து சுவிசேஷத்தை அறிவிச்சு விட்டு பேசாம படுக்க, பைபிள் படிக்க, ஜெபம் பண்ண, துதிக்க, தோத்தரிக்க, ஜெபம் பண்ண, நிம்மதியா படுத்து உறங்கணும். ஊழியக்காரன் விதைச்சாச்சுல, அவனை போய் சும்மா வா வா வாண்டு கூப்பிட்டே இருக்க கூடாது. அப்ப நம்மளை வச்சுட்டே ஒரு குழப்பா இருக்கும் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நையாண்டி பண்ணுவான். இப்ப விவசாயி விதைக்கிறான், தினமும் போய் உட்காந்துருக்கான், எப்ப இந்த நெல் வளையும், எப்ப இந்த நெல் வளையும் அப்படின்னு விதைச்சு விட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். மழைக்காக ஜோபம் பண்றான், தண்ணிக்காக ஜோபம் பண்றான், உரத்துக்காக ஜோபம் பண்றான். இதுதான் ஊழியக்காரன் செய்யணும். விதைச்சு விட்டு நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மன மகிழ்ச்சியா இருக்கணும். விதைச்சிருக்கோம், கர்த்தர் விளைய பண்ணுவார் அப்படின்னு சொல்லி விதைச்சு விட்டு அவனை போய் சும்மா கஞ்ச வா வா வான்னு கெஞ்ச கூடாது. வருவேன், என்னைக்கு வருவான், பகுத்த வழி வரும், ஓடி ஆடிவான், கூட்டம் கூட்டமா வருவான். நீ சபைய பெருசா கட்டுறதுக்கு ஆயிட்டமா அது அல்லவியா? ஆமா, நீ அதை விட்டு ஆள் இல்லாம 1000 பேர் தரல, எப்படி தருவாரு? சபை பெருசா இருக்கணும், 1000 பேர் வந்தா உனக்கு ஆராதிக்க இடம் வேணும், கார் நிறுத்தருக்கு இடம் வேணும், கார் பார்க்கிங் வேணும். முத அதை ஆயத்தப்படுத்து, அதான் விசுவாசம். முதல்ல 1 ஏக்கர் நிலம் வாங்கறதுக்கு ஆயத்தப்படுத்து. சனங்களை பத்தி கவலைப்படாத, விளைஞ்சு கிடக்குன்றாரு. உன் கண்களை ஏற எடுத்து பாரு, விளைஞ்சு கிடக்கு. ஆயத்தமான வேலை என்ன? ஜபம், உபவாசம், பெரிய இடம் வாங்கணும், பெரிய சபையை கட்டணும். திடீர்னு 1000 பேர் வந்துட்டா உக்கா எங்க உக்கா இடம் இல்ல, அந்த ஜபிக்கு போன்னு சொல்லிட்டு இருக்க முடியல. அல்ல இல்லையா, ஆயத்தம் இல்லாத ஜபிக்கு ஊழியக்காரனுக்கு ஆத்மாக்களை தரமாட்டார். அல்ல இல்லையா, 10, 50, 20 திடீர்னு 1000. அல்ல இல்லையா, வெள்ளம் ஒரு காத்து அடிக்கும், காடைகள் மாதிரி வரும், அப்ப ரெடியா இருக்கணும். பல எங்கோ அப்படித்தான் இருந்தார். முதல் சபையை கட்டினாரா, சபையை கட்டி போட்டாரு. இந்த பெரியாறுல ஒரு சபை இருக்குல்ல, காதல் சோடி, லவ் சோடி, எல்லா சோடி போய் குறப்பொழுது உட்காந்துருப்பாங்க. ஒரு சபை இருக்கல ருத்ரன் சபை, அந்த மாதிரி எப்பயுமே திறந்து போட்டாரு. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கட்டி, இவரு கட்டி விட்டு எவனுமே இருக்க மாட்டான்னு சத்தமா பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரா. அந்த ஆளு என்னமோ பேசுகிறான்னு சொல்லி, இந்த பசிக்கு போறவன், வெயில்ல நிக்கிறவன், ரோட்ல நிக்கிறவன் எல்லாம் பசு வந்தத்துக்கு உட்காந்துருப்பாங்களாம், அந்த சபைக்குள்ள போய் உட்காந்துருப்பாங்களாம். திடீர்னு வசனத்தை கேட்டு கேட்டு பூரா ரசிக்கப்பட்டீங்களா, கரங்களை தட்டி கத்துறம. இப்படித்தான் பாலியாட்டி சபை வளர்த்து, ஆயத்தம் இருக்கணும், நமக்கு ஆயத்தம் இருக்கணும். இன்னைக்கு வந்து அவன் வரல, இவன் வரல, பிசாசு நம்மளை அழிப்பதற்கு என்ன சோர்வை கொடுப்பான். ஆத்மாக்க வரல, அவன் வரல, இவன் வந்தவன் திரும்ப போயிட்டான், வரமாட்டோம்ன்றான். ஆனா இப்படி இப்படி நம்ம சோர்ந்து போய் செதிக்காம, பைபிள் படிக்காம, துதிக்காம, ஆராதிக்காம, உபவாசிக்காம, ஆயத்தம் இல்லாம இருக்கக்கூடாது. அல்ல இல்லையா, அதனால வந்து நம்ம எப்பொழுதுமே ரெடியா இருக்கணும். 1000 பேர் வர போறாங்க, அவன் 1000 பேருக்கு ஆராதிக்கிறதுக்கு உன்னை ஆயத்தமாயிட்டே இருக்கணும் நம்ம. அல்ல இல்லையா, நிச்சயமா சொல்றேன், அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் உயர்த்தாம ஒரு நாள் விடவே மாட்டார். அல்ல இல்லையா, இந்த செய்தியை கேட்க நீங்களும் சரி, ஆடியோ மூலமாக உலகம் முழுவதும் இந்த செய்தியை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆயத்தப்படுங்க. தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்திருந்து ஜெபிப்போம். நிரந்தரமான முதல்வர் இயேசு, நிரந்தரமாய் சந்தோஷத்தை கொடுக்கிறவர், இயேசு. நிரந்தரமாய் மகிழ்ச்சியை கொடுக்கிறவர் இயேசு. நிரந்தரமான சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தை செழிப்பை கொடுக்கிறவர் இயேசு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். முதல் நம்ம ஆயத்தப்படுத்தணும். 10 பேர் வர்றாங்க, நாளைக்கு 50 பேர் வந்துட்டா என்ன செய்யுது? ஆயத்தம் இருக்கணும். 100 பேர் வந்தா என்ன செய்யுது? ஆயத்தம் இருக்கணும். 1000 பேர் இருந்தா, 1000 பேர் வந்தா அப்படி அரை மணி நேரம் மட்டும் ஆராதிக்க முடியாது. ஆராதனையே 1.5 மணி நேரம் ஓடும். இல்லையா? பாலியாங்க சர்ச்சில் காலை 5 மணிக்கு ஆராதனை ஆரம்பிச்சு சாயந்தரம் 5 மணிக்கு ஆராதனை முடியுமா? எப்படி இருக்கும் ஆராதனை? டீம், 3 டீம், 4 டீம் மாறி மாறி வந்துகிட்டே இருப்பான். ஜனங்கள் மாறி மாறி வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு மகிமை இருக்கணும், அப்படி ஒரு ஆயத்தம் இருக்கணும். அதுக்கு ரெடியா இருக்கணும். 1000 பேர் வந்தா 1.5 மணி நேரம் ஆராதனை, அல்லையா? 1.5 மணி நேரம் அறிவிப்பு காணிக்க பகுதிய, செய்தி 1 மணி நேரம், இப்படி இருக்கும். 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஆகும். இதுக்கு பிளான் பண்ணணும், இதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அதுதான் ஊழியம். சும்மா அதான் 10 பேரை வச்சுட்டு கொட்டடிச்சுட்டு போறதுக்கு வந்திருக்கோம். நல்ல வேலைக்கு போனா டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும், டெய்லி 2000 ரூபாய் சம்பாதிக்கும். ஏன் அப்படி பொறுமையா உட்கார்ந்துருக்கோம்? அவர் அழைப்புக்கு உட்காந்துருக்குறோம், அல்லையா? அவருக்காக உட்காந்துருக்குறோம். நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்காம விடவே விட மாட்டார். எபிரேயர் 6:14 என்ன சொல்றாரு? நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். வார்த்தை மாறாது, அல்லையா? நான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்காத, ஆனா சமாதானத்தோடு நீங்க சமாதானமா ஒருவர் பாரத்தை ஒருவர் பகிர்ந்து கொண்டு ஒருவருக்காக ஒருவர் மன்னித்து ஒருவருக்காக ஒரு செபித்து ஆயத்தமா இருந்தால் நாமும் வாழலாம், நம்ம சந்ததிகளையும் வாழலாம், இந்த உலகத்தையும் வாழ வைக்கலாம். அதற்காகத்தான் இயேசு உங்களை என்னையா அறிந்து கொண்டிருக்கிறார், அல்லேலூயா.

0: நித்திய ராஜாவே, நிரந்தரமாய் எங்களை ஆளுகிறவரே, ஆண்டவரே, சபை கூடிவர்களை ஆசீர்வதித்து வந்திருக்க சிறுவிளைகள், வாலிபர்கள், முதியவர்கள், குடும்பத்தர்களுக்காய் ஸ்தோத்திரம். அருமையான ஊழியர் குடும்பத்துக்காக நன்றி. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஐயா, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். ஆயிரம் மடங்கான ஆசீர்வாதத்துக்கு நிறங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன், தைரியப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். எல்லா பிசாசின் கிரியைகளை, சோர்வுகளை, பலவீனங்களை கொண்டு வருகிற ஆவிகளை, தரித்திரத்தை கொண்டு வர ஆவிகளை இயேசுவ நாமத்துல நிர்மூலமாக்குறோம் ஆண்டவரே. சபை நாளுக்கு நாள் வளர்ந்து விருத்தி அடைகிறதற்காய் தோத்திரம். சாதிகளை சுதந்திரமாக பூமி நிலையை சொந்தமாக கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், நம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துறதற்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தகப்பனே, மக்கள் ஸ்தோத்ரம் தோத்ரம் தோத்ரம் தோத்ரம் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே கர்த்தாவே, இந்த விலையேறப்பட்ட சரீரத்துக்காய் தோத்திரம், இந்த விலையேறப்பட்ட ரத்தத்துக்காய் தோத்திரம், நீர் ஆசீர்வதித்து கொடுத்த ஆயத்தமாயிருக்கிற கர்த்தரின் பந்திக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நீர் அதை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தகப்பனே, மக்கள் ஸ்தோத்ரம் தோத்ரம் தோத்ரம் ஆண்டவரே. வார்த்தையில எங்களை தொடர்ந்து நடத்து, ஆசீர்வதிக்க காத்துக் கொள்ளுங்க. இயேசுவ நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
1: இதுவரை நேரமும் செய்தியை பகிர்ந்தளித்தவர் பாஸ்டர் விக்டர் போல் இந்தியா. இன்றைய நாளே தேவனின் வார்த்தையின் வெளிச்சத்தை கொண்டு வரவர் முதலாவதாக பாஸ்டர் மார்ட்டின் ஜெபம் என்ற தலைப்பிலே ஒரு வெளிப்பாட்டை கொடுத்திருந்தார். இப்போது பாஸ்டர் விக்டர் போல் இந்தியாவை அவர் கொடுத்திருந்தார். அடுத்து மூன்றாவதாக பிரதர் மரியதாஸ் ஒன்டாரியோ கனடாவிலிருந்து வந்திருக்கிறார். அவரை சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய வேதத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வேதத்தின் பாலும் அவரை வருக வருகன் வரவேற்போமா. ஆமே ஆமே. பிரைஸ்லோ பிரதர் மரியதாஸ்.
2: பிரைஸ்லோ பிரதர்.
1: பிரைஸ்லோ பிரைஸ்லோ. இன்றைய நாளே தேவ செய்தியை கொடுக்க வந்திருக்கிறீர்கள். ஒரு செய்திக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 30 நிமிடங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். வழி நடத்துங்கள். ஆமேன்
2: ஆமேன். முக இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த மாலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இந்த நேரத்திலும் தகப்பனே, அது வார்த்தையே இந்த சங்கமம் வானொலி கூடாக ஆண்டவரே கொண்டு வர்றதுக்கு உங்களோட கிருபையை தந்தீங்கிறப்பா, அதற்காக நன்றி சொல்லுகிறேன். தேவாவியானோரே, இந்த நேரத்தை உங்க முழுமையாக உங்க கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேவாவியானோர் தாமே எங்களை பரிபூர்ணமாக வழிநடத்தி அப்பா, என்ன நோக்கத்துக்காக இதை ஆயத்தப்படுத்தினீங்களோ தகப்பனே, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தாவே உங்க கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேவனே அப்பா, உமது வசனம் தகப்பனே அப்பா, எங்கள் பாதைக்கு தீபம், எங்கள் கால்களுக்கு வெளிச்சம் என்று சொன்னீங்க ராஜா. உமது சத்தியத்தை அறிவதே தகப்பனே அப்பா, நித்தியம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நித்திய ராஜ்யத்துக்கு என்று எங்களை ஆயத்தப்படுத்துகிற தேவனே, உங்க கருத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வசனங்களை ஆசீர்வதிங்க. கேட்கிறவர்களை, எங்களை இதை வாசிக்கிறவர்களை, கேட்கிறவர்களை தகப்பனே பலப்படுத்தி உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. நாங்கள் போன வாரம் எடுத்து இந்த போன்ல ஒரு சில பிரச்சனைகள் வந்தது, அப்ப எனக்கு அதை சரியான முறையில் எடுக்க இயலாமல் போயிட்டது. அனுபடியால் இந்த முறை நான் இதை எடுக்கிறேன். நான் இதை எனக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறேன்னா, ஆதியாகமம் முதலாவது அதிகாரத்துக்கு முன்பாக நடந்த சம்பவங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் நாங்கள் இந்த வசனத்துக்கு தியானிக்கிறதுக்கு என்று நான் எடுத்த வசனம் வந்து ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனமும் இரண்டாவது வசனமும். இதுல சொல்லப்படுகிற காரியம் வந்து, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். எங்களுக்கு தெரியும், எங்களோட தேவன் வந்து ஒரு காலம் அவர் வெறுமையும் இருளுமாக இருக்கிறதே தேவன் படைக்கிற தேவன் அல்ல. அப்ப இந்த ரெண்டாவது முதலாவது வசனத்துக்கும் ரெண்டாவது வசனத்துக்கும் இடையிலே ஒரு பெரிய ஒரு காரியம் நடந்திருக்குது. இந்த காலகட்டம் தேவன் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்ததுக்கும் ரெண்டாவது வசனத்துல வருகிறது பூமி வெறுமையும் இருளுமாக இருந்ததுங்கிற காரியத்துக்கும் இடையிலே ஒரு பெரிய காரியத்தை நடந்ததை நாங்க பார்ப்போம். இன்றைக்கு இதுல சொல்லப்படுகிறது இந்த வசனத்திலே இப்படி சொன்னாலும் நாங்கள் யோவான் முதலாவது அதிகாரத்திலே யோவான் சுவிசேஷத்திலே முதலாவது அதிகாரத்திலே ஒன்றிலிருந்து மூண்ட மட்டும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிட்டு உண்டானது ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. நாங்கள் பார்க்கிறோம் இந்த இடத்திலே தேவன் வார்த்தையை ஆண்டவர் உருவாக்கவில்லை, வார்த்தையை படைக்கவில்லை. இந்த பூமியை ஆண்டவர் படைக்கிற நேரத்தில் இந்த வார்த்தையை கொண்டுத்தான் தேவன் இந்த சகலத்தையும் உண்டாக்கினார் என்று நாங்கள் வேதத்தின் ஆதாரங்களோடு நாங்கள் பார்க்கிறோம். அந்த வார்த்தை உண்டாகவில்லை, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அது என்றென்றைக்கும் தேவனோடு இருந்ததுன்னு தான் நாங்கள் ஆதியிலே இந்த இடத்துல சொல்கிற ஆதிக்கும் இந்த யோவான்ல சொல்ற ஆதிக்கும் இடையிலே இருக்கிற வித்தியாசம் வந்து பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இந்த வார்த்தை படைக்கப்படவில்லை, ஆனாலும் இந்த பூமி இந்த உலகமும் நாங்கள் காண்கிற காரியங்கள் எங்கள் கண்களுக்கு புலம்னாகிறது, கண்களுக்கு தெரியாதது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரம் நீரூற்றுகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது, தேவனால் உருவாக்கப்பட்டது, ஆனால் இந்த வார்த்தை உருவாக்கப்படவில்லை. இந்த வார்த்தை என்றென்றும் நித்திய நித்தியமாக இருந்த வார்த்தை. நாங்கள் பார்க்கணும் இந்த வார்த்தையிலே நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால் தேவனுடைய இந்த உருவாக்குதலை குறித்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், தேவன் எல்லாவற்றையும் நாங்கள் இந்த ஆதியாகமம் முதலாவது அதிகாரத்தை கீழே இருக்கிற ஒன்றாவது 18 வசனங்களை நாங்கள் பார்த்தோம்னா, தேவன் உருவாக்குன அத்தனையும் தேவன் பார்த்து நல்லா இருக்குது, நல்லது என்று கண்டார், நல்லது என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் வந்து இந்த பூமியை எபிரே மொழியில சொல்லப்பட்டிருக்கிற இந்த சிருஷ்டிப்புக்கும் உண்டாக கடவுதுங்கிறதுக்கும் ரெண்டுக்கும் இடையிலே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. நாங்க சிருஷ்டிக்கிறது என்று சொல்ற நேரத்துல அது முழுமையாக எப்படி தேவன் எங்களை ஆதாமை மண்ணை எடுத்து அவருடைய கையாலே ஆதாமை உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை கொடுக்கிறார், ஆதாமை மண்ணினாலே சிருஷ்டித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் இந்த இடத்துல இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியங்கள் ஒன்றுமே தேவன் சிருஷ்டிக்கவில்லை. தேவன் சொல்றாரு உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுதுங்கிறாரு. உண்டாக கடவுதுக்கும் சிருஷ்டிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தைகள் வந்து இருந்ததை தேவன் மறுபடியும் உருவாக்குறார், அந்த வார்த்தை தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. எபிரேய மொழியில சொல்லப்படுகிற காரியத்துக்கு பார்ங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் சிருஷ்டிப்புங்கிறதுக்கு. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் வந்து உண்டாக கடவுது. அப்ப தேவன் இந்த பூமியை எப்படி உண்டாக்கினார் என்று நாங்கள் இந்த வேதத்திலே நாங்கள் ஆண்டவோட வார்த்தை சொல்லுகிறது, வேதத்தை ஆராய்ந்து தேடி வாசிங்கன்னு தான் சொல்லியிருக்கிறது. அப்ப காரியங்கள் தேவன் இது அநேகமான காரியங்கள் மறைப்பொருளாக தேவன் வைத்திருக்கிறார். அந்த மறைப்பொருள்களை நாங்கள் ஆராய்ந்து தேடி வாசிக்கும் போது தேவன் எங்களுக்கு அநேகமான காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துவார். நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா யோபுட புத்தகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால் யோபு 38 அதிகாரத்திலே நாங்க எடுத்துக்கொண்டோம்னா 4-7 மட்டும் பார்த்தோம்னா, தேவன் இந்த இடத்திலே இந்த யோபுட புத்தகம் தான் வேதத்திலே முதல் முதல் எழுதப்பட்ட புத்தகம் என்று சொல்லப்படுகிறது. அது மோசையை கொண்டு தேவன் எழுதியிருக்கார். அந்த மோசையை கொண்டு தேவன் எழுதின வேதத்திலே ஆதியாகமும் இல்ல முதலாவது புத்தகம், முதலாவது புத்தகம் வந்து யோபுட புத்தகம் என்று தான் வேத வல்லுநர்கள் கணித்திருக்கிறார்கள். இந்த இடத்துல நாங்க பார்த்தோம்னா அதுல சொல்லப்படுற யோபுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு உரையாடல் ஒன்று நடக்கிறது. அந்த உரையாடல தேவன் சொல்ற காரியங்கள் தான் இதுல நாங்க பார்க்கிறோம். அந்த இடத்துல யோபு கிட்ட ஆண்டவர் கேள்வி கேட்கிறதையும் தேவனோட உறவாடுறதையும் நாங்க பார்க்கிறோம். அந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் என்னென்றால், அவர் கேட்கிறார் யோபு கிட்ட, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியா இருந்தா எனக்கு அறிவி. அதே நேரத்தில் 5 வசனத்தை சொல்றார், அதற்கு அளவு குறித்தவர் யார், அதன் நூல் போட்டவர் யார், இதை நீ அறிவாளியா இருந்தால் சொல். அதன் ஆதாரங்கள் எதின் மேலே போடப்பட்டது, அதன் கொடி கல்லை வைத்தவர் யார் சொல்லி போட்டு ஏழாவது வசனத்தில் சொல்றாரு, அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவனை ஏகமாய் பாடி தேவ தூதர்கள் எல்லோரும் கம்பீரித்து பாடினார்கள் என்று. அப்ப தேவ தூதர்கள் இந்த பூமியை உருவாக்குற நேரத்துல தேவனுடைய வார்த்தை இருந்த தேவனுடைய வார்த்தை அங்க இருந்தது. அதே நேரத்தில் இந்த இடத்துல நாங்க பாக்குறோம் சூரியன் அந்த இடத்துல இருக்கிறதை நாங்க பாக்குறோம், அந்த இடத்துல தேவ தூதர்கள் இருக்கிறதை பாக்குறோம். இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்துற நேரத்துல தேவ தூதர்கள் அதாவது தேவ புத்திரர்கள் கம்பீரித்து பாடினார்களாம். அப்ப இந்த இடத்துல தேவன் உருவாக்குற நேரத்தில் இந்த பூமியை எப்படி உருவாக்குனார் என்று இந்த இடத்துல அநேகமான காரியங்களே வேதத்திலே அநேகமான இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற ரகசியங்கள், இந்த ரகசியங்கள் கூடாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் தேவன் இந்த பூமியை எல்லாவற்றிலும் நிறைவாக படைத்தார். ஆரம்ப படைப்பிலே அந்த ஆரம்ப படைப்பிலே படைத்த தேவன் அதை ஆளும்படியாக அவருடைய தூதர்களில் ஒருவருக்கு கொடுத்தாரு. அதாவது தேவனுடைய எங்களுக்கு தெரியும் பிரதான தூதர்கள் இருக்கிறார்கள் மூன்று பேர். அந்த மூன்று பேர்ல ஒருவர் தன் லூசிபர். அந்த லூசிபருடைய கருத்துக்களே இந்த பூமியை ஆண்டவர் படைத்து ஒப்பு கொடுக்கிறார். அந்த படைத்து தேவன் ஒப்பு கொடுக்கிற அந்த பூமியிலே தான் அந்த பிரம்மாண்டமான மிருகங்கள் டைனசோர்கள் மம்மூத் அந்த பெரிய யானைகள் பெரிய பறவைகள் எல்லாம் இருந்த யுகம் அது. அந்த யுகத்திலே அப்படி வாழ்ந்து கொண்டிருக்க இந்த யுகத்திலே இந்த பூமிக்கும் தேவனுக்கும் லூசிபருக்கு கொடுத்த இந்த பூமியிலே லூசிபர் ஆண்டு கொண்டிருக்கார். தேவ சமூகத்துக்கு நாங்கள் பார்க்கிறோம் யோபுடன் முதலாவது அதிகாரத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் தேவ புத்திரர் தேவ சமூகத்துக்கு போய் வரக்கூடிய அளவுக்கு அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அவர் இந்த தூதர்கள் இந்த லூசிபர் வந்து தேவனுக்கு விரோதமாக ஒரு புரட்சியை செய்கிறாரு. அந்த புரட்சியின் நிமித்தம் தேவன் வந்து அவருக்கு ஒரு தண்டனையை கொடுக்கிறார். நாங்கள் வாசிப்போம் ஏசாயாவுடைய புத்தகம் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் நாங்கள் பார்த்தோம்னா 11-15 மட்டும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அதில் எங்களுக்கு தெளிவாக விளங்கும் இது என்ன நடந்த காரியம். இந்த ரகசியம் வந்து பரலோகத்தில் நடந்த காரியம். இந்த காரியத்தை எப்போ நடந்தது எப்போ உருவாக்கப்பட்டது எப்போன்ட்டு எங்களுக்கு சொல்லப்படவில்லை. வேதத்திலே இது மறைப்பொருளாக இருக்கிறது. இந்த இடத்துல சொல்லப்படுறது ஏசாயா 14வது அதிகாரம் 11-15 பார்த்தோம். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தின் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிக்களே உன் போர்வை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையில் விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். அவருடைய ஆதாரத்துக்கு நீங்கள் பார்வைக்கு விடுவேன். நான் மேகங்களுக்கு மேலாக என் நட்சத்திரம் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ என் உன் இருதயத்திலே சொன்னாயே. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் லூசிபர் என்ன செய்கிறார். இந்த இடத்துல இந்த பூமியை ஒப்பு கொடுத்திருந்த லூசிபர் வந்து தேவனுக்கு விரோதமாக ஒரு புரட்சியை செய்கிறார். இந்த புரட்சியின் நிமித்தம் தேவன் இந்த லூசிபருக்கு ஒரு பெரிய தண்டனையை கொடுக்கிறார். அவருக்கு இருந்த இந்த பூமியை அதிலிருந்து அவரை தள்ளிவிட்டு அது இந்த பூமியை தண்ணீரினாலே மூடுகிறார். தண்ணீரினாலே மூடி அந்த தண்ணீர் இந்த பூமியிலே முழுமையாக அவருடைய லூசிபருக்கு கொடுத்திருந்த இந்த பூமியிலே அவருக்கு இருக்க இல்லாதபடி அந்த பூமியை தேவன் முழுமையாக சூரியன் தேவன் கொடுக்கிற ஒரு தண்டனைகள்ல ஒன்று தான் இருள். அதே நேரத்தில் சூரியனுடைய வெளிச்சம் விடாமல் இருளாக்குறது தேவனுடைய தண்டனைகள் ஒன்று. அது யாத்திராகமம் 10வது அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம்னா எகிப்திலே நடக்கிற சம்பவம் எகிப்திலே அந்த 10 வாதைகள்ல ஒன்று பெரிய அது தன் ஆண்டவர் கொடுக்கிறார். இருள் 3 நாள் இருள் மூடி அவர்கள் ஒருவரை ஒருவர் காணாதபடி தடவி கொண்டு தெரியத்தக்கதாக இருளை ஆண்டவர் உருவாக்கினார் என்று அந்த தண்டனையிலே பத்து வாதையிலே ஒரு வாதை அது. அதே போல இந்த பூமியை சாத்தானுக்கு விரோதமாக, அதாவது லூசிபருங்கிற தூதன் தேவனுக்கு விரோதமாக புரட்சி செய்த போது தேவன் அவரை தேவ சமூகத்திலிருந்து விலக்கி அவன் நன்மை செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கேருபாக இருந்த லூசிபர் இப்பொழுது அவர் தீமை செய்கிறதுக்கு எதுவாக அவருடைய இருதயத்தை சிந்தனையை மாற்றி தேவனுக்கு விரோதமாக இந்த காரியம், அதாவது தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக, தேவனை விட தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக அவனை உயர்த்துவேன் என்று சொல்லி இந்த இடத்துல நாங்க பார்த்தோம்னா எங்களோட தேவன் சகலத்தையும் உருவாக்கி சகலத்தையும் அத ஆதியும் அவருக்கு அவருடைய வார்த்தையை சொல்றது அவரு ஆதியும் அந்தமுமானவர் என்று சொல்றோம் நாங்க, அல்பாவும் ஒமேகாவும் ஆங்கிறோம். அப்படி இருக்கிற தேவனை அவர் உருவாக்கின லூசிபர் மூலமாக அவருக்கு மேலாக அவருடைய கூடாரத்தை அமர்த்துவேன் என்று அவர் நினைக்கும் போது அது தேவனுக்கு விரோதமாக செய்த புரட்சி. அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அந்த லூசிபருக்கு மூன்றில் ஒரு பங்கு தேவ தூதர்கள் அவருக்கு கொடுத்திருந்தாராம் அவருடைய ஊழியங்களுக்கு. இந்த இடத்துல எனக்கு ஒரு வெளிப்பாடு ஒன்று வந்த இந்த மூன்றில் ஒரு பங்குங்கிற இடத்துல மூன்று தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், மூன்று பிரதான தேவ தூதர் இருக்காங்க. அவங்களுக்கு மூன்று பேருக்கும் ஒவ்வொரு பகுதியை கொடுத்தால் அதுல 30-38 கோடி தேவர்கள் என்று ஒரு இதிலே நாங்க கேள்விப்படுகிறோம். அவர்களுக்கு அவ்வளவு தெய்வங்கள் இருக்குதான். அப்ப அந்த அதுல ஒரு மடங்கு தான் இந்த லூசிபர் உருவாக்கின அந்த கூட்டம் தான் அது என்று எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. அது இப்படியாத்தான் நடந்திருக்கும் உண்டு. இந்த நேரத்தை நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் லூசிபர் இந்த காரியத்தை செய்த நிமித்தம் தேவன் வந்து அந்த தண்டனை நிமித்தம் இந்த பூமி முழுவதும் தண்ணீரினாலும் இருளினாலும் மூடுறது. இருளின் மூட போடுற நேரத்துல சூரியன்ற வெப்பம் இல்லாமல் போற நேரத்துல பூமி அது ஐசாக மாறிவிடும். அந்த ஐசாக மாறின பிறகு அந்த பூமி எவ்வளவு காலம் அது அப்படி இருந்தது என்று தெரியவில்லை, அது சரியான முறையில குறிக்கவில்லை. ஆனாலும் சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க அது 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பூமி தண்ணீரினால் மூடி ஐஸ் யுகம் ஒன்று இருந்திருக்கும் உண்டு. அந்த ஐஸ் யுகம் இருந்த யுகத்திலே தேவன் என்ன செய்யறாரு இந்த இடத்திலே நாங்க பாக்குறோம். ஆதியாக 1:2 ஆதியிலே உருவாக்கினார் பூமியை 1 வசனம். அதுதான் 2 வசனத்திலே சொல்லப்படுகிற காரியம் வந்து தேவன் வந்து பூமியின் மேலே பூமியின் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். 2 வசனத்தை பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தாருன்னு நாங்க பாக்குறோம். இந்த தேவ ஆவியானவர் எந்த இடத்துல அசைவாடி கொண்டிருந்தார் என்றால் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தேவன் லூசிபருக்கு கொடுத்த அந்த தண்டனை நிமித்தம் மூடப்பட்ட காரியம், இந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த பூமியிலே தேவனுடைய தண்டனைக்குள்ளாகி அது எவ்வளவு காலம் என்று சரியான முறையில கணிக்க இல்லாம இருந்தாலும் கூட அந்த பூமி ஐசான இந்த பூமி அந்த இடத்துல நாங்க பார்த்தோம்னால் பூமியின் மீது ஜலத்தின் மீது அசைவாடுறாரு. என்னென்னா இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரே ஒரு காரியம் தான் எங்களுக்கு என்ன, பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா. எங்களோட தேவன் எங்களுக்கு தெரியும் ஒரு காலமும் உருவாக்கும் போது அது வெறுமையாக இருக்கிறதுக்கு உருவாக்கவில்லை. இந்த பூமி சகல வித ஆசீர்வாதங்களினாலும் நிரம்பியிருக்கும்படியாக தேவன் உருவாக்கிறார். இந்த பூமியை குறித்து தேவன் சொல்கிறார் இந்த பூமியிலே மாத்திரம்தான் ஜீவன் இருக்க முடியும். இந்த ஜீவன் இருக்கிற கொடுக்கக்கூடிய இந்த பூமியிலே தேவன் ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்த காரணம் வந்து இந்த தண்டனைக்குள்ளாகின நிமித்தம் அந்த பூமியிலே தான் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடுகிறார். அந்த ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்த தேவ ஆவியானவர் இந்த இடத்துல எங்களுக்கு தெரியும் இது இந்த இந்த உலகத்தின் மறுசுழற்சி. இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம் என்றால் எங்களோட தேவன் அனாதியாய் இந்த நாங்கள் விஞ்ஞானத்தின்படி நாங்கள் பார்த்தோம் என்றால் ஆதாமை உருவாக்கப்பட்டிலிருந்து இப்போது வரைக்கும் 6,000 வருஷங்கள் கடந்திருக்கின்ற ஒரு கணிப்புகள் இருக்கிறது. ஆனாலும் எங்களோட தேவன் 6000 வருஷத்துக்கு முன்பாக எங்களோட தேவன் என்ன செய்திருப்பார்? எங்களோட தேவன் கோடான கோடி நித்திய நித்தியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன் இந்த காரியத்துல இந்த இந்த 6000 ஆண்டு மாத்திரமா தேவன் கிரியை செய்து கொண்டிருப்பாரு? இல்லை, எங்களோட தேவன் வந்து நித்திய நித்தியமாக அல்பாவும் உமேகாவுமானவர், ஆதியும் அந்தமுமானவர், அவருடைய தொடக்கமும் இல்லாத முடிவும் இல்லாத தேவனுடைய இந்த பூமியிலே தேவன் அந்த லுசிபர் இருந்த அந்த பூமியிலே நாங்கள் அதுதான் நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் சயின்டிஸ்டுகள், இந்த தொல்பொருள் நிலை ஆராய்ச்சியாளர்கள், அந்த தோண்டி எடுக்கிற ஒரு சில பூமியிலே இருக்கிற ஒரு மிருகங்களுடைய எச்சங்களை அவர்கள் தோண்டி எடுக்கினத்த விசாலமான மிருகங்கள், அதாவது டைனோசோர்கள் மம்முத்துங்கிற சொல்ற அந்த பெரிய மிருகங்கள் எல்லாம் இருந்து அது கண்ட எலும்பு கூடுகளை அவர்கள் தோண்டி எடுத்து அதை சொல்றார்கள். அதுண்ட கணிப்பின்படி, விஞ்ஞானத்தின்படி அது 3 லட்சம் ஆண்டுகளுக்கு மேலாக அது இருந்திருக்கும் என்று அவர்களோட கணிப்புகளை சொல்றாங்க. ஆனாலும் அதை விட அதிகமான காலம் தேவன் எங்களோட தேவனுக்கு கால எல்லைகளுக்கு உட்பட்டவர் இல்லை. எங்களோட தேவன், எங்களோட தேவன் நித்தியமாக இருக்கிற தேவன். இந்த பூமியிலே அந்த லூசிபருடைய அந்த காரியங்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அந்த விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இந்த பூமியிலே இந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவுதுன்ற இடத்துல நாங்கள் சொல்லப்படுகிறது. பாருங்க, தேவன் 3வது வசனத்தை பார்த்தோம் என்றால், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று என்று இந்த 3வது வசனத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அந்த ஐஸ் யுகத்திலே மூடப்பட்டிருந்த இந்த பூமியிலே அந்த சூரியன் எங்களுக்கு தெரியும். இப்பயும் நாங்கள் கனடா தேசத்தில் இருக்கிறபடியால் எங்களுக்கு விளங்கும், எப்படி பனி படலங்கள் மூடி இருக்க நேரத்தில் சூரிய வெளிச்சமோ வெப்பமோ எங்களுக்கு தெரியாது, எல்லாம் இருளாலே மூடி இருக்கும். அந்த நேரத்தில் சூரியன் உதிக்கிற நேரத்தில் எங்களுக்கு தெரியும் அந்த சூரியனுடைய வெப்பம் பூமிக்கு படும் போது எப்படி ஐஸ் எப்படி உருகிறதோ அது போல ஒரு காரியம் நடந்திருக்கும் உண்டு. எங்களுடைய மனதிலே எங்களோட மாம்ச மனித ஞானத்தினாலே எங்களுக்கு சிந்திக்கக்கூடிய அளவுல இருக்கிறது. இந்த பூமியிலே தான், இந்த பூமியிலே இந்த 5வது வசனத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ஆண்டவர் சொல்றார், தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்றும் பெயரிட்டார், இரவுக்கு இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் ஆகி விடிய காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் முதலாம் நாள் ஆயிற்று. இந்த முதலாம் நாள் வந்து இதுதான் பூமியிலே ஆரம்பம் இல்லை, இதுதான் தேவனுடைய தொடக்கம் இல்லை. இந்த தொடக்கத்துக்கு இதுல சொல்லப்படுகிற இந்த முதல் நாள் நாளுக்கும் வந்து பெரிய ஒரு வித்தியாசம், பெரிய ஒரு மகாபராத எங்களோட மனித ஞானத்துக்கோ மனித எல்லைகளுக்கோ அப்பாற்பட்ட ஒரு யுகத்தில் இருந்து இந்த யுகம் தேவன் இந்த யுகத்தின் 1வது நாள் தான் இந்த 5வது அதிகாரத்திலே சொல்லப்படுது. இந்த 5வது வசனத்திலே சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் பிரியமானவர்களே எங்களுக்கு மறைப்பொருளாக வேதத்தில் இருக்க அநேகமான காரியங்கள் எங்களுக்கு மறைப்பொருளாக இருக்கிறது. அந்த மறைப்பொருளான காரியம் இது எனக்கு விளங்கவில்லை, எனக்கு கனகாலம் இது, நான் எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்தது. எங்களோட தேவன் நித்திய நித்தியமாக இருக்கிற தேவன் எவ்வாறு இந்த 6000 ஆண்டுகளுக்குள்ள மாத்திரமா தேவன் இருப்பார் என்று. ஆனாலும் வேதத்தை ஆழமாக ஆராய்ந்து வாசித்து அதுக்குள்ளே நாங்கள் காரியங்களை தேடி 6000 இடத்துல தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. இதை போல அநேகமான மறைப்பொருள்கள் வேதத்திலே மறைந்து இருக்கிறது. அப்படியால் எங்களுக்கு தெரியும் இது. இதுக்கு ஒரு உதாரணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால், தேவன் ஆதாமு தேவன் ஏதேனிலே உருவாக்கி இருக்கிற ஆதாமை கெடுக்கும்படியாக. அப்ப எங்களுக்கு தெரியும் தேவன் ஏதேனிலே நன்மை தீமை அறிகிற விருட்சத்தையும் ஜீவ விருத்தையும் வச்சிருந்தார். அந்த நன்மை தீமை அறிகிற விருட்சத்தை தேவன் ஆதாமுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஏதேனை அவருக்கு பண்படுத்தவும் காக்கவும் சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நாங்க பார்த்தோம்னா இந்த பூமியில ஒருத்தரும் இல்லை, மனிதர்கள் மனுக்குலமோ எந்த ஒரு உயிரினமோ உயிரோ எதுவுமே இல்லாத நேரத்துல தேவன் எதற்காக காக்க சொல்லியிருப்பார்? ஆதாமு கொடுத்த கட்டளைகள்ல ஒன்று, நீ இந்த பூமியை பண்படுத்தவும் அதை காக்கவும் சொல்றாரு. அந்த காக்க வேணுங்கிற கட்டம் வந்து ஆண்டவர் ஆதாமுக்கு எச்சரிக்கையாக இருக்க சொல்லி இருந்தார். இந்த சாத்தானால் இந்த பூமியிலே அவன் வாழ்ந்த இந்த பூமியிலே தேவன் அவனுக்கு பதிலாக ஒருத்தரை உருவாக்கினார், அவர் தன் முந்தின ஆதாம் ஆகிய முதலாம் ஆதாம். அந்த ஆதாமை அழிக்கும்படியாக சாத்தான் போட்ட சதி திட்டத்தில் ஒன்று தான் ஏவாளிட வஞ்சனை. அந்த ஏவாளிட வஞ்சனை, ஆண்டோட வார்த்தை ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது, ஆண்டவர் வந்து தேவ தூதர்களுக்கு உதவி செய்யாமல் ஆதாமிட வம்சத்துக்கு, அதாவது ஆபிரகாமிட வம்சத்துக்கு உதவி செய்யும்படியாக அவர் இறங்கினார் என்று. அப்ப நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம், சாத்தானுக்கு தேவன் எதிர்த்து நின்ற தேவன், அவரு அவரோட உறவாட, அவரோட எங்களை நித்திய நித்தியமாக அவரோட எங்களோட உறவாடும்படியாக, மனிதரோட மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே இருக்கிற அந்த உண்மையான உறவை நேசித்து தான் அவர் இழந்து போன காரியத்தை மறுபடியும் மனுக்குலத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அந்த ஆராதனை. அவன் எங்களுக்கு தெரியும், லூசிபர் ஆராதனை கூடாரத்திலே அவன் பிரதான ஆராதிக்கிற வீரனாக இருந்திருக்கார். அந்த ஆராதனை வீரன் தேவனுக்கு விரோதமாக புரட்சி செய்து தேவன் தள்ளிவிட்டபடியால் அவனுக்கு பதிலாக தேவன் எங்களை உருவாக்கினார், மனுக்குலத்தை உருவாக்கினார். எங்களை தேவன் மனுக்குலத்தை உருவாக்கி இந்த மனுக்குலம் வந்து தேவனை ஆராதித்து அவருக்கென்று உருவாக்கப்பட்டு அவரை நேசித்து அவரோட இருக்கணும். தேவன் சொல்றாரு, நாங்கள் பார்த்தோம்னா ஆதியாகமத்திலே, நாங்கள் லேவியராகமம் உபாகமம் இது முழுவதை நாங்க பார்த்தோம்னா தேவன் எங்களோட அவரோட எங்களோட இருக்கணுங்கிற அந்த அந்த வாஞ்சையோட தான் அவர் ஒவ்வொரு கட்டளைகளையும் ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறார். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கட தேவனுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. எங்கட தேவனோட காலங்கள் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர் அவர். அந்த காலங்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து தேடி வாசிக்கும் போது அதில் இருக்கிற மறைப்பொருள்கள் எங்களுக்கு காணப்படும். இப்பொழுதும் நாங்கள் இதே போல இன்னொரு காரியத்தை நாங்கள் மீண்டும் நான் கொண்டு வரத்துக்கு விரும்புகிறேன். நாங்கள் ஜெபித்து இந்த வேலையை நாங்கள் முடிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள ஆண்டவரே, அப்பா உங்களோட சத்தியங்கள் தகப்பனே, எங்களுக்கு உங்களோட வெளிச்சங்கள் தகப்பனே, வேதத்தின் வெளிச்சத்திலே தகப்பனே எங்களை நடத்தும்படியாக. அப்பா இந்த உலகத்திலே தகப்பனே மனிதனை உருவாக்கினத்துக்கு நோக்கம் உங்களுக்கு உண்டு ராஜா. தேவனே இந்த பூமியை பூமிக்கு தகப்பனே அப்பா நீங்க எல்லைகளை வைத்திருக்கீங்க ராஜா. காலங்களை தகப்பனே உங்க கரத்துல உள்ளது ராஜா. ஆனாலும் நீங்க காலங்களுக்கு அப்பாற்பட்ட தேவன் அப்பா. உங்க கரத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. உங்களோட சத்தியங்களை தகப்பனே எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவரே, உமது வார்த்தையிலே வெளிச்சத்திலே நடக்க ராஜா கிருபையை தந்து எங்களை வழி நடத்துங்க தகப்பனே. இந்த வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற சகோதரன் லெஸ்லி உங்க கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சகோதரன் மனோஜ உங்க கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. சகோதரி டோலியை ஒப்பு கொடுக்கிறேன். சகோதரி ரஜினி உங்க கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இதைக்கு

0: இந்த நேரத்திலே எங்கள் சபையிலே மிடில் பில்லன் பிரிஞ்ச் 595 மிடில் பில்லன் மிடில் பில் ரோட் அண்ட் பிரிஞ்ச் யூனிட் 7 ஸ்காப்ரோவிலே நடக்கிறது. எங்களோட சபையிலே ஞாயிறு ஆராதனை, ஞாயிறு பாடசாலை, மாதத்தின் முதலாவது சாட்டர்டே எங்களுக்கு உபவாச கூட்டம் இருக்கு 10:30 மணிக்கு. எங்களோட சபையை நடத்துகிற சகோதரன் பஞ்சிதனுடைய தொலைபேசி எண்ணை உங்களுக்கு தருகிறேன். 4372210508 0. இதுதான் எங்களோட சபை. எங்களோட சபையின் பொறுப்பா சகோதரன் பஞ்சிதன் நடத்தி கொண்டிருக்கிறார். எங்கேயும் சபைகளுக்கு போகாமல் யாரும் இருந்தீங்க என்றால் இந்த வட்டாரங்களில் எங்கள் சபையோடு நீங்கள் வந்து இணைந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கத்தட கரத்துக்கு முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமென்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி பிரதர் மரியதாஸ், இன்றைய நாளிலே மிக தெளிவாக எந்த வித தடையும் இல்லாமல் செய்தியை கொடுத்தீர்கள். மிக மிக ஆசீர்வாதமாக இருந்தது. அது மட்டும் ஆதி ஆமம் முதலாம் ஆதி ஆரம்பம் 1:2, யோபு 38:4, இசையா 14:12 போன்ற வசனங்களை தொகுத்து விளக்கத்தை கொடுத்தீர்கள். மிகவும் சிருஷ்டிப்பு உண்டாக கிடையாது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க சொன்ன சரி, இதுல தேவனுக்கு தொடக்கம் இல்லை, முடிவும் இல்லை. இதுல ஒரு உங்களோட சிறு கேள்வி ஒன்று கேட்கிறேன். வெளிச்சம் உண்டா கடவுள் என்று சொன்னார், அந்த இருள் அங்கே போயிட்டு. சொல்ற வெளிச்சம் உண்டா கடவுள் சொன்னார், இங்கே போனது
0: இருள் இருள் மறைஞ்சிருந்தது, மறைவாக இருந்தது. தேவன் உருவாக்க
1: மறைஞ்சிருக்கு எந்த இடத்துல
0: அது எல்லா இடத்துலயும் தேவன்ட இப்ப நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த இருளை தேவன் குறிக்கிற ரெண்டு காரணம், இருளுக்கு தேவன் இரண்டு காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். பாவத்துக்கு அடையாளம் இருள். அப்ப பாவம் வந்து ஒவ்வொரு தனி மனிதன்ட இருதயத்துக்குள்ளும் என்றைக்கு ஆதாம் அந்த தீமையை நன்மை தீமை அறியும் கனியை புசித்தானோ அண்டையிலிருந்து அந்த தீமை எங்களுக்குள்ள இருக்கிறது போல அது மறைந்து இருக்கிறது. அது நேரங்கள் காலங்கள் வர நேரத்தில் அது வெளியிலே வருகிறது. ஆனாலும் அந்த தேவனுடைய வெளிச்சம் என்றைக்கு எங்களுக்குள்ளே வருதோ அந்த வெளிச்சம் வரும்போது அந்த இருள் எங்களை விட்டு நீங்குது. அது எங்கேயோ ஒரு இடத்துல அமைந்திருக்குது.
1: இருளும் எங்களுக்கு தேவை. இப்ப இருவே நாங்கள் படுத்து உறங்க எங்களுக்கு இருள் தேவை. என்ன ஒவ்வொரு நாள் வெளிச்சம் தான் எங்களை படுக்கையில. அது என்ன
0: நிச்சயம்
1: கேள்வி, வெளிச்சம் உண்டா கடவுள்னு சொன்ன உடனே அந்த இருள் எங்கே போகணும்னு சொன்னா அது ஒரு ஆழமான சத்தியம் இருக்கு. பார்த்து அதாவது சில ரகசியங்களை நாங்கள் கண்டுகொள்ள முடியாது. சில சில விஷயங்கள் எங்கட அறிவுக்கு எடுத்துக்கொள்ள முடியாது.
0: நிச்சயம்
1: மிகவும் அருமையா இருந்த கத்தர் உங்களையும் உங்களுடைய எங்களையும் தேவன் ஆசிரியப்பதாக வஞ்சன் உங்களுக்கு நன்றி சொல்வேன். கத்தர் உங்களையும் ஊழியங்கள் கையிட்டு செய்யுங்கள் அனைத்தையும் தேவன் ஆசிரியப்பதாக. ஆமென்,
0: ஆமென். Thank you, Pastor. God bless you, Pastor.
1: இதுவரை நேரம் செய்து கொடுத்த பிரதர் மரியதாஸ் ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. இன்றைய நாளிலே 3 செய்திகள் மிக ஆசிரியமாக இருந்தது. உண்மையிலே பாஸ்டர் மார்டின் அவர்கள் ஜெபத்தை பற்றி சொல்லியிருந்தார். பாஸ்டர் விக்டர் போல் ஃப்ரம் இந்தியாவிலிருந்து வார்த்தையை கொடுத்திருந்தார். பிரதர் மரியதாஸ் அவர்கள் ஆதியாக முதலாம் அதிகாரம் 1:2 வசனத்தை போட்டு பிரட்டி பின்னி யோகு புத்தகத்தை கொண்டு துளைச்சி இசையா அதிகாரத்தை வெளிப்படுத்தி மிக மிக அருமையா இருந்தது. அதாவது ஆதியாமம் யோகு இசையா அந்த 3 அதிகாரத்தையும் அந்த படைப்புண்ட ஆழ்மன சத்தியத்தை கட்டி தந்திருக்கு. அதுக்காக அவருக்கு நன்றி சொல்லணும். கத்தர் அந்த மகனை ஆசிரியப்பாராங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே வார்த்தை வெளிச்சத்தில் ஆவியான ஆசவாடினால் உண்மையிலே தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த ஒரு தடையும் இல்லாமல் தேவ வார்த்தைகள் பாடல்கள் புதிய தேவன் ஆசிரியை தான் ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, வார்த்தைகளின் வெளிச்சத்திலாவே இன்றைக்கு ஆசீர்வதித்து தந்தீர். முது பிள்ளைகள்

0: துதித்து ஆட்டி பாடி இந்த பிரச்சனத்தை கண்டுகொண்டதுக்காக நன்றி சுவாமி. அது மட்டுமில்ல, நீ வார்த்தை கொடுத்த தாசர் பாஸ்டர் மார்டின், பாஸ்டர் விக்டர் போட்டு மரியாஸ் அவர் ஆண்டவரே இந்த வார்த்தையை விதைத்திருக்கிறார் சுவாமி. இந்த விதைகள் உலகமெங்கும் விதைக்கப்பட நீரே உண்மையான தெய்வம், வேறொரு தெய்வம் இல்லை என்று கண்டுகொள்ளும் இருளான மாக்க இருளான பிள்ளைகளுக்கு, இருளான தேசத்துக்கு, இருளான வீடுகளுக்கு இந்த வார்த்தையின் வெளிச்சம் ஊடுருவி சென்று அந்த வெளிச்சத்தை கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிற சுவாமி. ஐயா அந்த வானொலியை தந்ததுக்கு நன்றி, சங்கம வானொலியை தந்ததுக்கு நன்றி சுவாமி. சங்கம வானொலி மூலம் 1988 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிற சுவாமி, அதுக்காக நன்றி சொல்றேன். காரணம் நான் உண்மையாக உற்சவமாய் உத்தமான ஊழியக்காரர் வந்து வார்த்தையை கொடுக்கும் பொழுது ஆவியானவர் நீர் வளர்த்து அந்த கிருபை காண்டு இன்றைய நாகேஸ்வர சுவாமி மிகவும் ஆசிரியர் தந்து கிருபைக்க நான் கேட்ட பிள்ளைகள், வார்த்தையை கொடுத்த தாசர்கள், துயித்த பிள்ளைகள், சோசித்த பிள்ளைகள், தளர்ந்து கொடுத்த பிள்ளைகள், மறுபடியும் கேட்கிற அனைவரையும் ஆசீர்வைத்து சங்கம வானையும் ஆசீர்வதி வழிநடத்த வேண்டுமாக வச்சிருக்கிறது. இன்றைய நாளே கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் மாமிசத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கட்டிலெடுக்க வேண்டுமாக எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நேரம் விக்டோரியா டைம் 6:07, தொடர்ந்து 9:07. இப்பொழுது நாங்கள் என் ஆத்மாவை சொல்லி முடிவு கொண்டுறோம். எல்லாரும் மைக் ஓன் பண்ணுங்க. சிஸ்டர் டொலி அண்ட் ரஜினி ரங்கமானி மைக் ஓ பண்ணுங்க, ஓன் பண்ணுங்க. என் ஆத்மாவை சொல்லுவோமா? கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு தாசருக்கும் தேவன் ஆசீர்வதிப்பாராக.
1: நான் பேசுறது கேக்குதா?
0: கிளியரா கேக்கு, சொல்லு.
1: கம்ப்யூட்டர்ல எடுத்து செய்யக்கூடியதாக கத்திருதல் செய்தி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக கடந்த வாரத்தில் ஹரியராஜ் அவர்கள் எடுத்து வந்த செய்தி சட்டத்தினங்களை அந்த ஏனென்றால் அந்த ஆதி ஆகமத்திலே முதல் வசனம் அதுக்கு அடுத்த வசனத்திலுமே உள்ள வித்தியாசம் அந்த அந்த லூசிபருடைய காரியங்கள் இந்த ஓயில் அந்த காரியங்கள் எல்லாம் அந்த மிருகங்கள் அந்த காலத்திலே மிருகங்களுக்கு மேலே அந்த ஐஸ் போனதாலே ஏற்பட்ட இந்த ஓயில்கள் எல்லா காரியங்களும் அது அதை விளக்கமாக எடுத்து வந்த பிரதமரியதாசருக்கு நன்றி வாழ்த்துக்களை கூறுகிறோம்.
2: God bless you, Brother Mahindran. God bless you, Brother Lindsay. God bless you, Brother Panditan, Brother Maria Das. God bless you. Nalla Vaarthaiki. Nandri. God bless you, Sister Dolly. God bless you all. Amen.
3: Amen. God bless you, Brother Leslie. God bless you, Brother Mahindranaya. God bless you, Pastor. And Panjangan, and God bless you all. Amen. Matter bra pastor and my name theriyala. Praise the Lord. God bless you all. Amen.
0: Amen.
2: Brother Maria Das.
3: Brother Maria Das, not just pastor.
4: Brother, sister. Thank you, sister.
3: Amen.
4: Amen.
3: Amen. God bless you.
4: God bless you.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821.

சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நாம் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். எப்பொழுது சிந்தினோம், எதற்காக சிந்தினோம், அவை ஒவ்வொன்றையும் அவர் நினைவில் வைத்திருக்கிறார். பதிலும் அளிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏ

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

போது அவர்கள் உண்மையிலவராக உங்களுக்கென்று ஊழியம் செய்வதற்காக அழைத்தார்கள். ஆண்டவரே, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமைக்கு கர்த்தாவே உங்களுக்கு உண்மையும் உத்தமமான ஊழியக்காரராக அதிகமாக உங்கள் அன்பில தாங்கி இருந்து உங்களுடைய அன்பில நிலைத்திருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, உங்களோட வல்லமையினாலும் புதிதான கிருபையினாலையும் கொடுத்து இந்த மாலை நேரம் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வாக்கு தத்தம் பண்ணினார், வாக்கு மாறாதவர், அதற்கான நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி அப்பா. இப்பவும் ஆண்டவரே வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்கள் ஆண்டவர் வராம இருக்கிற தடியா இருக்கிற எல்லாவற்றுக்கும் நான் இயேசு நாமத்தின் மூலம் அத்தட்டி யாவரையும் உங்களோட காலத்துல கொடுக்கிறேன். உங்களோட பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, உங்களோட பரிசுத்தமான ஆவியின்படி வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமை பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்த ஜெயசுவி நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி. ஒன் செகண்ட் பாட்டு எடுத்தேன். நன்றி சுவாமி, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆமே, வாக்கு தத்தம் பண்ணி வரே உமக்கு நன்றியும்.

0: ஐயா.
1: யாவரும் இடத்தில் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே மனம் தளர்ந்து போயிருந்த இருக்கிற மக்களுக்குல புரிதான ஒரு கிருபையை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். ஒரு ஒரு யங்கல் சரியான 22 வயசு தான், 23வது வயசு போது ஜப வேண்டுதலுக்கு எனக்கு கூறினார்கள். எங்களுக்கு அவர்களுக்கு ஜபிக்கும்படியாக அப்பா அந்த அந்த பிரியாவை உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அந்த லங்ஸ் முழுவதையுமாக எடுக்க வேண்டும் என்று ஏர்ஜென்டாக எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த அந்த சர்ஜரியில இருந்த ஆண்டவரே நீங்க
0: புதிய
1: அவர்களை விட்டுத்தலி அகலக்கன்று ஒரு நாள் எழுந்து பிரார்த்திப்பதற்கு அந்த மகளுக்கு ஆண்டவரே நீங்க பெரிதான அற்புதத்தை செய்யும்படியா ஜபிக்கிறேன். நாங்க ஜபிக்கிறேன் நன்றி செலுத்துறேன். உங்களை நாம மட்டுமே மகிமப்பட வேணும் என்று
0: கூறி
1: ஜெபிக்கிறதாவே. நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்.

சுதலைவா ரம்பி சொற்கேட்கும் சேவையில் தரத்தில் இருந்து ஜெயம்பரும் பரனு.

காக்கும் தேவனுண்டனுக்கு காத்தேடுவார் என்றுமே, காத்தேடுவார் என்றுமே.

0: ஆண்டவரே, அப்பா வார்த்தையின் வெளிச்சத்துல நாங்க வந்து நிற்கும் பொழுது ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு வார்த்தையை அனுப்பி குணமாக்கி அப்பா மூழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற அந்த வல்லமை நிறந்த தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா உங்களோட வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு விடுதலை கொடுத்த உங்களோட பரிசுத்தமான ஆவி, உங்களோட வல்லமை நிறைந்த விலையேற பெற்றதற்கு நான் நன்றி
1: செலுத்துறேன்.
0: அப்பா உங்கண்டையில் இழுத்துக் கொள்வதற்கு தந்த அந்த மகா பெரிதான அழைப்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களை நாம மட்டுமே மகிமைப்படுவேன் என்று கூறி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடும் பொழுது கர்த்தரங்களுக்கு நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன் ஐயா,
2: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் டாலி, இன்றைய நாளை ஜெபித்து அருமையான ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் நீங்கள் கையிட்டு செய்யும் காரணம் அனைத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்,
0: ஆமென், ஆமென். God bless you, ஐயா.
2: தொடர்ந்து சங்கீதம் 5:1-7 வசனங்களை கேட்போம். பக்கம் பழைய ஏற்பாடு 673. சங்கீதம் 5:1-7, பழைய ஏற்பாடு 673 பக்கம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும், நான் உம்முடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையில நமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீ துன்பார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர், பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனசையும் கர்த்தர் அறிவிருக்கிறார். நானோ மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தன் பறந்து கொள்வேன். ஆமேன், ஆமேன். இதுவரை சங்கீதம் 5 கேட்டீர்கள். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைக்க போதும். அவர் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற நாடுகளுக்காக பாடுபட்டு ஜெபித்து ஜெபிப்பார். பிரசவ சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி.
3: பிரைஸ் தி லார்ட். பிரதர் மகேந்திரன், காட் பிளஸ் யூ.
2: கோ அஹெட்.
3: ஆமேன், ஆமேன். ஒரு பாட்டை பாடிவிட்டு ஜெபிக்கலாம். ஆமேன், ஆமேன். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டிக்கும்

Anne.

போமே ஒளிந்து போனாலும் உன் வாக்கை என்றென்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒளிந்து போனாலும் மாத்தே என்றென்றும் மாறாதே. விசுவாசி அழிந்து என் வாழ்க்கை

0: நின்றுட்டு இப்ப
1: அது இப்ப நீ பாத்தினவே
0: திருப்பி படுத்துருங்க, திருப்பி படுத்துருங்க.
2: அதிகாரம். பின்னும் மோசே போய் இஸ்ரவேலர் யாவரையும் நோக்கி, இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்கும் வரத்துமாய் இருக்கக்கூடாது. இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய்.
0: கேக்குது கரகரக்குது. இந்த கிளியரா இல்ல கூட வாசனம். அது கொஞ்சம் பெட்டர், பெட்டர். உங்களோட பார்த்து பெட்டரா இருக்கு, பெஸ்டா இருக்கு.
1: நான்
0: ஆஃப் பண்றேன், நீங்க பாருங்க. சூப்பர், வா வா, ஓ ஃபோன் போட்டு வா. ஓகே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மிகுந்த நெருக்கமான ஒரு பொருளாதார சூழ்நிலையின் போது நானும் என் மனைவியும் மிகுந்த கலக்கத்தோடு அமர்ந்திருந்தோம். என்ன செய்வதென்று வேதனையோடு யோசித்துக் கொண்டிருந்தோம். அந்த சூழ்நிலையிலே ஜெபிக்கலாம் என்று அமர்ந்த பொழுது ஏசப்பா ஒரு காரியத்தை என்னோடு பேசினார். மகனே, தேவையானது ஒன்றே ஒன்றுதான், அது என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது மாத்திரம்தான் என்று. அநேக நேரங்களில் நாம் அநேக காரியங்களை குறித்து யோசித்து மார்த்தாலை போல கலங்கி விடுகிறோம். இது எப்படி ஆகுமோ என்று குழம்பி நிற்கிறோம். வசனங்களை அறிந்திருந்தாலும் நெருக்கங்கள் வரும் பொழுது பதறிப்போய் எல்லாம் முடிந்தது என்று யோசித்து விடுகிறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பித்து வைத்திருப்பார் என்று சொன்னால் அதை முற்றுக்கு கொண்டு வர ஆண்டவர் ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் தொழில், நீங்கள் செய்கிற ஊழியம், உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் ஆரம்பித்தவைகளை முடிவுக்கு கொண்டு வர சூழ்நிலைகளுக்கும் பிசாசுக்கும் அதிகாரம் இல்லை. ஆண்டவர் உங்களில் தொடங்கிய திட்டங்களில் தலையிட பிசாசு யார்? எதிர்த்து நில்லுங்கள் சூழ்நிலைகளை. நீங்கள் மண்டியிட வேண்டியது சூழ்நிலைகளுக்கு முன்பாக அல்ல, ஆண்டவருக்கு முன்பாக. சத்ருவுக்கும் சூழ்நிலைகளுக்கும் கொள்ளாத மனிதர்களுக்கும் பயந்து அமர்ந்திருக்க ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டியது ஆண்டவருக்கு முன்பாக, அவருடைய பாதத்தில். ஒருவேளை உங்கள் குடும்பத்திலும் ஊழியத்திலும் நெருக்கமான சூழ்நிலையிலே கடந்து வந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். இதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறார். தேவையானது ஒன்றே ஒன்றுதான், அது என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது மாத்திரமே என்று. அன்று என்னுடைய நெருக்கத்தின் மத்தியில இந்த வார்த்தைகள் என்னுடைய இருதயத்திலே துணித்த பொழுது என் கண்களில் கண்ணீர் வழி ஆரம்பித்தது. எனக்குள் இருந்து ஒரு புதிய பாடல் எழுந்தது. குழப்பங்கள் தேவையில்லை என்று பாட ஆரம்பித்தேன். தைரியமாக இருங்கள், குழப்பங்கள் தேவையில்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார்.

தான் சொல்லுகிறார், உனக்கு தேவையானதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், என்னுடைய பாதத்தை பிடித்துக் கொள்வது தான். அதை செய்து பாருங்கள், உங்களுடைய சூழ்நிலைகளில் ஒரு மாற்றத்தை பார்ப்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை வைத்து வைத்திருக்கிறார், அவரை பிடித்துக் கொள்வீர்களா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 என்படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821.

அருமையான தேவ பிள்ளையே, இனி நீ தீங்கை காண்பதில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் அது வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நிச்சயமாகவே உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் சத்துரு எழும்பி வருவான், ஆனால் அவன் ஏழு வழியாய் ஓடி போவான். என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அதை செய்து தம்முடைய வல்லமை விளங்கப்படுவான்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 என்படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

தேவஜனமே, வாக்கு தத்தம் செய்தவர் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்திரனும் அல்ல. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறும்.

தேவ பிள்ளையே, தாமதங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியாவதில்லை. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் செய்ததை தேவன் நிறைவேற்றினது போல உனக்கும் நிச்சயம் நிறைவேற்றுவார்.

அநேக பாவங்களை செய்து தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாய் நின்ற போதும் இயேசு தன்னுடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: இதோ இன்னொரு துதிப்பாடல். அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். எல்லா வேளையிலும் நாம் அவரை துதிக்க வேண்டும், போற்ற வேண்டும், நினைக்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். நம் உயிரும் மூச்சும்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வாருங்கள், ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் ஒருவரே பரிசுத்தம் உள்ள தேவன். எல்லா ஜாதிகளும் ஜனங்களும் கோத்திரங்களும் அவரை உயர்த்தி பாடுங்கள்.

உன் தேவனாகிய கர்த்தர்தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். கர்த்தர் அழித்த எமோரியர்

தீர்ப்பு கொடுப்பான். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் புகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர்தாமே உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலம் கொண்டு திடமனதாகிறது கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட வேண்டும். நீ இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போய்

உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற தேவி புத்திரரான ஆச்சாரியர்களும் இஸ்ரவேலினுடைய மூப்பர் எல்லாருக்கும் குறித்து அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால், விடுதலையின் வருத்தமாகிய ஒவ்வொரு 7 வருஷத்தில்

கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கும், அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றார். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதோ நீ மறிக்கும் காலம் சமீபித்திருக்கிறது, நான் மூன்றாவது கட்டளை கொடுக்கும்படி அவனை அழைத்துக் கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து நின்றுங்கள் என்றார். அப்படியே மோசேயும் யோசுவாவும் போய் ஆசரிப்பு கூடாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் கூடாரத்திலே மேகஸ்தம்பத்தில் தரிசனமான மேகஸ்தம்பம் கூடார வாசல் மேல் நின்றது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோட படுத்துக் கொள்ளப் போகிறாய், இந்த ஜனங்கள் எழுப்பி தங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவிலே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி போய் செய்த சகல தீமைகளின் நிமித்தமும் நான் அந்நாளிலே என் முகத்தை மறைக்கவே மறைப்பேன். இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதிக்கொண்டு இதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படித்து இந்த பாட்டை எனக்கு காட்சியாக இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி இதை அவர்கள் வாயில் வழங்கப்படுங்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் புதித்து திருப்தியாகி கொழுத்து போயிருக்கும் போது அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபமூட்டி என் உடன்படிக்கையை

அவர்களை பிரவேசிக்க பண்ணாதிருக்கிற இப்பொழுதே அவர்கள் கொண்டிருக்கும் எண்ணம் இன்னது என்று அறிவேன் என்றார். அன்றைக்கே மோசே அந்த பாட்டை எழுதி அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்தான். அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று

உபாகமும் 31 பின்னும் மோசே போய் இஸ்ரவேலர் யாவரையும் நோக்கி, இன்று நான் 120 இனி நான் போக்கும் வரத்துமாய் இருக்கக்கூடாது. இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோட சொல்லியிருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். கர்த்தர் அளித்த எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கும் செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார். நான் உங்களுக்கு விதித்த கட்டளைகளின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு. கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவி புத்திரரான ஆசாரியருக்கும் இஸ்ரவேலனுடைய மூப்பர் எல்லாருக்கும் ஒப்புவித்து அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால், விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7 முடிவிலே கூடார பண்டிகையில் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேலர் எல்லாரும் அவருடைய சந்நிதியில் சேர்ந்து வந்திருக்கும் போது இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய். புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படிக்கும், அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதோ நீ மரிக்கும் காலம் சமீபித்திருக்கிறது. நான் யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கும்படி அவனை அழைத்து கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து நில்லுங்கள் என்றார். அப்படியே மோசேயும் யோசுவாவும் போய் ஆசரிப்பு கூடாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் கூடாரத்திலே மேகஸ்தம்பத்தில் தரிசனமானார். மேகஸ்தம்பம் கூடார வாசல் மேல் நின்றது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோட படுத்துக்கொள்ளப் போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவிலே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள்

பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து போயிருக்கும் போது அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபமூட்டி என் உடன்படிக்கையை மீறுவார்கள். அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும் போது அவர்கள் சந்ததியாரின் வாயில் மறந்து போகாதிருக்கும் இந்த பாட்டே அவர்களுக்கு விரோதமான சாட்சி பகரும். நான் ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணாதிருக்கிற இப்பொழுதே அவர்கள் கொண்டிருக்கும் எண்ணம் இன்னது என்று அறிவேன் என்றார். அன்றைக்கே மோசே அந்த பாட்டை எழுதி அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்தான். அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார். மோசே இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி முடித்த பின்பு மோசே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரை நோக்கி, நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள். அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியாயிருக்கும். நான் உன் கலக குணத்தையும் உன் கடின கழுத்தையும் அறிந்திருக்கிறேன். இன்று நான் இன்னும் உங்களுடன் உயிரோடு இருக்கையில் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்களே, என் மரணத்திற்கு பின்பு எவ்வளவு அதிகமாய் கலகம் பண்ணுவீர்கள்! உங்கள் கோத்திரங்களில் உள்ள மூப்பர் உங்கள் அதிபதிகள் எல்லாருடைய காதுகளும் கேட்கத்தக்கதாக நான் இந்த வார்த்தைகளை சொல்லவும் அவர்களுக்கு விரோதமாக வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கவும் அவர்களை என்னிடத்தில் கூடி வர செய்யுங்கள். என் மரணத்திற்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள். ஆகையால் கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு நேரிடும். உங்கள் கை கிரியைகளினாலே கர்த்தரை கோபப்படுத்தும்படிக்கு அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வீர்கள் என்பதை அறிவேன் என்று சொல்லி இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் கேட்க மோசே இந்த ஏசாயா 3 அதிகாரம். இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமில் இருந்தும் யூதாவில் இருந்தும் சகலவிதமான ஆதரவுகளாகிய அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும் தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும் பராக்கிரமசாலியையும் யுத்த வீரனையும் நியாயாதிபதியையும் தீர்க்கதரிசியையும் சாஸ்திரியையும் மூப்பனையும் 50 பேருக்கு அதிபதியையும் கனம் பொருந்தினவனையும் ஆலோசனைக்காரனையும் தொழில்களில் சாமர்த்தியம் உள்ளவனையும் சாதுரியனையும் விளக்குவார். வாலிபரை அவர்களுக்கு அதிபதிகளாக தருவேன் என்கிறார். பிள்ளைகள் அவர்களை ஆளுவார்கள். ஜனங்கள் ஒடுக்கப்படுவார்கள். ஒருவருக்கொருவரும் அயலானுக்கு அயலானும் விரோதமாயிருப்பார்கள். வாலிபன் முதிர் வயது உள்ளவனுக்கும் கீழ்மகன் மேன்மகனுக்கும் இடும்பு செய்வான். அப்பொழுது ஒருவன் தன் தகப்பன் வீட்டானாகிய தன் சகோதரனை பிடித்து, உனக்கு வஸ்திரம் இருக்கிறது, நீ எங்களுக்கு அதிபதியாயிரு, கேட்டுக்கு இனமான இந்த காரியம் உன் கையின் கீழாவதாக என்று சொல்ல, அவன் அந்நாளிலே தன் கையை உயர்த்தி, நான் சீர்படுத்துகிறவனாயிருக்க மாட்டேன், என் வீட்டிலே அப்பமும் இல்லை வஸ்திரமும் இல்லை, என்னை ஜனங்களுக்கு அதிபதியாக வைக்க வேண்டாம் என்பான். ஏனென்றால் எருசலேம் பாழாக்கப்பட்டது, யூதா விழுந்து போயிற்று, அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு விரோதமாயிருக்கிறது. அவர்கள் முகப்பார்வை அவர்களுக்கு விரோதமாய் சாட்சியிடும். அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் சோதோம் ஊராரை போல வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் ஆத்துமாவுக்கு ஐயோ, தங்களுக்கே தீமையை வருவித்துக் கொள்கிறார்கள். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்குகிறவர்களாயிருக்கிறார்கள், ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள். என் ஜனமே, உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள். கர்த்தர் வழக்காட எழுந்திருந்து ஜனங்களை நியாயம் தீர்க்க நிற்கிறார். கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பரையும் அதன் பிரபுக்களையும் நியாயம் விசாரிப்பார். நீங்களே இந்த திராட்சை தோட்டத்தை பட்சித்து போட்டீர்கள். சிறுமையானவனிடத்தில் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது. நீங்கள் என் ஜனத்தை நொறுக்கி சிறுமையானவர்களின் முகத்தை நெரிக்கிறது என்னவென்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சியோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். ஆதலால் ஆண்டவர் சியோன் குமாரத்திகளின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார்.
கர்த்தர் அவர்கள் மானத்தை

0: குலைப்பார். அந்நாளிலே ஆண்டவர் அவர்களுடைய ஆபரணங்களாகிய சிலம்புகளையும் சுட்டிகளையும் பிறைச்சிந்தாக்குகளையும் ஆரங்களையும் அஸ்த கடகங்களையும் தலை முக்காடுகளையும் சிர பூஷணங்களையும் பாதசரங்களையும் மார்க்கச்சைகளையும் சுகந்த பரணிகளையும் தாயுத்துகளையும் மோதிரங்களையும் மூக்குத்திகளையும் வினோத வஸ்திரங்களையும் சால்வைகளையும் போர்வைகளையும் குப்பிகளையும் கண்ணாடிகளையும் சல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் உரிந்து போடுவார். அப்பொழுது சுகந்தத்துக்கு பதிலாக கச்சைக்கு பதிலாக கயிறும் மயிர் சுருளுக்கு பதிலாக மொட்டையும் ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக ரட்டுக்கச்சும் அழகுக்கு பதிலாக கருகி போகுதலும் இருக்கும். உன் புருஷர் கட்கத்தினாலும் உன் பலசாலிகள் யுத்தத்திலும் விழுவார்கள். அவர்களுடைய வாசல்கள் துக்கித்து புலம்பும். அவள் வெறுமையாக
1: அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதாயிருக்கிறது. அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாய் இருக்கிற எப்பாப்ராவினிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்தீர்ப்பீர்களானால் அப்படியாகும். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழிருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட இரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி

0: Recording stopped. Recording in progress.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 62:7 வாசிக்கலாமா? என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ரெண்டு விஷயத்தை சொல்றாரு, ரட்சிப்பு மகிமை யார்கிட்ட இருக்கா? தேவனிடத்தில் இருக்கிறது. பலனும் என் அடைக்கலமும் யார்கிட்ட இருக்க? தேவனுக்குள் இருக்கிறது. எப்படி அருமையா சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். ரட்சிப்பு என்பது என்னங்க? விடுதலை. உங்களுடைய விடுதலை, உங்களுடைய பிழைப்பு, நீங்க இப்ப வாழுகிற வாழ்க்கை, இதெல்லாம் கடவுள்கிட்ட இருக்கு, ஆண்டவர்கிட்ட இருக்கு, இயேசுகிட்ட இருக்கு, இல்லைங்களா? மகிமை, உங்க மேல ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். மகிமையே விழி, சுரமண்டலமே விழி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கா. மகிமை, நம்ம மேல ஒரு மகிமை இருக்குல்ல, அவர் நம்ம மேல வைத்திருக்கிற ஒரு மகிமை, அது யார்கிட்ட இருக்குங்க? தேவனாலதான் நமக்கு வரணும். இப்ப ஆமான் வந்து ராஜாட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அதாவது ராஜா வந்து வேலைக்காரன்ட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி என்ன நல்லது செஞ்சிருக்கான் ஒருத்தன், நான் சாகாதபடி என்னை காத்திருக்கிறான் ஒருத்தன், அப்ப அவனுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நான் இன்னும் ஒன்றும் செய்யலை அப்படின்னு ஆமான் வாசல்ல நிக்கிறான். உள்ள வர சொல்லு. ஆமான்ட்ட கேட்கிறாரு, எனக்கு ரொம்ப நல்லது பண்ணியிருக்கான், என்ன உயிரே காப்பாத்தி இருக்கிறான், அவனுக்கு என்ன செய்யறது? ஆமான் சொல்றாரு, நம்மளை தான் நினைக்கிறார் போல இருக்குன்னு. ராஜா ஏற வேண்டிய குதிரை, அதுக்கப்புறம் அவருடைய வஸ்திரம், அவருடைய ராஜ முடி, அவருக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி போயிட்டு சொல்லிக்கிட்டே போனோம், இவர் நல்லவர் நல்லவர் சொல்லிகிட்டே போனோம், இப்படிலாம் சொல்லி தனக்கு கிடைக்கணும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மகிமை யாரு கிடைக்கும் நினைக்கிறாரு? தனக்கு கிடைக்கும் நினைக்கிறாரு. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு ராஜா சொல்றாரு, போ வாசற்படியில முரத்தக்காயின் ஒருத்த உட்காந்துருக்குறா இல்லையா, அவனுக்கு நீ சொன்னபடியே செய்யின்றாரு. மகிமை எங்க போயிடுச்சுங்க? கர்த்தருடைய பிள்ளைக்கு போயிடுச்சு. ஆமேன். இன்னைக்கு உலகம் அப்படிதாங்க, தனக்கு மகிமையை தேடிக்கொள்ளும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க தனக்கு மகிமையை தேட மாட்டாங்க, அது தானா வந்து சேரும். ஆமே, கர்த்தருடைய கர்த்தரிடத்துல இருக்கிறது. ஆமே, அப்ப இன்னைக்கு பாருங்களேன், இருக்கிறது பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும். பலனான என் கண்மலை யாருங்க? அவர்தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. இல்ல, அந்த கண்மலையும் என் அடைக்கலமும், உங்களுக்கு பாதுகாப்பு, உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி, உங்களுக்கு ஒரு சேஃப் எங்க இருக்குங்க? ஆண்டவருக்குள்ள இருக்குதான். ஆண்டவருக்கு வெளியில் மேல சொன்னது என்ன? ஆண்டவர் இடத்துல இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இதை சொல்லும்போது நல்ல கவனிங்க, ஆண்டவருக்குள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இன் காட், இன் அவருக்குள்ள இருக்கிறது. உங்களுக்கு பெலன்னாலும் உங்களுக்கு அடைக்கலனாலும் எங்கதான் இருக்கு? அவருக்குள் இருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. மோசே மறித்த போது கர்த்தர் அவரை தனக்குள் அடக்கம் பண்ணி கொண்டார் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? கர்த்தரே ஒரு மனுஷனை தனக்குள்ள வச்சுக்கிட்டாராம். அந்த மாதிரியான பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் பாருங்க. அப்படிதான் இன்றைக்கு உங்களுக்கு பலனையும் உங்களுடைய அடைக்கலத்தையும் அவருக்குள்ள வச்சிருக்கிறார். அப்ப நீங்க பலனா இருக்கணுமா? அவருக்குள்ள போயிடுங்க, அந்த பலனை பெற்றுக்கொள்ளலாம். நீங்க பாதுகாப்பா இருக்கணுமா? அவருக்குள்ள போயிடுங்க. எப்படி நான் அவருக்குள்ள போக முடியும்? நிக்குதம் கேட்டார் இல்லைங்களா, எப்படி நான் திரும்ப போய் நான் பிறப்பேன் கேட்டாரு. அந்த மாதிரிதான் இது இல்லை, எப்படி அவருக்குள்ள போக முடியும் அப்படின்னா, ஜெபத்தின் வழியாக, துதியின் வழியாக, வேத வாசிப்பின் வழியாக நீங்க அவருக்குள்ள போக முடியும். ஆமீன். அவருக்குள்ள போய் பலனாகவும் பாதுகாப்பாகவும் நீங்க இருக்கலாம். ஆமீன். அதை இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால இன்றைக்கு இந்த செய்திக்காக நம்ம ஜெபிக்க போறோம். நல்ல தெய்வமே, இந்த நாள்ல எங்க கூட பேசியிருக்கிறீங்க. வார்த்தைகள் உம்முடையது, அதுல இருந்து வருகிற எல்லா காரியமும் உம்முடையது. கர்த்தாவே, பேசின வார்த்தைகளை நினைக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிப்பும் மகிமையும் உங்ககிட்ட இருக்குப்பா, ஆனா பலனும் அடைக்கலமோ உங்களுக்குள்ள இருக்குப்பா. அதை இன்றைக்கி உணர்ந்தவங்களா நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகள் ஆசிர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 30வது சங்கீதம் 11வது வசனம். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் புலம்பலை ஆனந்த களிப்பாக்கி வெற்றியை தருகிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து உள்ளார். அநேகர் இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகளை குறித்தும், உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள், துன்பங்கள், இழப்புகள், பிரிவுகள், சுகவீனங்கள் இவைகளை குறித்து நீண்ட நாட்களாய், எனக்கு ஏன் இந்த பாடு, வேதனை, போராட்டம், இதற்கு முடிவே இல்லையா என்று பல கேள்விகளோடு விடை தெரியாமல் கலங்கி போய் இருக்கிறீர்களா? ஆறுதல் அடைய முடியாத இருதயத்தோடு இருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களின் பொல்லாத புலம்பலின் சூழ்நிலையின் இரட்டை கத்தர் களைந்து போடுகின்றார். மகிழ்ச்சியினால் உங்களை இடைக்கட்டுகின்றார். நீண்ட நாட்களாய் எவைகளுக்காய் புலம்பி துக்கித்து காத்திருந்தீர்களோ அவைகளிலிருந்து இன்றைக்கு விடுதலையை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நன்மைகள் உங்கள் வீடு தேடி வந்து உங்களை மகிழ்விக்கிற ஒரு நாளாய் இந்த நாளை ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசிப்பீர்களானால் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே யாக்கோபை குறித்து பார்க்கின்றோம். தனது மகன் யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால் நிர்வாணியாய் குழியிலே தள்ளப்பட்டும் 20 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டும் போனான் என்றும், இதை குறித்து தகப்பனாகிய யாக்கோபினிடத்து மற்ற சகோதரர்கள் தெரிவிக்கையில், யோசேப்பை ஒரு துஷ்ட மிருகம் பீறி போட்டதால் அவன் மரித்து போனான் என்று கூறுகின்றனர். அதை கேட்ட யாக்கோபு தன் அறையில் இரட்டை கட்டி கொண்டு அநேக நாட்கள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தார் என்றும், அநேக வருடங்கள் சென்ற பின்பு யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று கேள்விப்பட்டவுடன் யாக்கோபின் ஆவி உயிர்த்தது என்றும் வாசிக்கின்றோம். அப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறார் தன் மகன் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்று மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு கூறுகிறதை வாசித்தருகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீண்ட நாட்களாய் இழந்து போன சமாதானம், சந்தோஷம், பலன் இவற்றை இன்றைக்கு புதுப்பித்துக் கொள்ளும் ஒரு நாளாகவும், எவைகளுக்காய் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அவைகள் தாமதமாகி தடைப்பட்டதால் புலம்பி சோர்வுற்று கண்ணீரோடு காத்திருக்கின்ற காரியங்களுக்காக இன்றைக்கு விடியுமா, நாளைக்கு முடியுமா என்று நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறவர்களே, இன்றைக்கு அவைகளை பெற்றுக்கொள்ளப் போகிற நாளாய் கத்தர் ஆசிர்வதிக்கின்றார். யாக்கோபு சொல்கிறார், உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் உன் சந்ததியையும் காணும்படி கத்தர் செய்தார் என்பதை போல, இன்றைக்கு உங்களின் பிரிந்த உறவுகளில், இழந்து போன ஆசிர்வாதங்களில், பணியிடங்களில், சரீர சுகம், இப்படி எவைகளுக்காக காத்திருந்தீர்களோ அவைகளுக்கு நல்ல பதிலை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நீங்கள் நம்ப முடியாத இடத்திலிருந்து உங்களின் ஆசிர்வாதம் இன்றைக்கு கடந்து வரப்போகிறது. நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற நம் கர்த்தரிடத்திலிருந்து இன்றைக்கு பெரிய நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இதுவரையில் புலம்பின காரியங்களில் ஆனந்த களிப்பை கர்த்தர் இன்றைக்கு தருகின்றார். பலவீனம், வியாதி, பற்றாக்குறை போன்ற இரட்டை இன்றைக்கு உங்களிலிருந்து கலைந்து போடுகின்றார். சாம்பலின் அனுபவத்திற்கு பதிலாக சிங்காரத்தை தருகிற தேவன் இன்றைக்கு உங்களை மகிழ்ச்சியாக்கி ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், தேவ மகிமையை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.
0: Recording stopped.

0: Recording in progress.
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 13ஆம் தேதி 5ஆம் மாதம் 13ஆம் தேதி வைகாசி மாதம் 13ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:30. இந்த வேளையில் நாங்கள் காலை நேர அபிஷேக ஆராதனையுடன் கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சத்தியவேத திருச்சபையிலிருந்து துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். ஒரே நாளுக்கான வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே திடங்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். ஆமேன். லூக்கா 8:48 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கத்திரதாமை வழி நடத்துவாராக. ஆமேன். இதனாளுக்காக 365 வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள். உபாகமம் 30, ஏசாயா 2 பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து, அப்போஸ்தலர் 28 வெற்றி நாங்கள் நேற்று பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கத்திரதாமை வழி நடத்துவாராக. ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவரே இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும், அதே வழியில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இப்பொழுது முதல் 10:00 வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள். விடுதலையின் வெளிச்ச நேரம், நித்திய வெளிச்ச நேரங்களில் இணையுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வழியிலிருந்து ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவருக்கும் காலை வணக்கங்கள் கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். எங்களுடன் சௌரி டோலி அவர்களை அதிகால வழியில் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள், அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வழியிலும் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்திருக்கிற பாஸ்டர் நஹோமி லோகனிடம் ஒப்படைப்போம். அவரும் மீதியானவற்றை வழி நடத்துவார். கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். ப்ளீஸ் லோட்டமா
2: ஆமேன்.
1: உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களா. காட் பிளெஸ் யூ. ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன்.

ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, அப்பா, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி ஆசாரிய கூட்டமாய் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறபடியா சூத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆவிக்குரிய பலிகளை உம்முடைய ஆண்டவரே தேவனே உம்முடைய கரத்திலே ஐயா ராஜா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே உச்சரிக்கிறோம் தகப்பனே. உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், எசையா எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே ஐயா, இரக்கம் நிறைந்தவரே ஐயா.

அபிஷேகித்து அழைப்பவரே எங்கள் ஆறுதல் நாயகரே, நம்மை அபிஷேகித்து அழைத்தவரே எங்கள் ஆறுதல் நாயகரே, அபிஷேகித்து அழைத்தவரே எங்கள் ஆறுதல் நாயகரே, அபிஷேகித்து அழைத்தவரே நாயகரே, எப்படி நான் பாடுவே என்ன சொல்லி நான் துதிப்பேன், எசையா எப்படி நான் பாடுவே என்ன சொல்லி நான் துதிப்பேன், உந்தன் பாதமா வந்திருந்து உனக்கு ஓயாமல் முத்தம் செய்ய

ஐயாவுப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஓ லலலலரா ராமா உளைய.

வேளையிலே கூட 1 பேதுரு 1 அதிகாரத்திலே 2 அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற மூலக்கல்ல

நம்முடைய ஆண்டவரே, தேவனே, தமிழ் பிரதேசத்திற்கு ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அந்த ஊழியக்காரர்கள் ஆண்டவரே ஆலயத்தை கட்ட ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பொருளாதாரத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு, சுகத்தை குறித்த வெளிப்பாடு, உறவு முறைகளை குறித்த வெளிப்பாடு ஆண்டவராகிய தேவனே தகப்பனே, நம்முடைய தமிழ் பேசும் ஆண்டவரே கிறிஸ்தவ சமுதாயத்திலே வெளிப்பாடு வருவடமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா, கையின் ஆண்டவரே பலனை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்க விடமா செவிக்கிறோம். கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிக்க விடமா செவிக்கிறோம் கர்த்தாவே. தடைகள் நீங்கி போகணுமா செவிக்கிறோம். தாழ்வு மனப்பான்மைகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நான் நீங்கி போகணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கிறிஸ்தவ சமுதாயம் மாற்றப்பட விடமா செவிக்கிறோம் ஆண்டவரே. உன்னதத்திலிருந்து நாவியானவருடைய உதவி ஐயா ராஜா கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு வரும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. தடைகள் நீங்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இலங்க தேசத்திலே ஐயா ராஜா ஆண்டவரே தேவனே அந்த தேசத்துக்கு சமாதானம் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே கட்டளையிடுகிறோம் ஐயா. எங்கள் பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவாலும் கிருபையின் சமாதானம் அந்த தேசத்திலே உண்டாவதாக. என் பரிசுத்த ஆவியானவர் அந்த தேசத்திலே அசவாடுவீராக ராஜா. தகப்பனியமுக்கு சூத்திரம் ஐயா. தகப்பனியமுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி ஐயா ராஜா. தகப்பனே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மினாய் அவர் ஜனம் பெருக்கும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மினாய் அவர் ஜனம் பெருக்கும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரியதே மங்கா.

பணிவாது ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கு ஆகாய விண்ணினாய் அவர் எண்ணம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிகும் ஆகாய விண்ணினாய் அவர் எண்ணம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிகும்

பொன்மாகி மை திரும்பும் ஆசுரை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சியோனின் மகிமை திரும்பும் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கு ஆகாய விண்மினாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலியும்.

ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கு ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிகும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிகும். ஹாலேலூய தகப்பனே, அப்பாவுமை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா ராஜா, ஆண்டவரே உம்மை சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா தகப்பனே. அப்பா இந்த கனடா தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு தமிழ் மக்களும் ஆண்டவரே எந்தெந்த தேசங்களிலே குடியிருக்கிறார்களோ அவர்கள் மேல் தேவனுடைய வல்லமை இறங்கும்படி செவிக்கிறோம், அவர்கள் தங்களை உணரும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராக இருந்தவனே, மாயமான ஆண்டவரே, இந்த உலகத்திலே மாயை நம்பி கொண்டிருக்காதபடி தேவனுடைய ஆவியானவரே தேவனே, அவர்கள் கண்கள் இருக்கிற செதில்களை ஆண்டவரே நீக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஆவியானவரே தகப்பனே, பூமியிலே நீர் எப்படி ஆண்டவரே இருளிருந்த இடத்திலே ஆண்டவரே அசவாடினோ, ஒழுங்கின் மேல் இருந்த இடத்துல அசவாடினோ ஐயா ராஜா, எங்கள் தேசத்தின் ஜனங்களப்பா எங்கெங்கு குறைவுள்ளவர்களா இருக்கிறார்களோ, எங்கெங்கு புறக்கணிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்களோ, எங்களுக்கு வியாதி உள்ளவர்களா இருக்கிறார்களோ, எங்கெங்கு ஆண்டவரை தேடுகிறார்களோ ஐயா ராஜா தேவனே, நீர் உயிருள்ள தேவனாய் அவர்களுக்கு நீங்க வெளிப்படுத்த விடமா செவிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால், ஆமேன். எங்கிருந்தோம் அன்பின் குரல் ஒன்று செவியினில் கேட்கின்றது, எங்கிருந்தோரு அன்பின் குரல் ஒன்று செவியினில் கேட்கின்றது.

என்று பாட வைத்தது. அது அன்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு என்னை வாழ வைத்தது என்று பாட வைக்குது. அது அன்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு

ஹாலேலூயா, பயப்படாதே சிறுமந்தியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்ன தேவன். ஹாலேலூயா, உன்னை என்னுடைய வலது கரத்தினால் தாங்குவேன், உன்னை நான் தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன். ஹாலேலூயா, எங்களை வழிநடத்தின தேவன். ஹாலேலூயா, எங்கள் கால்களை வலைக்கு நீங்கள் ஆக்கி விடுவிக்கிற தேவன். ஹாலேலூயா, உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி எசேக்கியேலுக்கு 15 வருஷங்களை கூட்டி கொடுத்த தேவன். ஹாலேலூயா, ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒபேக்காவுமாக இருக்கிறவர், விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறார். ஹாலேலூயா, ஆண்டவரே, அப்பா அப்பா, அம்மை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆபிரகாமின் நிமித்தம் லோத்தை பாதுகாத்தவரே, விடுவித்தவரே, ஆண்டவரே, எங்கள் சொந்த ஜனங்களை நீங்க விடுவிக்க வேணுமா? செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, 50 நீதிமான்கள் இருந்தால் ஆண்டவரே தேவனே, அப்பா, தேசத்தை அழிப்பீரோ என்று கேட்டதுக்கு அப்படி செய்வதில்லையே சொன்னீரையா. 40 நீதிமான்கள், 30 நீதிமான்கள், 20 நீதிமான்கள், 10 நீதிமான்கள் இருந்தாலும் தேசத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்லி ஆபிரகாம் ஆண்டவரே திறப்பின் வாசல்ல நின்ற வேளையிலே அவனுக்கு உறுதி அளித்தீரையா. தகப்பனேதோ, நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கிறோம், எங்கள் சபைகளுக்காக நிற்கிறோம், எங்கள் குடும்பங்களுக்காக நிற்கிறோம், எங்கள் பிள்ளைகளுக்காக நிற்கிறோம், எங்கள் ஊழியங்களுக்காக நிற்கிறோம், எங்களை சுற்றியில் இருக்கிற தேசத்தின் ஜனங்களுக்காக நிற்கிறோம் தகப்பனே. ஆண்டவராய கர்த்தாவே, முக்கு சூத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கட்டுக்களையும் அறுத்து அவர்களை ஆண்டவரே தேவனே, அப்பா, வெளிப்படுத்துகிற தேவன், விடுதலையாக்குற தேவன் ஐயா ராஜா, விடுவிக்கின்ற தேவன், விடுவிக்கின்ற வல்லமை உள்ளவர் ஐயா ராஜா. ஹாலேலூயா, என் ஆவியானவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஐயா. ஹாலேலூயா, ஆவியானவர் ஆண்டவரே, சிம்சோன் மேல் இறங்கின வேளையிலே ஒரு தாடு எலும்பை கொண்டு 1000 பேரை அவன் சங்கரித்தானப்பா. என் தகப்பன், என் ஆவியானவரே, உம்முடைய ஊழியத்தை கட்ட எங்களுக்கு பல நேரிடும் ஐயா, பிள்ளைகளை வளர்க்க எங்களுக்கு பல நேரிடும் ஐயா. ஆண்டவரே, கரங்களின் ஆண்டவரே தேவனே, அப்பா, கிரியைகளை ஆசீர்வதியும் ஐயா, திருச்சபைகளை ஆசீர்வதியும் அப்பா, எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஐயா. ஞானத்தை வா என்று கூப்பிடன்னு சொன்னீர், புத்திய வா என்று கூப்பிடன்னு சொன்னீர், ஞானமே வா, புத்தியே வா, இயேசுவின் நாமத்தினால். ஹாலேலூயா. எங்கிருந்தோ ஒரு அன்பின் குரல் ஒன்று செவியினில் கேட்கின்றது,

0: வைத்தது இன்று பாட வைக்குது, அது அன்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. என்னை வாழ வைத்தது இன்று பாட வைக்குது, அது அன்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. வருத்திடும் பாரம் தவித்திடும் நேரம் மகனே வா என்றது, வருத்திடும் பாரம் தவித்திடும் நேரம் மகளே வா என்றது. தாய்ப்பசு கன்றினை சேர்த்து அணன்போடு முழுவது போல தாவி அணைக்கின்றது. அன்னை வாழ வைத்தது இன்று பாட வைக்குது, அது அன்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. என்னை வாழ வைத்தது இன்று பாட வைக்குது, அது அன்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. சோர்ந்திடும் நேரம் கண்ணீரின் வெள்ளம் மகளே வா என்றது, சோர்ந்திடும் நேரம் கண்ணீரில் வெள்ளம் மகளே வா என்றது. ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, உம்முடைய கரத்திலே ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே, ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். காலவேளையிலும் இணைந்து ஜபங்களோடு வழிநடத்தி ஆராதனைகளோடு வழிநடத்தி வழிநடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். புதிய பாடல்களோடு இணைந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்து உங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொண்டு நாளை காலை வேளையில் இதே வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாகக் கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். இந்நாளிலும் செல்லுகின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய அனுகூலமான காரியங்கள் வழிநடத்தி தர கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளை நாளிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாகக் கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
2: ஆமேன். பிளஸ் யூ. பிளஸ் யூ.
1: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோவிலிருந்து இணைந்து அருமையான பாடல்களோடு துதிகளோடு ஜபங்களோடு வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம் நாங்கள். இன்று 13ஆம் தேதி, 5ஆம் மாதம், 13ஆம் தேதி, மே மாதம் 13ஆம் தேதி, வைகாசி மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:02. இப்பொழுது முதல் 10:00 வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். காலை நேரத்திலே விடுதலையின் வெளிச்ச நேரம், இரவு நேரத்திலே நித்திய வெளிச்ச நேரம். அந்த நேரத்தில் இணையுங்கள். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே வானொலி கூடாக சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதலை கூறுகிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் மீதியான ஊழியங்களுக்கூடாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். யுபங்களுக்கூடாக, இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, இஸ்ரவேல் நாட்டுக்காக, ஒவ்வொருவருடைய சந்தோஷம், சமாதானம், அவருடைய பிள்ளைகள், இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள் சந்தோஷம், சமாதானம், சுபீட்சமான வாழ்வோடு உண்ண உணவையும் உடுக்க உடையையும் இருக்க இருப்பிடத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இன்றைய நாளிலும் காண வசனம், அவர் அவளை பார்த்து, மகளே திடங்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்துடனே போ என்றார் என்று லூக்கா 8:48 கூறப்பட்ட அந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துவோம், பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் உபாகமம் 30, ஏசாயா 2 பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து, அப்போஸ்தலர் 28வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இந்த வேளையில் மதிகால வேளையில் இணைந்திருக்கிற சகோதரி டோலி, காலை வேளையில் இணைந்திருக்கிற சகோதரன் குணா, பாஸ்டர் அண்டன் ராசநாயகம், மாலை வேளையில் இணைந்திருக்கிற, இரவு வேளையில் இணைந்திருக்கிற சகோதரன் சகோதரி நிர்மலா மரியா அவர்களையும், அதே வேளையிலே வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்க இணைந்திருக்கிற சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். மீதியான ஊழியர்களையும் தங்குதடை என்று இணைய கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். மாலை வழியில் எங்களுடன் சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பேசலோட்டம்மா. ஆமேன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க. ஆமேன்.
2: சங்கம வானொலி அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்களோட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீயா நான் குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அங்கு இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஜெயங்கொள்ள வைப்பாராக. ஆமேன். நாங்கள் இன்றைக்கு பாருங்கள், பாவிகள் கிறிஸ்துவிடம் மனம் திரும்புவதை ஒரு பரிசுத்தமுள்ள சாட்சியாய் இன்றைக்கு திருச்சபை காண்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்களுடைய மனம் திரும்புதலை தேவன் எப்படி பார்க்கிறார் என்றால் ஒரு பரிசுத்தமுள்ள சாட்சியாய் பார்க்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் பாவம் செய்ய பயப்படும் போதுதான் அந்த பரிசுத்தம் எங்களுக்குடைய வரும். சத்திய போதனைகள் நாங்கள் நிலைநாட்ட முடியும் என்பதையும் தேவன் திருச்சபையை அதற்காக வைத்திருக்கிறார் என்பதையும் நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இன்றைக்கே பாருங்கள், பொறாமை நிறைந்தவர்களாய் திருச்சபையிலே இருக்க கூடாது என்பதை வேதம் கற்று தருகிறது. இதன் மத்தியில் ஊழியம் நடைபெறக்கூடாது. இந்த எரிச்சல்கள் பொறாமைகள் சுபாவங்களிலே எழும்புற சகல காரியத்திலே இருந்தும் அந்த சுயங்கள்ல இருந்து நாங்கள் முதலாவது விடுதலை அடைய வேண்டும். ஏனென்றால் காரணம் இல்லாமல் நாங்கள் மற்றவர்களை குற்றம் சாட்டி கொண்டிருக்க கூடாது. அது எங்களுக்கு ஒரு முட்டாள்தனமான காரியமாக்கி விடும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இதிலே பாருங்கள், தேவனுடைய கற்பனையும் இருக்கிறது, திருச்சபையிலே மனுஷனுடைய கற்பனையும் இருக்கிறது. ஆனால் ரெண்டுக்கும் முரண்பாடு வரும்போது பிரச்சனைகள் குழப்பங்கள் என்று அங்கு எழும்புகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. தேவனுடைய கற்பனையின்படி செய்கிறவர்களும் ஒன்று, மனுஷனுடைய கற்பனையின்படி மனுஷ எண்ணத்தின்படி செய்கிறவர்களும் உண்டு என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறோம். முதலாவது தேவனுடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் அவர்களுக்குள்ளே அங்கு பரிசுத்த நீதி நன்மை செய்யும் செயல்பாடுகள் இப்படியாய் அவர்களுக்குள்ளே வெளிப்படும். அவர்கள் கீழ்ப்படுகிற கீழ்ப்படிவு அங்கு அவர்களுக்கு உபத்திரவங்கள் சிறைவாசங்கள் மரணங்கள் எல்லாவற்றையும் சந்தித்தாலும் அவர்கள் தேவனுடைய கரத்திலே இருப்பவர்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த மனுஷ கற்பனைக்குள்ளே நாங்கள் இருக்கிற திருச்சபையாய் இருந்தாலும் ஒரு சங்கமாய் இருந்தாலும் அங்கு மதத்துக்கு தான் அவர்கள் தலைவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நீதியை குறித்து அக்கறை கொள்ள மாட்டார்கள். எல்லாவற்றையும் ஆளுக செய்ய விரும்புவார்கள். அவர்களுக்குள்ளே பொறாமையும் வெறுப்பும் பயமும் ஆளும் என்பதையும் இதை கவனிக்க கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய கற்பனைக்கும் மனுஷனுடைய கற்பனைக்கும் வேறுபாடுகள் உண்டு. அது இந்திய நாட்களிலே அது திருத்தப்பட வேண்டும், அது காக்கப்பட வேண்டும். ஏனென்றால் தேவன் தன்னுடைய ஆவியை ஊற்றும் போது இந்த பரிசுத்தத்தை காக்க அவர் திட்டம் கொண்டிருக்கிறார், தீர்மானம் கொண்டிருக்கிறார். அதுக்கு நாங்களும் எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். தேவனுடைய கற்பனையிலே அங்கு மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஈவு. ஏனென்றால் சிலுவையில் எங்களுக்காக அத்தனை ஈவையும் பெற்று அங்கு கடைசியில் அங்கு பரத்துக்கு ஏறும்போது பரிசுத்தாவிய தீற்ற வாழனை குறித்து எங்களுக்கு சாட்சி கொடுத்து விட்டு போகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. வருங்கள், அதுக்கு பின் தேவனுடைய வல்லமை அதிகாரம் ஆளுகை அங்கு கொடுக்கப்படுகிறதையும் வல்லமை ஒரு ஊழியனுக்குள்ளே பலப்பட அவன் அப்பொழுதுதான் அற்புதங்களும் அதிசயங்களும் செயல்பாடுகளும் நல்ல ஆலோசனைகளை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவதா இருப்பான் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது.

0: நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியாயிருக்கிறது என்றார். ரோமர் 1:5 சொல்லப்படுகிறது, மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் அவர் இருக்கிறார். அந்த தேவகுமாரனை நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் ஒளியானது உலகத்தில் வந்திருந்து மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாததாய் இருக்கிறபடியால் அவன் அங்கு ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார். அதனால் அவன் ஆக்கின தீப்புக்கு அங்கு தப்ப மாட்டான் என்பதை வேதம் எங்களுக்கு கேட்டு தருகிறது. பொல்லாங்கு செய்கிற இவனும் ஒளியை பயக்கிறான். தன் கிரியை கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் அவன் வராது இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் இன்றைக்கு மனுஷ கற்பனையும் தேவ கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாமல் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. குழப்பங்கள், துயரங்கள் இதனால் மனுஷனுக்குள்ளே வந்து அவனுக்குள்ளே அங்கு அது தாக்கப்பட்டு வியாதி வேதனை என்று அங்கு வெளிவருகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருந்து இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் கண்ணீர் வடிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்லும். நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு பரிசுத்தம் அடையவன் சத்திய போதனையிலே நாங்கள் நிலை நாட்டப்படவும் கர்த்தர் இந்த திருச்சபை மக்கள் நாங்கள் திருந்தினால்தான் இந்த உலகமே திருந்தும் என்பதை நீங்க கண. ஏனென்றால் உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் தன்னுடைய காரியத்தை உண்மையாய் செய்வார். ஆனால் நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய இடங்கள் அநேகம் உண்டு. அந்த இடங்கள்ல நாங்கள் மனம் திரும்பும் போது நிச்சயமாகவே தேவன் தன்னுடைய பரிசுத்தத்தையும் தன்னுடைய போதனையையும் எங்களுக்கு சரியாக்கி அங்கு நிறைவாய் எங்களுக்கு தருவார் என்பதையும் இம்மைக்கு மாத்திரமில்ல மறுமை. ஆகவே நீங்க
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனதாரரும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனித்தம் நிறைவேற்றாதிருப்பீரோ. நீர் உண்மை உள்ள தேவன். உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்க, திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் நீர் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக மரண பரியந்தம் வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினீரோ, அதே போல நாங்களும் உம்முடைய வார்த்தைக்கு பயப்படுகிறவர்களாக, உம்முடைய கட்டளைகள் கற்பனைகளுக்கு பயந்தவர்களாக, எங்களுடைய சரீரத்தை உம்முடைய பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக சபையில் உள்ள ஒவ்வொரு மக்களை நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் சில காரியங்களில குறைவுள்ளவர்கள் தான். ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீர், சபையில் உள்ள மக்கள் பொல்லாத வழிகளை விட்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்று ஜெபம் பண்ணும் பொழுது நான் அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இப்படியாக நீர் சபைகளில உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து போட்டு உமக்கு பிரியமாக ஒருமனப்பட்டவர்களாக அன்றைக்கு பெந்தகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்து அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளது போல கீழ்ப்படிந்தவர்களாக, உம்முடைய வழிகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்து அந்த பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்தமாக எங்களுடைய ஒவ்வொரு கடைசி நாட்களில பப்போசலர்கள் எப்படி தங்களுடைய பணங்களை பொருட்களை எல்லாம் வைத்து ஒருமனப்பட்டவர்களாக எதுவும் குறைவில்லாமல் வாழ்ந்தார்களோ, அதே போல இந்த கடைசி நாட்களில வாழ்ந்து உமது பரிசுத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய போதனைக்கு கீழ்ப்படிந்து எந்த ஒரு இடத்திலே நாங்கள் தவறாதபடி இருக்கங்கள். ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக, ஒவ்வொரு பரிசுத்த குறைவுகளையும் எடுத்து போடுவீராக, உம்முடைய போதனையில நிலைத்திருக்க அன்று நீர் 3 நாட்களாக தொடர்ந்து போதித்தீரே, அந்த மக்களுக்கு உணவு கொடுத்தீரே. அதே போல இந்த கடைசி நாட்களிலேயும் மக்கள் போதனையில நிலைத்திருக்க, உம்முடைய வார்த்தைக்கு வார்த்தையில கீழ்ப்படித்திருக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, பேசுகிறவர்களாக மட்டுமல்ல, அந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் சபைக்கு

0: போகிற ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களிலே நீர் பட்டணத்தின் வெளிச்சமாக எங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. சபைக்கு போகிறவர்களை பார்த்து தான் மற்ற மக்கள் இடை போடுகிறார்கள். அவர்களுடைய நற்கிரிகையில நற்கு காரியங்களில செய்வதில் நாங்கள் உம்மை போல செய்ய கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நித்திய வெளிச்ச சங்கம் ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து கரம் பிடித்து வழி நடத்துவீராக. ஜெனட் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு நீ கொடுத்த அந்த உம்முடைய சத்தியத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கடைப்பிடித்து, அந்த கேட்கிற மக்கள் ஒவ்வொருவரும் கடைப்பிடித்து பரிசுத்த வாழ்விலே எங்களை அழைத்து செல்வீராக. இந்த ஊழியத்தில் அணிந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்கும் ஒவ்வொருவரோடு நீரிருந்து உம்முடைய சத்தியத்துக்கு பாவம் செய்யக்கூடாதுன்ற உணர்வோடு நாங்கள் பொறாமைகள் எரிச்சல்கள் காரியங்களை முற்றுமுழுதாக விட்டுவிட நீர் சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. தூதிக்கான மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திர நன்றி. பாஸ்டர் கர்த்தர் உங்களோடும் சபையாரோடும் மந்தியோடும் கூட இருந்து சகலத்திலும் வழி நடத்துவாராக. சகலத்திலையும் பரிசுத்தப்படுத்தி சத்திய போதனையிலே அவர்கள் நடக்க செய்வாராக. ஆமேன்,
0: ஆமேன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் லார்ட் டோலி சிஸ்டர்,
2: பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட்.
1: நீங்கள் இந்த நாட்கள்ல இருக்கிற குழப்பங்கள், துயரங்கள், கலக்கங்கள் இவைகள்ல இருந்து மக்கள் விடுதலையாக வேண்டுமே என்றால், விடுதலை இல்லாமல் இருந்தால் அங்கு வியாதியை அங்கு பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே இந்த விடுவிக்கிற தேவன் அவர்தான். சத்தியத்தை அறிய, சத்தியம் விடுதலையாக்க அவர்தான் ஒருவர் வர வேண்டும். ஆகவே இந்த குழப்பங்கள், துயரங்கள், கலக்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்து விடுதலையாக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழிநடத்த.
3: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கால நேரத்தங்களுக்கு புதிதாக தந்து ஆசீர்வதிக்க போறவங்களோட அருமையான அன்பின் அபிஷேகத்துக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துறேன் அப்பா. நேற்று மீண்டும் மாறாதவரே, உங்களோட வாக்குத்தத்தின் எங்களுடைய வாக்குத்தத்தின் தகப்பனே, உங்களோட வாக்குத்தத்தின்படி எங்களை நிறைவேற்றி கொண்டு வருகிற உங்களோட வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த கால நேரம் ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஆண்டவரே எல்லா விதமான உபத்திரங்களிலும் எல்லா விதமான அப்பா கஷ்டத்துக்கு நடந்தாலும் ஆண்டவரே நீங்க அவர்களை தொட்டு அவர்கள் ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக மாற்றி அவர்களை எல்லா விதமான தீமை நின்று அகற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. எல்லா விதமான சிக்கல்களுக்கு இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே நீங்க அற்புதம் செய்ய வந்தவர் அப்பா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே அவர்களுக்கு ஜீவனை கொடுத்து நீங்களே ஒரு தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே உங்களை அறிந்தவர்களும் அறியாதவர்கள் மக்களில் ஒரு பெரிதான கிரியைகளை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நீங்க நேற்று மீண்டும் மாதவர் ஆண்டவரே அற்புதம் செய்கிறவர், அகிலத்தை யுத்தத்தில் வல்லவரே அப்பா. என்ன விதமான யுத்தத்தில் மனுஷர் போனாலும் ஆண்டவரே மக்களுக்குள்ள நீங்க அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கீங்கள் ஆண்டவரே. உங்களுடைய கர்த்தருடைய ஆவி அவர்கள் மேல் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட பரிசுத்தமான ஆவி அவர்களுக்கு அனுப்பி அவர்களை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. சமாதானத்தின் தேவனே, நீங்க சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த புயல் வந்தாலும் ஆண்டவரே கடல் மேல் நடந்தவரே தண்ணீரை அப்பா நீங்க நடந்து அதை அமைதியாக வைத்தவரே அதுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த புயல் காற்று ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வீசினாலும் ஆண்டவரே நீங்க நல்லவராயிருந்த ஆண்டவரே அவருக்கு அமைதியை கொடுத்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறீங்க அப்பா. நீங்க நாங்க நினைப்பதற்கும் நினைப்பதற்கும் ஆண்டவரே நாங்க ஆலோசனைக்கு கர்த்தர் நீர் நாங்க நினைப்பதற்கு அதிகமாக எங்களோட உள்ளங்களை ஆராய்ந்து உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்த வல்லவராயிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த காலை நேரம் ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு சிஸ்டர்ஸுகளையும் அப்பா என்ன விதமான புயல் அவள் மத்தியில் வீசினாலும் ஆண்டவரே நீங்க அப்பா சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே, உங்களோட சமாதானத்தை கட்டளையிட்டு மக்களுக்கு ஆண்டவரே இந்த புயல்களில் இருந்து விடுதலை ஆக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. வாக்கு செய்கிறே, வாக்கு மாறாதவரே, இன்றும் எங்களுக்கு நீங்க கிரிய செய்து கொண்டிருக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நம்பி, உங்களை நம்பி இருக்கிறவளை நீங்க ஒருபோதும் துக்கத்துக்கு போட விட மாட்டீங்க ஆண்டவரே. அதுக்கா நீ நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா, எந்த விதமான கஷ்டத்துல நடக்கிறவர்கள் மேல் ஆண்டவரே உங்களோட கரத்தை நீட்டி விடுதலையாக்கும்படி ஜபிக்கிறேன். பொதுவாக ஆண்டவரே வாலிபருக்குல தேவையில்லாத அந்த வியாதிகள் வந்து ஆண்டவரே அந்த அந்த பெற்றோராய் ஆண்டவரே அப்பா அவர்கள் மன தளர்ந்து போயிருக்கும் பொழுது ஆண்டவரே அவர்களுக்கு பெரிதான ஒரு கிருபையை கொடுத்து வழி நடத்தும்படியா ஜபிக்கிறேன். இந்த பிரியா என்ற அவர்கள் எங்களோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட மகளுக்கு 20 வயசு தான், 22 வயசு அவளுக்கு கேன்சர் வந்து இருக்கிறது. அவங்க இந்த லங்ஸ் அப்படி ஆப்ரேட் பண்ணி எடுக்க போறாங்க அப்பா. அவர்களுக்கு அந்த பெற்றோருக்கு அப்பா அவங்க கடவுளை நம்பி கடவுளுக்காக ஜீவிக்கிற மக்கள் ஆண்டவரே, இரவும் பாலும் உங்களுக்காக ஜீவி ஆண்டவரே இந்த மகளுக்குல நீங்க ஒரு வேறு பிரிந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு அப்பா எத்தனையோ வாலிபர் ஆண்டவரே இந்த பிசாசன் கெட்சிக்கிற சிங்கம் போல யார விழுங்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. ஆனா நீங்க வல்லமை நிறைந்த தகப்பன், இரத்தத்தினால விட்டுதலை ஆக்குங்க ஒவ்வொரு வாலிபர்களையும். பெரிதான அற்புதத்தை செய்து ஆண்டவரே இந்த இந்த கேன்சர் உள்ள இந்த பிள்ளை பிரியா காண்டி வருகிறேன். அவர்கள் அந்த இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஆண்டவரே. அவங்க ஆப்ரேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது ஆண்டவரே இந்த பெற்றோருக்கு தைரியமத்தை கொடுத்து மன தளர்ந்த நேரத்தில் ஆண்டவரே உங்களுடைய அன்பை அனுப்பி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. நீர் பெரியவர், எந்த விதமான புயல் காற்று வீசினாலே நீங்க எங்கள் மத்தியில் இருக்கிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. மாறாதங்கள் மத்தியில் இருந்து நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு கிரியை செய்யற தகப்பனே நன்றி, நன்றி. உன்மேல் கத்தர் உதித்தார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று கூறிய அந்த வாக்குத்தத்தின்படி ஒவ்வொரு மக்களுக்கும் உங்களோட மகிமையை காணப்படக்கூடியதாக யாவரையும் இரத்த கொட்டைகளை மறைத்து வைத்து யாவரையும் நீங்க அழைத்து அழைப்பின்படி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த காலை நேரம் வந்த பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்களோட ஊழியங்களை ஆண்டவரே நீங்க அற்புதமாக நடத்தி வர்ற உங்களோட மகாபிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்களை ஆண்டவரே புட்ட வால ப்ரொடெக்ஷன் அப்ப அவங்களை வேலையை அடித்து அவர்களை பாதுகாக்கும்படியா ஜபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த விதமான தீங்கும் அவங்களை அணுகாத வண்ணமாக உங்களை இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அப்பா உங்களுடைய அன்பினால அனைத்து பாதுகாக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி சாமி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா நீங்க இப்பொழுது ஆண்டவரே வந்து ஜபித்த ஆராதனை எடுத்த அந்த துதிகளுக்கு நன்றி செலுத்தி நீங்க அவர்களே அவங்க அவர்களோட குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். ஜென சிஸ்டர் காணி வருகிற ஆண்டவரே அவர் எவ்ரிடே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தினமும் வந்து காலை நேரத்துல அப்பா உங்களோட சமூகத்துல வந்து நின்று எங்களுக்கும் என்கரேஜ் பண்ணி உங்களோட வார்த்தையை மகிமப்படுத்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துற அவங்களையும் மகளையும் மகனையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறான். வாக்குத்தத்தம் செய்தவர் இன்றும் எங்கள் மத்தியில் கிரிக்கை செய்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. அப்பா எல்லா ஊழியங்களையும் நீங்க பொருட்படுத்தி வழி நடத்துங்க, வர சிஸ்டர் பிரதர்ஸை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு ஒரு புதிதான அற்புதமான நாளாக யாவரையும் அபிஷேகம் பண்ணி உங்களோட கிரிகைகளை அற்புதமாக எங்கள் வாழ்க்கையில் காணும்படியாக எங்களையும் அப்பா நாங்களும் மனத்தாழ்மையாக தாழ்த்தி தேவ பயத்தோடு உங்களோட ஊழியத்தை செய்வதற்கு உங்களோட புதிதான கிருபையின் மூலமாக முடிசூட்டி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி, ஆமென், ஆமென்.
1: உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக, ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
3: ஆமென், ஆமென். God bless you, sister.
1: நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். குணா பிரதர் பிரைஸ் லார்ட்.
4: நீங்கள்
1: தேவ கற்பனையை ஏற்றுக்கொண்டு இந்த மனுஷ கற்பனைக்கு அவர்கள் பயப்பட உதவி செய்ய வேண்டும். தேவ கற்பனை நிறைவேற வேண்டும் இந்த நாட்களில் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: ஹாலேலூயா, ஸ்தோத்திரம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மோடு இருந்து நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் கேட்டு அவர் பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலே கூட இயேசப்பா இருவரை எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து எல்லா கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிறுவம் ஆறாதவராக இருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. கர்த்தராகிய தேவரே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம்ப்பா. ஒருபோது மாறாத மறவாத உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வாசமா இருக்கிற நல்ல தகப்பனே, வேலையிலே கொடுக்கப்பட்டதான இந்த ஜப குறிப்புக்காய் சூத்ராண்டவரே, அப்பா உமது கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களுக்குப்பா ஆயிரம் தலைமுறை இரக்கம் செய்கிற தேவனாயிருக்கிறே ஆண்டவரே. இந்த நாளும் அதனை மறந்து மக்கள் அப்பா அவர்களுடைய கற்பனைகளை அவர்கள் பெரியதாக எண்ணி அதன் பின்னே ஓடிக்கொண்டு இருக்கிற எல்லா காரியத்தையும் தேவன் நீர் அறிந்திருக்கிறீர். தேவன் கொடுத்த கற்பனைகளிலே ஆண்டவரே முதலாக தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேட அவர்களுக்கு தேவன் தாமே நீர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தரும் இந்த நாளில் எங்க பார்க்கும் பொழுது ஆண்டவரே சபைகளிலும் சமுதாயத்திலும் குடும்பங்களிலும் ஆண்டவரே உமது கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் அவர்கள் அதிகமாக கனப்படுத்தாதபடிக்கு தங்கள் சொந்தமான காரியங்களிலே அவர்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் தேவன் அறிந்திருக்கிறீர். அப்பேற்பட்ட எல்லா ஜனங்களும் மனம் திரும்பும்படியாக அந்த நாளில் ஜெபிக்கிறோப்பா. சாத்தான் அவர்கள் கண்களை எல்லாம் குருடாக்கி போட்டு தேவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழாதும் படிக்கிறீர். அவன் தன் மக்களை தன் இஷ்டம் போல வணங்குகிறதை மக்கள் உணர்ந்து அதிலிருந்து அவர்கள் விடுதலை ஆகும்படியா இந்த வேலையிலே ஜெபிக்கிறோப்பா. நேகர் அதன் பின்னே ஓடி அப்பா சொந்த காரியங்களின் பின்னே ஓடி அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையில கடைசியிலே அவர்கள் படுகிறதான வேதனைகள் அநேகமா இருக்கிறது. அதிலிருந்து எல்லாம் தவிர்க்க கர்த்தராகிய தேவன் நீ தாமே உமது வல்லமையான கரத்திலே அப்பேற்பட்ட மனுஷர்களின் இருதயங்களில் இருக்கிறதான எல்லா வேண்டாத அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் அப்பா நினைவுகள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு தேவன் ஒருவருக்கே கீழ்ப்படிந்து உமது கற்பனை ஒன்றுக்கே அவர்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்க உமது நாமத்தை மகிமைப்படுத்தி கனப்படுத்த அவர்களுக்கு நீ நல்ல இருதயத்தை நீ சிருஷ்டிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் அவர்கள் எல்லோரையுமா பாதுகாத்து அவர்கள் மனம் திரும்பி உமது கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் மக்கள் அனைவரும் கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்க தேவன் தாமே உதவி செய்யுங்க. அநேகர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட போதிலும் தேவனுடைய கற்பனைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்காத படிக்கு மனங்காக்கழுத்துள்ளவர்களாய் இருக்கிறபடினாலே ஆண்டவர் தாமே நீர் அவர்களையும் ஒரு விசை கூட தொட்டு நீர் அவர்களை மனம் திரும்பி நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிற ராஜா நன்றி செலுத்துகிறோம். சங்கம ஊடகத்தை கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தன்னை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் யாவரையுமா தேவன் நீங்க ஆசிர்வதிங்கப்பா. இணைந்து பணி புரிகிற எல்லா ஊழியர்களையும் ஆசிர்வதிங்க. அப்படியே கூட இயேசப்பா இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டி கணவனையும் மகனையும் மகளையும் தேவன் தாமே ஆசிர்வதிங்க. ஜெபித்த ஒவ்வொரு தேவ தூதர் தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர் தாமே அவர்களையும் ஆசிர்வதிங்க. நீ ஜெபிக்க வருகிறதான எல்லோரையுமாய் அப்படியாக இறுதியாக ஜெபிக்க வருகிறதான எம்மி புஷ்பராஜ் மகளை கூட தேவன் தாமே ஆசிர்வதிக்க முடியாது ஜபிக்கிறோம். தொடர்ந்து ஆசிர்வதிங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரன். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. பிரதர் இல்லையா சிஸ்டர்? இஷ்டவேந்தேசத்துக்காக யுத்த நாடுகளுக்காக இந்த யுத்தங்கள்லே உபத்திரப்படுகிற ஜனங்கள் சிறையிலே இருக்கிற ஜனங்கள் கட்டுக்களோடு வேதனைகளோடு இருக்கிற மக்கள் இவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: ஹலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா மக்களான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபையா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நிமிஷம் வரையிலும் தேவனங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ரச்சாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்திலும் கத்தாவே. அப்பா இஸ்ரேல் ஈரான் தேசங்களே எல்லாம் ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்தின் தலைவர்களை ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேசத்தின் தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல தீர்மானங்களை எடுக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்துல ஒரு சமாதானத்தை தேவன் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தும் போது கத்தாவே தேவன் நீங்க கூட இருந்து கத்தாவே அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீ ஆலோசனையின் கர்த்தர் ஆண்டவரே. அப்பா நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நல்ல தீர்மானங்களை எடுக்க தேவன் நீ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பண்ணே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்துல இருக்க ஜனங்கள் கத்தாவை தலைவர்கள் ரட்சிக்கப்பட தேவன் நீ உதவி செய்யுங்க கத்தாவை. அப்பா அங்க இருக்கிற ஒவ்வொரு யூதர்களும் கத்தாவே அப்பா நீரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ள தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவை யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற கத்தாவை ஒவ்வொரு ஜனங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே உறவுகளை பிரிந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவன் ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உறுப்புகளை இழந்து கத்தாவை அப்பா ஸ்தோத்திரம் கை கால்களை இழந்த நிலையிலே கத்தாவை அநேகர் கத்தாவை வைத்தியசாலையில இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவர்களுடைய நாடி நரம்புகளை எல்லாம் தேவன் தொட்டு கத்தாவை உடைய கல்வாரி ரத்தத்தினால அந்த பிள்ளைகளை தொட்டு பரிபூர்ண சுகம் விடுதலை கிடைக்க தேவனும் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ பேர் இந்த நாளிலே ஐசியூல இருப்பாங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் இந்த நாளிலே ஆபரேஷனுக்காக காத்திருப்பாங்க ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா பரிசுத்தாவியானவர் நீர் அவர்களோடு கூட இருந்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அவர்களுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த பிரார்த்தனையிலிருந்து எல்லாம் அவர்களுக்கு ஒரு நல்ல விடுதலை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீரே பரம வைத்தியர் நீரே ஔஷதம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகில் இருக்கும் வைத்தியர்களுக்கெல்லாம் பெரியவர் நீங்க தகப்பனே. அப்பா அங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தேசத்திலே கத்தாவை வைத்தியசாலையிலே வீடுகளிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொட்டு சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்தின் பொருளாதார காரியங்களை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தேசத்திலே நல்ல விளைச்சலை கொண்டு வாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். நல்ல காலநிலைகளை எல்லாம் அந்த தேசத்திற்கு தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜாவே. நன்றி நன்றி தகப்பனே. அந்த தேசத்திலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் தேவன் நீங்க நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த வேடி மருந்துகளின் கத்தாவை அப்பா அந்த காரணத்தினாலே கத்தாவை அதை சுவாசித்து கத்தாவை அநேக பிள்ளைகள் அநேக வைரஸ் நோய்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவற்றை எல்லாம் சுவாசிக்கப்படாத படிக்க கத்தாவை அந்த தேசங்களை கத்தாவே இந்த வாயுகள் கத்தாவே மாசுபடுத்தாத படிக்கு கத்தாவே தேசத்தை தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தேசத்துல இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் பேசுகிறதான பேச்சுவார்த்தைகள் கத்தாவே அப்பா சுமூகமாய் முடிய தேவன் உதவி செய்யுங்க. நல்ல தேவ சமாதானத்தை தேசங்களுக்கு இடையே கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அயல் நாடுகள் கத்தாவே இந்த யுத்தத்துக்கு ஆயுதங்களை கொடுத்து உதவி செய்கிற கத்தாவை ஒவ்வொரு தேச தலைவர்களையும் தேவன் நீங்க பொறுப்படுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் அப்படி கொடுத்து கத்தாவே இந்த யுத்தத்தை இன்னும் அதிகரிக்காத படிக்க கத்தாவை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இப்படியான காரியங்களை எல்லாம் தேவன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த தேசத்தின் தலைவர்களுக்கும் கூட நல்ல ஞானத்தை நல்ல ஆலோசனைகளை கொடுங்க தகப்பனே. அப்பா இப்படியான காரியங்கள் தேசங்களிலே நடக்காத படி நம்பிக்கை. தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த இஸ்ரவேல் தேசத்துக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இது எங்கள் மேல் விழுந்த கடமையா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்திலே இருக்கிற கர்த்தாவே ஒருவரும் கர்த்தாவை கைவிடாத படிக்கு தேவன் நீங்க காத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யுங்க. ஆவியானவர் அவர்களை ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பின் அபிஷேகத்தால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன். நீங்க நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரமையா. அப்பா இஸ்ரவேல் தேசத்தை தேவன் முற்றிலுமாக உம்முடைய சத்தையின் மரவிலே வைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆயுத போராட்டங்கள் நிறுத்தப்படணும் ஆண்டவரே. அப்பா பேச்சுவார்த்தையிலே கர்த்தாவே நல்ல சமாதானத்தை நல்ல இணக்கங்களை தேவன் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதன் மூலமாய் கர்த்தாவை மத்திய கிழக்கு நாடுகளிலே வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவை பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகளையும் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த மற்ற தேசங்களுக்கும் இந்த காரியங்கள் போய் சேராத படிக்கு கர்த்தாவை இவர்கள் மூலமாய் அந்த தேசங்களுக்கு எந்த ஆபத்துகள் பிரச்சனைகள் சேதங்கள் வராத படிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யுத்தம் நடக்கிறதான ஒவ்வொரு தேசங்களையும் கூட நமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டு வரையப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்தியா பாகிஸ்தான் அப்பா ஈரான் கத்தாவே அப்பா இஸ்ரேல் தேசங்கள் கத்தாவே உக்ரைன் ரஷ்யா தேசங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேசங்களிலும் தேவன் யுத்தத்தை ஓய பண்ணும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க அப்படி செய்யறபடியா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா அந்த தேசத்திலே உள்ள தலைவர்கள் ஜனங்கள் கத்தாவே ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய வருகையிலே செல்லத்தக்கதான கிருபையை அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தேவன் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே எங்களுடைய சங்கமம் ஊடகத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதில் பணி செய்கிறதான ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் கத்தாவே அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க நிறைவாய் சந்தித்து வாய்க்கு பண்ணி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த இணைப்பின் ஊடாக அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு கத்தாவே உம்முடைய நாமத்தை உயர்த்தத்தக்கத தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. மட்டுமாய் நடத்தினே பினேசரே மக்கோடான கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
6: தங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஐரின் கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அமெரியா அவர்கள் பிரதர் வந்துட்டார். இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் இலங்கை தேசம் ஒரு குகில் படி உள்ள தேசமாய் தேவனுக்கு விசுவாசம் உள்ள தேசமாய் எல்லாரும் ரட்சிக்கப்பட சாட்சியாய் வாழ கத்தரங்கள். இலங்கை தேசத்தை கத்தர் பொறுப்பேற்கணும். ராஜாக்கள் அதிகாரிகள் அங்கே இருக்கிற சகல ஏழைகள் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகளை கத்தர் பொறுப்பேற்க வேணும்னு சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
7: ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. துதியின் மாதியில் வாசமா இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஜப வேலைக்காய் உமக்கு நன்றிகள் எடுக்கிறங்க தாவே. கர்த்தர் நல்லவரும் வல்லவருமாயிருந்து இம்மட்டமாய் காத்த எபினேசர் இனி எங்களுக்கு தாவே எங்களோடு குடியிருந்து வழிநடத்துவீராக. அப்பா ஆயுதோ ஆண்டவரே இந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பா கொடுக்கப்பட்ட ஜப குறிப்புக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீர் எத்தனை பெரிய நல்லவர் ஆண்டவர. உம்முடைய இரக்கத்திற்கு நிகரே இல்ல ஆண்டவர. கர்த்தராகிய தேவன் நீர் ஆண்டவரை சொல்ல ஆக கட்டளையிட்டா நிற்கும் அப்பா. அப்படியாய் ஆண்டவர் இந்த வேளையில இலங்கை தேசத்தை ஆண்டவர் சமூகத்துக்கு நேராய் ஆண்டவரை கொண்டு வருகிறோம் ஐயா. அப்பா அந்த அழகான தேசத்திலே என் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரை அசைவாட வேண்டும் அப்பா. அப்பா அந்த இடங்களில் எல்லா ஆண்டவரை ஜீவிக்கிறதான ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரை உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே உன் நன்மையை பெறக்கூடிய ஆண்டவரை பிள்ளைகள் அநேக ஜனங்கள் அந்த இடத்தில் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்கள் மூலமாய் ஆண்டவரே இன்னும் உடைய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை அறியாத பிள்ளைகளும் ஆண்டவரே புறஜாதியார்களையும் அப்பா இதுவும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் ஆண்டவரே அவர்கள் பக்கமாய் வராதபடிக்கு தன்னை தன்னோட இருக்கிறதான அந்த விக்கிரகங்களை ஆண்டவரே விட்டு ஒழியாதபடிக்கு மனம் மாறாதபடிக்கு இருக்கிறதான பிள்ளைகளையும் அப்பா அவர்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அங்கே எழுப்பி ஆண்டவரே அந்த தேசத்திலே ஆண்டவரே எல்லா ஜனங்களும் மனமாறவும் ஆண்டவரே தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்படைய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அங்க இருக்கிறதான ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே நேசிக்கிற தெய்வமா சமூகத்துக்கு நேரா இந்த பிள்ளைகள் எல்லாம் கொண்டு வாருங்கப்பா. நீர் அணைக்கிற தேவன் ஆண்டவரே, காயங்களை கட்டுகிற தேவன் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய ஆண்டவரே எண்ணங்களில் இருக்கிற காரியங்களை அறிந்தவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா எத்தனையோ வறுமைகள் எத்தனையோ ஆண்டவரே அந்த ஏழ்மை நிலவில் இருக்கிறதான பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம் அப்பா. அவர்களுக்கு எந்த ஆண்டவரே ஒரு வேலையும் இல்லாத வருமானங்கள் இல்லாதபடிக்கு தன்னையே அவர்கள் வருத்தி கொண்டிருக்கிறதான பிள்ளைகள் அநேக ஜனங்களை அறக்கிறபடியால் அப்பா உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஒரு நாளும் கைவிடாத தேவனாகி கர்த்தர் நீர் அவர்களுக்காக அப்பா இந்த உலகத்திலே ஆண்டவரே பிறந்து ஆண்டவரே அப்பா இதோ 3.5 ஆண்டுகளாக ஆண்டவரே சுத்தி திரிந்த தேவன், அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த தேவன், அவர்களுக்கும் ஆண்டவரே நீர் தேவனா இருக்கிறபடியால் அந்த இடத்திலையும் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும்படியாய் சுபிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே எத்தனை நல்லவர் ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற எத்தனையோ ஜபங்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே பதில் தந்த தேவன். இது எம்மாத்திரம் அப்பா, உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை அப்பா. அப்பா அப்படியா இருக்கிறதான சூழ்நிலையில அங்க வாழ்கிற திக்கற்றவர்களையும் அனாதைகளையும் ஆண்டவரே அப்பா இதுவும் ஆண்டவரே அங்க இருக்கிறதான விதவைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் கர்த்தர். தாமே ஆண்டவரே இம்மட்டுமாய் காத்த தேவன் இனி கூட கத்தாவே அவளை காத்து வழிநடத்துவீராக. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் எங்கு போவார்கள் ஆண்டவரே? சுத்தில் இருக்கிற தண்ணீர் ஆண்டவரே, அந்த தண்ணீர் மத்தியில வாழ்கிற அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே எல்லா வகையிலும் துணையாக இருந்து அந்த பிள்ளைகளுடைய ஏழ்மையின் கண்ணீரை எல்லாம் காணுகிற தேவன், அப்பா உம்முடைய துருக்கில் அல்லவா வைத்திருக்கிறீர் கத்தாவே. அந்த பிள்ளைகளுடைய வேதனை நீர் அறிந்த தேவன் அப்பா, அந்த பிள்ளைகளுடைய கஷ்டங்களை அறிந்த தேவன், அந்த பிள்ளைகளுக்கு நீர் மனங்க இறங்கவில்லை என்றால் இனி யார் அப்பா இறங்க முடியும்? நீ சிருஷ்டிய தேவன், அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனாகிய தேவன், அவர்களை சிருஷ்டித்த தேவன், அவர்களை உண்டாக்கிய தேவன், அவர்களை உருமாற செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்படியாய் அந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீ நேசிக்கிற தெய்வமா இருக்கிறபடியால் ஆண்டவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அங்க இருக்கிற விதவைகுமார்களை ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வருகிறோம் அந்த பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே விதவைகளை நேசிக்கிற தேவனாகி கர்த்த நீர் அல்லவா ஆண்டவரே? அப்படியாய் அந்த பிள்ளைகள் எல்லாம் நேசிங்கப்பா. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தேவ வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே அறிந்து ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே பாவ மனத்தை பெற்று ஆண்டவரே உடைய சமூகத்திலே நீரே உண்மையான தேவன் என்று ஏற்றுக்கொள்ளும்படியாய் அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் சந்திக்கும்படியாய் வைக்கிறோம். உம்முடைய வசனங்கள் ஆண்டவரே அது இருபுறம் உன் கரக்குள்ள பட்டயமா இருக்கிறது. சொல்லுகிறவர்களுக்கும் அது நியாயம் தீர்க்கும், கேட்கிறவர்களுக்கும் நியாயம் தீர்க்கும். அப்பேற்பட்ட அந்த ஆண்டவரே அந்த ஜீவிக்கிற வசனத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் உள்ளத்திலே ஊற்றுங்கப்பா, அவர் எண்ணங்களிலே ஆண்டவரே பதிவு செய்யுங்கப்பா. நீர் தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியான ஞானத்தை அந்த பிள்ளைகளுக்கு தந்து வழிநடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம் கர்த்தராகிய தேவன். இந்த நாளிலும் ஆண்டவரே இளைய தேசத்தை ஆளுகை செய்கிறதுதான. ஆளுகையில் இருக்க அரசாட்சியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் இப்பொழுதும் ஆண்டவரே நீ ஏற்படுத்திக்கிற ராஜா ஆண்டவரே. அந்த தேசத்திற்கு நன்மையான காரியங்களையும் ஏழை எளிய மக்களை ஆண்டவரே விசாரிக்க கூடியவராகவும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடியவராகவும் அந்த பிள்ளைகளுக்கு எல்லா வகையிலும் ஒத்தாசா இருக்கும்படியாகவும் அப்படியாய் அந்த ராஜாவை ஏற்படுத்தும்படியாய் சுபிக்கிறோம். அவரை உருவாக்கும்படியாய் சுபிக்கிறோம். அப்படியாய் நேசிக்கிற ஒரு மனதை ஆண்டவரே அந்த ஆட்சியாளர்கள் தந்து ஆண்டவரே வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அங்க இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளோடும் ஆண்டவரே அங்கல்ல எந்தெந்த இடத்திலே ஆண்டவரே அப்பா இது ஆண்டு ஒரு பொறுப்பு உணர்ச்சியோடு செய்யக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவரே நீர் உம்முடைய ஞானத்தினால் நிரப்பி எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே எல்லாமும் கிடைக்கும்படியாய் செய்யும் பாப்பா. அங்கு ஒரு வேறுபாடு இல்லாதபடிக்கு வேறுபாதம் இல்லாதபடிக்கு இந்த மதத்தவர் ஆண்டவர் கிறிஸ்துவர்கள் ஆண்டவர புத்த மதத்தவர் என்று ஆண்டவர் அந்த பிரிவினை ஆவி இல்லாதபடிக்கு எல்லாருக்கும் ஆண்டவரே ராஜாவா இருக்கிற ஆண்டவரே அந்த பிரசிடண்டை ஆண்டவரே சமூகத்துல கொண்டு வருகிறோம். தேவராகி கர்த்தர் நீர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சமமான நீதி சமமான ஆண்டவரே அப்பா காரியங்கள் ஆண்டவரே எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைத்து அந்த தேசத்திலே இந்த பிள்ளைகளெல்லாம் மகிழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நீரே தேவன் என்பதை அந்த நாட்டு மக்களே ஆண்டவரே அரசாட்சியில் இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படி ஆயிச்சியும் அப்பா. அதிசயங்களின் தேவன் இந்த நேரத்தில் அந்த இடத்தில் ஆண்டவர் இலங்கை தேச சுற்றிலுமாய் தேச எல்லையெங்குமாய் ஆண்டவரே தேவனுடைய ஆண்டவரே அடா ஆண்டவரே ஞாபகம் உச்சரிக்கும்படியாய் அந்த தேசத்தை மாற்றி அந்த தேசத்திற்கு நன்மை செய்து அந்த பிள்ளைகள் எல்லாம் மகிழ்ந்த ஆண்டவரே எங்கெல்லாம் ஆண்டவரே உலகம் எல்லாம் ஆண்டவரே பரவிருக்கிற அந்த இலங்கை தேசத்தினுடைய மக்கள் மூலமாய் அந்த தேச மக்களுக்கு ஆண்டவரே ஒரு நன்மையான காரியங்கள் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டவரே அப்பா பலதரப்பு மக்கள் ஆண்டவரே பல இடங்களில் வாழ்கிறார்கள் கர்த்தாவே அவர்கள் தேசத்தின் நன்மைக்காக ஆண்டவரே ஏதாகிலும் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா அந்த அரசாட்சி செய்கிறவர்களும் அவை ஆண்டவரே பொறுப்புணத்தோ உணர்வு பொறுப்புணர்வோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே இந்த பிள்ளைகள் சிறு உதவி இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க கர்த்தர் நியாயமான காரியங்களை ஆண்டவரே அந்த ஆட்சியாளர்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எதற்கும் தடை இல்லாதபடிக்கு அப்பா அந்த தேசத்தின் மக்களுக்கு எல்லா வகையிலும் ஆண்டவரை துணை புரிந்து வழி நடத்தி அந்த தேச மக்கள் ஆண்டவரை செழித்து வழங்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான ஆண்டவரே ஆபத்துகளும் சூறாவளி காற்றுகளும் அந்த அடைமடைகளில் இருந்து ஆண்டவரே பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க. வெள்ளங்களில் இருந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க. இனி ஆண்டவரே எந்த ஒரு சேதாரமும் தேசத்துக்கு ஏற்படாதபடிக்கு அந்த தேசத்தின் மக்கள் ஆண்டவரே பட்டது போதும் ஆண்டவரே. இனியும் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் தாங்க முடியாத ஒரு ஆண்டவரே மனக்கு வேதனையோடு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நீர் தேவனாகி கர்த்தரவளுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பை தந்து வானிலை சூழ்நிலை ஆண்டவரே அப்பா எல்லா வகையிலும் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு நன்மையாய் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியே தேவன் செய்த ஆண்டவரே அந்த இடத்திலும் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே வருமானங்கள் பெருகிக் கொள்ள வருமானங்கள் வந்து சேர தேசத்திற்கு ஆண்டவரே பலவிதமான காரியங்களையும் ஆண்டவரே இந்த டூரிசம் காரியத்தையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பல நாட்டு மக்கள் எல்லாம் ஆண்டவரே தேசத்தை வந்து பார்த்து அதன் மூலமாய் ஆண்டவரே அப்பா அந்த சுற்றுலா மூலமாக ஆண்டவரே அவளுக்கு ஆண்டவரே நல்ல வருமானம் கிட்டி தேசம் செழித்து வளர உயர கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. அப்ப அந்த வேளையிலும் ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் அப்பா. அந்த பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பு அந்த ஜபங்களை எல்லாம் கேட்கிற தேவன் அவைகளுக்கு நல்ல விடைகளை தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவே ஜெபிக்க காத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளைகளின் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தாவின் பலமையோடு ஆண்டவர் அந்த பிள்ளைகள் எல்லாம் ஜெபிக்க அப்பா அதற்கு ஆண்டவர் தக்க பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் வந்து நிச்சயம்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இது ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜபங்களுக்கு என் தேவன் செவிசாய்த்து ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை உதவி செய்கிற கண்மலையாய் ஆண்டவரை நீர் இருக்கிறபடியா உம்மிடத்திலிருந்து ஒத்தாசு வரட்டும் ஆண்டவரே. பரத்துக்கு நேராக ஆண்டவர் ஏறெடுக்கப்படுகிறதான ஜபங்களுக்கு ஆண்டவரே தேவனாகிய கர்த்து நல்ல விடைகளை தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்படியாய் ஆண்டவரே நார்மையான ஜப வேளையாண்டவரே அப்பா இதோ நடத்துகிறதான ஆண்டவரே லெஸ்லி சகோதரின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அவர் நடத்துகிறதான அந்த சங்கம ஊடகத்தை ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அநேக ஜாதி ஜனங்களுக்கு ஆண்டவரே தேவனுடைய தூதனாய் இது விளங்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தரப்பா அப்படியாக ஆண்டவரே மகனை நீர் ஆசீர்வதிங்க, நல்ல ஆரோக்கியத்தை தாங்க, நல்ல பலனை தாங்க. கர்த்தாமே அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அப்பா அவர் சொந்தம் பந்தங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் அவர்களை உயர்த்தி அநேக ஜாதிகளுக்கு முன்பாக நீ பெருமை பாராட்டக்கூடிய தேவனார்க்கறிபடியால் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அப்படியே பிள்ளைகளுக்கு செய்து வழி நடத்துங்க. இந்த ஜப வேலை தொழுத்து வருதான ஆண்டவரே ஜெயலர் மகளையும் ஆண்டவரே கணவனையும் ஆண்டவரே அவருடைய மகன் மகளையும் ஆண்டவரையே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உமக்காக ஓடுகிறத நீ அறிந்திருக்கிறீர், உமக்காக செய்கிற காரியங்களை அறிந்திருக்கிறீர், அவர்கள் செய்கிற ஆண்டவரே ஊழியங்களை ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் பலப்படுத்தி வழிநடத்தி ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். இவர்களை எண்ணங்களில் இருக்கிறதான காரியங்கள் இவர்களை எதையெல்லாம் எதிர்பார்க்கிறார்களோ கர்த்தாவே அவைகள் எல்லாம் நிறைவேற்றி தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க மகிழ்ந்திருக்க செய்யுங்க. அவர்கள் வாழ்கிறதான அந்த ஜெர்மன் தேசத்துல பிள்ளைகளை உயர்த்துங்க. அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரே இவருடைய பெயரை ஆண்டவரே நீ பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறீரே அப்படியாக பெருமைப்படுத்தி வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அப்படியாய் நீ எல்லா காரியங்களும் செய்து வழிநடத்த போவதற்கா உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் அப்பா. இந்த ஒழுங்கு கர்த்தாவே அப்பா ஜெபித்த ஒவ்வொரு ஜெபிக்காக நாங்கள் ஆண்டவரை எடுக்கிற ஜெபிகளுக்கு ஆண்டவரே நாங்கள் விரைவில் ஆண்டவர் நல்ல பதில் எதிர்பார்க்கிறோம். அப்படியே என் செய்வதற்காகவும் கோடான கொடி ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் ஆண்டவரே ஒருவருக்கு செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
6: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் ஊழியங்கள் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் பூதவஸ்தினால் இன்றைய நாட்கள்லே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தாக்கப்பட்ட மனிதர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதோடு அங்கு சாந்தி என்ற ஒரு சகோதரி அங்கு ஜெபத்துக்காக தந்திருக்கிறார்கள். சுதர்ஷனுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. பிரியாவுக்காக டோலி சிஸ்டர் ஜெபித்தா அந்த சகோதரிக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்து.
8: அன்பும் கிருபையும் பிதாவே பொறுப்படுங்கள் அப்பா, இந்த வேண்டுகோளை பொறுப்படுங்க ராஜா. தேவனே நன்றி அப்பா பிதா, கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே அப்பா பிதாவே, இந்த வேண்டுகோளை உங்களுடைய பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. நீங்க சொல்ல ஆகும், நீங்கள் கட்டிட நிற்கும் என் தேவனே அப்பா. இந்த போதை வஸ்துகள் மூலமாக தேவனே அழிந்து போற மக்களை பாக்குறீங்களப்பா பிதா. திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவிகள் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். எல்லா அடிமத்தின ஆவிகள் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. என்னென்ன காரியத்துக்கு தேவனே அடிமைப்பட்டிருக்கோ அழுவதில் எல்லா அடிமத்தின ஆவிகள் தேவனே இந்த பிள்ளைகளை வெளியேறுவதாக. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. இந்த போதை வசதி எடுக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா உம்முடைய சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. சத்தியத்தை அறியும் பொழுது தேவனே அந்த பிள்ளைகளை விட்டு விலகி வருவார்களே ராஜாவே. தேவனே அப்பா கிருபை செய்யுங்க அப்பா, உலகமெங்கும் சென்று உம்முடைய வார்த்தை அறிவியுங்க என்று சொன்னீங்க சார் ராஜா. தேவனே இந்த பிள்ளைகளை தேவனே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவிய கொடுங்க அப்பா பிதாவே. எல்லா கட்டுக்களும் இயேசுவின் நாமத்திலே அவிழ்க்கப்படுவதாக, நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக உங்களுடைய அபிஷேகத்தால் தேவனே விடுதலை செய்யுங்க அப்பா. இந்த போதை வசதிக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளை இயேசு ராஜாவே தேவனே, தாய்தாப்பனை விடுதலை செய்யுங்க, குடும்பங்கள் பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க அப்பா பிதா. ஓ நன்றி ராஜாவே, உங்களுடைய வார்த்தை அனுப்பி தேவனே இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவிய கொடுங்க அப்பா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. என் தேவனே கிருபை செய்யும், கிருபை செய்யுங்க அப்பா. மன கண்களை கூடாக்கி வைத்துக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை விட்டு வெளியேறுவதாக தேவனே சுவிசேஷம் அறிவிக்கப்படாதபடி தேவனே மனக்கண்களை கூடாக்கி வைத்திருக்கிற பொல்லாத ஆவியல் வேலை விட்டு வெளியேறுவதாக. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. போத பஸ்களை தேவனே தேசங்களுக்கு கொண்டு வர்ற ஒவ்வொரு மக்களுடைய கிரியைகளும் சுட்டரிக்கப்படுவதாக. அக்னி மகளாய் தேசங்களை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, குடும்பங்களை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, மக்களை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. போதை வசல் கொண்டு வர வாசல்கள் எல்லாம் அடைக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்.
9: ஓ நன்றி நன்றி நன்றி பிதாவே, நன்றி இயேசு ராஜாவே, ஓ நன்றி அப்பா பிதாவே, நன்றி என் தேவனே சோசனம் அப்பா, தேவனே கிருப செய்யுங்கள் அப்பா பிதாவே, தேவனே கிருப செய்யுங்கப்பா, இந்த பிள்ளைகளை விட்டு ரட்சியுங்க, ஒவ்வொரு வாழ்வியா பிள்ளைகள் முதியோர்கள் ஒவ்வொரு யார் யார் அடிமைப்பட்டிருக்காளோ ஒவ்வொருவரையும் ரட்சியுங்களப்பா பிதாவே இயேசு ராஜா, ஓ நன்றி, உம்முடைய வல்லமைகள் மீது இறங்குவதாக, உம்முடைய அபிஷேகங்கள் மீது இறங்குவதாக, நீங்கள் சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனா இருக்கிறீங்களப்பா, தேவனே உம்முடைய வார்த்தை அனுப்பி இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யுங்கப்பா, என் தேவனே எங்களுடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனே உம்முடைய ஆவியினாலே ஆகும் சொன்ன தேவனே, தேவனே ஆவியானவரே விடுதலை செய்யுங்கப்பா, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை, தேவனே இந்த மக்களை விடுதலை செய்யுங்க, எந்தெந்த தேசங்கள் தேவனே ஒவ்வொரு தேசங்களிலும் தேவனே போதை வசங்களுக்கு அடிமைப்பட்டுக்கிற பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க, குடும்பங்களை விடுதலை செய்யுங்க, மனதனை விடுதலை செய்யுங்களப்பா பிதாவே, சத்திய வார்த்தையினாலே இந்த தேசங்களையும் மக்களையும் வாழ்வ பிள்ளைகளையும் நிரப்புங்கப்பா என் தேவனே பிதாவே, ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, சத்தியம் ஒன்றே தேவனே விழ விடுதலை செய்ய முடியும் அப்பா, உம்முடைய வார்த்தை ஒன்றே விடுதலை செய்ய முடியும் ஐயா இயேசு ராஜா, உம்முடைய தேவனே கிறிஸ்தவ பிள்ளைகள் புறப்பட்டு போ இந்த பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவி, அறுப்பு மீதி வேலையாட்களோ சொற்பம் என்று சொன்னீங்க தேவனே பிதாவி, தேவனே அநியாயமாய் தேவனே சங்காரமாற இந்த வாலிப பிள்ளைகளை தேவனே இந்த மக்களை போதை வசதிக்கு அடிமைப்பட்டிருக்கிற மக்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக தேவனே உம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிக்க கிருப செய்யுங்கப்பா, கிருப செய்யுங்கள் ஆவியானவரே என் தேவனே, ஓ நன்றி அப்பா பிதாவே, மன உருக்கத்தின் தேவனே கிருப செய்யுங்கப்பா என் தேவனே, ஒவ்வொரு இருதயங்களையும் ஏவி இந்த பிள்ளைகளை அனுப்புங்க உம்முடைய பிள்ளைகளே இயேசு ராஜாவே, 99 ஆட்டை விட்டு ஒரு ஆட்டை தேடி போனீங்களப்பா, அதே போல் இந்த போதை வசதிக்கு அடிமைப்பட்டிருக்கிற மக்களை தேடி சென்று உம்முடைய வார்த்தையை சொல்லி தேவனே அந்த பிசாவுடைய கையிருந்தவனை விடுதலை செய்தவனே கிருப செய்யும் அப்பா பிதாவே, பிசாசின் கிரியிருந்து விடுதலை செய்ய கிருப செய்யுங்க தேவனே, பிசாசுகளின் மேல் மேல் தேவனே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அதிகாரத்தையும் வல்லமையை கொடுத்திருக்கிறீங்களப்பா பிதாவே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தேவனே பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டு தேவனோட கூட இருந்தபடியாக சுற்றி திரிந்தாரப்பா இயேசு ராஜா, சுற்றி திரிந்து தேவனே பிதாவே, ஓது வியாதிப்பட்ட மக்களை பிசாசின் கையிலே அகப்பட்டிருக்கிற மக்களை பிசாசின் வல்லமை என்று தேவனே மீட்டுக் கொண்டார் இயேசு ராஜா, அது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறீங்களப்பா, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில இருந்தாரோ அப்படியே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று 1 யோவான் 4:17 சொல்றீங்க ராஜா, சகலரையும் செய்து முடித்து தேவனே உம்முடைய அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து புறப்பட்டு போங்கள் என்று சொல்லியும் தேவனே போகாம இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் பாக்குறீங்கள், ஒவ்வொரு கிறிஸ்துவனை நீங்கள் பாக்குறீங்களே ராஜாவை, தேவனே இவட உள்ளத்துல பேசுங்க ஆவியானவர், ஆத்மபாரத்தினாலே நிரப்புங்கப்பா இந்த மக்களை, ஓ நன்றி அப்பா பிதாவே, நன்றி ராஜாவே, அனலும் இல்ல குளிரும் இல்லாம இருந்தால் நான் வாழ்ந்து பண்ணி போடுவேன் சொன்ன தேவனே, ஒவ்வொரு கிறிஸ்துவனையும் ஆவியிலே அனலாக்குங்க ஆவியானவரே, ஆத்மபாரத்தினாலே நிரப்புங்கப்பா என் தேவனே, ஓ நன்றி ராஜாவே, இவளுடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக தேவனே கிருப செய்யுங்கப்பா, கிருப செய்யுங்கப்பா இயேசு ராஜா, ஓ நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா தேவனே, நீங்கள் அப்படியாக தேவனே ஜபத்தை கேட்டு நீங்கள் பதில் கொடுக்க போவதுக்காய் நன்றி ராஜாவே, அதே போல் தேவனே மத்தேயு 10:13 சொல்றீங்களப்பா பிதாவே, சகல நோய்களையும் சுகப்படுத்தவும் சகல பிசாசுகளையும் திரட்டவும் உங்களுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறேன், புறப்பட்டு போய் நோயாளிகளை சுகப்படுத்துங்க சொன்னீங்க, பிசாசுகளை திறத்துங்க சொன்னீங்க ராஜாவே, இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்று மத்தேயு 10:8 சொல்றீங்களப்பா பிதாவே, தேவனே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் புறப்பட்டு போய் நோயாளிகளை சுகப்படுத்த தேவனே பிதாவே கிருப செய்யுங்கப்பா, விசுவாசிகளை திறத்ததவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவே, ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, உங்களுடைய வார்த்தையை அனுப்பி நான் குணப்படுத்துவேன் சொன்ன தேவனே, இந்த நோயோடு இருக்கிற தேவனே பிதாவே, இந்த பிரியா சிஸ்டர் தேவனே இந்த பிள்ளையை புறப்படும் ஐயா இயேசு ராஜாவே, லங்ஸ் உள்ள சகல நோயும் வெளியேறுவதாக, நோய் கிருமிகள் சுட்டரிக்கப்படுவதாக, வேரோடு சுட்டரிக்கப்படுவதாக, புதிய லங்ஸை உருவாக்குங்கப்பா, இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவனப்பா, புதிய லங்ஸ் உருவாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், அந்த பிள்ளைக்கு நித்திய ஜீவனை கொடுங்களப்பா பிதாவே, நீடி ஆயுச கொடுங்கள் ஐயா இயேசு ராஜாவே, கிரடையும் கொல்லையும் அழிக்கையும் ராவி இளியர் லங்ஸை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டளை கொடுக்கிறேன், ஓ நன்றி அப்பா, நோய்க்கு காரணமா இருக்கிற பாவ சாப அக்கிரமங்களை மன்னியுங்கப்பா பிதாவே. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு ராஜாவே. ஓ நன்றி ராஜாவே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இந்த லங்ஸ உயிர்ப்பியுங்கள் ஐயா என் தேவனே. ஓ நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஓ நன்றி ராஜாவே, சுவாசத்தோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் உடைய சுமளிக்கும் வல்லம் இறங்குவதாக. அந்த மகள் மீது உடைய அபிஷேகம் இறங்குவதாக உச்சியின் உள்ளங்கால் வரை. ஓ நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. ஓ நீங்க சுகப்படுத்துவதற்காக நன்றி, வார்த்தையை அனுப்பி தேவனை அற்புதம் செய்வதற்காக நன்றி அப்பா பிதாவே. ஓ அதே போல் சுதர்சனை பொறுப்படும் ஐயா, பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும் அப்பா பிதாவே. சகல நோயல் வியாதியல் வெளியேறுவதாக கிறிஸ்து நாமத்தினாலே. நோய்க்கு காரணமாக சகல கிரியலும் பிசாசின் கிரியல் வெளியேறுவதாக. பாபசாப அக்கிரமங்களை மன்னியுங்க தேவனே. வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்கள் ஐயா இயேசு ராஜாவே. கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக இயேசு ராஜாவே. ஓ விசுவாசத்தால் இந்த மகன் ரப்புங்க அப்பா பிதாவே. நீ விசுவாசித்தால் தேவனே மகிமை காண்பான் தேவனே. அப்பா விசுவாசத்தால் மகன் ரப்புங்க, குடும்பத்தின் ரப்புங்க, பிள்ளைகள் ரப்புங்க அப்பா பிதாவே. அக்கினி முதலாய் சூழ்ந்து கொள்ளுங்க அப்பா பிதாவே. அற்புதத்தை செய்யுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. நன்றி நன்றி பிதாவே. கடைசி நாட்களிலே நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காய் நன்றி. ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களையும், அப்போ சென்ற நடவடிக்கை நடந்தது போலப்பா பெரிய காரியங்களையும், இரட்டிப்பான காரியங்களையும் நீங்கள் செய்ய போவதற்காய் நன்றி ராஜா. நன்றி என் தேவனே, உம்முடைய நாமம் என்றே பயப்படுவதாக. நாங்கள் சிறுவோம் என் தேவனே, நீங்கள் பெருகவும். பரிசுத்த ஆவியானவரே அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உம்முடைய சத்தியத்தின் நிமித்தம், உம்முடைய கிருபையின் நிமித்தம், உம்முடைய பரிசுத்த நாமம் என்றே பயப்படுவதாக. கர்த்தா இயேசு கிறிஸ்துடைய நாமம் என்றே பயப்படுவதாக. ஓ நம்முடைய நாமத்திலே அற்புதங்களை நடப்பதாக. உம்முடைய நாமத்திலே முழங்கால் யாவும் முடங்குவதாக. நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவ கர்த்தர் அறிக்கை செய்வார்களா இந்த நாட்களிலே. ஓ தேசமங்கும் அப்பா பிதா, உம்முடைய நாமம் என்றே பயப்படுவதாக. இயேசு ராஜா பொறுப்படுங்களப்பா, பொறுப்படுங்க பரிசுத்தாவியானவரே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவனே அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு கரங்களினாலும், ஒவ்வொரு தலைவர்கள் மூலமாகவும், உம்முடைய பிள்ளைகள் மூலமாகவும் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா. தேசத்தை ஆளுக செய்யுங்க ஆவியானவரே. தேசத்தவர்களுக்கு ஒரு புதிய இதயத்தை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்க, புதிய ஞானத்தை கொடுங்கப்பா. அவளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தேவதைகளை அனுப்பி இவளுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. ஓ நன்றி ராஜாவே, நன்றி. தேசங்கள் உடைய வார்த்தையிலேயே கட்டுப்படுவதாக, குடும்பங்கள் உடைய வார்த்தையிலேயே கட்டுப்படுவதாக, தனி நபருடைய வாழ்க்கை உம்முடைய வார்த்தையிலேயே கட்டுப்படுவதாக என் தேவனே. கிருப செய்யுங்கப்பா. அப்படியா நீங்கள் செய்யப்போவதற்காக நன்றி என் தேவனே. இதேபோல் எஸ் திபுரரை கருத்திலே ஒப்படைக்கிறேன், ஊழியத்தை ஒப்படைக்கிறேன், மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகளை பொறுப்படும். தேவனே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா பிதா. தேவனே அழைத்த தேவனப்பா நீங்களப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவனே இந்த குடும்பத்தின் மூலமாய் தேவனே செய்யுங்க, உம்முடைய நாமம் மகிமைப்பட. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இந்த ஊழியம் பலகி பெறுவதாக, எல்லே பெரிதாக்கும் அப்பா பிதாவே. ஆசீர்வதியுங்க அப்பா பிதா. ஓ நன்றி ராஜா, எந்த தீங்கும் அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி. குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதி. அதே போல் ஜெனசிஸ் பொறுப்படும் அப்பா, செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதியும் அப்பா பிதாவே. தேவனே உமக்காய் தேவனே பாடுபடுகிற ஒரு ஒவ்வொரு காரியங்களும் வீண் போவதில்லை அப்பா என் தேவனே. அப்பா இந்த மகளையும் கணவனையும் பிள்ளைகளையும் அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுங்க. வரங்களினாலும் அபிஷேகத்தாலே நிரப்புங்க அப்பா பிதாவே. தேவனே நன்றி ராஜாவே. உன்னுடைய பிள்ளைகள் அடையாளங்களும் அற்புதங்களுமா இருப்பாருண்டு. எஸ்ஆயா 8:18 சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள், நம்முடைய பிள்ளையுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொன்ன தேவனே அப்படியே நிறைவேறுவதாக இயேசு ராஜாவே. இந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை புறப்படும் ஏற்ற துணையை கொடுத்த ஆசீர்வதி, வேலைகளை ஆசீர்வதி, கைட்டு சேர காரியங்களை ஆசீர்வதி. ஐயா பாதம் படுமிடெல்லாம் உனக்கு கொடுத்தேன் என்று வாக்களித்த தேவனே, அப்படியாக தேவனே கண் பார்க்கும் இடங்கள் பாதம் படுமிடமெல்லாம் ஆபிரகாமுக்கு சொன்னது போல் தேவனே பிதாவே அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்கப்பா பிதா. நன்றி ராஜாவே. அதே போல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. சகல நோயல் வியாதிகளோடு வெளியேறுவதாக. தேவனே முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தியோடு, முழு மெதத்தோடு, முழு மனதோடு தேவனே உண்மை அன்பு செய்ய தேவனே. கல்வாரி அன்பினாலே விளை நிரப்புங்கப்பா. உம்முடைய ராஜ்யத்தை உம்முடைய நீதியை முதல் தேட கிருபை செய்யுங்கப்பா. இந்த இந்த குடும்பங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுற எந்த ஆயுதங்களும் வைக்காதே போவதாக. ஓ ஆசீர்வதியுங்க ஒவ்வொரு குடும்பங்களையும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதியுங்கள். சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் ஊற்றுங்க அப்பா பிதா. உம்முடைய கிருபையும் உம்முடைய அன்பும் உம்முடைய ஐக்கியமும் அனைவரோடு மன்னரும் இருப்பதாக என் தேவனே. நன்றி ராஜாவே. எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் சோஸ்திரங்கள் யாவையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் ஆமீன்
6: ஆமீன் ஆமீன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன்
9: ஆமீன் ஆமீன். அப்படியே உங்களோடு இருந்து அனைவரையும் ஆசீர்வதிப்பாரா.
6: நாங்கள் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். நிறைய நாள் லீவு நாளானபடியால் அநேகர்கள் சேர்ந்து கொள்ள முடியவில்லை. அதுக்கு நான் இப்பொழுது ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா முடிய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்களுக்கு நடத்தி தந்தீர். எங்கள் ஜபங்களை கேட்டீர் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பத்துக்கு செவி சாய்த்த தேவனே, மை ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலிக்காய், தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய், அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய், சபைகளுக்காய் மை ஸ்தோத்திருக்கிறோம். ஒவ்வொரு பரிசுத்த பிள்ளைகளும் கர்த்தாவே பரிசுத்தோடும் நீதியோடு நன்மை செய்கிறவளாயும் ஆண்டவரே சுற்றி திரிகிற பிள்ளைகளாய் நீதி ஆண்டவரே கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்று என்னாலே நாங்கள் ஜெபித்த அந்த பிரியாவுக்காய், அவருடைய குடும்பத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கவலையோடு கண்ணீரோடு கஷ்டத்தோடு என்னவாய் முடியும் என்று சொல்லி ஆண்டவரே தாகத்தோடு நிற்கிற இந்த பிள்ளைகளுக்காய் மனதுருகும், அந்த குடும்பத்துக்காய் மனதுருகும். அவருடைய இருதயங்களை சிந்தைகளை பலப்படுத்துங்க தாவே ஆண்டவரே. நீர்தான் ஆண்டவரே நல்ல வைத்தியரப்பா, நல்ல டாக்டருக்கு வேண்டிய ஞானங்கள் ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை எல்லாவற்றையும் பலப்படுத்த உம்மால ஒருவரால கூடும். அந்த பிரியாவை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, சாந்தியை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. கத்தாவே வேண்டவரே கிருப செய்யும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. சுதர்ஷனுக்காய் அந்தவரே, இந்த நாலு பெண் பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், மனைவிக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. டாக்டராய் கைவிட்டப்பட்ட நிலைமையில அவர்கள் ஆண்டவரே உறவினர்கள் அழுது ஆண்டவரே கத்தாவே இருக்கிறார்களே அந்த இடத்திலே, ஒரு ஆண்டவரே மகிமையை செய்து ஒரு அற்புதத்தை செய்து அத்தனை பேரை நீ ரட்சிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் வியாதிப்பட்டு யார் எல்லாம் வேதனையோடு தவிக்கிறார்களோ, தனிமையில இருந்து தவிக்கிறார்களோ, வைத்தியசாலையில இருந்து தவிக்கிறார்களோ கத்தாவே, அவர்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவரே, உள்ளங்களை சோதித்து அறிகிறவரே அப்பா, அவர்களை கண்ணோக்கி பார்த்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு குடும்பங்கள் வீடுகள் அவருடைய தேவைகள் வாஞ்சகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே கத்தாவே கீழ்படிவோடும் விசுவாசத்தோடும் அன்பிலும் நிலைத்திருக்க உதவி செய்யும். வர முடியாம கத்தாவே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே நீ கண்ணோக்கி பார்த்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதி ஆண்டவரே. நீர் பொறுப்பேறும் கத்தாவே. உமை ஸ்தோத்தரித்து துதித்து சகல துதிகன மகிமே உமக்குரியது உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினா குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். குணா பிரதர் பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு மக்களுக்காக வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் அங்கு தனித்திருக்கிறார்கள். சிலர் மருத்துவமனையில இருக்கிறார்கள். இப்படியாய் அவர்களும் அவர்கள் சகோதரங்கள் குடும்பங்கள் வேதனையிலே தவிக்கிறார்கள். இவர்களுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்தும்.
10: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உடையவராய் இருக்கிறவரே, ஆறுதலின் தேவனாய் இருக்கிறவரே, சமாதானத்தின் பிரபுவாய் இருக்கிறவரே, இப்பொழுதும் ஆண்டவரே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னேன். ஆண்டவருடைய வார்த்தைக்காக உமை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எத்தனையோ மக்கள் வேதனைகளோடும் கண்ணீர்களோடும் கவலைகளோடும் அங்கலாய்ப்புகளோடும் உதவியற்றவர்களாகவும் தனிமையில் கர்த்தாவே விடப்பட்டவர்களாகவும் சொல்லக்கூடிய வேதனைகளும் சொல்ல முடியாத வேதனைகளோடும் கூட ஆண்டவரே தகப்பனை அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. ஆண்டவரே உலகம் கொடுக்கிற பிரகாரமில்ல உம்முடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் சொல்லி தேவ பிள்ளைகளுக்கு உம்முடைய சமாதானத்தை தந்தீங்க ஆண்டவரே. இப்பொழுதும் சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேற்றளவாளனாகிய பரிசுத்த ஆவியான தேவனே, இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் காணாத மக்களை நீங்கள் காணுகிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. அன்னைக்கு எகிப்து தேசத்துல மக்கள் அங்கலாய்த்த பொழுது அந்த பெருமூச்சு கூட உம்முடைய சமூகத்துல வந்து எட்டினதன் சொல்லி இறங்கி வந்தவரே. இதோ இந்த வேளையிலும் இந்த மக்களுடைய பெருமூச்சுகளும் வேதனைகளும் கண்ணீர்களும் ஆண்டவரே தூக்கங்களையும் கர்த்தராகிய தேவன் ஆண்டவரே தகப்பனே அவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய சரீரத்துல கர்த்தாவே அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக செவிக்கிறேன் ஐயா. கணவரை இழந்து நிற்கிற மனைவிமார்களுக்கு கர்த்தாவே ஆறுதல் உண்டாகட்டும் என்று செவிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே மனைவியை இழந்து நிற்கிற கணவர்மார்களுக்கு குடும்பங்களின் வேதனைகளுக்காக உண்மை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. ஆண்டவரே தகப்பனே தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிகாதிருப்பானாக என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி ஐயா இந்த குடும்பங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து தகப்பனே

0: காணப்பட்டு ஆண்டவரே தகப்பனே அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்தில் ஒவ்வொருவருடைய வேதனையான இருதயங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இருதயங்களை ஆளுக செய்யும்படியாக, ஆறுதல் படுத்தும்படியாக, உம்முடைய வசனத்தினால் தேற்றும்படியாக, சுத்தி இருக்கிறவர்களுடைய கண்களில் தயவுகள் உண்டாகுவதாக. ஆண்டவரே கணவன் மனைவி பிள்ளைகள் என்று ஒருவரை ஒருவர் கை கொடுத்து தகப்பனே தங்களுடைய சூழ்நிலைகளில ஆண்டவரே தகப்பனை இதுவரைக்கும் நடத்தி வந்தீர் என்பதை ஆண்டவரே அவர்கள் அறிந்து கொண்ட உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. நல்லோரா இருந்தாலும் தீயோரா இருந்தாலும் சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன் நீங்க. நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் நீங்க. இப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் காலங்களையும் நேரங்களையும் குறித்து வைத்திருக்கிற தேவன் நீங்க. இப்பொழுதும் அவர்களுக்கும் நீர் உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கருத்துல ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் ஆண்டவரே. ஆறுதல் படுத்துவீராக, ஒவ்வொருவருக்கும் நல்ல காரியங்கள் நடக்கட்டும் என்று ஆண்டவரே உம்முடைய கருத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் சங்கம ஊடகத்துக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த ஊடகத்தின் மூடம் செய்யப்படுகிறதான ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக, சோத்திரங்களுக்காக, பாடல்களுக்காக, தேவ வார்த்தைகளுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே எண்ணம் கடந்து செல்வதாக, எண்ணம் கடந்து சென்று எல்லைகள் விரிவாக்கப்படுவதாக, தடைகளை உடைக்கிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று சொன்ன வசனத்தின்படி இதோ இந்த சங்கமத்துக்கு முன்பாக கர்த்தாவே தடைகளை உடைக்கிறவர் ஒவ்வொருவருடைய வீடுகளுக்குள்ளும் ஆண்டவரே வாசல்களை பிரவேசிக்கத்தக்கதாக தம் வழிகளை உண்டு பண்ணி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமில்ல ஆண்டவரே, லெஸ்லி என்ன குடும்பத்துக்காக செபிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் தாமே லெஸ்லி அண்ணா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக, அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக, அவர்கள் மூலம் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் இன்னும் ஆண்டவரே கடந்து செல்ல உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல தகப்பனே, சகோதரி ஆண்டவரே, ஜேன சிஸ்டருக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே அந்த குடும்பத்துக்காக உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அந்த குடும்பத்தோடு கூட இருக்கிற உம்முடைய கரத்துக்காக உம்மை சோதரிக்கிறோம். அவர்களை வழிநடத்துகிறோம், நேர்வழியாய் நடத்துகிறவரே இதோ வலப்புறம் இடப்புறம் சாய்ந்தாலும் இல்லை இதுவே வழி என்று சொல்லுகிற சத்தம் எண்ணம் தொடர்ந்து கேட்டு வழி நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இணைப்புல வந்து உம்மோடு கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பதற்கு எங்களோடு கூட இணைந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் எல்லா தீமைகளுக்கும் கேடுகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் ஆட்டுக்குரிய தகப்பனே அசுத்தங்களுக்கும் விலக்கி காத்து பரிசுத்தம் ஒன்றை உம்முடைய சமூகத்துல நித்திய ஜீவன் என்ற அலங்காரத்தோடு கூட ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தை வாஞ்சித்து கர்த்தாவே தேவ சமூகத்துக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியும் உம்முடைய சமூகத்துல நாங்கள் கூடி வந்து உங்களை நோக்கி பார்க்கும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த
1: உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: ஆமேன் அக்கா, ஆமேன். அப்படி உங்கள் ஒவ்வொருவரோட கூட இருந்து கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்துவாராக. மறுபடியும்
1: பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறவர். ஆகவே இந்திய நாட்களிலே இந்த தேவனை அறிகிற அறிவிலே அங்கு தேசங்கள் வளர, தேசங்களிலே நன்மையும் நீதியும் பெருக, ராஜாக்களுடைய ரட்சிப்பு பெருக கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: அன்பின் பரலோக தகப்பனே, கர்த்தாவே இதே நாளை தந்ததுக்காக என் தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே இதே நாளிலும் என் தேவனே கர்த்தாவே எங்களோடு கூட இருந்தங்களே வழி நடத்துற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. அற்புதரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தாவே, நீங்கள் இருந்து எங்களை பாதுகாத்து எங்கள் தேவைகளை எல்லாவற்றையும்

0: சந்தித்து அப்பா எங்களை, அப்பா நேர்த்தியாக நீங்கள் நடத்துகிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே, அப்பா கத்தாவே உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் என் தேவனே, நீங்கள் எங்களோடு இணைந்து எங்களை நீங்கள் நடத்தி எல்லா தீங்கினும் விலக்கி பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா கத்தாவே உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாஜா. அப்பா கத்தாவே நீங்கள் இருந்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் ஒவ்வொருவரை நீங்கள் பாதுகாத்து எங்களுக்கு அறியாததும் அப்பா தகப்பனை எட்டாதுமான பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்து வரப்போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கத்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நோக்கி கூப்பிட உம்முடைய அற்புதங்களை அதிசயங்களை அறிந்து கொள்ள என் தேவனே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா கத்தாவே உம்மை அறியாத பிள்ளைகளுக்கு அறிவிக்க பண்ணும் பொருட்டு ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, இனி வரும் காலங்களில் தகப்பனே கத்தாவே உமக்கு உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய வசனங்களை அறியவும் வாசிக்கவும் பஞ்சமாக உள்ள இருக்குமே என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என் தகப்பர். இப்போது நாங்கள் கிடைக்கிற அப்பா இந்த அப்பா இப்படியான அப்பா நல்ல வார்த்தை நல்ல வாய்ப்புகளை நாங்கள் இழந்து போகாதபடி என் தகப்பனே கத்தாவே அப்பா அதை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரோடும் கூட இருங்காண்டவரே. தேவனே கத்தாவை அப்பா ஆவியானவரே ஒவ்வொருவரோடும் இணைந்து ஒவ்வொருவரும் அப்பா தங்கள் தங்கள் அப்பா தங்கள் தங்கள் தேவைகளை சந்திக்கவும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடவும் ஆண்டவரே அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் என்றாஜா. ஆவியானவரே கத்தாவே இந்த சங்கம் மாநிலையில வந்து ஒருமித்து கூடியிருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஒவ்வொருவரையும் நீங்கள் கண்ணோக்கி பார்க்கிற தகப்பன் ஆண்டவரே, இந்த சங்கம வானொலியை நடத்துகிற சகோதரனோடும் இந்த குடும்பத்தோடும் கூட இருந்து கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவர். அதே போல கத்தாவே ஆவியானவரே இந்த சகோதரியோடும் இந்த குடும்பத்தோடும் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர். வந்து அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரின் இருதயங்களை அறிந்திருக்கிற தகப்பன் நீங்கள் ஆண்டவரே. கத்தாவே ஒவ்வொருவரின் இருதயங்களை நீங்கள் சுத்திகரித்து பாதுகாத்து தேவைகளை சந்தித்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல ஒவ்வொருவரையும் என்னையும் என் மகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாஜா. கூட இருந்து எல்லாவற்றினும் ஊடாக பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. நீங்கள் செய்ய போற ஒவ்வொரு நன்மைகளுக்காக உமக்கு கூடான கொடி நன்றி ஆண்டவர். கத்தாவே எல்லாத்துக்கு ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். நாங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி கத்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து சகலத்திலும் வழி நடத்துவாராக. ஆமீன்
0: ஆமீன்
1: ஆமீன்
2: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்தவங்களை எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கத்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தொகுத்து வழங்கிய சகோதரி ஜெனட் அவர்களையும் இதை நாளில் இணைய முடியாதவர்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக சந்தோஷம், சமாதானம், சுபீட்சமான வாழ்வுக்காகவும் அதே வேளையிலே உண்ண உணவையும் இருக்க இருப்பிடத்தையும் உடுக்க உடையையும் கொடுத்து கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக கத்தர் எங்களுக்கு தந்த அந்த காரியத்துக்கூடாக எங்களுக்கு விட்டு சென்ற எங்களுடைய கட்டளை அவரது கட்டளைகளுக்காக எங்களிடம் விட்டு சென்ற அதிகாரங்களுக்காக கத்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இணைந்து ஜபித்த ஒவ்வொருவரும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த இணைந்து ஜபித்த ஒருவரையும் கத்தர்தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே உபயோகிக்கிறோம். கத்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இதுவரை நேரமும் உலக நாடுகளுக்காக இலங்கைக்காக ஜபித்து ஆசீர்வதித்தார்கள். நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். உங்களுடன் சுபாஷினி அவர்கள் இணைந்திருக்கிறார் இலங்கையிலிருந்து. கத்தர்தாமை வழி நடத்துவாராக அவருக்கூடாகவும். நாங்கள் இந்த வேளையிலும் அவரை வரவேற்போம்.
3: நிகரத்திலே
2: ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். காலையிலே 7:30 மணிக்கு ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகனர்கள் அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்தினார். இந்த வேளையில் நாங்கள் மீதியான ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே போய்ப்போம்.
3: இந்த
2: வேளையிலும் சகோதரி சுபாஷினி அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். ப்ரைஸ் லோட்மா.
4: ப்ரைஸ் லோட்மா.
2: ப்ரைஸ் லோட்மா. என்னுடைய சிஸ்டத்தில் பிள்ளையா உங்களோட சிஸ்டத்தில் பிள்ளையா தெரியவில்லை. பாருங்கள் ஏதாவது செட்டிங்ஸ் இருக்காண்டு.
4: பிரைஸ் லார்ட் அண்ணா.
2: பேசுங்களமா.
4: பிரைஸ் லார்ட் அண்ணா.
2: ஆமீன், ஆமீன். சிஸ்டர் ஜெனட், உங்களுக்கு கேக்குதா?
0: கேக்குதாண்ணா.
2: ஆமீன், ஆமீன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். நீங்கள் ஆரம்ப ஜபத்தோடு பாடலோடு வழி நடத்துங்கள். சகோதரி ஜெனட் அவர்கள் வாட்ஸ்அப்பில் இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் சகோதரன் டொனால்ட் கூட இணைந்திருக்கிறார். நீங்கள் இந்த வேளையிலும் வழி நடத்துங்கள். அம்மா, காட் பிளஸ் யூ.
4: ஆமீன்.
1: அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே எங்கள் ஜபங்கள், விண்ணப்பங்கள், சோதனங்கள், பாடல்கள் உம்முடைய ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில. சுபா, நீங்க பாடலை பாடி.
4: ஓகே ஓகே
1: ஓகே. மகிமைப்படுத்துங்கள். கேக்குதா சுபா?
4: ஓ, கேக்குது. எனக்கு கேக்குது. எந்த குரல் உங்களுக்கு கேக்குதா?
1: ஓமா ஓமா.
4: ஆ சரி, ஓகே ஓகே. எந்த நாவில் ஒரு பாட்டு எந்த இயேசு தருகிறார், எந்த நாவில் ஒரு பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. அவரை நான் நாடுவேன் உயிருள்ள நாள் வரையும். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து

தேவனவதீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. எந்த நாளில் புது பாட்டு

0: ஆமீன் ஆமீன். நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்கள் இலங்கை தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இணைந்திருக்கிற டொனால் முரதன் அவர்களையும் வரவேற்று கொண்டு, அவர்களும் வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலே நான் ஆரம்ப ஜெபமாய் ஜெபிக்கிறேன். கதை தாமே எங்கள் ஜெபங்களை கேட்டு பதிலை கொடுப்பாராக. ஆண்டவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் இலங்கை தேசத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இலங்கை தேசத்தின் ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம். வானமண்டலங்க தரமாக்கங்க கடல் பிராந்திகள் தேசத்தின் குடிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் மேல் மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கற்பிணி தாய்மார்கள் கற்பத்திலே இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் நீர் பரிசுத்தப்படுத்த வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சிறு பிள்ளைகளை முடிய ரத்தத்தினால் நாங்கள் மூடிக்கொள்ளுகிறோம். பிள்ளைகளை காக்கிற தேவ நீர் பெரியவர் ஆண்டவரே. வாலிப ஜோதிகள் இந்த நாட்கள்லே ஆண்டவரே நீதியை செய்கிறவர்கள் கூட இந்த போத வஸ்தினால் ஆண்டவரே இந்த வாலிப உலகத்தை ஆண்டவரே தொலைத்து கொண்டு சேதப்படுத்தி கொண்டு ஆண்டவரே மரணத்துக்கு உட்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் கர்த்தாவே. இவர்களுக்காய் நீர் மனதுருகும் ஐயா. இந்த போத வஸ்துகளை ஆண்டவரே நாடுகளுக்குள்ளே கொண்டு வர எந்த மனுஷனாய் இருந்தாலும் ஆண்டவரே நீர் காண்கிற தேவன், அவருடைய இருதயங்கள் சிந்தைகளை காண்கிற தேவன் ஐயா. மற்றவனுக்கு மரணத்துக்கும் மற்றவனுடைய மனத்தாக்குதலுக்கும் மற்றவனுடைய கண்ணீருக்கும் இவர்கள் பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று ஒரு தேவ பயம் அவர்களுக்குள்ள இறங்க வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனே இளம் குடும்பங்கள் சமாதானம் அற்றி இருக்கிற குடும்பங்கள் கர்த்தாவே எல்லாரையும் நீர் கண்ணோக்கி பாருமாண்டவரே. துன்மாக்கமாய் நிற்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங். கொலைகள் கொள்ளைகளுக்கு என்று அண்டவரே நிற்கிற ஒவ்வொரு மனுஷனும் நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் பாலிமேன்றுகள் அங்கம் வைக்கிற ஓபதரே நீர் பொறுப்பேறும் கத்தாவே. தேசம் ஒரு மாறுதல் அடிய பெரிய மாற்றத்தை காண கத்தாவே. மக்களுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்யப்பட கத்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்திலே இந்திய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். சுபா, நீங்கள் தேவனுக்குள் ஜனங்கள் வராததினால் நன்மை தீமை தெரியாமல் அங்கு பொல்லாப்புக்குள்ளே வந்து அங்கு யுத்தம் செய்ய கூட்டம் கூடுகிறார்கள். இப்படிப்பட்ட பொல்லாத ஆவியுடைய அங்கு தேவனுக்கு விரோதமா நீக்கிற மனுஷர்கள் அவர்களுக்குள்ளே கிரிய செய்யற பொல்லாத ஆவிகளை கடிந்து நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே, சப்பா பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, அப்பா உம்மை அறிந்து உமக்குள்ளே வர முடியாதபடி தடைபட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இப்படிப்பட்ட ஜனங்களை நீங்க பொறுப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனந்திரும்ப இந்தேவனே நீங்க உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தை தேடவும் உம்மை அறிகிற அறிவை அடையவும் நீங்க உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. அன்பான தகப்பனே, நன்மை என்ன தீமை என்ன என்பதை அறியாமல் ஆண்டவரே தங்களுடைய மனங்கள் விரும்பினபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்கள் ஒவ்வொருவரோடும் என்ன ஆண்டவரே நீரே கூட இருந்து கர்த்தாவே அப்பா நீங்க இவர்களை விடுவித்தள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தேவனே, நீதியின் தேவனாகிய என் கர்த்தரே, உம்மிடத்தில் வந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு நீதி எது என்பது புரியும் ஆண்டவரே. என் தகப்பனே, அப்பா இவர்கள் உம்மை தேடி வர உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. அப்பா, தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனந்திரும்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே. தடைகளை உடையுங்க கர்த்தாவே. அன்பின் தகப்பனே, பொறுப்படுங்கள். இந்த ஜனங்கள் உம்மையுடைய சமூகத்தை தேடி வர முடியாது படி தடை பண்ணுகிற எல்லா தடைகளையும் உடைத்து கர்த்தாவே அப்பா நீங்க அற்புதம் செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பாவக்கட்டிலும் அக்கிரம கட்டிலங்களிலும் கட்டப்பட்டிருக்கிற இவர்கள் விடுதலையாகி உம்மை தேடி வர என் தகப்பனின் உதவி செய்தபடியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: ஆமீன் ஆமீன். ஜெபங்களை புத்திரம், இந்திய நாட்கள்லே எங்கள் தேசத்து மக்களுக்குள்ளே இருக்கிற அந்த நாவிலே இருக்கிற காரியங்கள், அவர்கள் உதட்டின் கீழே இருக்கிற காரியங்கள் அங்கு விஷம் உள்ளதா இருக்கிறதை போல இருக்கிறார்கள் இவர்கள். மனம் திரும்பும்படி நான் ஜபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் ஆண்டவரே, விக்கிராதனைகளும் விபச்சாரங்களும் வீசி தினங்களும் ஆண்டவரே கத்தாவே, என் தேவனே, தங்கள் நாவுகளிலே கத்தாவே ஆண்டவரே கூர்மையான கத்தாவே தீமைக்கு கூர்மையை கொடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறார்களே கத்தாவே, உதட்டின் கீழே விரியன் பாம்பின் விஷமை வைத்து கொண்டிருக்கிறார்களே கத்தாவே, இப்படிப்பட்டவர்களை மனம் திருப்புவீராக, ரட்சிப்பை கடலட்டுவீராக, உமக்கு பயப்படுற பயம் அவர்களுக்குள்ளே, உமக்கு கீழ்படுகிற கீழ்படிவு அவர்களுக்குள்ளே, என் ஜனங்களுக்குள்ளே, என் ஜாதிகளுக்குள்ளே ஆண்டவரே கடந்து வர செய்வீராக, தேச ஜனங்களுக்குள்ளே கடந்து வர செய்வீராக கத்தாவே, தேவ பயம் அற்று போகிறது கத்தாவே, தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லாமல் போகிறது கத்தாவே ஆண்டவரே, இவர்களுக்காய் நிர்மாண துருகும் அடியா நாங்க கெஞ்சுகிறோம் கத்தாவே ஆண்டவரே, தகப்பனே துன்மாக்கன் தன்னுடைய கையை நீட்டிக்கொண்டு இருக்கிறானே கத்தாவே, கொடியவனுக்கு ஆண்டவரே கத்தாவே கொடியவன் எழும்புகிறானே கத்தாவே, இவைகளை எல்லாம் நித்தமும் ஆண்டவரே பொல்லாததாய் இருக்கிறது அப்பா, உம்முடைய காரியமாய் இருக்கிறது கத்தாவே, தேவனே இப்படிப்பட்டவர்களை நீர் அழித்து போடுவீரே கத்தாவே, நீர் அழிக்காதபடி இவர்கள் மனம் திரும்பி உமக்கேற்ற பிள்ளைகளாய், உமக்கேற்ற தேவனுடைய மகன்களாய் மகன்களாய் கத்தாவே இவர்களை மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ கத்தாவே, எல்லா வெற்றியும் உடைய கரத்திலே ஒப்பு கொட்டுக்கிறோம், இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். சுபா
1: ஆமேன்.
0: நீங்கள் அகங்காரிகள் கண்ணிகளையும் அங்கு வைக்கிறார்கள், வலியோரத்திலே வலைகளை விரிக்கிறார்கள், சுருக்கள் போடுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைய நாட்கள்ல இந்த மருத்துவ துறைகள்லே இருக்கிற டாக்டர்மார் நர்ஸ்மார் அவர்கள் செய்கிற பின்பக்கங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் அங்கு மறைக்கிற காரியங்கள் எல்லாம் தேவன் தாமே என்றவர்களுக்குள்ளே வரவும், அங்கு தேசத்திலே அந்த மருத்துவ யாழ்ப்பாண பகுதிகளில் அந்த மருத்துவ மருந்துகள் எல்லாம் எரிபட்ட நிலைமையில இருக்கிற காரியங்கள், அதனால் அங்கு வியாதிப்பட்டவர்கள் தாக்கப்படுவார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆகவே இதற்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, இந்த மருத்துவ துறைகளை உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனே நீங்க பொறுப்படுங்கள் கத்தாவே, அன்பின் தகப்பனே கத்தாவே, ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் உம்முடைய கரத்துக்குள் தருகிறேன் ஆண்டவரே. அன்பின் தேவனே நீங்க பொறுப்படுங்கள் ஆண்டவரே. அப்பா, இந்த வைத்திய துறைகள்ல இருக்கிற வைத்திய அதிகாரிகள் வைத்திய சாலை பணிப்பாளர்கள் இவர்கள் எல்லாம் உம்முடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வைத்திய நிபுணர்களை உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வைத்திய சாலைகளில் பணிபுரிகிற ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தெய்வமே, இந்த மருத்துவ களஞ்சியங்களுக்கு பொறுப்பாயிருக்கிறவர்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே பொறுப்படும், பரிசுத்தரே பொறுப்படும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, தவறுதலாய் ஏற்பட்ட இந்த விபத்தினால் ஆண்டவரே அநேக மருந்து பொருட்கள் ஆண்டவரே அழிந்திருக்கிறதை நீர் அறிகிறது ஆண்டவரே. தேவனே நீங்கள் தயவுகளை கட்டளையிடுகிற கர்த்தர் ஆண்டவரே. இதனால் என் தகப்பனே வியாதியஸ்தர்களை பாதிக்கப்பட்டு விட்டு விடாதபடிக்கு கத்தாவே, அவர்களுக்கு வேண்டிய மருந்து பொருட்கள் ஆண்டவரே உடனடியாக ஒரு இடங்கள்ல இருந்து கிடைக்கத்தக்கதாக நீங்க அற்புதம் செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தரே பொறுப்படும், பரிசுத்தரே பொறுப்படும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே இயேசப்பா, அதே போல ஆண்டவரே வைத்திய துறைகளில் இருக்கிற ஒவ்வொரு வைத்திய சாலைகளையும் ஆண்டவரே வைத்தியர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே இயேசப்பா, பரிசுத்தரே ஆண்டவரே நீதியாய் வைத்தியம் செய்கிற வைத்தியர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் இருக்கிற பணிகளில் அவர்களை இன்னும் நீங்க உயர்த்துங்கள். அவர்களுடைய நீதி உள்ள இருதயத்தை இன்னும் நீங்கள் ஆண்டவரே ஆசீர்வதியுங்கள் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்ல கத்தாவே அப்பா, பணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கத்தாவே வைத்திய சாலைகளில் வேலை செய்ய வேண்டிய நேரங்களிலே தனியார் வைத்திய சாலைகளுக்கு போய் அங்கு செயல்படுகிற இவன் இப்படிப்பட்ட வைத்தியர்களையும் நீர் காண்கிறது இவன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட வைத்தியர்களுக்கு விரோதமாக ஆண்டவரே நல்ல சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இவர்களுடைய இருதயங்களே அந்த ஒரு குற்ற உணர்வு காணப்பட வேணும் ஆண்டவரே. இயேசப்பா, இவர்கள் மனம் திரும்ப வேணும் ஆண்டவரே. அப்பா, வைத்திய சாலையில் பணிபுரிய வேண்டிய நேரத்துக்கு ஏற்றபடி ஊதியத்தை வாங்கி கொண்டு கர்த்தாவே ஆனால் உண்மையாய் இல்லாமல் ஆண்டவரே வேறு தனியார் இடங்களுக்கு சென்று பணிபுரிகிறார்கள். ஆண்டவரே நீர் இவர்களை காண்கிற தேவன். ஆண்டவரே பரிசுத்தரே நீதி ஆண்டவரே அழிந்து கொண்டு போகிறது சில இடங்களிலே. தகப்பனே நீங்க இவர்களை பொருட்படுங்கள், இவர்களை பொருட்படுங்கள் கர்த்தாவே. இப்படிப்பட்ட வைத்தியர்கள் மனந்திரும்ப உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இந்த வைத்திய துறைகள் ஒவ்வொன்றோடும் கூட இருங்க. வைத்திய சாலைகளில் ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் அன்பாக ஆண்டவரே அப்பா கவனிக்கிறார்கள் ஆண்டவரே. சில இடங்களிலே தவறுகள் நடக்கிறது ஆண்டவரே. அந்த தவறுகள் நடக்கிற இடங்களை எல்லாம் என்ன ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அவர்களுக்கு மேலா இருக்கிற அதிகாரிகள் கவனித்து சரியாக செயல்படுத்த நீர் வழி நடத்தும்படி உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. எங்கள் தெய்வமே நீங்க பொறுப்படுங்கள் ஆண்டவரே. இந்த வைத்திய துறைகள் ஒவ்வொன்றையும் நீங்க பொறுப்படுத்த நீரே வழி நடத்தும்படியாக அந்த இடங்களை பொறுப்படுங்கள். ஆசீர்வதியுங்கள் ஆண்டவரே. இந்த வியாதியஸ்தர்களும் ஆண்டவரே மருந்தை மட்டும் நம்பி இல்லாமல் உம்மை நோக்கி பார்க்கிற அந்த இருதயத்தை அவர்களுக்கு கொடுத்து கத்தாவே அப்பா நீர் எல்லாருக்கும் சுகம் கொடுக்கிறது ஆண்டவரே. உம்மிடத்தில் வந்து ஒற்றுதரை நீர் புறம்பே தள்ளேல கத்தாவே அப்பா. அப்படி சுகத்தை உம்மிடத்தில் வந்து பெற்றுக்கொள்ள நீர் ஒவ்வொருவருக்கும் அந்த நல்ல ஞானத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக தடைகளை நீக்கும்படியாக உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.
0: ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நான் இந்திய நாட்கள்ல இந்த விபத்துக்கள் வேதனைகள்லே தவிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வாகனம் ஓடுறவளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரோட்டுக்கள் வீதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ரத்தம் தெளிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே வாகனம் ஓடுறவர்கள் கவனத்தோடு ஞானத்தோடு கர்த்தாவே அப்பா ஆண்டவரே எல்லா பக்கங்களிலும் பார்த்து கர்த்தாவே ஓடக்கூடியதாய் கிருப செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே எத்தனையோ ஆத்துமாக்களை ஏத்தி இறக்குற இவர்கள் கர்த்தாவே காக்கப்பட வேணுமாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே விபத்துக்குள்ளாகி கர்த்தாவே மரணத்துக்குள்ளாகி கர்த்தாவே இன்றைய நாட்கள்ல இருக்கிறார்களே கர்த்தாவே. ஆண்டவரே அவதியான மரணங்கள் நடக்கிறதே கர்த்தாவே இவர்களுக்காய் நீர் மனதுருகும் ஐயா. ஆண்டவரே யார் என்று இல்லை கர்த்தாவே, வயது இல்லை என்று இல்லாமல் கர்த்தாவே இந்த விபத்துக்கள் ஆண்டவரே அநேகருக்கும் வந்து கொண்டு போகிறது கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே இதனால் மக்கள் ஆண்டவரே குடும்பங்கள் தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கிறார்களே கர்த்தாவே. ஆண்டவரே அநீதிகள் வருகிறதே கர்த்தாவே. இந்த முப்படைகள் தலைவர்களுக்காய் நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. நீதிகளையும் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே வீதிகளையும் ஒழுங்கு அமைக்கக்கூடிய ஒரு கிருபைய குட்டுங்க ஆண்டவரே. தங்களுடைய ஆண்டவரே ஊழியங்களிலே கர்த்தாவே சரியாக நேர்த்தியாக இருக்கக்கூடியதா ஆண்டவரே அவர்களுக்கும் ஒரு நல்ல இருதயங்களை கொடுத்து கர்த்தாவே எதை எப்படி கவனிக்க வேண்டும் என்ற ஞானத்தை கொடுத்து கர்த்தாவே எல்லாவற்றையும் கவனிக்கக்கூடிய ஒரு கிருபைய கொடுத்து கர்த்தாவே நீங்க நடத்த வேணும் ஐயா. இதனால் அநேக விபத்துக்குள்ளாகி வேதனைக்குள்ளாகி தவிக்கிறார்களே கர்த்தாவே. நீகர் ஆண்டவரே தேவனே கண்ணீர் வடிக்கிறார்களே கர்த்தாவே. குடும்ப தலைவர்கள் இல்லாதபடி கர்த்தாவே விதவைகள் ஏழைகள் கஷ்டப்பட்டவர்கள் எல்லாம் தவித்து கொண்டு இருக்கிறார்களே. இந்த தவிப்பில் இருந்து எங்கள் மக்களை எங்கள் ஜனங்களை எங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரே நீர் மாற்றி அமைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒரு விழிப்புணர்வு வரட்டும் ஆண்டவரே, வெளிச்சம் வரட்டும் ஐயா. உங்களுடைய காரியங்கள் வரட்டும் கர்த்தாவே, ரட்சிப்புகள் வரட்டும் ஐயா. வீணாய் விருதாய் வருமானத்தையும் ஆண்டவரே போத வஸ்துகளையும் எடுத்து விட்டு செல்லாதபடி கர்த்தாவே. ஆண்டவரே உன்னை போல் உன் புறந்த நேசி என்ற படி கர்த்தாவே அவர்களும் ஆண்டவரை காக்கப்படவும் மற்றவர்களும் நேசிக்கப்படவும் கர்த்தாவே நீர் காத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வீதி ஒழுங்களை கர்த்தாவே கட்டப்பிடித்து நடக்க மக்களும் கடப்பிடித்து நடக்க கர்த்தாவே அவர்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஒருதருக்கு ஒருதர் கீழ்படிய கர்த்தாவே, கீழ்படிவின் ஆவிய குட்டத்து கர்த்தாவே இந்த ஆண்டவரை காரியங்களில் இருந்து நீர் விடுதலையாக்கும் விடுவியும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த நாட்கள்லே ஆத்துமாக்கள் இலங்கை தேசத்திலே தொய்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். என்ன வாழ்க்கை என்று சொல்லி கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படியாய் இப்படியாய் இருக்கிறவர்கள் ஒவ்வொருதரே உலர்ந்து போன நிலைமையில இருக்கிறவர்களை உயிர்ப்பிக்க வேணும் என்று சொல்லி சுபா நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே சப்பா, எங்கள் பரிசுத்தரே, எங்கள் இலங்கை தேசத்திலே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. அப்பா பொறுப்படுங்கள் ஆண்டவரே, தேசத்திலே நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து ஆண்டவரே. அப்பா உண்மையிலே எத்தனையோ ஜனங்கள் மனதளவிலே சோர்ந்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. எங்கள் தகப்பனே பொறுப்படுங்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு மற்றவர்களுக்கு இருந்து ஆண்டவரே நடக்கிற பாடுகளை பார்க்கும் பொழுது இருதயங்களிலே சோர்வுகள் வருகிறது தகப்பனே. இப்படிப்பட்ட ஜனங்களை நீங்க பொறுப்படுங்க கர்த்தாவே. வறுமையினால் சோர்ந்து போயிருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்பா வியாதியினால் சோர்ந்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா என் தெய்வமே இயேசப்பா, இவ்வளவு உழைத்தாலும் ஆண்டவரே போதாதென்று எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிறார்கள் கர்த்தாவே. படிக்கிற பிள்ளைகள் படிப்புகளை குறித்து சோர்ந்து போயிருக்கிறார்கள். இப்படி அநேக காரியங்கள் காணப்படுகிறது என் தகப்பனே. இப்படிப்பட்ட தங்களுடைய இருதயங்களிலே சோர்ந்து பலமிழந்து இருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. தங்களை யார் தேற்றுவார், தங்களுக்கு யார் உதவி செய்வார்கள் என்று வேதனையோடு அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் என் தகப்பனே நீர் அறிகிறது ஆண்டவரே. அப்பா இப்படிப்பட்டவர்களை நீங்க பொறுப்படுங்கள் ஆண்டவரே. இப்படிப்பட்ட உள்ளங்களை நீங்கள் ஆற்றுங்கள் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, இருதயத்திலே வருகிற எதிர்காலத்தை குறித்த பயங்களினால் எத்தனையோ பேர் சோர்ந்து போயிருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் பொறுப்படுங்கள் கர்த்தாவே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே, நீங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விசாரிக்கிறீர் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தாவே. அது போல இப்படிப்பட்ட இந்த இயக்கங்களோடு வேதனைகளோடு இருக்கிற ஜனங்களை மிழைப்பார்கள் உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்மிடத்தில் ஆண்டவரே வந்து இருதய சமாதானங்களையும் சந்தோஷங்களையும் இளைப்பாறுதல்களையும் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக என் தகப்பனே நீங்க உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் சொன்னீரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தாவே அந்த வார்த்தைகளை ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயங்களிலும் ஆண்டவரே செவிகளிலும் கேட்கப்பட நீங்க உதவி செல்லும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது போல கர்த்தாவே இப்படிப்பட்ட வேதனைகளோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே ஆறுதல் சொல்லக்கூடிய நபர்களை, மனுஷ தயவுகளை நீங்கள் கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. அப்பா வறுமையில இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிற நல்ல இருதயங்களை நீங்கள் எழுப்பி கொட்டுங்கள் கர்த்தாவே. அன்பின் தகப்பனே பொருள்படுங்கள் கர்த்தாவே. வியாதியின் படுக்கையில இருந்து ஆண்டவரே இருதயத்திலே வேதனைகளோடு குறைவுகளோடு இருந்து ஆண்டவரே வேதனை படுகிறவர்களுக்கு கர்த்தாவே உம்முடைய அன்பை சொல்லக்கூடிய நபர்களை ஏற்படுத்தி அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து கர்த்தாவே இவர்களும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க நீங்க கிருபை செய்து வழிநடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே பொறுப்படுங்கள் ஆண்டவரே. நீரே ஆற்றுகிறவர், நீரே தேற்றுகிறவர் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்க நீர் உதவி செய்துள்ளும்படியாக, இப்படிப்பட்ட உள்ளங்களுக்கு நீங்கள் ஆறுதலை கொடுத்து நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.
0: நாங்கள் நான் திருச்சபைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே திருச்சபையை உம்முடைய ரத்தத்தினால் மூடுகிறேன் கர்த்தாவே. திருச்சபையில் உள்ளவர்கள் ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சிறு ஆண்டவரே விசுவாசத்தோடும் பொறுமையோடும் கிரிய செய்யக்கூடியதாய் ஆண்டவரே நீர் உதவி செய்யும். திருச்சபையில இருந்து தொலைந்து போனவர்கள் மனம் திரும்பி திரும்பவும் திருச்சபைகளுக்குள்ளே வர அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஊழியக்காரர்களாய் மாற கர்த்தாவே அன்பின் ஆண்டவரே சாட்சிகளாய் நிற்கக்கூடியவர்களாய் மாற்று ஆண்டவரே. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே சாட்சியாய் வாழ கர்த்தாவே அவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஆண்டவரே திருச்சபையில இருக்கிற வாலிப ஜோதிகள் தேவனுக்கு ஏற்றபடி வாழ கர்த்தாவே ஆண்டவரே அவர்கள் எழும்பி பிரகாசிக்க கூடிய கிருபைகளை கொடுத்து கர்த்தாவே நீர் வழி நடத்தும் ஐயா. எங்கள் தேசத்தில் இருக்கிற அத்தனை திருச்சபையும், 9 மாகாணம் 25 மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை திருச்சபையும் உமக்கேற்ற திருச்சபையாய், உமக்கேற்ற ஆராதனையாய், உமக்கேற்ற ஆலயங்களாய் ஒவ்வொருவரே நீர் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபை உம்முடைய கர்த்தாவே, அதுக்கு சபைக்கு ஆண்டவரே சொந்தக்காரரா எங்கள் பிதாவே நீர் இருக்கிறீரப்பா. சபைகளுக்கு தலையாய் ஆண்டவரே நீர் இயேசு கிறிஸ்துவே நீர் தலையாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. சபைகளுக்கு ஆண்டவரே பரிசுத்தாவியானவரே நீர் கண்காணியா இருக்கிறீரப்பா. அப்பா உமக்கு கீழாக இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, உமக்கேற்றபடி உம்முடைய விருப்பப்படி ஆண்டவரே, உம்முடைய தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை நிறைவேற்றுற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களே பரிசுத்தப்படுத்தி கர்த்தாவே, ஆண்டவரே உம்முடைய நீதியை வைத்து கர்த்தாவே, நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. சுமா நீங்கள் லெசியனா குடும்பங்களுக்காகவும் சங்கம வானொலிக்காகவும் அங்க ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள். கர்த்தராமே கூட இருந்து வழி நடத்த வேணும்னு சொல்லி இன்னும் பல்கி பெருக கர்த்தர் உதவி செய்ய வேணும்னு சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: ஆமா ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, இந்த சங்கமம் ஊழியத்தை உம்முடைய கரத்துக்குள் தருகிறேன் ஆண்டவரே. ஐயா, இந்த ஊழியத்தை பொறுப்படுத்து இதுவரை நடத்தி கொண்டு வருகிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியங்களை செயல்படுத்துகிற சகோதரனோடும் அவருடைய குடும்பத்தோடும் நீங்க கூட இருந்து வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அவர்களை இன்னும் பலப்படுத்துங்கள், இன்னும் ஆசீர்வதியுங்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. இறுதிய சமாதானம் சந்தோஷங்கள் கொடுத்து நடத்துங்க கர்த்தாவே ஆண்டவரே. எதிராக எழும்புகிற சத்துருவின் தடைகள் பொல்லாப்புகளுக்கு எல்லாம் விலக்கி காத்து நீங்க தொடர்ந்தும் வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நன்மைகளினால் அவர்களை திருப்தியாக்கி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. அதே போல இந்த வானொலி நிலையத்திலே பணிபுரிகிற ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறேன், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்படுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளுங்க, நன்மைகளை கட்டளையிடுங்க, கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதியுங்க கர்த்தாவே. இந்த அகப்பனே நீரே பொறுப்படும் சத்துருவின் தந்திரங்களுக்கு தீங்குகளுக்கு எல்லாம் விலக்கி காத்து கத்தாவே, நீர் ஆசீர்வத்துள்ளபடியாக ஒப்பு கொடுக்கிறேன் அன்பின் தகப்பனே கத்தாவே. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே வானொலி நிலையத்திலே பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்களோடும் கூட இருந்து அவர்களை வழி நடத்துங்க கத்தாவே. இந்த ஊழியத்தை இன்னும் ஆசீர்வதியுங்க கத்தாவே. இந்த ஊழியத்திலே இணைந்து செயல்படுகிறவர்களை கத்தாவே இன்னும் உம்முடைய நல்ல வேதத்தின் ஞானத்தினாலும் ஆவிக்குரிய வரங்களினாலும் நிறைத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, இந்த ஊழியமானது இன்னும் அநேகரை உமக்குள்ளே பலப்படுத்தவும் உண்மை அறியாத அநேகர் விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த ஜெபங்களை கேட்டு தாங்களும் ஜெபித்து குடும்பங்களிலே நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் நீங்க வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தடைகள் யாவையும் உடைத்து போடுங்களேன் ஆண்டவரே. பரிசுத்தரே உம்முடைய வல்லகரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா சத்துருவின் தந்திரங்களுக்கும் விலக்கி காத்து நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே, டிமிலாக்கா குடும்பத்தை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். அவ்வோடும் கணவனோடும் பிள்ளைகள் இரண்டோடும் கூட இருந்து நீங்க அவர்களை பாதுகாத்து தொடர்ந்து வழி நடத்துங்கள் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்கள் ஒவ்வொன்றே உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரை எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் எல்லாவற்றில் நன்மைகளை கட்டளையிட்டது வந்து தொடர்ந்தும் நன்மைகளை கட்டளையிடுவீர் ஆண்டவரே. சகோதரியோடும் கூட இருந்து அவை பலப்படுத்தி அவருக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை நல்ல பலத்தையும் நல்ல சரீர சுகங்களையும் கொடுத்து இந்த ஊழியத்திலே இன்னும் ஆண்டவரே வளர நீர் வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. முற்றுமுழுக்க இந்த ஊழியங்களையும் இந்த ஊழியத்திலே செயல்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்களுடைய ரத்த கோட்டைக்குள் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.
0: உங்களுக்காக ஜெபித்து நான் முடித்துக் கொள்ளுகிறேன். நீங்கள் ஒரு சிறு பல்லவியோடு முடித்துக் கொள்ளுங்கள். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா கர்த்தாவே, ஆண்டவரே சுபாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகபல ஆரோக்கியத்தோடு இன்னும் பல ஆண்டுகள் வாழ கத்தாவே, நீர் வல்கி பெருக செய்யுற தேவனாய் இருந்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே பிள்ளை ஒப்பு கொடுக்கிறோம், கணவனை ஒப்பு கொடுக்கிறோம். கைவிட்டு செய்யும் காரியங்கள், கையின் பிரியாசங்கள் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு குறைவில்லாதபடி எல்லாவற்றையும் நிறைவாக்கி கத்தாவே, பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துற தேவன் நீர் ஒருவர் கத்தாவே. பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், படிக்கிற பாடசாலைகளுக்காய் யூனிவர்சிட்டிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானங்கள், அறிவுகள், புத்தி கெட்டித்தனங்களுக்காய், விவேகங்களுக்காய், கவனங்களுக்காய், போக்குவரத்து பாதுகாப்புகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பிள்ளைகளோடு நீர் கூட இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு வேண்டிய தேவைகள் வாஞ்சைகளை சந்தியும் கர்த்தாவே, படிப்பு தேவைகள், பண தேவைகளை சந்தியும் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே கர்த்தாவே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி ஆண்டவரே குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம், தாயாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கூட இருந்து கர்த்தாவே சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடித்து ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் வரும் வரை கர்த்தாவே உம்மை துதிக்கவும் உம்மை போற்றவும் ஜெபிக்கவும் ஆண்டவரே வேதத்தை தியானிக்கவும் கர்த்தாவே பிள்ளைகளுக்கு கிருபையும் இரக்கமும் தாயும் பாராட்டும்படிக்கு நம்மை ஜெபிக்கிறோம். சகலதை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்கள் தேசத்துக்கு விடுவையும் விடுதலையும் குடுமையா, விடிய கால வெளுப்ப போல எங்கள் தேசம் ஆண்டவரே கர்த்தாவேயமுடைய பகலாய் மாறட்டும் ஆண்டவரே, ஜனங்கள் ரட்சிப்பை காணட்டும் ஐயா ஆண்டவரே. விக்கிரங்கள் வேதனை என் தேசத்தை விட்டு என் மக்களை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து எங்கள் தேச மக்களையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமென். தந்தை தாயும் நண்பர் உற்றாயாவும் ஆகினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லும். தந்தை தாயும் நண்பர் உற்றாயாவும் ஆகினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லும். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன்

0: آمين
1: آمين آمين
2: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் எங்களுக்கு தந்த அதிகாரங்களை நாங்கள் பிரயோகித்து மற்றவர்களுக்காக ஜபித்திருக்கிறோம். கர்த்தர் விட்டு சென்ற அந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இரவு நேரத்திலும் இலங்கை மண்ணிந்த விசேடமாக யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்த சகோதரி சுபாசினி அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் தாமே பல்கி பெருக பண்ணுவாராக. அதே வேளையிலே அவருடைய உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரையும் கர்த்தர் தாமே அவர்களோடு கூட சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அவருடைய குடும்ப காரியங்களிலும் பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து சுக பல பலன் ஜீவியத்தோடு வழிநடத்த ஜீவியத்தை வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. மென்மேலும் ஆசீர்வதித்து பல்கி பெருக பண்ணுவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் இந்த ஜபங்கள் யாவற்றையும் கர்த்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சுவாசனையும் குடும்பத்தாருக்கும் அதே வேளையிலே சகோதரி ஜானட் அவர்கள் இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கினார்கள். 7:30 இதுவரை நேரம் இணைந்து கர்த்தருக்காக ஊழியங்களை செய்தார்கள். ஆத்தும ஆதாயத்துக்கோடு ஆத்தும வாஞ்சியோடு பிரயாசப்படுகிற அவர்களையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பிலே நாளை காலை வேளையிலே திரும்பமாக ஜப வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சுபாசனி நீங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளிலே இதே காலை வேளையிலே ஜபங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களை இயலுமானால் இணையுங்கள். சூமு கூடாக கத்திரி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நீங்களும் அதில் இணைந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், ஜபங்களோடு பாடல்களோடு வழிநடத்த முடியும். இந்த வயலை கத்தர் வழி நடத்துவாராக. கத்தடி கரத்தில் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு இருவரையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். காட் பிளெஸ் யூ சிஸ்டர் சுபாசினி, காட் பிளெஸ் யூ சிஸ்டர் ஜானட். ஆமீன்,
0: ஆமீன்,
2: ஆமீன், ஆமீன். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தடி கரத்திலே ஒப்புவிக்கிறோம்.
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
2: என்னுடைய இந்த சவுண்ட் சிஸ்டத்திலே ஒரு பிரச்சனை வந்தது வீக்கெண்டிலே. அது என்னென்று தெரியாமல் இருந்தது, ஆனால் கண்டுபிடித்து விட்டோம். சிஸ்டர் ஜானட், நீங்கள் இந்த வாரத்தில் எங்களுக்கு திங்கக்கிழமை ஹாலிடே, அந்த நாளை நீங்கள் செய்கிறேன்னா நீங்கள் செய்ய முடியும், பிரச்சனை இல்லை. எங்களுக்கு விக்டோரியா டே என்று சொல்லப்படுகிற நாள் சனிக்கிழமை, மன்னிக்க வேண்டும், திங்கக்கிழமை. சனி ஞாயிறில் நீங்கள் இணைய முடியுமா?
1: சனி ஞாயிறு மாட்டமா,
2: இந்த வீக்கெண்ட் நிற்க மாட்டீங்களா? ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை. கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாளை நாளே காலை வேளையிலே சந்திப்போம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென். அருமையான ஒளி, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இணைந்திருப்பது விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே நாங்கள் அடுத்த ஊழியங்களுக்குள்ளாக கடந்து செல்ல சகோதரன் பாலன் அவர்கள் இணைவார்கள். அதனைத் தொடர்ந்து இணைகின்ற ஊழியர்களோடு நாங்கள் வழி நடத்துவோம். ஆமீன். அந்த வேலையை இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சிக்காக ஊழியர் இணைவார் சோரன் பாலன் அவர்கள். அந்த வழியை கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. ஒரு பாடலோடு இணைவோமா? ஆமேன், ஆமேன்.

0: Recording in progress.
1: அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இன்று 13ஆம் தேதி, 5ஆம் மாதம், 13ஆம் தேதி, மே மாதம் 13ஆம் தேதி, வைகாசி மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 10 மணி. இந்த வேளையில் எங்களுடன் சேவ ஊழிய சவரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேலிருந்து அவர்களுக்கு 3 மணியாக இருக்கிற இந்த வேளையிலும் பாடல்களோடு ஜபங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. அவரிடம் ஒப்படைப்போம். பிரிசிலோடையா, மைக்கு எடுத்து விடுங்க.
2: Sorry, praise the Lord. Praise the Lord.
1: Amen. இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. God bless you.
2: Same to you, brother. கத்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு புதிய நாளைக்கான தந்த கிருபைகளுக்காக உயிர்த்தெழுந்த இயேசுராஜனுக்கு உள்ள தினாலத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்பனே சங்கமம் மாநில எடுத்து நடத்துகின்ற அவன் அன்பான சகோதரர் குடும்பத்தையும் இவர்களது உழை செய்கின்ற அன்பான சகோதரிய குடும்பங்கள், சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உலகளா வீதியில் சங்கமம் மாநில கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக இயேசு கிருஷ்ணனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளும் கிடைக்கும் சொல்லி இயேசு கிருஷ்ணன் நாமத்தில் தேவ விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு அன்பான தகப்பனே உலகளா ரீதியில் ராஜா நிரந்தரமான சமாதானத்தை கொண்டவனை ஜெபிக்கிறேன். தகப்பனே தகப்பனே எங்கெந்த நாடில் போர் நடக்குதோ ராஜா அந்த நாடு நிரந்தர சமாதானத்தை கொண்டவனை ஜெபிக்கிறேன். தகப்பனே அந்த நாட்டு அதிபர்களோடும் இராணுவ தலைவர்களோடும் நீங்கள் பேசுங்க ராஜா, நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசி நிரந்தர சமாதானத்தை கொண்டு புறமைக்கா கோடி நன்றி ராஜா. சோத்திரன் தகப்பனே மற்றும் ராஜா அநேக ஆண்டுகளாக திருமணம் முடித்து குழந்தை செல்லம் இல்லாமல் அணு தினமும் கண்ணீரோடு வேதனைகளோடு அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனுடைய கற்பத்தின் கனிகளை நீங்கள் ஆசீர்வதிக்க ஜபிக்கிறேன். தகப்பனே தகப்பனே ஒரு விஷயம் மனதுரிய ராஜா, அவருடைய கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்படியே நீங்க ஆசீர்வதிச்சு விடதற்காக நன்றி செலுத்தணும், நன்றி செலுத்தணும் ராஜா. சோத்திரம் தகப்பனே, சோத்திரம். மற்றும் ராஜா அநேக ஆண்டுகளாக திருமணம் வந்தது இணைய முடியாமல் தினமும் அணு தினமும் கண்ணீரோடு வேதனைகளோடு அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் சகோதரிகளுக்கு கூடி சீக்கிரத்தில் ராஜா ஏற்ற மனவாளனே மனவாட்டியின் திருமணத்தை இணைத்து வைத்து அவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கவனை ஜெபிக்கிறேன். தாப்படி குடும்பங்களை விருத்தி பண்ணுங்க ராஜா, விருத்தி பண்ணுங்க. உடவேந்து எல்லோரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதாது கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.

தண்ணீரையும் திராட்சை ரசமாய் மாற்றினார் அது அதிசயம். வெறும் தண்ணீரையும் திராட்சை ரசமாய் மாற்றி

செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். உயர் காட்டையும் தம் ஆனையாலே அதட்டினார் அதிசயம். புயல் காற்றையும் தம் மானையாலே அதட்டினார் அதிசயம்.

குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும்

செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம், பாவியான உம்மையும் உயர்த்தினார் அது அதிசயம். ஏழை என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம், ஏழையும் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம்.

0: வருகிறவர் என்றென்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆமீன் பிரதர்.
1: ஆமீன் ஆமீன். அது அருமையான பாடலுக்கூடாக வழி நடத்தினீர்கள். அதிசயங்கள் செய்கிற கர்த்தர் நம்மோடு அருகில் இருக்கிறார். அது வேளையிலே அதிசய அற்புதங்கள் செய்கிறவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமீன். எங்கள் வார்த்தைகள் புறப்படி செல்கின்ற பொழுதும் அற்புதங்கள் அதிசயங்கள் அதிகாரங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். அதற்காக அந்த அருமையான பாடலுக்கூடாக வழி நடத்தி உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே எங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரன் பாலன் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து அருமையான பாடலுக்கூடாக ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாளைய நாளில் இன்னொரு வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாதானத்தை கூறுவோம், வாழ்த்துவோம்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்.
1: ப்ரைஸ் தி லார்ட் ஐயா.
0: ப்ரைஸ் தி லார்ட் பிரதர். ப்ரைஸ் தி லார்ட் பிரதர். அதே போல அவனே கர்த்தர் நாமே உங்களையும் உங்களை சேர்ந்து உழிச்சிற குடும்பங்கள் மற்றும் உடல் இது எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ரெண்டு ரெண்டும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.
1: உங்களுடைய வாய்ஸ்லேயா ரெண்டு வாய்ஸ் வருகிறது. ஒன்று அதிசயங்கள் என்று சொல்லிக்க வித்தியாசமான வாய்ஸ் வருது, அதுக்கு பிறகு போய்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் அந்த முதல் அதிசயங்கள் என்று வடிவாக சொல்கிறீங்களா, அதே மாதிரி அதே வாய்ஸில் இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சவுந்தரராஜன் கிட்ட வந்துடுவான்.
0: சரி வருது. ஓகே ஓகே ஓகே.
1: சில வேர்ட்ஸை நீங்கள் நல்ல இதாக சொல்கிறீங்க, சில கொஞ்சம் இதாக சொல்கிறீங்க. என்ன இந்த வாய்ஸில் மாற்றம் வருது. நீங்கள் அந்த முதல் அதிசயங்கள் கேளுங்க. இதே அதிசயங்கள்னு சொல்லிக்க வித்தியாசமான வாய்ஸ், அதே வாய்ஸில் கீப் அப் பண்ணுங்க.
0: ஓ, ரெண்டாவது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கண்ணீரனு வந்தது வாய்ஸ்.
1: ஓ, கொஞ்சம் அதான்
0: தெரிஞ்சேன். நான் அடுத்த முறை நான் ஒரே இதில் வாய்ஸில் பாடுறேன்.
1: நாங்கள் கடந்து செல்வோமா. ஆமீன்.

தீ தேடி வானொலி பெட்டிக்கருகில் ஆவலோடு காத்திருக்கும் நண்பர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. சங்கீதம் 119:105.

வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் திங்கள் முதல் வெள்ளி வரை கேட்டு வருகிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் கடந்த நிகழ்ச்சியின் இறுதி பகுதியிலே புதிய உடன்படிக்கை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தோம். உடன்படிக்கை என்பது இரண்டு நபர்களுக்கிடையே அல்லது இரண்டு குழுக்களுக்கு இடையே செயல்படுவதாகும். இதிலே இரு பகுதியினரும் உடன்படிக்கை பண்ணும் பொழுது அநேக வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். அதை இருவரும் நிறைவேற்றும் போதே உடன்படிக்கை செயலாற்றுகிறதா இருக்கும், இல்லையென்றால் அது செயலற்றுவிடும். தேவனோடு உடன்பாடு செய்து கொள்வது என்பது உன்னதமானவருடன் ஒரு சாதாரணமான மனிதன் கொண்டுள்ள உடன்பாடாகும்.

0: தேவன் தன்னோடு ஐக்கியம் கொண்டுள்ள மனிதனோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கிறார், கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். மனிதனும் மனிதனும் செய்து கொள்ளும் உடன்படிக்கை காலாவதியாகும் காலம் ஒன்று உண்டு. ஆனால் தேவன் மனிதனோடு செய்து கொள்ளும் உடன்படிக்கை முடிவில்லாதது, அது நிலையானது. அதேபோல மனித உடன்பாட்டிலே திறமைகள் மாத்திரம் கணக்கிடப்படும். ஆனால் தேவனோடு உள்ள உடன்பாட்டிலே ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையும் அவனது நடத்தையும் பரிசுத்தமும் கணக்கிடப்படும். கிறிஸ்துவின் மரணம் தேவன் நம்மோடு செய்து கொள்ளும் உடன்பாட்டிற்கு முத்திரையாயிருக்கிறது. நம்முடைய தகுதியின்மையை பொருட்படுத்தாமல் நித்திய ஜீவனையும் அவரோடு உள்ள ஐக்கியத்தையும் இதன் மூலமாக அவர் நமக்கு தர உறுதி செய்திருக்கிறார். எபிரேயர் 7:28 பாருங்கள். நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடே விளங்கிய வசனமோ எண்டெண்டைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது என்று கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவே அந்த புதிய உடன்படிக்கை. இன்றும் இது நடைமுறையிலே உள்ளது என்று பார்க்கிறோம். பழைய உடன்படிக்கையை காட்டிலும் புதிய உடன்படிக்கை சிறந்தது என்று முன்னாலே நாம் பார்த்தோம். இன்று புதிய பரிசுத்த ஸ்தலம் பழையதை காட்டிலும் சிறந்தது என்று சிந்திக்கப் போகிறோம். அருமையானவர்களே, எபிரேயர் 9 திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். முதல் 7 இன்று நாம் சிந்திப்போம். இங்கே முக்கியமான கருத்து, புதிய பரிசுத்த ஸ்தலம் பழையதை காட்டிலும் சிறந்தது. புதிய பரிசுத்த ஸ்தலம் பழையதை காட்டிலும் எப்படி சிறந்தது? கவனியங்கள், மெல்கிசேதேக்கின் உரிமையின்படி ஆசாரியரான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவமே நமது கருப்பொருளாக இருக்கிறது. ஒன்றுக்கொன்று முற்றிலும் மாறுபட்ட இரண்டு ஊழியங்கள் நமக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது. லேவிய ராகம முறைமையின்படியான ஆரோனின் ஆசாரியத்துவம் இந்த பூமியில் உள்ள ஆசரிப்பு கூடாரத்தில் இடம்பெற்றது. இந்த பூமியில் உள்ள பரிசுத்த ஸ்தலம் இப்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பணி செய்கிற பரிசுத்த ஸ்தலத்தின் மாதிரியாகத்தான் இருந்தது. பரலோகத்தில் உள்ள பரிசுத்த ஸ்தலம் விசேஷித்த ஆராதனை முறைமையை உடையதாக இருக்கிறது. 10 கற்பனைகளிலிருந்து நியாயப்பிரமாணங்களை கவனிக்கிறார்கள். ஆனால் எபிரேய நிருபம் நியாயப்பிரமாணங்களை பரிசுத்த ஸ்தலத்தின் என்றும் ஆசாரியத்துவத்தின் என்றும் நோக்கி பார்க்கிறது. கற்பனைகள் பாவங்களை குறித்த கேள்விகளுக்கு பதில் கூறவே இல்லை. கவனியங்கள், எபிரேய 10:4 அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. சரி, இப்பொழுது எபிரேயர் 9:1 பாருங்கள். அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாயிருந்தது. பூமிக்குரிய வாசஸ்தலம் என்பது இந்த உலகத்தில் உள்ள பொருட்களினால் கட்டப்பட்டு குறிப்பிட்ட ஒழுங்கு முறைமைகளின்படி ஆராதனைகள் நடைபெறுகின்ற இந்த உலகத்தில் உள்ள ஆலயங்களை குறிக்கிறது. எபிரேய ஆக்கியோன் இதற்கும் பரலோகத்தில் உள்ள பரிசுத்த ஸ்தலத்திற்கும் உள்ள வேறுபாட்டை கூறுகிறார். எபிரேயர் 9:2 என்ன சொல்கிறது? எப்படியெனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது, அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன, அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். முதலாவது இந்த வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டிய காரியம், எப்படியெனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. இங்கு தேவாலயம் குறிப்பிடப்படவில்லை. ஏரோதின் ஆலயத்தை குறித்த எவ்விதமான குறிப்பும் கொடுக்கப்படவில்லை. மூன்றாவதாக கட்டப்பட்ட தேவாலயம் அழிக்கப்படாமல் இருந்த போதிலும் அதன் மாதிரியை குறிப்பிடாமல் எபிரேய ஆக்கியோன் வனாந்தரத்தில் தேவன் மோசேயிடம் கூறிய மாதிரியான ஆசரிப்பு கூடாரத்தை குறிப்பிடுகிறார். ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அந்த கூடாரம் உலகில் உள்ள பொருட்களினாலே உண்டாக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ள கூடாரத்தின் மாதிரியாக இருந்தாலும் இது பல விதங்களிலே அதை காட்டிலும் தரம் குறைந்தது என்பதை நாம் பார்க்கப் போகிறோம். இந்த வசனத்திலே அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும் என்று நாம் வாசிக்கிறோம். அதாவது அது ஒரு பரிசுத்த இடம் என்பதாகும். சரியான ஆசரிப்பு கூடாரம் என்பது 30 நீளமும், அதாவது 45 நீளமும், 10 அகலமும், அதாவது 15 அகலமுமான பத்து முழ உயரம், அதாவது 15 அடி உயரமான பொன்னாலான பெட்டியாகும். அது இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. முதல் பகுதி பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். அங்கு சில குறிப்பிட்ட பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது. சமூக தப்பங்கள் வைக்கும் மேஜையும் பொன் குத்துவிளக்கும் வைக்கப்பட்டிருக்கும். அதற்கும் பின்னால் ஜபத்தை குறிக்கின்ற பொன் தூப பீடம். இதில் எவ்விதமான பலியும் படைக்கப்படுவதில்லை, வைக்கப்பட்டிருக்கும். இப்பொழுது எபிரேயர் 9:3 முதல் 5 வரை வாசிக்கிறேன். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னாற் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபின்கள் வைக்கப்பட்டு கிருவாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே, அதாவது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இது ஒரு திரையினாலே பிரிக்கப்பட்டிருந்தது. பிரதான ஆசாரியன் மாத்திரமே இதற்குள்ளே செல்வான். அங்கே இரண்டு பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது. முதலாவது சித்தி மரத்தாலே செய்யப்பட்டு உள்ளும் புறமும் பொன் தகட்டால் மூடப்பட்டிருந்தது. அதன் மூடியாகிய கிருபாசனம் மிகுந்த சித்திர வேலையாக செய்யப்பட்டிருந்தது. சுத்தமான பொன்னினாலே செய்யப்பட்ட இரண்டு கேருபீன்கள் பெட்டியின் மேற்பாகத்தை பார்ப்பது போல அமைக்கப்பட்டிருந்தது. இங்குதான் இரத்தம் கொண்டு வந்து வைக்கப்பட்டதனால் அது கிருபாசனம் என்று கூறப்பட்டது. ஏனெனில் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இந்த வசனத்திலே அதிலே பொன்னாற் செய்த தூப கலசமும் என்பது தூப பீடத்தை குறிக்கிறதாயிருக்கிறது. இங்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். பரிசுத்த ஸ்தலத்திலே இருந்த பொன் தூப பீடம் இப்பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் பொன் தூப பீடம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே கொண்டு போகப்பட்டது? கேருபீன்கள் நெய்யப்பட்ட பஞ்சு நூலான திரை இயேசு கிறிஸ்துவின் மனித தன்மையை குறிப்பிடுகிறது. இயேசு சிலுவையிலே மரித்தபோது மனிதனாக தன் ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. எனவே இரண்டாக கிழிந்த திரைச்சீலை அகற்றப்பட்டு தேவனை சென்றடைவதற்கான வழி திறந்தே இருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்து அதற்கான பாதையை அமைத்துவிட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:6 வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். திரைச்சீலை இரண்டாக கிழிக்கப்பட்டு விட்டபடியால் நான் இன்று நேரடியாகவே கடவுளின் பிரசன்னத்திற்குள்ளே வந்துவிடலாம். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்த பொன் தூப பீடம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கொண்டு போகப்பட்டு விட்டது. ஆரோன் பாவ நிவர்த்தி செய்யும் நாளில் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலினால் தூப கலசத்தை நிரப்பி தன் கைப்பிடிகள் நிறைய சுகந்த தூப வர்க்கத்தையும் எடுத்துக்கொண்டு கிருபாசனத்தின் மேல் தெளிக்கப்பட வேண்டிய இரத்தத்தையும் எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்லுவான். உண்மையில் அவன் வெளியிலே இருக்கிற தூப பீடத்தை மாற்றி உள்ளே கொண்டு செல்கிறான். பலிபீடத்திலிருந்து நெருப்பு தழலை எடுத்து அதில் சுகந்த தூப வர்க்கத்தையும் போட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்கிறான். ஆனால் திரும்பவுமாக அவைகளை வெளியே கொண்டு வந்து விடுகிறான். இதனை அடுத்த வருடத்திலும் அதற்கு அடுத்த வருடத்திலுமாக ஒவ்வொரு வருடமும் செய்ய வேண்டும். இப்பொழுது நமது மகா பிரதான ஆசாரியன் எப்போதும் பரிந்து பேசுகிறவராக பொன் தூப பீடத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். இது எவ்வளவு அருமையான ஒரு சாட்சியம் இல்லையா? அவரது ஜபங்கள் கேட்கப்படுகிறது. எனவே பொன் தூப பீடம் உள்ளேயும் நாம் ஜபத்தினால் அவரண்டையிலே வரும்படி வெளியேயும் இருக்கிறது. இதனையே அப்போஸ்தலனாய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே இவ்வாறு எழுதியிருக்கிறார். வாசிக்கிறேன். ரோமர் 5:1-2. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். எபிரேயர் 9:4 எபிரேய ஆக்கியோன் உடன்படிக்கை பெட்டியினுள்ளே இருக்கின்ற பொருட்களை குறிப்பிடுகிறார். அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் என்று வாசிக்கிறோம். இது கிறிஸ்துவின் இப்போதைய ஊழியத்தை குறித்து சொல்கிறது. கிறிஸ்து இன்றும் தன்னுடைய ஜனங்களை போஷிக்கிறார். தன்னுடைய வார்த்தையினாலே அவர்களை போஷிக்கிறார். அவரே ஜீவ அப்பம். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது வாயினாலே சொல்லி சென்ற வார்த்தைகள் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அநேகரை கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனமானது இன்றும் நமக்கு பயனுள்ளதாயிருக்கிறது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள மக்களுக்கு என்று அது எழுதப்பட்டாலும் அதன் மூலமாகவே இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட உறவாடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அதையே எடுத்து நமக்கு கொடுக்கிறார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் முன்மொழிந்திருக்கிறார். இந்த வேத வசனம் எத்தனை முக்கியமானது இல்லையா? ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கைக்கும் தேவையான ஆலோசனைகளும் வழிநடத்துதல்களும் இந்த வசனங்கள் மூலமாகவே நமக்கு கொடுக்கப்படுகிறது. எனவேதான் வேத வசனத்தை ஒவ்வொரு விசுவாசியும் அனுதினமும் வாசிக்க வேண்டும், அதை குறித்து யோசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் கொடுக்கிற ஆலோசனைகளை கவனமாக கேட்டு நாம் வழி நடக்க வேண்டும். அவர் எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது நாம் அவருக்கு காத்திருந்து அவருடைய பாதையிலே சரியாக சீராக நாம் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஜீவ அப்பமாகிய கர்த்தருடைய வார்த்தை நமது வாழ்க்கையிலே செயல்படுகிறதாயிருக்கும். இதை நாம் மறந்து போகக்கூடாது. எபிரேயர் 9:4 ஆரோனுடைய தளிர்த்த கோலும் என்றும் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலைத்தான் இந்த தளிர்த்த கோல் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஏனென்றால் உயிரற்ற கட்டையாக இருந்த போதிலும் அதற்குள் ஜீவன் வந்தது. அது மட்டுமல்ல, உடன்படிக்கை பெட்டியின் கற்பலகைகள் என்று வாசிக்கிறோம். பிரியமானுள்ளே, இயேசு கிறிஸ்து கற்பனைகளை நிறைவேற்றினார் என்பதை இது குறிக்கிறது. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம் இல்லையா? எபிரேயாக்கியோன் கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம், தொழுதுகொள்ளுதல் ஆகியவற்றை குறித்தே அதிகமாய் வலியுறுத்தி கூறுவதால் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து பேச விரும்பவில்லை. உண்மையாக ஆண்டவரை தொழுது கொள்ளுதல் என்றால் என்ன, நாம் அவரை எவ்விதமாக தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்தே அவர் பேச விரும்புகிறார். எபிரேயர் 9:6 வாருங்கள். இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாங்கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். ஆம், ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாங்கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். ஆசாரியர்கள் தொடர்ந்து பணி செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களின் பணி முடிவடைவதே இல்லை. ஒவ்வொரு நாளும் வேலை செய்வார்கள். பல முறை சடங்காச்சாரங்களை நிறைவேற்றியும் அது போதுமானதாக இல்லை. எந்த போதிலும் கிறிஸ்து ஒரே ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்ததே போதுமானதாக இருந்தது. ஆம், ஒரே ஒரு முறை அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்ல வேண்டியது அவசியமானதாக இருந்தது. அது மட்டுமல்ல, இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு என்று பார்க்கிறோம். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதே முக்கியமானது. இங்கு ஆராதனை முறைமைகளை பற்றி கூறாமல் உண்மையான தொழுது கொள்ளுதலை கூறுகிறது. கிறிஸ்துவை உண்மையாக தொழுது கொள்ளும் போது அது நம்மை தேவனுடைய பிரசன்னத்திற்கு அழைத்து சென்று நாம் அவரை துதிக்கும்படி செய்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமது துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ள பாத்திரமானவராக இருக்கிறார். வனாந்தரத்திலே சாத்தான் ஆண்டவராகிய இயேசுவை சோதித்த பொழுது அவர் சாத்தானிடம், உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று கூறியதை மத்தேயு 4:10 நாம் வாசிக்கிறோம். நாம் மனிதர்களை கட்டாயப்படுத்தி எதையும் செய்யும்படியாக கூற முடியாது. உண்மையாக கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது அவர்கள் தாங்களாகவே பணி செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே இது நடைபெறும். ஆசரிப்பு கூடாரத்திலே கடைபிடிக்கப்பட்ட ஒழுங்கு முறைமைகளினால் ஜனங்கள் ஒருபொழுதும் கர்த்தரின் சமூகத்திற்கு வரவே இல்லை. பிரதான ஆசாரியன் மாத்திரமே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்லுவான். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்று நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது எவ்வண்ணமாக அவரை ஆராதிக்கிறோம் என்பதை சற்றே எண்ணி பார்க்க வேண்டும். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வாசிக்கிறோம். ஆராதனைக்கு செல்லும் பொழுது பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் எந்த எண்ணங்களோடு நாம் ஆலயத்திற்கு செல்லுகிறோம் என்பதை சற்றே எண்ணி பார்ப்போமா? கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை உணர்ந்தவர்களாக, அதை அனுபவிப்பவர்களாக, அவருக்கு நன்றி செலுத்தும்படியாகவும், அவர் எத்தன்மை உள்ளவராக இருக்கிறாரோ அவருடைய தன்மைகளை சொல்லி அவரை வாழ்த்தி வணங்கும்படியாக நாம் செல்கிறோமா, அல்லது வேறு காரணங்களுக்காக நாம் ஆலயத்திற்கு செல்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆசரிப்பு கோடாரத்திலே கடைபிடிக்கப்பட்ட ஒழுங்கு முறைமைகளினாலே ஜனங்கள் ஒருபொழுதும் கர்த்தரின் சமூகத்திற்கு வரவில்லை. பிரதான ஆசாரியன் மாத்திரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்லுவான் என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 9:7 பாருங்கள். இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். ஆம், பாவ நிவர்த்தி செய்யும் நாளை குறித்து இப்பொழுது பேசுகிறார். இது இஸ்ரவேல் தேசத்தில் மிகவும் உயர்வான ஒரு நாள். இந்த நாளில்தான் பிரதான ஆசாரியன் தேசத்து மக்கள் அனைவரின் சார்பாகவும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்லுவான். இந்த நாளிலே செய்யப்படுகின்ற காரியங்களின் அடிப்படையிலே தேசம் ஒரு வருடத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்படும். நமது மகா பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே தேவ சமூகத்திற்கு சென்றிருக்கிறார். உள்ளே சென்றவர் வெளியில் வரவில்லை. நாம் இந்த உலகத்திலே இருக்கும் வரையிலும் அவர் அங்கேயே இருப்பார். நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருப்பதினால் தன்னுடையவர்களோடு கூடத்தான் அவர் வெளியில் வருவார். நாம் எந்த இடத்திலிருந்தும் அவரை தொழுது கொள்ளலாம். அவருடைய பரிசுத்த நாமத்தை நமது இதயத்தின் ஆழத்திலிருந்து துதித்து ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. எனக்கு அருகிலே ஆலயம் இல்லையே என்று நாம் துக்கப்பட வேண்டியதில்லை. நாம் ஆலயத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பொழுது நாம் அங்கே சென்று ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். மற்ற நாட்களிலே நாம் இருக்கும் இடங்களில் இருந்து கொண்டே நாம் ஆண்டவரை ஆராதிக்க முடியும். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நமது பிரதான ஆசாரியன் இந்த நாளுக்காகவும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்றிருக்கிறார். இது ஆரோனின் முறைமையை காட்டிலும் மிகவும் சிறந்தது. முன்பு பிரதான ஆசாரியன் வருடத்திற்கு ஒரே ஒரு முறை மாத்திரமே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே சென்றுவிட்டு வேகமாக வெளியிலே வந்துவிடுவான். பிரதான ஆசாரியனின் கால்களில் சங்கிலிகள் கட்டி சங்கிலியின் ஒரு முனை வெளியிலே இருக்கும். ஏனென்றால் பிரதான ஆசாரியன் ஏதாகிலும் தவறு செய்திருந்தால் அவன் அங்கேயே மறித்து விடுவான். அப்பொழுது அந்த சங்கிலியை பிடித்து இழுத்து அவன் சரீரத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே எடுத்துவிட்டு புதிதாக வேறொரு பிரதான ஆசாரியனை நியமிப்பார்கள் என்று பாரம்பரியம் கூறுகிறது. ஆம் பிரியமானோர்களே, தேவனுடைய மகிமை எவ்வளவு பெரியது! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனும் மகா பிரதான ஆசாரியன் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே எனக்காகவும் உங்களுக்காகவும் சென்றிருக்கிறார். எபிரேயர் 9:24 குறித்து சற்று வித்தியாசமான மொழிபெயர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலேதானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்தியட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். மோசே கர்த்தருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்டான். ஆனால் ஒரு மனிதனும் கர்த்தருடைய முகத்தை காண்பதில்லை என்று அவனுக்கு கூறப்பட்டது. இந்த போதிலும் கர்த்தருடைய பிரசன்னத்திலேயே இருக்கின்ற பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறார். இந்நாட்களிலே நாம் தேவனை எவ்விதமான சடங்காச்சாரங்களை அனுசரித்தும் தொழுது கொள்வதில்லை. கிணற்றண்டையிலே சமாரிய ஸ்திரீ எவ்விதமாக பிதாவை தொழுது கொள்ள வேண்டும் என்று கேட்டபொழுது இயேசு கிறிஸ்து அவளிடம், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் என்று கூறியிருக்கிறார். நாம் கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்குள் சென்று சுகந்த தூபவர்க்கத்தின் வாசனையை நமது நாசியினால் அல்ல, நமது இருதயத்திலும் ஆத்மாவிலும் மனதிலும் உணர வேண்டும். தேவ பிரசன்னத்தின் சுகந்த தூபவர்க்கத்தின் வாசனையை நான் உணர்ந்து கொள்வதற்கு அவருடைய வார்த்தைகளின் ஒளியிலே நடக்க வேண்டும். அதாவது என் அன்றாடக வாழ்க்கையில் உண்மை காணப்பட வேண்டும். இந்த பூமியின் ஆசரிப்பு கூடாரத்தை காட்டிலும் சிறந்ததான பரலோகத்தின் ஆசரிப்பு கூடாரத்தில் பணி செய்கிற நமது பிரதான ஆசாரியனாகிய கிறிஸ்துவின் பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். ஜீவிக்கிற கிறிஸ்துவை நாம் இன்று வணங்குகிறோம். எனவே நாமும் ஜீவன் உள்ளவர்களாக ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நமது அனுதின வாழ்க்கையிலே கர்த்தரை அவ்வாறு தொழுது கொண்டு அவரது நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நாளிலேயும் நாங்கள் வாசித்த உம்முடைய வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்று நிழலாயிருந்த ஆசரிப்பு கூடாரத்தின் ஒழுங்கு முறைகள் இன்று உண்மையாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக பரிந்து பேசும்படியாக நீர் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே எப்பொழுதும் தங்கியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இந்த உலகத்திலே நாங்கள் இருக்கிற நிலைமையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நோக்கி பார்த்துக் கொண்டே இருக்கிறீர். பற்பல விதமான நிலைமையிலே உள்ள அநேக சகோதர சகோதரிகள் இந்த உம்முடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டு வருகிறார்கள். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்தின் மேலே வாஞ்சே உள்ள ஒவ்வொருவரையும் உம்முடைய வசனத்தினாலேயே நீர் திருப்திப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகளை நீர் வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தர் எனக்கு ஏதாவது சொல்லுவாரா, இன்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆசையோடு வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வசனத்தினாலே கர்த்தர் தாமே வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன்னை இரட்சிக்கும் படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 1:19. உன்னை இரட்சிக்கும் படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 1:19.
2: பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரும்

0: ப்ளீஸ் லோட் அம்மா.
1: ப்ளீஸ் லோட்.
0: ஆமே, அப்படி என்ன இல்லைங்கம்மா?
1: கேக்குதா?
0: ஆமாம், நல்லா கேக்குது.
1: ஆ,
0: நான் பேசுறது கேக்குதா?
1: ஓ,
0: அப்படி என்ன இல்லைங்கம்மா?
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
0: அருமையானவளை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சௌதரி மிஸ்ஸஸ் அரியராஜா அம்மா இணைந்திருக்கிறார். வான்புறாவின் நேரத்திலே வானொலியை அலங்கரிக்க இணைந்திருக்கிற ஊழியரை பரிசுத்தாவியானவர் அமைய நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தங்க தடையின்றி எல்லா காரியங்களும் நடைபெற கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்தை ஒப்புவிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. பாடல்களோடு, துதிகளோடு, ஜபங்களோடு, சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு வழி நடத்தப்படுகின்ற பொழுதும் கத்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் அவரோடு கூட இந்த வழி நடத்துவாராக. வானொலிக்குடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறுவழிப்பிலை கேட்கப் போகின்ற ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கத்தருடைய கரத்திலே அவரை ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் வானொலி அலங்கரிக்க வான்புறாவின் நேரத்தில் இணைந்திருக்கிற அம்மாவோட படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். ஆமேன். காட் பிளஸ் யூ அம்மா. வழி நடத்துங்க.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல பரிசுத்தாவியானவரை வரவழைத்து அவரிடத்திலே நான் இந்த நேரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. என்னை பலப்படுத்துகிறவர் அவர்தான். அவருடைய பலத்தில் தான் நான் எழுந்து நின்று இந்த ஊழியத்தை செய்ய கத்தர் என்னை அழைத்ததற்காக நான் நன்றியோடு நான் அவரை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த நேரத்திலும் வான்புறாவும் பரிசுத்தாவியானவரை நான் வரவழைத்து அவரிடத்திலே நான் இந்த நேரத்தை நான் முற்றுமாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன்.

ஆம் பரிசுத்தாவியானவரே, வான்புறாவா என் மேல் வந்து அமரும் ஆண்டவரே, நீங்கள் வராவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் ஒவ்வொரு தடவை நான் அழைக்கும் போது அவள் அருமையா வந்து என் மேல் அமர்ந்து என்னுடைய வாயிலே நீர் இருந்து பேசி உடைய நாம ஒன்றே மயமைப்பட்டது போல இந்த நாளிலும் என்ன பெலப்படுத்துங்க ஆண்டவரே, என் பலவீனத்திலே உடைய பெலன் பூரணமாய் விளங்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் அப்படியே செய்ய போறதுக்கு ஆசோத்திரம், ஒரு விதமான தடையும் வரக்கூடாது. ஏற்கனவே நான் ஜெபித்துட்டேன் ஆண்டவரே, ஒரு தடையும் வராதபடி உம்முடைய நாமத்திலே நான் ஜெயம் எடுக்கிறேன். ஒரு விசமுடைய பாதாரவிந்த முத்தம் செய்து நான் ஜெயம் எடுக்கிறேன் இயேசு நாமத்திலே. ஆமேன், ஆமேன். இந்த நாள் நான் நேற்று இருந்திருக்க வேண்டியது, மதர்ஸ் டேக்கு அடுத்து வந்தபடியினாலே நான் இந்த நாளிலே நான் தாய்மாருக்குரிய ஒரு செய்தியை, மதர்ஸ் டேவுக்கு நான் என்னுடைய சபையிலே ஃபுல் காஸ்பல் தமிழ் சர்ச்சிலே நான் ஷேர் பண்ணின அதே செய்தியைத்தான் இந்த நாளிலே உங்களோடும் நான் ஷேர் பண்றதுக்காக நான் வந்திருக்கிறேன்.

துணையே என் துணையே. இன்னும் ஒரு பாடல்லே, தாயினும் மேலாய் அன்பு

ஆமேன். அன்பை, ஒரு தாயுடைய அன்பை பாடிக்கொண்டே இருக்கலாம். தாயனுக்கு அன்புக்கு மேலான ஒரு அன்பும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நான் வந்து நீதிமொழிகள் 31 அதிகாரத்தின் 10 வசனத்திலிருந்து நான் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இட் இஸ் அபவுட் அ வர்ச்சுவஸ் வுமன். வர்ச்சுவஸ் உண்டால் நோபல் கேரக்டர், குணசாலியான ஸ்திரி. அப்படியானவள் என்றால் அவருக்கு சிறப்பான அவளுடைய குணாதிசயங்களும். ஆனரபிள் வுமன், மரியாதைக்குரிய ஒரு பெண். எங்களுடைய வேதாகமத்திலே ஒரே ஒரு பெண் தான் இருக்கிறாள். இன்னும் 31 நீதிமொழிகள் 31:10 சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. இங்கே வேதாகமத்தில் நான் ஒரே ஒரு பெண்ணைத்தான் குணசாலியான பெண் என்று நாங்கள் அழைக்கிறார்கள். அதை நாங்கள் ரூத் இன் சரித்திரம் என்ற புத்தகத்திலே 3:11 வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். இது போவாஸ் சொல்லுற ஒரு கூற்று. ரூத்தை பற்றி அவன் சொல்லுகிறான். பின்பின் போவாஸ் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுவோம். இந்த பெண், இவள் ரூத் வந்து ஒரு மோவாபிய பெண். நாங்கள் ஆதியாகமம் 19 30:38 வசனங்களே நாங்கள் வாசிக்கிறோம். அங்கே சோதோம் கோமரா பாவம் மிகுதியா வந்தபடினாலே அங்கே அழிக்கப்பட போறார்கள். அந்த வேளையிலே லோத்து தான் லோத்துக்கு கண்கள், கர்த்தருடைய கண்களைய தயவு கிடைத்தபடினாலே 2 புருஷர்கள் வந்து லோத்தையும் அவருடைய மனைவி அவருடைய 2 பிள்ளைகளையும் தங்கள் அவர்களுடைய கையில பிடித்து வெளியிலே கொண்டு போறார்கள். ஆனா சொல்லிவிடப்பட்டது திரும்பி பாராதீங்கள் என்று சொல்லி. ஆனால் லோத்துடைய மனைவி வீட்டை பார்த்தாளா என்னத்தை பார்த்தாலோ தெரியல, திரும்பி பார்த்தால் உப்பு தூணா மாறிவிட்டார். இப்ப லோத்து வந்து இந்த 2 பெண் பிள்ளைகளோடும் ஒரு குகையிலே இருக்கிறான். இந்த மூத்தவள் ஒரு நாள் சுழியவளுக்கு சொல்றாள், எங்கடைய தகப்பனாருக்கும் வயது போகிறது, அவரின் நிமித்தம் ஒரு சந்ததியை உண்டாக்குவதற்கு ஒருவரும் இல்லை. ஆகவே நானும் நீயும் அப்பாவுக்கு நாங்கள் மதுவை கொடுத்து அவரோடு நாங்கள் சேர்ந்து சந்ததியை உருவாக்குவோம் என்று சொல்லித்தான் மூத்தவளுக்கூடாக வந்ததுதான் மோவாபியர். இரண்டாவதுக்குரிய வந்தவர்கள் தான் அம்மோனியர். ஆனால் பாருங்கோ, உபாகமம் 23:3 வசனம் சொல்லுறது, அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10 என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. சபிக்கப்பட்டவர்கள், they are a cursed people. ஏன்? பிழையான காரியங்களை செய்ததினாலே அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மோவாபிய பெண் இஸ்ரியை பற்றித்தான் இங்கே அவள் குணசாலியானவளாக மாறுகிறாள். அது எப்படி என்பதை நாங்கள் இன்றைக்கு என்ன குணாதிசயங்கள் அவளை குணசாலியாக மாற்றினது என்பதை தான் இதை நாங்கள் பார்க்க போறோம். இங்கே நாங்கள் ரூத்து எடுக்கும் பொழுது அவள் அது எங்கட ஜென்டைல்ஸ், அதாவது புறஜாதியார்கள் எவ்விதமாக ஆண்டவருக்குள்ள வரலாம், ரச்சிக்கப்படலாம் என்பதற்கு அவள் ஒரு ஷேடோ, ஒரு அடையாளமா இருக்கிறாள் என்பதை நாங்கள் அங்கே பார்க்கிறோம். இந்த ரூத்தை போலதான் நானும் ஒரு காலத்திலே, நான் ஆண்டவரை அறியாத, ஐ வாஸ் எ ஜென்டைல், கர்த்தரை அறியாத இடத்திலே நானும் இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டு நான் அவருடைய பிள்ளையானேன். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும் படிக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாராம். பாருங்கோ, எனக்கும் அங்கே ஒரு பாட்டிலே ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிற 2 பாட்டுகள் நான் பாடுவேன். வழியோரமாய் கிடந்தேன், ஆதரவற்று கிடந்தேன், ஏ சென்னை தேடி வந்து தம் ரத்தத்தால் கழுவினார். அவர் பிள்ளையுமானேன், அவர் சொந்தமுமானேன், அப்பா என்றழைக்கும் உரிமையும் பெற்றேன். பாடுவேன் பாடுவேன், பாடிக்கொண்டே இருப்பேன், ஏ சென்னை ரச்சித்ததால் பாட்டு பாடுவேன். அடுத்தது இன்னொன்று, நான் உடைந்த பாத்திரமாய் இருந்த வேளையிலே, உடைந்த பாத்திரம்
போன்ற என்னை தேடி வந்த அன்பை நான் மறப்பேனோ, ஆப்பா என்றலைக்கும்

பாருங்கோ, அந்நியலா நானும் இருந்தேன், ஆண்டவர் அறியாதவளா இருந்தேன், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கழுவப்பட்டேன். அவளை அவரை அவருடைய பிள்ளையான் அப்பாண்டு உரிமையோடு கூப்பிடத்தக்கதாக கர்த்தர் என்னை மாற்றினார். கர்த்தருக்கே சோத்திரம், சோத்திரம். இன்னும் இப்படிப்பட்ட குணசாலியான இஸ்திரி, அவருடைய குணாதிசயங்களை நாங்கள் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த ஒரு இந்த கதையை கொஞ்சம் சொல்லுவேன், ஆனால் சுருக்கமா சொல்லுகிறேன். எலிமெலேக்குன்னு ஒருவன் பெத்லகேமில் இருந்தான். அவனுடைய மனைவியின் பேர் நகோமி. அவைக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் மக்லோன் கிளியோன்னு ரெண்டு ஆண் பிள்ளைகள். அங்கே பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. அந்த நேரத்திலே திடீரென ஒரு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தின் நிமித்தமாக எலிமெலேக்கு அவர்களுக்கு பொறுமை இல்லை. கிட்டடியில இருந்த நாடுதான் மோவாப். ஆகவே இந்த மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே தங்கி விட்டார்கள். கொஞ்ச காலத்தாலே எலிமெலேக்கு மரணம் மரித்து போனார். இந்த ரெண்டு ஆண் மக்களும் மோவாபிய பெண்கள், பாருங்க சாபத்தீடான இடத்துல உள்ள பெண்கள் எடுத்து 10 வருஷத்துக்கிட்ட அவர்களும் இறந்து போனார்கள். இப்போ நவோமி வந்து இந்த ரெண்டு மருமக்களோடும் தனிமையாக இருக்கிறார். இப்பொழுது அவள் கேள்விப்படுறாள், அங்கே ஆண்டவர் பெத்லகேமில் உள்ளவர்களை தரிசி சந்தித்து அவர்களுக்கு அப்பம் எல்லாம் கொடுக்கிறார் என்று. அப்ப ஷி டிசைட்ஸ் டு கோ பேக் டு பெத்லகேம். அப்ப இந்த ரெண்டு மருமக்களையும் கூப்பிட்டு, பிள்ளைகளே நான் நீ கிளவியா போனேன், எனக்கு இன்னொருக்கா திருமணமாகி பிள்ளை பிறக்காது, பிறந்தாலும் அது நீங்க அவ்வளவு காலம் இருக்க முடியாது, ஆகவே நீங்கள் உங்கள் தாய் வீடுகளுக்கு போங்கள் என்று சொல்லி ரெண்டு பேரும் முதல் மறுத்தார்கள். பின் அவள் ஒரு பால் மாமியார கிஸ் பண்ணிட்டு அவள் போட்டா. ஆனா ரூத் அப்படி அவள் செய்யவில்லை. ரூத் என்ன சொல்கிறாள், அங்கே நாங்கள் வாசிக்கிறேன்டா, நான் அது உடனே வாசிக்கலாம். முதலாம் அதிகாரத்தின் 16:18 அவள் சொல்லுகிறாள், நவோமி சொல்லுகிறாள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்தாரிடத்துக்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே நீ திரும்பி போன்னு சொல்லுறாள். அதற்கு ரூத் சொல்லுறாள், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதற்குறித்து என்னோட நீ பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனத்தண்டையை ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்று சொல்றார். பாருங்க, இவ்வளவு சொன்ன பொழுது நகோமி அண்டர்ஸ்டாண்ட் பண்றார், இவள் எவ்வளவு மன உறுதி உள்ளவளா இருக்கிறாள் என்று. பாருங்க, ஒரு இளம் விதவை மன உறுதி. என்ன நடந்தது என்றால், இங்கே நகோமியினுடைய அவளுடைய சாட்சியான வாழ்க்கை. நகோமி வந்து ஆங்கிலத்தில் சொல்ல போனால், நகோமிஸ் லைஃப் வாஸ் அ பவர்ஃபுல் விட்னஸ் டு த ரியாலிட்டி ஆஃப் காட். ஆகவே பாருங்க, நகோமியின் ஜீவியம் ஒரு சாட்சியான ஜீவியமா இருந்தபடியால் அவள் ஷி வாஸ் drawn to her. நகோமியின் கிட்டவாகம் இழுக்கப்பட்டால் நகோமியுடைய தெய்வத்தையும் அவள் ஆராதிக்கிற அளவுக்கு அவள் ஏற்றுக்கொண்டாள். சாட்சியான ஜீவியம் எங்களுக்கும், நாங்களும் எங்களோட சாட்சி, நாங்களும் எத்தனையோ பேர் மாமியாரா இருக்கிறோம், மருமகளா இருக்கிறோம், எங்களோட சாட்சியான ஜீவியம் எங்களோட ஒருவேளை எங்களுடைய அயலாரோ ஒருவேளை மேபி யூ ஆர் மேரிட் டு ஹிந்துவா சம்படி அப்படி இருந்தால் உங்களுடைய லைஃபினாலே அந்த சாட்சியினாலே அவர்களும் எங்களுடைய தேவனை அறியக்கூடியதாக. அப்ப எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நாங்கள் ஒரு லைஃப் ஆஃப் வீக்னஸ் நாங்கள் வாழ வேண்டும் என்று அப்படி சொல்றா. நீ போற இடத்துக்கு நான் வேறு உன்னை விட்டு பிடிக்க இயலாத என்னன்னு சொல்றாள். அப்ப நவோமி கண்டுட்டா இவள் இவ்வளவு மன உறுதியா இருக்கிறேன்னு சொல்லிதான் இவ்வளவு முதலாவது குணம், இவள் ஒரு மன உறுதி உள்ளவளாக இருக்கிறாள். அடுத்து நாங்கள் பார்க்கிறோம், இவள் அந்த தேவன் நகோமியின் தெய்வத்தை எடுத்துக்கொண்டாள். அந்த ஐடல்ஸ், அந்த விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டாள். தேவனை தன் உள்ளத்திலே அவள் ஏற்றுக்கொண்டாள். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் அங்கே ரூத் 1:15 ரூத் தன்
ஜனத்தினிடத்திற்கும் தன் தேவனிடத்திற்கும் தன்னுடைய தேவர்களிடத்திற்கும் திரும்பாமல் அதன் விக்கிராராதினை விட்டு மெய்த்து வைத்த தெய்வத்தை தழுவினாள் என்று நாங்க பாக்குறோம். அதோட தட் இஸ் ஹி ஹஸ் டேக்கன் தி கரெக்ட் சாய்ஸ். அவருடைய தெளிவு சரியான ஜீவியத்தை தெரிந்து கொண்டார். தி ரைட் சாய்ஸ், சரியான தெரிந்து கொள்ளல் அவளுக்கு ஆண்டவர் ஆண்டவருக்குள்ள வந்தது. அது ஒரு சரியான ஒரு தெளிவாக இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த எனக்கும் ஒரு பாட்டிலே நல்ல

புகழ் மாலை சூட்டிடுவேன், புகழ் மாலை சூட்டி மகிழ்ந்திடுவேன். அப்ப பாருங்க, அவளுடைய அந்த சரியான தெரிந்து கொள்ளுதல் அவளுக்கு ஒரு அவளுடைய குணாதிசயங்களில் ஒன்றா இருந்தது. இன்னும் நாங்கள் இவர்கள் திரும்பி போகும் காலம் வந்து வாட்கோதுமை அறுப்பின் தொடக்க காலமாக இருந்தது. அங்கே வந்து ரூத் வந்து அவளோட மாமியாரை இவ்வளவு அருமையா நேசித்தாள். She was very faithful, loving, selfless. தன்னலமற்ற ஒரு ஜீவிய மதர்-இன்-லாக்காக எவ்வளவோ செய்கிறாள், இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாள். இதெல்லாம் அவளுக்கு அவளுடைய நல்ல குணாதிசயங்களாக இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் இப்ப என்ன செய்கிறாள், அவள் வந்து மாமியாருக்கு சொல்லி போட்டு வயலுக்கு வந்து கதிர் பொறுக்க போகிறாள். அங்கு வந்து அவள் போன வயல் வந்து போவாசுடைய வயலா இருந்தது. போவாஸ் வந்து எலிமலைக்கின் ஒரு சொந்தக்காரன். இது வேதம் சொல்லுகிறது. அங்கே ரூத் 2:3 அது தற்செயலா அந்த வயலுக்கு போன, நான் சொல்வேன் தற்செயலா அல்ல, ஆண்டவருடைய தீர்மானத்தின் படிதான் அவள் அங்கே போறாள். அவள் அங்கே போய் அந்த கண்காணியை கேட்டு நான் பொறுக்கிறேன், கதிர் பொறுக்கிறேன் என்று சொல்லி அவள் அங்கே கதிர் பொறுக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இந்த கதிர் பொறுக்கே அவப்பம் அந்த நேரத்தில போவாஸ் வருகிறான். இவளை கண்டுட்டு கண்காணிய கேட்கிறாள், இவள் யார் என்று அவள் முழு சரித்திரத்தையும் சொல்றாள். இப்படி நகோமியுடைய மருமகள் போவாவிய பெண் என்ன கேட்டா நான் விட்டுட்டேன் அப்படி இப்படின்னு. இதுக்கிடையில் போவாஸும் எல்லா இடத்திலும் கேள்விப்பட்டிருக்கிறாள் இவள் எவ்வளவு விதமாக மாமியாரை கே பண்ணி செய்கிறாள். ஆகவே இங்க இவள் வந்து அந்த இடத்திலே இவள் வந்த உடனே நான் அதை வாசிக்கிறேன். அருமையான அப்ப போவாஸ் வந்து இவளுக்கு சொல்லுறான், நீ ஒருடா போக வேண்டாம், நீ இங்கே இரு, என்னுடைய ஊழியக்காரரோடே இரு, உனக்கு தண்ணி வேணுமானால் அவருக்கு கொண்டு வர்ற தண்ணி குடத்திலேருந்து தண்ணி குடி. இவ்வளவு ஒரு அன்பாக இவள் கதைக்கிறான். அப்பொழுது ரூத் வந்து அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்ன விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தனால் பாருங்க வந்து காலடியில விழுந்து தன்னை தாழ்த்துகிறாள். அவருடைய தாழ்மையான குணத்தை நாங்க பாக்குறோம். அதற்கு போவா சொல்லுறான், உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்த எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன், இந்த ஜனங்களும் இதை அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவன் சொல்லுறான், உனக்கு நீ செய்ததற்கு பலனை அடைவாய். என்ன பலன்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டுகளின் கீழே அடைக்கலமாய் வந்தவன் உனக்கு அவராலே நிறைவான பலன் என்று சொல்லி அங்கே போவாஸ் அவளை வாழ்த்துகிறத நாங்கள் பார்க்கிறோம். இங்க வந்து நானும் ஒரு கற்பனையான ஒரு பிக்சர் ஒன்று நான் வைக்கிறேன். இவள் வந்து போவாசுடைய காலடியிலே வந்து விழுகிறாள். அவள் வந்து விழும்பொழுது போவாஸ் அவளை எப்படியும் தூக்கி விட்டிருப்பான். அப்படி அவள் கொடுக்கிற வசனம் என்ன? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் வந்த உனக்கு நிறைவான பலன். அது அப்படியே நடந்தது. என்னுடைய வாழ்க்கையிலும் அங்கே ஜூன் மாதம் 26 84 ஜூன் என்னுடைய மகளை மேற்படிப்புக்கு நான் இந்தியாவுக்கு கூட்டிக் கொண்டு போன பொழுது அந்த காலத்துல அட்மிஷன் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நாங்கள் அங்க இருந்த பொழுது நிருபா ஜபராஜன் ஒரு ஊழியக்காரை வீட்டு ஓவாச ஜபம் நடக்கிறேன்னு சொன்னார்கள். ஆகவே நானும் என் மகளும் அங்கே போனோம். அந்த ஓவாச ஜபத்துல கலந்து கொண்டு முடிந்த வேளையிலே ஒரு வயதான தாயார் வந்து, சிஸ்டர் ஆண்டவர் உங்களுக்கு ரூத் 2:12 கொடுக்க உங்களுக்கு சொல்லி சொன்னார் என்று சொல்லி பந்தா. இதே வசனம் தான், இஸ்ரவேலின் கர்த்தருடைய சுற்றையின் கீழ் வந்தவருக்கு நிறைவான பலன். இவ்வளவு அற்புதமா எத்திராஜ் காலேஜ்ல என் மகளுக்கு அந்த நாட்களே அதான் பெரிய பெரிய நல்ல காலேஜ், அவளுக்கு அந்த அட்மிஷன் கிடைச்சது. இதேக்கும் எனக்கு ஆண்டு ஒரு பாட்டு தந்திருக்கிறார்.

நீர் காண்பவரே, என்னை காப்பவரே, உமக்கு சோத்திரம். இன்னும் அவளங்க தூக்கி விட்டது வந்து, அதுக்கும் எனக்கு ஒரு பாட்டு நான் பாடுவேன். என்னென்றால்,

தினீர் பாருங்க, அவள் கீழே விழும் வணங்கும் பொழுது அவன் எப்படியும் தன்னுடைய கையால தூக்கித்தான் அவளை நிர்மித்தி இருப்பார். அப்படித்தான் நானும் அவருடைய பாதத்தில் விழுந்த பொழுது என் ஆண்டவர் என்னை தூக்கி நிறுத்தி உன்னை நீ என்னை நம்பினபடியா நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று பாட்டும் தந்து என்னை தாங்கிறது அவருக்கு கத்திற்கு சோத்திரம். இன்னும் நாங்கள் இன்னொன்று நான் பார்க்க வேணும். இந்த வயல் வழியில போய் அவள் வந்து கிரெயின்ஸ் பாலி அந்த சீட்ஸை தான் அவள் பொறுக்கிறாள். அந்த வசனம் இந்த வந்து நாங்கள் வந்து வேர்ட் ஆஃப் காட் அந்த அந்த அந்த வசனம் வந்து கர்த்தருடைய வசனம் வந்து அங்கே ஒரு ஒரு தானியத்துக்கு அங்கே ஒப்பிடப்பட அவள் தானியம் பொறுக்கிறார். அது வந்து வசனம் என்று சொல்லும் பொழுது வேர்ட் ஆஃப் காட் நாங்கள் அதுக்கு அந்த வசனத்துக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு ஜீவன் உண்டு, அது உயிர் உள்ள வசனம், இன்னும் அது உணவாக இருக்கிறது, அது வெளிச்சமாக இருக்கிறது. இப்படி அநேக காரியங்களை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பதிலும் என் வசனம்

கத்தாவே, இம்மட்டும் ஜீவன் தந்த கத்தாவே, உம்மையே நான் வாடிடுவே. இந்த வாசனம் வந்து எங்களுக்கு கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம், எங்களுக்கு அது உணவா இருக்கிறது. இன்னும் அநேக காரியங்கள் அங்க இருக்கிறது. அடுத்து நாங்கள் இங்க பாக்குறோம், ரூத் வந்து அவனுடைய பாதத்திலே வந்து விழுந்து வணங்கி இப்படி சொல்லும் பொழுது

என்று உங்களுக்கு ஏற்கனவே விளங்க பண்ணி போட்டேன். அவ்வளவாக அவளுடைய தாழ்மையை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் 1 பேதுரு 5:5 பேதுரு சொல்லுறார், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:6 சொல்லுறது, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கரங்களுள் அடங்கி இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் ஜேம்ஸ் யாக்கோபு 4:10, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் தான் எங்களை உயர்த்தவனே, நாங்கள் போய் நாங்கள் இப்படி செய்தோம் அப்படி செய்தோம்னு எங்களை பெருமைப்படுத்த கூடாது, கர்த்தர் தான் எங்களை உயர்த்த வேணும் என்று பார்க்கிறோம். ஆனவடியாத்தான் எங்கள் இவளுக்கும் ரூத்தும் அவள் தன்னை தாழ்த்து தன்னில் ஒன்றுமே இல்லை என்று நான் அடிமை என்று சொல்லி போன படியினால் அவளுக்கும் ஆண்டவர் வந்து அவளுக்கு வந்து அவளை உயர்த்தினாரா. தாவீதின் கிரேட் கிராண்ட் மதர் பூட்டி, அந்த இவ்வளவு பாருங்கள், எங்க இருந்து வந்தவள், சாபத்தீடான ஒரு இடத்திலிருந்து வந்தவளை என்ன மாதிரி ஆண்டவர் அவளை உயர்த்தி இருக்கிறாருன்னு நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்கு தான் ஸ்தோத்திரம். அவள் அங்கே சொல்லுறாள், நான் உம்முடைய அடிமை, நீர் என்னுடைய எஜமான்.

மாட்டேன் பாருங்கோ, எனக்கு இந்த பாட்டு ஆண்டவர் தந்தார். ஒரு ஒரு ஒரு செய்தியை கேட்டேன், அங்கே டவுலோஸ் என்றால் எஜமான், குரியோஸ் என்றால் அடிமேண்டு. சாவச்சேரி சர்ச்சிலே நான் இந்த சபையிலே ஒரு இந்தியாவில இருந்து வந்த ஒரு பால்ராஜ், அவர் தான் இப்ப இந்த பிஷப்பா இருக்கிறாருன்னு நம்புறேன், அவர் கொடுத்த ஒரு செய்தியை கேட்டு என் உள்ளம் பரவசம் அடைந்தது. நான் நுணாவிலுக்கு வரும் பொழுது இந்த பாட்டை கத்தர் எனக்கு கொடுத்தார். கத்தர் கூட நல்லவரண்டு பாருங்க. ஆகிய நாங்கள் எங்களை எப்பொழுதும் தாழ்த்தி கொள்ளவனும் கத்தர் உயர்த்து பாருங்களேன். இன்னும் அடுத்தது வந்து இவளுடைய ஒபீடியன்ஸ், அவருடைய கீழ்ப்படிவை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே ரூத் 3 முதல் 4 அதில் அதிகமான இருக்கிற அவள் சொல்றாள், மகளே உனக்கு நன்மையான காரியத்தை நான் செய்யாமல் இருப்பேனோ, நான் அதை வாசிக்க நேரம் இல்லை. ஆனபடியால் அவள் சொல்றாள், நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்து கொண்டு நீ போய் களத்திலே போவாஸ் இருக்கிற இடத்துக்கு நீ போன்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அவள் அங்க கொடுக்கிறார். அவள் சொன்ன காரியங்கள்ல சிலது அது சில அவளுக்கு ரூத்துக்கு ஒரு முரண்பாடான காரியமா இருக்கும். ஆனால் அவள் மாமியார் சொன்ன, அவளுக்கு தெரியும் தன்னுடைய மாமி தனக்கு நன்மையான காரியங்களை தான் செய்வாள் என்று. எல்லா விதத்திலும் அவள் அங்கே கீழ்படுகிறத பாக்குறோம். முதலாவது அங்க சொல்லப்படுகிறது, நீ குளித்து, வாஷ் தை செல்ஃப். இங்க குளிக்கிறேன்னு சொல்லும் பொழுது இங்க இவள் வந்து ரூத் வந்து ஒரு மணவாட்டியை தன்னுடைய மணவாளனை எப்படி சந்திக்க போகும் பொழுது என்ன ஆயத்தத்தோட போறாளோ அப்படியே இங்க இவள் செய்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இங்கே நாங்கள் எங்க நாங்களே கொண்டு வரலாம், எங்களோட மணவாளன் வரும் பொழுது நாங்கள் எப்படி ஆயத்தமா என்ன விதமா இருக்க வேணும் என்றதையும் நாங்களே சொல்லலாம். ஆனா அந்த அது இன்னொரு டாபிக், இன்னொரு முறை கத்தருக்கு சித்தமான. இங்கே நாங்கள் பார்க்கிறோம் குளித்து அவள் என்ன செய்கிறாள், குளித்ததற்கும் எங்களுக்கும் வசனமும் எங்களை கழுவுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் எங்களை கழுவுகிறது. ரத்த

பாருங்க, பரிசுத்தர் எனக்காக பலியானாரே, அவருடைய ரத்தம் என்னை கழுவினது. இன்றும் இயேசு கிறிஸ்தின் ரத்தம் பாவங்களை பாவியை அவருடைய பாவங்களை கழுவ வல்லதாக இருக்கிறது. கல்வரி கருணை நாதா, என் பாவங்களை கழுவி நீரேயும் திரு ரத்தத்தால் உந்தன் தியாகத்தை நினைக்க நினைக்க இந்த உள்ளம் ஒரு புதையா. பாருங்கோ, கத்தருடைய அந்த ரத்தம், கல்வாரி ரத்தம் என்னை கழுவினது, எங்களை இன்றும் கழுவ வல்லது. இன்னும் நாங்கள் அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துடைய உபதேசம், அவருடைய வசனம். அங்கே யோவான் 15:3 இயேசு சீஷர்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமானீர்கள். அடுத்ததாக வசனமும் இப்ப நாங்கள் பார்த்தோம், அவள் குளித்து விட்டாள், வாஷ் பண்ணி

அடுத்ததாக வந்து அவருடைய இந்த வசனம் கழுவினது என்னென்ன விதமாக கழுவப்படுகிறேன்னு பார்க்கிறோம். வசனத்தினால கழுவப்பட்டோம், நாங்கள் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுகிறோம், இன்னும் ஆவியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நாங்கள் கழுவப்படுகிறோம்னு பார்க்கிறோம். அங்கே 1 கொரிந்தியர் 6:11 பவுலப்போஸ்தலன் சொல்லுகிற, நீங்கள் ஆவியினாலே நீங்கள் கழுவப்படுகிறீர்கள் என்று சொல்லி. இன்னும் அது நான் வாசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இன்னும் 2 தெசலோனிக்கேயர் 2:13 நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிக்கப்படை அடையும்படிக்கு தேவன் உங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. என்னென்றால் அங்கே சுவிசேஷத்தை கேட்டு கர்த்தர் அவர்களை ரட்சிக்கப்படும் பொழுது ஆவியானவர் அவர்களை அவர் மேல் வருகிறதாலேனா அந்த ஆவியினாலும் நாங்கள் சுத்தப்படுகிறோம். ஆகவே வசனம் வசனம் 3 காரியங்களை செய்கிறது. எங்களை முதலாவதாக நாங்கள் இரத்தத்தால கழுவப்படுகிறோம், வசனத்தால கழுவப்படுகிறோம், ஆவியினால் இந்த 3 நாளில் நாங்கள் கழுவப்பட வேண்டியவர்களாக இருக்கிறது. சத்திய ஆவியானவரே சத்தியத்திற்குள்ளே நடத்திடுவீர், உம் வசனம் சத்தியமே, சத்தியத்தால் என்னை சுத்தம் செய்யும், உம் சத்தியத்தால் என்னை சுத்தம் செய்யும் பரிசுத்த ஆவி ஆனவரே. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து பாங்கள் பார்க்கும் பொழுது அவள் 3வதாக மாமியார் சொல்லுறாள், நீ எண்ணெய் பூசு குளித்து நீ வசிர எண்ணெய் பூசு, இரண்டாவதாக எண்ணெய் பூசு என்று சொல்லுகிறாள். எண்ணெய் என்பதுதான் இந்த பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. பரிசுத்தாவியின் அபிஷேகம் எனக்கு 1972 April 2 மறக்க முடியாத நாள். ஆவியானவர் என் மேல் ஆண்டவர் எனக்கு என்ன ஊற்றினார் என்று பார்க்கிறோம். ஆகவே எபேசியர்லே நாங்கள் பார்க்கிறோம், 13:14 நாங்கள் பார்க்கிறோம், சத்திய வசனத்தின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனீர்கள். ஏற்கனவே இந்த வாக்குத்தத்தை இவர்களுக்கு பண்டம் பண்ணப்பட்டதாக இருந்தது. பரிசுத்த ஆவினால் நீங்க முத்திர வண்ணப்பட்டீர்கள், நீங்கள் தேவனுடையவர்கள் என்பதற்கு இது ஒரு அச்சாரமா இருக்கிறதா. ஹோலி ஸ்பிரிட்ட வந்து சீல் பண்ற நாங்கள் கர்த்தருடையவர்கள் என்று என்பதை அந்த எபேசியர் 1:13-14 நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் அப்போஸ்தலர் 19:2 பரிசு பவுல் அப்போஸ்தலன் அங்க இருந்தவர்களை கேட்கிறார், நீங்கள் பரிசுத்தாவிய பெற்றீர்கள், அவர் சொல்றாரு இதை பற்றிய நாங்கள் ஒரு நாளும் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்லுகிறாரு. அதாகவே இங்க அவளுக்கு முதல் குளித்து எண்ணெய் பூசி இப்ப வஸ்திரங்களை உடுத்து கொண்டு போன்னு சொல்றாள். அங்க நாங்கள் எஸ்தர் ராஜாத்தையும் ராஜாவை காண போகும் பொழுது அவள் வந்து ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு போனாள். இப்ப நாங்களும் அப்படித்தான், எங்களுடைய மணவாளன் வரும்பொழுது நாங்களும் அவருக்கு அவரை சந்திக்கத்தக்கதான ஆடை அலங்காரத்தோடு தான் நாங்கள் அவரை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இங்க அநேக அதிகமான இருக்கிறது, நான் நேரம் இருக்குமோ தெரியல, மேலால நான் ஆச்சு கொண்டு போறேன். ரோமர் 13:14 சொல்றது, கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ரோமர் 13:12 ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள். கலாத்தியர் 3:27 உங்களில் கிறிஸ்தவருக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஞானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவ தரித்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்னும் ஏசாயா 61:3-10 ரோப் ரைச்சஸ்னஸ், எங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வை எங்களுக்கு தந்தார் என்று சொல்லப்படுகிறது. இரட்சிப்பின் வஸ்திரம் தந்தாரே, நீதியின் சால்வையும் தரித்தாரே, ஆடையலங்கர ஆயத்தமாய் அவர் வருகைக்கு நான் காத்திருப்பேன், தண்ணீசரின் மார்பின் நான் சாய்ந்திடுவேன், அவர் என்னை தாங்கிடுவார். அவங்க பார்க்கணும், ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சால்வை எல்லாம் வஸ்திரங்களாக இருக்கிறது. இனி 52:1 பியூட்டிஃபுல் கார்மெண்ட்ஸ், எலும்பு எலும்பு சியோனே உன் வெள்ளமையை தரித்து கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 45:13 சித்திர தையலாடை. அடுத்தது ஏசாயா 61:3 கார்மெண்ட்ஸ் ஆஃப் பிரைஸ், துதியின் உடைய, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. கொலோசியர் 3:10 புட்ரோட் த நியூ மேன், புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். கொலோசியர் 3:12-14 புட்ரோன் லவ், அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இனி ஏற்கனவே பேதுரு சொல்லிவிட்டார், மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். யூட் சொல்லுகிறார்,
மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை நீ வெறுத்து தள்ளுங்கள்னு சொல்லுகிறார். அடுத்து இவள் சொல்லுகிறாள், இதெல்லாம் சொன்னி நீ குளித்து எல்லாம் செய்து போட்டு நீ எங்க போய், அந்த களத்துக்கு போய், கெத்தி டவுன் டு த ஃப்ளோ, களத்துக்கு போன்னு சொல்லும் பொழுது போவாசுடைய களத்துக்கு, இது எங்களுக்கு வந்து வந்து ஆண்டவருக்காக நாங்கள் ஊழியம் செய்வதை குறிக்கிறது. இந்த இந்த ஃபீல், இந்த களம் வந்து எங்களுக்கு, நாங்களும் இந்த உலகத்திலே நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டியம் என்பதைத்தான் எங்களுக்கு இது எங்களுக்கு இதை குறிக்கிறது. அது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும், ஆனாலும் அவருக்காக நாங்கள் சாட்சியாக நிற்க வேணும். அப்போ சில 2:8 நாங்கள் வந்து பரிசுத்தாவி வரும்பொழுது நாங்கள் பிளனடைந்து எல்லா பூமியின் கடைசி பரியந்தம் நாங்கள் சாட்சிகளாயிருப்போம். அதுக்காக எங்களுக்கு பரிசுத்தாவியானரும் ஆண்டவர் எங்களுக்கு தருகிறாருன்னு நாங்கள் பார்க்கிறோம். இங்க எனக்கும் இதன் சாட்சியை பற்றி இதை சொல்லும் பொழுது, இந்த ஃபீல்டில் இந்த அதாவது இந்த ஊழியத்திலே நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், காட்டுண்டவர் காய் கண்ணீரோடஞ்சோபித்து கபடுள்ள மனதையே கர்த்தன் பார்த்தேருப்பேன், உம்மை மீட்பராய்வர்காலேக்க நின் கிருபை வரம் தாரோமையா. தேவனேயோமக்கு ஊழியம் செய்ய உம்மருள் தர வேண்டும், தேவா உண்மையாயுமக்கு ஊழியம் செய்ய உத்தமனே வரம் தாரோமையா. தேவனேயோமக்கு அடுத்து அங்கே அவள் அவள் சொல்லுறாள், மருமகளுக்கு சொல்லுறாள், நீ அங்கே போய் லே டவுன், நீ அங்க போய் படுத்துக்கொள். இங்க முற்றுமாக எங்களை ஒப்பு கொடுக்கறத குறிக்கிறது. எங்களோட வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவருக்கு முற்றுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டியதைத்தான் இது அங்க குறிக்கிறது. ரோமர் 12:2 பாக்குறோம், வசனம் சொல்லுறது, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ வழியாக ஒப்பு கொடுங்கள் என்று. ஆகவே நாங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும், எங்களை சரீரத்தையும் பரிசுத்தமாக முற்றுமா நாங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேணும். அங்கே காலம் சென்ற ஜானட், சிஸ்டர் ஜானட் ராஜனுடைய பாஸ்டருடைய மனைவி பாடுகிறாள் ஒரு பாட்டிலே, ஒப்போவித்தேனையனே உம் சேத்தம் செய்ய தந்தேனே முற்று

தேனே, நானும் தான் மூட்டுமா ஆண்டவருடைய சித்தம் செய்வதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நானும் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அடுத்து அவள் அங்க சொல்லுகிறாள், நீ போ, என்ன செய்ய வேணும், அவர் உனக்கு என்ன செய்ய வேணும் உனக்கு சொல்லுகிறார். அங்க சொல்லுறதுக்கு நாங்கள் காண்டவர் எங்களுக்கு சொல்லி தாரதை நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், He that hath my commandments and keepeth them, அவனுக்கு தான் நான் எல்லாம் வெளிப்படுத்துவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் எங்க அவருடைய தாரம் கொமாண்ட்மெண்ட்ஸ் நாங்கள் கீழ்ப்படிய வேணும். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவர்களை கை கொள்ளுகிறவன் இவனோ அவனிடத்தில் நான் அன்பாய் இருக்க அவன் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவிலும் அன்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்ன வெளிப்படுத்துவேன் என்று நம்ம இயேசு சொல்றதை பாருங்கோ. அப்பவே நாங்கள் எங்களை முற்றுமாக அவருக்கு நாங்கள் அவர் எங்களை அவருக்கு முற்றுமாக ஒப்பு கொடுத்து அவற்றை வாத்து எங்களை வசனம் இந்த யோவான் 14:21 நான் இப்ப வாசித்த வசனம் அதுதான். கர்த்தருக்கு நாங்கள் எங்களை முற்றுமாக ஒப்பு கொடுக்கணும். அடுத்தது நான் பாக்குறோம், அங்க இவள் சொல்லுறாள் நீ என்ன செய்ய வேணும். நான் அப்ப ஏற்கனவே நான் வாசிச்சேன்னு தெரியல, ரூத் 3:9 சொல்லுறாள், அவள் நீ போய் அந்த போர்வை அவன் வந்து களத்து வேலை செய்வான். இப்ப அவன் என்ன செய்வான், அந்த தானியங்களை அப்பொழுது வந்து அந்த அவன் எடுத்து உயரத்துல இருந்து தானியங்களை அந்த எடுத்து இதன்னும் பொழுது பதர் எல்லாம் வெளியில போயிடும், தானியம் மட்டும் வந்துடும். அவன் அவ்வளவு வேலை செய்து போட்டு பந்து புசித்து குடித்துட்டு களைத்து போய் அவன் வந்து படுப்பான். அப்ப இவள் சொல்லி விடுகிறாள் என்னண்டா, நீ போய் அது அவர்களுடைய இஸ்ரவேல் அந்த ஜனங்களுடைய ஒரு ஒரு ஒரு கல் அவர்களுடைய ஒரு ஒரு விதமான ஒரு கல்ச்சர் என்ன என்றால், ஒருவன் வந்து மரித்து அவனுக்கு பிள்ளைகள் இல்லை. இப்ப இங்க பாக்கிறோம் எலிமலேக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள், அவர்களும் மறித்து போனார்கள் சந்தானம் இல்லாமல். அப்ப இந்த பாரம்பரிய இந்த சொத்தை காப்பாற்ற வேணும், அந்த ஃபேமிலி நேமையும் காப்பாற்ற வேணும். இங்க வந்து நவமி சரியான முறைக்கு நவமி தான் மறி பண்ண வேணும், அவளுக்கு வயசு போயிட்டு. ஆகவே அவளுக்கு ரூத்தை இங்க போவாசுக்கு கொண்டு வாரத்துக்கு தான் இந்த எல்லாவற்றையும் அவள் செய்கிறார். அப்ப என்ன என்ன நடக்கிறதுண்டா, இந்த அந்த அவருடைய காணி அந்த உள்ள பாரம்பரிய சொத்து எல்லாவற்றையும் அந்த கிட்டிய உறவினர் ஒருவர் அதை வாங்கி கொள்ளலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒருவருக்கு அதை கொடுக்க அவர் வாங்குறேன் என்று சொன்னார். ஆனா அதே நேரத்தில் இந்த விதவையை நீர் ஏற்றுக்கொள்ள உடனே அவன் மாட்டு விட்டுட்டார். அப்ப போவாஸ் சொன்னார், நான் அவளை ஏற்றுக்கொள்றேன் என்று. இதுதான் நடந்தது. அப்ப இப்ப சொல்லி கொடுக்கிறாள் என்னென்றால், அவர் போர்த்து கொண்டிருப்பார், நீ அவரை காலடியிடம் இல்லமா போய் அந்த போர்வையை எடுத்து நீ உன்ன அது அதுக்குள்ள நீ போயிடுன்னு சொல்லி இவளுக்கு இது பாருங்க, யோசிச்சு பாருங்கோ, இப்படியான ஒரு காரியங்களை நாங்கள் செய்வோமா, எங்களுக்கு அவளுடைய கல்ச்சர் அப்படி இல்லை. அப்படி இருக்க அவள் என்ன செய்யறாள், ரூத் மாமியாருடைய சொல்க்கு கேட்டு கீழ்ப்படிந்தவள் செய்ததினாலே அவள் உயர்த்தப்பட்டாள். அதேதான் பாருங்க, நாங்களும் எப்பொழுதும் ஆண்டவருடைய கட்டிடுகளுக்கு எல்லாவற்றுக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுதும் அவர் எங்களை தன்னுடைய போர்வையினாலே போர்த்து கொள்ளுவார். அதே போலதான் யாத்திராவும் 19:5 சொல்லுகிறது, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்கள், ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தமாய் இருப்பீர்கள். அந்த ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் தன்னை இந்த ஜனத்தோடு தன்னுடைய ஜனம் என்று சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் உபாகமம் 14:2, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் பார்க்க அவர் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமா இருக்கும்படி தெரிந்து கொண்டாருன்னு சொல்லி அங்க ரூத் 3:10 அதிலே நாங்கள் பார்க்கிறோம். 10 என்ன விதமா இவன் சொல்லுகிறான் என்று பாருங்கோ. போவாஸ் வந்து ரூத்தை பற்றி சொல்லுகிறான் அந்த 10 அதற்கு அவன், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யமானவர்களுமான வாலிபர்களின் பின்னாக நீ போகாததினால்
உன் முந்தின சீர பார்க்கலும் உன்னுடைய நற்குணம் பிந்தின நற்குணம் உத்தமமானது என்று அவள் என்ன விதமா அவளை பெருமைப்படுத்துறாள் நீங்க பாருங்க. ஏன் அவள் ஒரு வாலிப பெண், என்ன விதமாக அவள் இன்னொரு விதமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், ஆனால் இவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து அவள் வந்து போபாசை இப்ப திருமணம் ஆகிறதுக்கு அவள் அந்த போர்வை போர்த்தி விட்டாள். அப்ப இவன் விழித்து பார்த்த பொழுது அங்கே ஒரு பெண் இருக்குது, யார் என்று கேட்டோம், அவள் சொன்னால் நான் ரூத்துமொழி அடியாள்னு சொல்லி அப்புறம் அவர்கள் திருமணமானதை நாங்கள் பார்க்கிறோம். அங்க திருமணத்தின் பின் நான் சொல்லுறேன், போவாஸ் டைம் போனபடியாத்தான் நான் சீக்கிரமா சொல்லி கொண்டு போறேன். போவாஸ் வந்து அவனுக்கு சொல்லி இருப்பாள் இப்படித்தான், மணவாளியே மணவாளியே உன்னை மணவா

அவர் மணவாளியே ஏ மணவாளியே உன்னை மணவாட்டி.

உடையவர். இப்படியாக அவள் சொல்லியிருப்பாள். இந்த பாட்டு எனக்கும் ஆண்டவர். 2000 ஏப்ரல் 28ஆம் தேதி காலை நான் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையிலே என் ஆண்டவர் இந்த பாட்டை தந்து, மணவாளியே மணவாளியே உன்னை என் மணவாட்டி ஆக்கினேன் என்று என்னுடன் பச்சமா பேசி என்னை சந்தோஷப்படுத்தின வேளையிலே கொடுத்த இந்த பாட்டை நான் கடைசியாக பாடி என் செய்தியின் முடிவுக்கு நான் கொண்டு வருவேன். உலக தோட்ட

சுவாமி, குணசாலியான ஒரு ஸ்திரியை பற்றிய காரியங்களை நாங்கள் பார்த்தோம். அவள் எந்த மன உறுதி, அதை தெரிந்து கொள்ளல், அவளுடைய தாழ்மை, கீழ்ப்படிவு. அப்படியே நாங்களும் இந்த மனவாளியுடைய, இந்த குணசாலியனுடைய உருவத்தை போல எங்களை பார்த்து குணசாலியான பெண்ணு சொல்லத்தக்கதாக நீர் எங்களையும் ஆயத்தப்படுத்த, எங்களுக்கு உம்முடைய இரத்தத்தால் கழுவி, உம்முடைய ஆவியினால் எங்களை கழுவி, எங்களை அபிஷேகத்து எங்களை நடத்த வேண்டும் என்று நான் கெஞ்சி நிற்கிறேன். ஆண்டவரே, என்னை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் கேட்க போகிறவர்களுக்கும் ஆண்டவரே இந்த அனுபவம் நீங்க தர வேணும். இயேசு சுவாமி, இந்த நாளிலும் கத்தாவே நீர் எனக்கு இந்த செய்தியை கொடுக்க, நீர் எனக்கு செய்த உதவிக்காக, எனக்கு தந்த அபிஷேகத்துக்காக நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வானொலியை நீங்கள் அலங்கரிக்கிறதுக்காக ஆண்டவரே எத்தனை பேரை கொண்டு வந்திருக்கிறீங்க. உடனே நாமம் மயமைப்படுறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. சங்கர்மத்திலே சேர்ந்த எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொடுக்கிற செய்திகளை நீங்கள் அபிஷேகத்தின் கீழ் கொண்டு வர வேணும் ஆண்டவரே. விசேஷமாக பிரதருக்கும் ஆண்டவரே ரீட்டாக்கும் கூட அபிஷேகம் அதிகம் தேவை ஆண்டவரே. உங்களுடைய ஞானம் தேவை ஆண்டவரே. அவன் உம்முடைய ஞானத்தை கொடுத்து இந்த வானொலிய ஆண்டவரே நடத்த, உம்முடைய பெலன் கொடுத்து நடத்துவன். ஒரு விதமான தடையும் வராதபடி எல்லா தேவைகளையும் நீ சந்திக்கிறதுக்காக நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன். இந்த நாளிலும் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் உண்மை சோத்திரித்து, என்னோடு கூட இருந்த ஆண்டவரே பலப்படுத்தின தயவுக்காக உண்மை சோத்திரித்து, சகல துதிகன மகிமையெல்லாம் தந்து, இயேசுவின் நாமத்திலே எல்லா நாமங்களுக்கும் மேலான இயேசு நாமத்திலே ஜெபித்தேன், ஜெயமெடுத்தேன் நல்ல பிதாவே. ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஆஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும்.

0: Amén, amén. Nandiandiviri.
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் அருமையான பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரித்து உங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புக்கிறோம். கத்தர் தந்த தாளந்துகளை கத்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கத்தர் தந்த அந்த தாளந்துகளை, கத்தர் தந்த அந்த அதிகாரங்களை, கத்தர் தந்த கட்டளைகளை வழிநடத்துகிற உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும் மறு உலகிலே யூடியூப் கூடாக, ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக. எடுத்து வந்த உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் கத்தர் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே ஞாயிற்றுக்கிழமை திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத குறுகிறோம். அதே போல் அடுத்த செவ்வாய்க்கிழமையும் இதே நேரத்திலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத குறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் விசிதாரிய ராஜாம்மா டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரித்தார்கள். பாடல்கள், துதிகள், ஜபங்கள், சாட்சிகள், வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நாங்கள் நிச்சயமாக விசுவாசிக்கிறோம். உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கேளுங்கள், மறுபடியும் மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: ஆமேன். இந்த செய்திக்கு என்ன தலைப்பு கொடுக்குறீங்கம்மா?
0: பிரதர், என்ன நடந்தாண்டா இந்த கண்ணாடி, புது கண்ணாடி என்று போய் வந்த படான் இந்த கண்ணாடி. அதுக்கு இந்த ரவிகாந்தையா சொன்னேன், ரோடு கிழமைக்கு பாருங்கோண்டு. ஐயோ, அதான் கஷ்டப்பட்டு வாசிக்க தரக்கு தரக்கு வாசிச்சனன்றத கண்ணாடி அந்த மனுஷன் எனக்கு இன்னொரு கூட திருப்பி கேட்க வேணும்.
1: ஆனாலும் நல்லா இருந்தது.
0: தெரிஞ்சதா தடக்கி தடக்கி கதைச்சது?
1: இல்ல இல்ல, சரியா இருந்ததம்மா, சரியா இருந்த எல்லாம்
0: சரியா. ஸ்ட்ரகிள் பண்ணீங்க.
1: கத்தர் வழி நடத்தினர். நாங்கள் கேட்டுக்கொண்டு இருந்த எங்களுக்கு ஆச்சரியமாக அவசியமாக இருந்தது. அதே போல இருந்த ஒரு தடையும் நான் கேட்கவில்லை. நான்
0: சுற்றியா கஷ்டப்பட்டேன். இந்த லைட்டுக்கே தெரியாது இந்த கண்ணாடி மனுஷனை கூப்பிட்டு நான் சொல்லி மாத்துவேணும்.
1: என்ன
0: செய்யறேன்னு
1: என்ன தலைப்பம்மா?
0: தலைப்பு குணசாலியான இஸ்திரி.
1: ஆமேன். குணசாலியான இஸ்திரி. அதோட
0: அவளுடைய விலை முத்துக்களிலும் அந்த வசனம் போறங்க பிரதர், நான் சொல்றேன்.
1: அவளுடைய விலை முத்துக்களை விட
0: உயர்ந்த போறங்க பிரதர், நான் சொல்றேன் உங்களுக்கு. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடி அவளுடைய முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது.
1: முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது.
0: ஆமேன். ஓ, குணசாலியான ஸ்திரி இன் விலை முத்துக்களை பார்க்கணும் உயர்ந்தது.
1: ஆமென். நன்றி அம்மா, நன்றி. God bless you அம்மா. நாங்கள் திரும்பமாக
0: சந்திப்போம். ஓகே, thank you brother, thank you.
1: ஆமென். அதுவரை இந்த வசமாத குறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமென், ஆமென்,
0: ஆமென், ஆமென,
1: ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் ஹரியராஜா அம்மா அவர்கள் இணைந்து அருமையான நிகழ்ச்சி கூடாக வழிநடத்தினார். ஆமேன். 45-50 நிமிடங்கள் வழிநடத்தினார் கத்தர் தாமே. அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் அவருடைய ஊழிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நாங்கள் நற்சிந்தனை கேட்போம், ஜீபமன்னா கேட்போம். தேவ ஊழிய சௌரி ஐரீன் அவர்கள் ஜீபமன்னாவை எடுத்து வருவார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 13/5/2026 ஜெப விண்ணப்பம். தினமொரு தேசம் எத்தியோப்பியா. எத்தியோப்பியாவில் இன்றைய மக்கள், 100 மில்லியன் தேசத்தின் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக மூட நம்பிக்கைகள் அறியாமை விலக தேசம் முழுவதுமாய் எழுப்புதல் காணும்படியாக ஜெபிப்போம். எத்தியோப்பியா மற்றும் எரித்திரியா இடையேயான மோதல் மற்றும் டைக்ரெயில் அரசு மீளமைக்கப்பட்டதால் அமைதி ஒப்பந்தம் முறியும் அபாயம் மற்றும் புதிய போர் பற்றிய அச்சம் எழுந்துள்ளது. சமாதானம் ஏற்பட போர் ஒப்பந்தம் நிரந்தரமாக்கப்பட செபிப்போம். சூடான் மற்றும் பிற அண்டை நாடுகளின் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் எத்தியோப்பியா ஆளில்லா விமான தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. போர் பதட்டங்கள் நீங்க அயல் நாடுகளுடன் சமாதானம் ஏற்பட செபிப்போம். மார்ச் 2026 நிலவரப்படி எத்தியோப்பியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவுகள் மற்றும் வெள்ளத்தால் பலர் உயிரிழந்துள்ளனர், பலர் மாயமாகி உள்ளனர். மக்களை அழிக்கக்கூடிய இயற்கை சீற்றங்களிலிருந்து ஜனங்களும் தேசமும் பாதுகாக்கப்பட செபிப்போம். எத்தியோப்பியா அணுசக்தி பயன்பாட்டில் ரஷ்யாவுடன் உறவுகளை வலுப்படுத்தி வருகின்றது. அதே நேரத்தில் 2025 இறுதியில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்புகள் இன்னும் கவனத்தில் உள்ளன. எரிமலை வெடிப்புகள் தேசங்களை அழிக்காதபடி எல்லா எரிமலைகளும் மூடப்பட செபிப்போம். உலக வர்த்தக அமைப்பில் சேர்வதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஆட்டோ இறக்குமதி தடையை பரிசீலனை செய்ய எத்தியோப்பியா திட்டமிட்டுள்ளது. தேசத்திற்கு தேவையான வாகனங்கள் இறக்குமதி செய்ய தடைகள் விலக செபிப்போம். எத்தியோப்பியாவில் கிறிஸ்தவர்கள் மற்றும் ஊழியர்கள் சந்திக்கும் உபத்திரவங்கள் துன்புறுத்தல்கள் நீங்கி அவர்கள் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க செபிப்போம். தேசத்தில் நிலவும் கலவரங்கள் மற்றும் வன்முறை சம்பவங்களிலிருந்து விசுவாசிகள் பாதுகாக்கப்படவும் தேவன் அவர்களுக்கு நெருப்பு மதிலாய் இருக்கவும் செபிப்போம். எத்தியோப்பியா தேசத்தில் நிலவும் இன மோதல்கள், போர்கள் மற்றும் இரத்த சிந்துதல்கள், கடத்துதல், கொலை செய்தல், வன்முறைகள் நிறுத்தப்பட்டு அமைதி நிலவ செபிப்போம். தேசத்தை ஆளும் தலைவர்கள் கர்த்தருக்கு பயந்து நீதியுடன் ஆட்சி செய்யவும் மக்களுக்கு தேவையான சமாதானத்தை நிலை செய்யவும் செபிப்போம். எத்தியோப்பியா சத்தியத்தை அறிவிக்கும் ஊழியர்கள் மற்றும் விசுவாசிகள் துன்புறுத்துகிறவர்களின் கைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு சுவிசேஷம் தடையின்றி பரவ செபிப்போம். எத்தியோப்பியா கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறவர்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள செபிப்போம். தேசத்தில் நிலவும் பஞ்சம், வறுமை மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் நீங்கி மக்கள் பசியின்றி வாழ ஆசீர்வதிக்க செபிப்போம். எத்தியோப்பியாவில் இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறையவும் தேவன் தேசத்தை காக்கவும் செபிப்போம். எத்தியோப்பியா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள வாலிபர்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தை பரவவும் அவர்கள் உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் செபிப்போம். அந்தகார வல்லமைகளுக்கு மத்தியிலும் வாலிபர்கள் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்கவும் பரிசுத்தமுள்ள வாழ்வு வாழவும் செபிப்போம். வாலிபர்களுக்கு தரமான கல்வியும் சரியான வேலை வாய்ப்புகளும் கிடைத்து அவர்கள் தங்கள் சொந்த தேசத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ செபிப்போம். தேசத்தில் நிலவும் சூழ்நிலைமைகளால் பாதிக்கப்படும் வாலிபர்களின் பாதுகாப்புக்காகவும் சமாதான சூழ்நிலை நிலவ செபிப்போம். எத்தியோப்பியா வாலிபர்கள் தவறான பழக்க வழக்கங்கள் மற்றும் கலாச்சார சீரழிவுகளில் இருந்து தங்களை காத்து கொண்டு தேவனுக்கு பிரியமாக வாழ செபிப்போம். இலங்கை, இந்தியா, நமது சுற்று இருக்கிற தேசம், தொழில் புரிகின்ற வாழ்கின்ற தேசத்தின் நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, தேசத்தின் தலைவர்களுக்காய், சபைகளுக்காய், மிஷனரிகளுக்காக, இயற்கை சீற்றங்களிலிருந்து தேசங்கள் பாதுகாக்கப்பட செபிப்போம். இந்த விண்ணப்பங்களுக்காய் செபிக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட். ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீக்கலாக்கி விட்டார். சங்கீதம் 34:4. பிரியமானவர்களே, யோபு பக்தன் சொல்கிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று. பயப்படுவதனால் பயங்கரங்களும் பாடுகளும் தான் வருகின்றது. நாம் தேவன் ஒருவருக்கே தெய்வீக பயப்படுதல் இருக்க வேண்டும். உலக மனுஷர்களுக்கும் அசுத்த ஆவிகளுக்கும் நாம் பயப்படுவோமே ஆயிருந்தால் அது எங்களுக்கு ஆபத்தையும் பயத்தையும் கொண்டு வந்துவிடும். நாம் எல்லா மனுஷர்களையும் மதிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும், அதிகாரமுள்ள யாவருக்கும் கீழ்ப்படிய வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுக்கே முதலிடம் கொடுப்பவர்களாயும் அவருடைய வார்த்தையின்படி எங்களை தாழ்த்தி நடப்பவர்களாயும் இருப்போமேயாயிருந்தால் எங்களை எந்த பயமும் சூழ்ந்து கொள்ளப் போவதில்லை. தேவ அன்பிலே பயம் இல்லை என்று வேதம் கூறுகின்றது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவனே இந்த உலகத்தின் பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை எங்களுக்கு கொடுத்திருப்பதால் இயேசுவின் நாமத்தினாலே துதித்து ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
4: மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 13 மே மாதம் 2026 புதன்கிழமை காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 11:1 வசனம் சொல்லுகிறது, ஈசா என்னும் அடிமரத்திலே இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி சொலிக்கும் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை குறித்தும் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே தீர்க்க தரிசியாகிய ஏசாயா இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே தாவீதின் குமாரன் என்று இந்த நாட்களில் அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஈசா என்னும் அடிமரம் தாவீதனுடைய தகப்பனார் அவ்விடத்திலிருந்து ஒரு துளிராக இந்த நாட்களிலே தாவீது இந்த நாட்களிலே தோன்றி அந்த தாவீதனுடைய வேரில் இருந்து ஒரு கிளையாக இந்த நாட்களிலே எழும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொலித்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சந்ததி சந்ததியாய் சந்தானம் சந்தானமாய் இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகள் பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அடி ஆயிருந்தால் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து எப்படியாக அவர் தோன்றுவார், எப்படியாக அந்த நாட்களை பிறப்பார், எப்படியாக அந்த நாட்களை வளர்க்கப்படுவார், எப்படியாக என்ன காரியத்தை செய்வார் என்பதை குறித்து தீர்க்கதரிசியாகிய ஏசாயா தெளிவாக திட்டவட்டமாக அந்த நாட்களை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அரும்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்படியானால் ஆண்டவருடைய ஒரு பிறப்பை குறித்து பார்க்கிற வேளையிலே எல்லாம் ஒரு அதிசயமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே தான் தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லுகிறார், அவர் அதிசயமானவர் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே முதலாவதாக சொல்லப்படுகிறது ஈசா என்னும் அடிமரம் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஈசாயின் சந்ததியை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்கு முன்பாக வந்தவர்களுடைய பெயர்கள் இந்த நாட்களிலே குறிப்பிடாமல் இருந்தாலும் ஆனால் ஈசாயில் இருந்து துவங்குகிறது. ஏனென்றால் ஈசாயினுடைய அங்கே ஒரு துளிர் தான் இந்த நாட்களிலே தாவீது என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, என் இருதயத்துக்கு உகந்தவர் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே தாவீதை இந்த நாட்களிலே நேசிக்கிறதையும் விரும்புகிறதையும் அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமில்லை, சொல்லப்படுகிற வார்த்தை ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலே இருந்து ஒரு கிளை முளைக்கும், கிளை எழும்பி சொலிக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறோம். அப்படியானால் தாவீதனுடைய வேராகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே அங்கே எப்படி என்று சொன்னார், அவர் எழுந்து இந்த பூமியிலே பிறந்து சொலித்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லைகள் எங்கும் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும்படியாக அந்த நாட்களிலே சொலிச்சு படர்ந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். திராட்சை செடி எப்படி படர்கிறதோ அதே மாதிரி உலகம் எங்கிலும் ஆண்டவர் உடல் நாட்களிலே படர்ந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, அப்படியானால் ஆண்டவுடைய தோற்றம் எப்படியாக இருக்கிறது, அவருடைய சந்ததி எப்படியாக இருக்கிறது, சந்ததி சந்ததிகள் எப்படியாக இருக்கிறது, இந்த நாட்களிலே கடைசியாக கொண்டு வந்து அவருடைய சொலிப்பை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கல்வாரியிலே இருக்கிற கல்வாரிலே அடிக்கப்பட்ட ஆண்டவரை தான் இந்த நாட்களிலே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். பார்த்து இந்த நாட்களிலே சில வேளைகளில் நாங்கள் மனதுருகி இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே பாருங்கள் அவருடைய சிலுவை பாடுகளை நோக்கி பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவருடைய செழிப்பை இந்த நாட்களிலே நாங்கள் நோக்கி பார்ப்பதில்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமி எங்கும் இந்த நாட்களில் பாருங்கள், ஒரு கொடி எப்படியாக படர்கிறதோ அதே விதமாக படர்ந்து சொல்லிச்சு இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களில் அவருடைய வல்லமை எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறது? உலகத்திலே பாருங்கள், எந்த நாட்டிலும் கிறிஸ்தவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அங்கே இந்த நாட்களில் அறியாதவர்கள் இருக்கிறதில்லை. எந்த நாட்டில் போனாலும் அவர்கள் இயேசு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அது முஸ்லீம் நாடுகளாக இருக்கலாம், அல்லது நாட்களில் புத்த மதத்தை ஆராதிக்கிற நாடாக இருக்கலாம். எப்படியான இடங்களில் போனாலும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள், யாருடைய சந்ததி? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய சந்ததி என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கும். அதனாலே அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் எப்படியாக அந்த நாட்களில் செழித்திருக்கிறாரோ அதேபோல் அவராலே உருவாக்கப்பட்ட நாங்களும் செழித்து இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கடைசி பரியந்தம் இந்த நாட்களிலே சொல்லுவோம். ஏனென்றால் ஆண்டவுடைய வருகை சமீபமாயிருக்கிறபடினால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டுவது தேவனுடைய சித்தமும் தேவனுடைய திட்டமுமாயிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவுடைய சுவிசேஷத்தை அறிவியுங்கள், அறிவிப்பதற்கு தயாராகுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அங்கே உங்களுக்கு பலன் தந்து இந்த நாட்களிலே அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாகவும் சுவிசேஷத்தை இந்த நாட்களிலே சொல்லும்படியாகவும் கிருபை செய்வார் என்று சொல்லி இந்த வார்த்தை ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.
2: Recording stopped.
1: அருமையான இதுவரை நேரமும் நாங்கள் வாக்குத்தத்த தியானத்துக்கூடாகவும் ஜீவ மன்னா கூடாகவும் அதே வேளையில் எத்தியோப்பியா நாட்டுக்காக ஜெபித்தார்கள். கர்த்தர் தாமே அவர்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. ஆமேன். ஒரு பாடலோடு இணைவோமா?

0: சர்வ வல்லவர்.
1: பாஸ்டர் மைக் எடுத்து விடுங்க.
2: நன்றி
1: பேசுகிற பாஸ்டர், இங்கே பேசுகிற கேட்க

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: வருகிறது. அவ்வளவுதான் மாண்டோம், அவ்வளவுதான் கிருபை போய்விட்டது, அவ்வளவுதான் எங்களுடைய வாழ்க்கையில ஒன்றுமே நடக்காது. இப்படித்தானே சொல்றோம், வாய் சொல்ல அல்லாது நிறைவேற்ற ஆளுகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு அதிகமாக தெய்வத்தை துதிக்கிற பிள்ளைகளாய், ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகளாய், நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய், ஜபத்தில் தரித்திருக்கிற பிள்ளைகளாய், அற்புதத்தை பெற்று வாழ்கிற பிள்ளைகளாய் இருப்போமானால் நம்முடைய குடும்பத்தையும் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இரண்டாக பிரித்தார் தம் பிள்ளைகளுக்காக எதை செய்தார் என்றால், பின்னாக வரும்பொழுது ஆண்டவர் முன்னாக செல்லுகிறவர் பின்னாக வந்தார் என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. இந்த கருமையானவர்களே, அந்த வேதத்தை குறித்து நாம் பார்க்கும் போது, அந்த வேதத்தினுடைய வசனத்தை ஆராயும் போது அது நம்மோடு பேசுகிறது, இடைப்படுகிறது. இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம் என்றால், அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். நான் உன்னோடு கூட இருந்து என்று சொன்ன வார்த்தையை அவர் காத்து கொண்டார், நிறைவேற்றினார். மோசைக்கு சொன்ன அந்த வார்த்தை, மோசை நம்பி கர்த்தரை பின்பற்றி வந்தபடினாலே உயிருக்கு உயிராய் கர்த்தரை நேசிக்க ஆரம்பித்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்த்தார், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் நம்மை அழைத்தார். எனக்கு அருமையானவில, இந்த சத்தியத்தின் மூலமாக எதை நாம் புரிந்து கொண்டு அறிந்து கொள்கிறோம் என்றால், கர்த்தர் ஆளுகை செய்கிறவர், கர்த்தருடைய நாமம் வல்லமுள்ள நாமம். சமாதானத்தோடு அவர்கள் அக்கறையை விட்டு அந்த கரைக்கு போய் சேர்ந்தார்கள் என்றால் கர்த்தர் செய்த மிகப்பெரியதான அற்புதம். அது ஏன் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் சத்தியமும் நீதியும் உண்மை உள்ளவர்களாயிருக்கிறது. சத்தியத்தையும் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபை. அப்போ தன் ஜனங்கள் கடந்து செல்லும் பொழுது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் கூட இருந்தார், கூட இருந்து அவர்களை வழிநடத்தினார், காப்பாற்றினார், ஆதரித்தார், அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்தித்தார். பரலோகத்தின் தேவன் மாறாதவர், வல்லமுள்ளவர், ஜீவிக்கிறவர், ஜீவன் உள்ளவர், பசுத்த ஆவியினுடைய உதவி காப்பாற்றும், ஆதரிக்கும். இந்த கருமையானவர்களே, இந்த கடல் வழியாய் வெட்டாந்தரத்தில் கடந்து செல்லும் பொழுது, பின்னாக சேனை வரும் பொழுது, திரும்பி பார்த்தது நிமித்தமாக வந்த பயம், அந்த எகிப்திலே இருந்தால் அருமையான வாழ்க்கை வாழ்ந்திருப்பேனே, இந்த இடத்திலே வந்து என்னுடைய வாழ்க்கையே டேமேஜ் ஆகிறதே என்ற நிலை சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொருக்காகும் ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனத்தார் ஒரு கூட்டத்தார் முழுதேத்தோடு கர்த்தரை நம்பினார்கள், ஒரு கூட்டத்தார் முறுமுறுத்தார்கள், எகிப்தே நல்ல இடம் என்றார்கள். ஒன்று மாத்திரம் அந்த சந்தேகம் வைத்த அவர்களுக்காக சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில மனப்போன வாழ்க்கையில் நடந்து கர்த்தருடைய சத்தியத்தை தள்ளிவிடுவோமானால், உலக ஆசா பாசங்களுக்கு நாம் நம்மை விட்டு கொடுப்போமானால், நம்முடைய வாழ்க்கை டேமேஜ் ஆகுவதற்கு வெகு விரைவில் டேமேஜ் ஆக்கிடும். பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக. இடத்திலே அவர்கள் வாழ்வதற்காக உம்முடைய கரத்தை நீட்டுகிறோம், உம்முடைய கரத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் தந்தை பரலோகத்தில் மாறாதவர், இடத்தில் வந்ததும் ஒரு மாற்றம், ஒரு மனம் திருந்துதல், உடைக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தை கட்டி எழுப்புகிற கர்த்தர் அவர். கர்த்தர் கூட இருந்து என்ன செய்தார் என்றால், பின்னாக வருகிற அந்த சேனைகளை மீண்டும் அந்த கடல் மூல கீழே அற்புதத்தை சார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் இருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பது உண்மை. ஆகவே நான் உன்னோடு கூட இருந்து ஆண்டவர் கூட இருக்கிறார், போகிற பாதையெல்லாம் பூமியின் வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமா, ஆண்டவர் கூட இருக்கும் போது எங்கெங்க போகிறோமோ அந்த பூமியின் வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகின்ற நிலையில் தள்ளப்படும். தண்ணீர்களை கடக்கும் போது கர்த்தர் கூட வருவார். அவர் கூட வருகிறேன் என்று சொத்ததாக நீர் எனக்கு என் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்ட போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூடாரமாகிய ஜனங்களை கண்டால் அவர்களுக்கு பயப்படுவாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எகிப்து தேசம் ஒரு அடிமையின் தேசம், அடிமையாய் வாழக்கூடிய நிலை அவர்களுக்கு வந்தது. வயது செல்ல செல்ல நரம்புகளுக்கும் எலும்புகளுக்கும் பிரச்சனை உருவாகுது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் இருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தையே நம்பி வாழ்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு பாடலோடு அவர்கள் கடந்து சென்றார்கள். பார்வோன் ராஜாவினுடைய சேனைகளில் சிலர் சிக்கிக் கொண்டார்கள். இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது சேனைகளின் கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடினாலே எந்த தவறும் செய்யாதபடி உத்தமனாய் இருந்த யாக்கோப்பு, பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து சென்ற யாக்கோப்பு, வாலிப பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு எல்லா பலவீனங்கள் நீக்கப்பட்டு உண்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று நாம் பிரயாசப்பட வேண்டும். எப்படி தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து எகிப்தினுடைய சேனையை தண்ணீரிலே அழித்து போட்டார் என்றால் எந்த வைராக்கியம் உள்ள கர்த்தர் அவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாக. அவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம், அவருடைய நாமம் மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம். நெடுத்தில் பார்க்கும் பொழுது உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னில் பெரிய கூடாரமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படுவாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இந்த கர்மியானவிலே சத்துருவோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்றால் ஜபம் அவசியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் அவசியம், கர்த்தருடைய கர்த்தரையே நோக்கி பார்ப்பது அவசியம். அவருடைய நாமம் என்றென்றும் மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம், ஜீவன் உள்ள நாமம். நீ என் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்ட போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூடாரமாகிய ஜனங்களை கண்டால். இதே அந்த காலகட்டத்தினுடைய தேவ வசனம். அப்போது பலிகளை செலுத்தினார். புதிய ஏற்பாட்டில் இயேசு ஒருவரே நமக்கு பலியானார். இயேசு ஒருவரே நம்மை காப்பாற்றுகிறவராய் கடந்து வந்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் யாக்கோப்பை நோக்கி, உன் பிதாகளுடைய தேசத்திற்கு உன்னை இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். மிகப்பெரியதான டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், தாங்க முடியாத. அண்ணன் பார்த்தால் என்ன செய்து விடுவானோ, அவனுக்குள் இருந்தது எல்லாம் தனிமைப்படுத்தப்பட்டது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம்னா, கர்த்தர் இறங்கினால் வேலை செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார், கிருபை கொடுப்பார், தாங்குவார். வசனத்தை விசுவாசிங்கள், வசனத்தில் தரித்திரங்கள், வசனத்தை போதிக்கிறவர்களுக்கு உண்மையாயிருங்கள், வசனத்தை சாட்சி உள்ள பிள்ளைகளாய் எடுத்து செல்ல வாரந்தோறும் சில இடங்களிலே போய் பாடலை பாடி ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுகிற ஒரு திராணி உள்ள ஊழியக்காரர்களாய் எங்களை பலப்படுத்தும். கர்த்தர் பலப்படுத்தட்டும். ஆகவே இந்த வேளையில் கர்த்தருடைய நாமம் வல்லமுள்ள நாமம். அவர் என்ன சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து. அப்போ நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகி இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பா, இந்த இடத்துல நாங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேலையும் இஸ்ரவேலின் தேவனையும் பிரிக்க முடியாது, அவர் யாவரும் ஒன்று. கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காக்க வல்லவராயிருக்கிறார். காத்து அவர்களை ஆதரிக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இஸ்ரேல் ஜனத்தார் உயிர் தப்பித்து கடந்து சென்றார்கள். எகிப்து தேசத்தார் பலவான்கள் எல்லோரும் தேவனுடைய வீட்டிலே காத்திருந்து வல்லமையை பெற்று ஊழியத்தை செய்ய கிருபை தர வேண்டும் என்று பவர். In the name of Jesus, உம்முடைய ரத்தமும் உம்முடைய வல்லமையும் என்னை காப்பாற்ற கிருபை தாரோ. உம்முடைய ரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே, நீர் கொடுத்த ரிலீஃப்காய் சூத்திரம் ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே. நோய கர்த்தராகிய இயேசு கிருஷ்ணனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்தாவினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன், ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன்.
0: பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட்.
1: கேக்குதா பேசுறது?
0: கேக்குதுங்க.
1: ஆமீன், அருமையான
0: வார்த்தை.
1: ஆமீன், அருமையான வார்த்தைகள் கூடாக வழி நடத்தினீர்கள். யாக்கோபினுடைய காரியங்கள் கூடாக வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். உங்களுக்கு வருகின்ற திங்கக்கிழமை பாசரங்களுக்கு ஹாலிடே இங்கே, அனைவடியால் புதன்கிழமை சந்திப்போம். அதே வேளையில் உங்களுக்கு சனி ஞாயிறுலே, சனி அல்லது ஞாயிறுலே உங்களோட டைம் 6 மணிக்கு பின்னேறம் டைம் இருக்குமா?
0: நான் உங்களுக்கு சபையில் பேசிட்டு பிறகு நான் புதன்கிழமை சொல்கிறேன் உங்களுக்கு.
1: ஓகே, இன்றைக்கு தான் புதன்கிழமை.
0: இந்த சண்டே சொல்றீங்களா?
1: இந்த கமிங் சாட்டர்டேயோ சண்டே, அல்லது உங்களுக்கு முடியாட்டி அடுத்த சாட்டர்டே சண்டே, சாட்டர்டேயோ சண்டே.
0: அடுத்த சாட்டர்டே சண்டே நான்.
1: ஓகே,
0: அடுத்த புதன்கிழமை.
1: ஓகே,
0: ஓகே.
1: காட் பிளஸ். சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தார்கள். நான் உன்னோட கூட இருந்து வழி நடத்துவேன் என்று யாக்கோபுக்கு கொடுத்த அதே காரியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். கர்த்தர்தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கேட்டுக்கொண்டிருந்த எங்களுடனும் வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். காலை நேர மதிய நேர ஒலிபரப்பு இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே போய்ப்போம். அடுத்த நிகழ்ச்சியாக ஜபங்களுக்கூடாக கடந்து செல்ல ஊழியர்கள் இணைகிறார்கள். ஆயத்தமாவோம். ஆமேன், ஆமேன். டொரண்டோவிலிருந்து இருந்தும் மிசாக்காலிருந்தும் ஊழியர்கள் இணைகிறார்கள் ஜப வேலைக்காக. அதனைத் தொடர்ந்து பாஸ்டர் ஆண்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் இணைவார்கள். அதைத் தொடர்ந்து வேத பாடத்தோடு தேவ ஊழியர் சுவிசேஷகர் எட்வின் மாணவர்கள் வழிநடத்துவார்கள். ஆயத்தமாகவும் அதனைத் தொடர்ந்து ஸ்கை பிரைம் மினிஸ்டர் ஊழியர்கள் வழிநடத்துவார்கள். 7 மணி முதல் 10 மணி வரை நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி ரினாலும் சுபாவில் அங்கு அவர்கள் வழிநடத்துவார்கள். ஆயத்தமாகவும் இந்த வேளையிலும் பாடலோடு இணைகின்ற பொழுது ஊழியர்கள் இணைவார்கள் எப்போ வேலைக்காக.

0: இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால இந்த சிறையிருப்பை மாற்றுகிற கர்த்தர் முதலாவது இந்த சிறையிருப்பு ஏன் வருகிறது என்பதை நமக்கு காட்டி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த சிறையிருப்பு ஏன் வருகிறது? அவ்வப்போது ஏன் இந்த போராட்டம் வருகிறது? சிலர் ஒவ்வொரு வருஷமும் இந்த போராட்டத்தை சந்தித்து கொண்டே வருகிறார்கள். ஒவ்வொரு வருஷம் துவங்கும் போது இந்த வருஷம் மாறிடும், இந்த வருஷம் கஷ்டம் நீங்கிறோம், பிரச்சனை மாறிடும், இந்த மாதம் முடிஞ்சிடும், இது நடந்துரும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் கூடுகிறதை தவிர அது குறைந்ததற்கு வழி இல்லாமல் போகிறதை நாம் பார்க்கிறோமே. ஏன் இந்த பிரச்சனை வருகிறது? அதை நம்ம முதலாவது கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்து அதிலிருந்து வெளியே வருவதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் இப்போது இந்த வேத வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளப் போகிறோம். அதற்கு ஆதாரமாக நியாயாதிபதிகளின் புத்தகத்தை நீங்கள் திருப்ப வேண்டும். நீங்கள் பைபிள் கொண்டு வந்திருந்தீங்கன்னா ஒவ்வொருவரும் இந்த வேத வசனத்தை பார்த்து வாசிக்க, நான் வாசிக்க சொல்லும் போது நீங்களும் அந்த வசனத்தை பார்க்க வேண்டும். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6 முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
1: இன்னும் இஸ்ரவேல் புத்திர கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள்.
0: கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள்.
1: அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7
0: அவர்களை 7
1: மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார்.
0: பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த போது கர்த்தர் அவர்களை 7 மீதியானியரின் கையிலே ஒப்பு கொடுத்தார். நன்றாக நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு செய்தியை நான் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றுவார், ஆண்டவர் பலவீனத்தை மாற்றுவார், ஆண்டவர் கடன் கஷ்டத்தை நீக்குவார், ஆண்டவர் வியாதியை போக்குவார். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இந்த பிரச்சனை வருகிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து அதற்காக நாம் ஜெபம் பண்ணணும். அப்போதுதான் ஆண்டவர் நமக்கு பூரண விடுதலை கொடுப்பார். எப்போது ஆண்டவர் மீதியானியரின் கையிலே இந்த இஸ்ரவேல் மக்களை ஒப்பு கொடுத்தார்? இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய ஜனம், இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். ஆனால் இந்த இடத்தில் பாருங்கள், மீதியானியர் என்றால் தேவனுக்கு விரோதமான மக்கள், அது பிசாசுக்கு அடையாளமானவர்கள். ஆனால் இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தரின் பார்வைக்கு அவர்கள் பொல்லாப்பானதை செய்த போது ஆண்டவர் அவர்களை விட்டு விலகுகிறார். இன்றைக்கு காலையில் இந்த பகல் நேரத்தில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு பேசுகிறேன். எப்படி இருந்தாலும் ஆண்டவர் மன்னித்து விடுவார், எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அது வேற. ஆனால் ஏன் இந்த பிரச்சனை வருகிறது? இந்த பிரச்சனைக்கு ஏன் ஒரு முடிவு இல்லாமல் இருக்கிறது என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதை அறிந்தால்தான் அதிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க முடியும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை அவர்கள் செய்ததினால ஆண்டவர் அவர்களை மீதியானியர் கையில 7 ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. இன்றைக்கு காலையில் நீங்கள் மிகுந்த சோர்வோடு கூட, பிரச்சனையோடு கூட வந்திருந்தால் உங்கள் பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை உண்டாக்குவார். ஆனால் அந்த பிரச்சனை ஏன் வந்தது என்பதை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் அதை கவனமாக கேட்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே அவர் கண்டித்து உணர்த்துகிறவர், காயங்களை கட்டுகிறவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் போது அங்கு தேவையில்லாத சிறையிருப்புகள் வரும். நம்முடைய வருமானம் எவ்வளவோ அதற்கேற்றபடி தான் நம்முடைய செலவு இருக்கணும். நம்முடைய செலவு நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணி கொண்டு போவோம். ஆனால் வருமானம் ஒன்று இல்லாத போது அங்கு பிரச்சனை வரும், அங்கு போராட்டம் வரும். தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடும் பொழுது அங்கு போராட்டங்கள் வருகிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற இந்த சத்தியத்துக்கு நம்ம செவி சாய்த்தால் நிச்சயமாய் பாருங்கள், ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார். இந்த சிறையிருப்பு என்பது சாதாரண விஷயம் இல்லை. அது மிகவும் கொடுமையான ஒரு விஷயம். இஸ்ரவேல் மக்கள் 7 வருஷங்கள், இந்த இஸ்ரவேல் மக்கள் 7 வருஷம் மீதியானியர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட போது அந்த சிறையிருப்பு அவர்களுக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அடுத்த 2வது வசனத்தை வாசியுங்கள் வேகமாய்.
1: மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள்.
0: வசனம் சொல்லுகிறது பாருங்கள், மீதியானியர் பலப்படுவான், மீதியானியர் வளர்ந்து கொண்டு போவான், மீதியானியர் பலப்படுவான் என்பது மட்டுமல்ல, அந்த வசனத்தின் பின்பாகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் வெளியே கம்பீரமாக இருக்க வேண்டியவர்கள் ஓடிப்போய் ஒளிந்து கொண்டார்கள். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கடனிலும் கஷ்டத்திலும், ஐயோ இவருக்கு பதில் சொல்லணுமே, அவங்களுக்கு பதில் சொல்லணுமே, நீ இல்லைன்னு சொல்லிடு, நாளைக்கு வரேன்னு சொல்லிடு என்று இன்னைக்கு ஓடி ஒளிந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, மீதியானியர் பலத்து கொண்டு போகிறான், மீதியானியருடைய கிரியை பலத்து கொண்டு போகிறது. இன்றைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் இப்படி கஷ்டத்தோடு கூட இருக்கிறார்களே, இது எவ்வளவு பெரிய வேதனை, இது எவ்வளவு பெரிய சஞ்சலம். இந்த வேதனையிலிருந்து வெளியே வராம அடுத்த கொண்டாட்டத்துக்கும் அடுத்த விதமான களியாட்டத்துக்கும் நம்ம போகக்கூடாது. இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வரணும், இதிலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்கணும் என்ற ஒரு பாரத்தோடு நம்ம ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்க வேண்டும். இந்த சிறையிருப்பினுடைய அந்த கொடுமையை பார்த்தா, ஒன்று அவன் பலத்து கொண்டே போவான், இஸ்ரவேல் மக்கள் குகைகளிலும் குண்டுகளிலும் மலைகளிலும் அவர்கள் போய் ஒளிந்து கொண்டிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக கீழ் உள்ள வசனத்தை நீங்கள் 4வது வசனத்தை வாசியுங்க.
1: நான்களுக்கு எதிரே
0: அவர்
1: பாளையம் இறங்கி
0: காசாவின் எல்லை மட்டும்
1: நிலத்தின் விளைச்சலை கெடுப்பார்கள். இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள்
0: கழுதை ஆகிலும்
1: வைக்காமல்
0: போய்விடுவார்கள். நல்ல கவனிங்க, இந்த சிறையிருப்பு என்பது ரொம்ப கொடுமையான ஒரு காரியம். பலவிதமான சிறையிருப்பில் நீங்கள் சிக்கி தவிக்கிறீர்கள். கஷ்டம், கண்ணீர், பாடுகள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இந்த சாத்தான் உள்ளே நுழைகிறான் என்றா, நம்ம வீட்டில் நுழைந்தால் அவன் பலத்து கொண்டே போவான், அவன் வளர்ந்து கொண்டு போவான், நம்ம கூனி குறுகி கொண்டு போவோம். அடுத்தது அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் என்ன செய்வான், பாளையம் இறங்கி நிலத்தின் விளைச்சலை கெடுப்பாவான். அதாவது விதை விதைக்கும் போது மட்டுமல்ல, அது வளர்ந்து வரும்போது, அது விளைந்து அறுவடையின் காலம் வரும்போது அவன் வந்து அந்த விளைச்சல் எல்லாம் கெடுத்து விட்டு போவான். சிலர் சொல்லுகிறத நான் கேட்கிறேன், நல்ல வேலைக்கு போய் சம்பாத்தியம் நல்ல கைக்கு வர்றது மாதிரி இருக்கிற நேரம் பார்த்து அது வராம போயிருது. சில நேரத்தில் சில ஆசீர்வாதங்கள் வருவது போல தெரிகிறது, ஆனால் எல்லா விதமான அறிகுறிகள் இருந்தும் கடைசி நேரத்தில் அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வராமல் போய்விடுகிறது. இந்த வசனத்தை பாருங்கள், அவன் எல்லை மட்டும் வந்து நிலத்தின் விளைச்சலை கெடுத்து விடுவான், இஸ்ரவேலிலே ஆகாரத்தை வைக்க மாட்டான், சாப்பாடை வைக்க மாட்டான். அவன் செய்கிறத காரியம் பாருங்கள், மிருகத்தில் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் அவன் எடுத்து கொண்டு போய்விடுவான். என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த ஆடுகள் என்பது ஒரு சாந்த குணத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. ஒரு சிறையிருப்பு ஒரு மனுஷனுக்குள்ள வந்த உடனே அவனுடைய சுவாபத்தை பிசாசு மாற்றி விடுவான், எரிச்சலை கொண்டு வருவான், கோபத்தை கொண்டு வருவான், பலதரப்பட்ட கோபம் சண்டையை கொண்டு வருவான். வேதம் சொல்லுகிறது, மாடுகளை அவன் பிடித்து கொண்டு போய்விடுவான் என்று நம்ம வாசிக்கிறோம். என கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 3:3 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசையா முதல்
1: மாடு தன் எஜமானையும்
0: கழுதை தன் ஆண்டவரின் முன்னணியை அறியும். அதாவது மாடு என்பது தேவனுடைய சித்தத்துக்கு அடையாளமாய் வேதத்தில் சொல்லப்படுகிறது. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா, இந்த சாத்தான் நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டானா, ஒன்று அந்த நம்முடைய சுவாபத்தை அவன் மாற்ற ஆரம்பிச்சு விடுவான், அடுத்தது தேவ சித்தம் இன்னது என்பது அறியாம தேவ சித்தத்தை கண்டுபிடிக்காம நம்ம இஷ்டத்துக்கு ஓடுவோம். இங்க போனா முடிஞ்சிடும், அங்க போனா முடிஞ்சிடும், அவரால முடிஞ்சிடும், இவரால முடிஞ்சிடும் என்று நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து நாமவே பிரயாசப்பட்டு நாமவே யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. சிலருடைய பயங்கரமான ஒரு சுவாபம் என்னன்னா, அவங்களுடைய உள்ளான மனுஷனை வெளியரங்கமா மனைவிக்கு கூட சொல்ல மாட்டாங்க, தன் பிள்ளைகளுக்கு கூட சொல்ல மாட்டாங்க, தன் புருஷனுக்கு கூட சொல்ல மாட்டாங்க, அப்படியே உள்ளத்திலேயே வைத்து கொண்டிருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். தேவனுடைய வார்த்தை நமக்கு

0: Praise the Lord, Amma. Praise the Lord. Praise the Lord, Amma. Praise the Lord. Amen. அப்படியே நின்று கொள்ளுங்கம்மா. எங்கேயோ சம்திங் டிஃப்ரெண்ட். அப்படியே நின்று கொள்ளுங்கம்மா. பேசலோட்டம்மா, கேட்குதா? ஆமீன் ஆமீன். இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்கள்ட ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கம்மா. God bless you. Amen.
1: Amen, amen, amen, amen, amen. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்றவரேங்கள், சிராவியங்கள், பரிசுத்தவான்கள், தூதர்கள் மத்தியில் வாசம் செய்றவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீதியின் சிங்காசனம், நியாயத்தின் சிங்காசனம் வீட்டிருக்கிறவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. அந்த மாலை வேலைக்கா துதிக்கிறோம், இந்த யுக வேலைக்கா துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம். கூட கிருபை வேணும் ஐயா, கூட கிருபை இன்னும் வேணும் ஐயா. போதாது ஐயா கிருபை. நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் எம்மாத்திரம் எங்களை தாழ்த்துறோம் சுவாமி, எங்களை தலை மட்டும் தாழ்த்துறோம். கூட மன்னிப்புகளுக்கா விரக்கங்களுக்கா கொடுத்து வந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம். உங்கள் கிருபை எங்களை தாங்குற அப்படின்னா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே எங்களை வழி நடத்துகிறவரே, ஸ்தோத்திரம். எங்களை தகுதிப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி சாப்பனே, நன்றி. கிருபை, கிருபை, கிருபை. உங்க கிருபை இல்லாமல் நாங்கள் ஒன்றும் இல்லை சுவாமி, உங்களோட கிருபை தானப்பா எல்லாம். தகப்பனே, இந்த எவ வேலைக்காக, இந்த மாலை வேலைக்காக, இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எவங்களும் உங்களுடைய பாதபடியில் நாங்கள் ஒரு மனமாய் கொண்டு வருகிறோம் சுவாமி. எவத்தை கேட்கிறவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, இந்த நாட்கள் உள்ள காலங்களுக்காக, சூழ்நிலைகளுக்காக, அப்போ அந்த ஜனங்களுக்காக உங்களோட சமூகத்தில் ஜபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. சகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லும். எவத்தை கேட்கிறவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லும். மன்னிப்பு மிரக்கங்களும் கொடுத்து தானப்பா உண்டு, கிருபைகளும் ஆண்டவரே, தயவும் கொடுத்து தானப்பா உண்டு. சயவு பண்ணுங்க சுவாமி ஐயா. அந்த சூழ்நிலைகள் எல்லாம் காண்கிறது, பூமியின் கடையாந்தரங்கள் எல்லாம் பார்க்கிறதுவன் சுவாமி. ஒருவர்தான் உங்களுக்கும் வந்தாம மறைவா இருக்க முடியாது சுவாமி. அப்பா அந்த காலத்தில் இருக்க மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். இந்த மக்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் வர வேணும் சுவாமி, மனம் திரும்புதல் வர வேணும். பாவத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, அநியாயத்தை விட்டு ஐயா, தங்களோட வழிகளை விட்டு ஆண்டவரே, மனம் திரும்புகிற பிள்ளைகளாய் மக்களாய் மாற வேணும் சுவாமி. அப்பா போலாங்கன் காலத்துக்குள் இருக்கிற மக்கள் ஆண்டவரே செய்யற காரியங்களை ஒவ்வொன்றை ஆண்டவரே நீங்க காண்கிற தேவன் சுவாமி. மன்னிங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி. இவர்களை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி ஒருவர் தானும் கட்டு போகுங்க சித்தமில்லன்னு சொல்லியிருக்கிறேன். அப்படியான தேவன், அப்படியான அன்புள்ள தேவன், தேவன் நம்மரே புராண குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கட்டு போகாமல் தீவினை அடையும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்த தேவன் நீங்க. அப்படியான தேவன் ஆண்டவரே, ஜனங்கள் மனம் திரும்பட்டும், உங்களோட அன்புக்குள்ளாக வரட்டும், உங்களோட வார்த்தைக்குள்ளாக வரட்டும் ஐயா. அவர்களுடைய வழிகளை எல்லாம் சீர்தூக்கி பார்க்கிறவரே ஐயா, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுவோம். அமையானவர்களை செய்யத்தக்க வழிகளை கண்டுகொள்ளட்டும். இந்த நாட்களில் சத்தியத்தை கீழ்ப்படிந்து, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே, கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற மக்களாய் மாறட்டும். அப்பா கடைசி நாட்களில் நிற்கிறோம் சுவாமி, கடுமையான கால கொடிய காலங்களில் நிற்கிறோம் சுவாமி ஐயா. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். யுத்தங்கள், அப்பா யுத்தத்தில் எல்லப்படுகிற ஜனங்கள் ஆண்டவரே, காண்கிற தேவனே, இவர்களுக்கு இறக்கம் செய்கிற தேவனே நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். யுத்தத்தில் எல்லப்படுகிற மக்களுக்காக தகப்பனே, உங்களுக்கு இறக்கத்துக்காக மன்றாடி வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. உயிரக்க வேணும் சுவாமியே, கண்ணீரப்பா ரத்தம் சிந்து உயிரிழப்பு, வாழ்வாதாரம் என்று தவிக்கிற மக்களப்பா, வயது வரம் என்று ஆண்டவர் வைத்திய சாலையில் அங்கவினர்களாய் உதவியற்றவளாய்யா, ஜனங்களுக்கு இறங்குங்கப்பா இறங்குங்க, ஜனங்கள் உங்களை தேடுவார்களாகும், உங்களை நோக்கி கூப்பிடுவார்களாகும். இரக்கத்தின் தேவன் நீங்க, விடுதலையின் தேவன் நீங்க, சமாதானத்தின் தேவன் நீங்க என்று சொல்லி ஜனங்களும் கூடமாய் திரும்பி தங்களை பொல்லாத வழிகளை விட்டு தங்கள் சம்பிரதாயங்களை விட்டு ஆண்டவரே அந்த ஜனங்களும் கூடமாய் சேரட்டும் ஆண்டவர். அதுக்குனே இவர்களுக்காக வேண்டி கங்கெல்லாம் இருக்கிறவளோ சுவாமி, உங்களோட இரக்கமும் கூட தயவும் கூட கிருபைகள் மேல் உண்டாவதாக. நீங்க இறக்கம் உள்ள தேவன் சுவாமி, மன்னிக்கிற தேவன் சுவாமி, இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா குறைகளும் மன்னிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்க தகப்பன், ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க தகப்பன். வியாதிப்பட்டிருக்கிற மக்களுக்காக வேண்டிக்கிறோம் ஐயா, உலகம் முழுவதும் வியாதி ஆண்டவர், சொல்ல முடியாத வியாதியால் ஜனங்கள் அல்லப்படுகிற ஜனங்கள் ஆண்டவர், எத்தனையோ மக்கள் ஆண்டவர் வியாதி படுக்கையில் இருக்கிறார்கள் சுவாமி, இவர்களுக்கெல்லாம் பரிகாரியே கர்த்தர் நீங்க தானாப்பா, நீங்க தானாப்பா ஐயா. அவருடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் சில வேலையை நீங்க சுமந்து சித்த தேவன் நீங்க ஒருவர் தானாப்பா ஐயா. ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், மலர்ந்திரும்பட்டும், உங்களோட மாய சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், உங்களோட மாய சேரட்டும், கூப்பிடட்டும் ஆண்டவர். யாரியாயே கர்த்தர் நீங்க தான் என்று சொல்லி குணங்கப்படுத்துறது நீங்க தான் என்று சொல்லுங்களா, உங்களிடம் ஆய்ச்சி நம்ம சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும், உடைய இரக்கமும் கிருபை இவர்களுக்கு உண்டாக வேணும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. மன்னிங்க அப்பா சாபத்துக்கா ஆண்டவரே, வியாதிக்கு காரணமா இருக்கிற சாபங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு ஆண்டவரே இவருடைய காரியங்களை உன்னை மன்னித்து தகப்பனே இவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடுங்க சுவாமி. மரண தருவாயில் இருப்பார்களான ஐயா, அவங்களுடைய ஆத்மாவை ஆண்டவரை ஒப்பு கொடுப்பார்களா, தேவைகளோடு இருப்பார்களானால் உதவி உள்ள உதவி செய்கிற மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஐயா. முதியோர்கள் ஆண்டவரை, படுக்கையில் ஆண்டவர் அல்லற்பட்டு சுயநினைவற்றவர் அனாதரவாய் கைவிடப்பட்ட முதியோர்கள் என்று சுவாமி தகப்பனே இவர்களுக்கு இறங்குங்கப்பா, தாங்குங்கப்பா, ஆறுதலை கொடுங்க சுவாமி. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் சுவாமி. முதியோர்களை ஆசீர்வதிங்க சுவாமி, பலப்படுத்துங்க சுவாமி, சுகப்படுத்துங்க சுவாமி. எங்கெல்லாம் அப்படியா நிலையில் இருக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. நீங்க காண்கிற தேவன் சுவாமி, நீங்க காண்கிற பூமியின் கடையாந்திரங்களை எல்லாம் பார்க்கிற தேவன் சுவாமி ஐயா, எல்லாரையும் பார்க்குறீங்க சுவாமி, இறக்கமான கண்களினால் வேலை பார்க்கறீங்க சுவாமி. அதுக்காக நன்றி சொல்லுறோம் தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. அவர்களுக்காக வேண்டி கொள்ள வியாதியஸ்தர்கள் எல்லாரும் உங்களிடமாய் வந்து ஆண்டவரே சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். நீங்க ஆண்டவரே உங்களிடத்தில் வந்த வியாதியஸ்தர்களை தொட்டு குணமாக்காது, அதே தேவன் ஆண்டவர் இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொன்னவர் இருக்கிறீங்கப்பா, நீங்க இருக்கிறீங்கப்பா, நீங்க மாறாதவர் அப்பா, ஆலயம் வந்தவமாய் இருக்கிறீங்க, அல்பாவம் மேகாவமாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஐயா. தேசத்தை ஆண்டு ஒன்று தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தலைவர்களையெல்லாம் நீங்க தான் அப்பா, தேசம் தேசமாய் ஆட்சியை கொடுத்து இந்த தலைவர்களை வைத்த தேவன் நீங்க ஆண்டவரே. இவர்களெல்லாம் அதற்கேற்றபடி கொடுத்த ஆட்சியை கொடுத்த ஆளுகை ஆண்டவரே, நீதியும் நியாயமும் ஆளத்தக்கலாய், தேவனுக்கு பயப்படுகிறவளாய், மக்களை ஆண்டவரே வழி நடத்துகிறாய், இவர்களை நடத்துங்க சுவாமி. நீதி நியாயம் இல்லாமல் அல்லப்படுகிற ஜனங்கள் தண்ணீரோடு அங்கும் இங்கும் எலாயிர மக்கள் ஆண்டவர், அதன் இவர்களுக்கெல்லாம் ஒரு நீதி செய்கிற தலைவர்களை, நியாயத்தை நியாயமுள்ள தலைவர்களையும் அண்ணா ஆண்டவரே என தேசங்கள் வைக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அவர்கள் ரட்சிக்கப்பட வேணும் ஆண்டவர, வேதன் இவர்களுக்கு முன்னாதியாக இருக்க வேண்டும் சுவாமி. அவர்கள் ஆண்டவரே தேசத்தை ஆளுகிறவளாய், தேசத்து மக்களுக்கு நீதி செய்கிறவளாய் ஆண்டவரே, உங்க தலைவர்களையும் நடத்த ஆண்டவரே, ஆளுகையெல்லாம் அதிகாரங்களெல்லாம் நீங்க நன்மைக்கு எதுவாக கொடுத்தது எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும் சுவாமி. தேசத்திலே இருக்கிற ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், தேசத்தை காக்க வைத்த ராணுவ வீரர்கள் இவர்கள் ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாயும் ஆண்டவரே உணர்வுள்ளவர்களாயும் ஆண்டவரே எந்தெந்த நிலை நிற்கிறார்களோ அந்த அந்த இடங்களில் ஆண்டவரே எனக்கு இருக்கிறவை ஆண்டவர் உங்களுடைய கயவப்பா தாங்கும்படியாய் வேண்டிக் கொள்வர்களுடைய குடும்பங்களை காண்கிறவரே நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் வரான வீரர்களுக்காக நன்றிப்படியா தேசங்களுக்கா தேசத்தில் வாழ்கிற மக்கள் உடைய நீதி நியாயத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி அப்பா ஸ்தோத்திரம் சோத்திரம் அப்பா தேசம் எல்லாம் வறட்சி ஆண்டவரே வேலை இல்லை அப்பா ஆண்டவரே ஜனங்கள் அல்லல் படுகிறார்கள் சுவாமி கூக்குரல் இடுகிறார்கள் சுவாமி போராட்டத்தில் இருக்கிறார்கள் சுவாமி ஆண்டவர் இவர்களுடைய போராட்டம் எல்லாம் உங்களை நோக்கி போராடுகிறவர்களாய் மாறட்டும் ஆண்டவர்கள் தங்களை தாழ்த்தி மதங்களுடைய முகத்தை எங்கள் மேல் திருப்பி ஆண்டவரே சமத்தை கொடுக்கிற தேவன் நீங்க என்று சொல்லி ஆண்டவரே இவர்கள் அந்த போராட்டத்தை செய்யட்டும் சுவாமி சகப்பனி மாணி சீகப்படி மாவசப்படி அல்ல சுவாமி உங்களுடைய நீதியின்படி ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தின்படி தகப்பனே இந்த ஜனங்கள் உங்களுக்கு திரும்பட்டும் திரும்பட்டும் திரும்பட்டும் ஐயா அவர்களுக்கு வேண்டிய வாழ்வாதாரத்தை கட்டளையிடுங்க சுவாமி வாழ்வாதாரத்தை கட்டளிங்க ஒரு நேர உணவு இல்லாம தவிக்கிற மக்கள் ஐயா படுக்கைக்கு போகிறார்கள் சுவாமி இறக்கம் உள்ள தேவனே பசியை போக்குற தேவனே நீங்க உங்களை இறக்கத்துக்கு முடிவில்லை சுவாமி காக்கை இன்னும் கூப்பிடும் போது அவைகளுக்கு கூட இறக்க உணவு கொடுக்குற தேவன் சுவாமி சமுத்திரத்தில் இருக்கிற சிங்கங்களை முதலாய் உங்களை நோக்கி பார்க்கும் போது நீங்கள் இரக்கம் செய்யற தேவன் சுவாமி ஆண்டவரே அதே தேவன் ஆண்டவரே அவர்களை நோக்கி பார்க்க முடியாது வேண்டி கொள்ளுறோம் பசியின் கடுமையா ஆண்டவரே பசியின் உணவை அணந்த தேவன் நீங்க ஆண்டவரே அநேசீகமாய் நீங்க இந்த பூமியில வாழ்ந்த போது எல்லா உணர்வுகளும் கூடாம் போனீங்க சுவாமி அனாந்திரத்துல கூட ஆண்டவரே ஜனங்களை பசியினால் அனுப்பிவிடாதபடி அனுப்பின தேவன் சுவாமி அப்படியான தேவன் இருக்கிறீங்க இவர்களுக்கு இறக்கம் செய்யுங்க மன்னிங்கப்பா மண்ணை போல இறக்கங்களும் தான் அப்பா அந்த நாட்களில் இவர்களுக்கு வேண்டும் சுவாமி உங்களுடைய இறக்கம் மன்னிப்பும் இல்லாவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது சுவாமி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் ஜெபிக்கிறோம் நம்ம அவங்களோட கருவிக்கா அவங்களோட மன்னிப்புக்கா அவங்க தயவுக்கா வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி இவர்களுக்கா வேண்டிக் கொள்வோம் சகப்பனே நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் கடைசி நாட்களில் நிற்கிற காலங்களில் நிற்கிற ஊழியர்கள் ஆண்டவரே ஊழியர்கள் எங்கெங்க நிலையில் எல்லாம் நிற்கிற அந்த இடங்களெல்லாம் கட்டாவே ஊழியத்திலே ஆண்டவரே அவர்கள் சொந்து விடாதபடி ஆண்டவரே உண்மையும் உத்தரவுமுள்ளமாக உத்தவாரமும் உள்ளவராகி தேவனே நல்ல ஸ்தானாதிபதிகளாக ஆண்டவரே ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்க எந்தவித நாசமோச கஷ்டங்கள் வந்த தகப்பனே அவர்கள் விழுந்து விடாதபடி தாங்குங்கப்பா இந்த ஊழியர்களுக்கா நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் இந்த ஊழியர் எங்கெல்லாம் நிற்கிறார்கள் வந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுடைய வார்த்தை எங்கெல்லாம் வேணுமோ அந்த இடங்களெல்லாம் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கட்டும் ஜனங்களை மனம் திரும்புகிற வார்த்தையாக இருக்கட்டும் சுவாமி அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் மகளுக்காக வேண்டிக் கொள்வோம் தாவே இங்கெல்லாம் நிற்கிறாள் அந்த இடங்களா ஐயா நீங்கள் உங்களுடைய தயவுறக்கம் உங்களுடைய அபிஷேகம் அவர்களை மூடிக்கொள்ளும்படியா வேண்டிக் கொள்ளுறோம் உங்களோட கிருபைதான பாவன் கிருபைதான பாவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகாப்பனே நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் விழுந்து போன ஊழியர்களையும் காண்கிற தேவன் சுவாமி ஐயா அந்த ஊழியத்தை விட்டு ஆண்டவரை விழுந்து போய் ஆண்டவரை எங்கெல்லாம் ஊழியர்கள் இருக்கிறார்கள் சுவாமி ஒரு விஷயம் ஒரு விஷயம் அவர்களை மன்னித்து ஆண்டவரை அவருடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஐயா அவர்களை திருப்பி கொண்டு வாங்க உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க சுவாமி ஐயா ஊழியத்தின் மகிமையை ஆண்டவரே அவர்கள் உணர்ந்து ஆண்டவரே ஊழியத்தை கட்டுறவளாய் மாறட்டும் சுவாமி அப்பா அவங்களை நாமத்தை மகிமைப்படுத்துறவளாய் இவர்கள் இருக்கட்டும் சார் பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சத்ருவான் அவன் வஞ்சித்துக் கொள்வோம் அலையில் ஆண்டவரே இவர்கள் அழிந்து விடாதபடி காத்துக் கொள்ளுங்க அத்தாவே நன்றி சொல்லுவோம் அப்பா அந்த சபைகளுக்காகவும் நாட்கள் இருக்க சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கெல்லாம் சபைகள் உண்டு ஆண்டவரே அந்த சபைகள் எல்லாம் நீங்க தலைவராக இருக்கிறீங்க உங்களை ரத்தத்தினால் கொல்லப்பட்ட சபையாண்டவர் ஐயா நீங்கள் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிற சபைகள் ஆண்டவர் பரிசுத்தமும் உண்மையும் மனவாட்டிகளாகவும் உங்களுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற சபைகளாக இந்த நாட்கள் சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்

ஞானமாக சேர்த்துக் கொள்ளப்படும். அப்பா அவங்களோட வருகைக்கு மின்மாக ஒரு கூட்ட ஞானம் ஆண்டவரே. ஐயா அவங்களோட வருகை நிற்கத்தக்கதாய் சபைகளில் சேர்க்கப்பட வேண்டும் ஆண்டவர். ஐயா இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. இவர்களும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சபைகளில் போதவருமா உதவியுடைய ஒருவரையும் தான் சபையை நடத்தக்கூடிய ஞானத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, வெள்ளத்தை கொடுங்க, வார்த்தையை கொடுங்க சுவாமி. தேவைகளை சந்திங்க, குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க, சாட்சி உள்ள ஜீவியம் சிவிக்க வழி நடத்துங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ள ஒவ்வொரு சபையில் நிற்கிற ஒவ்வொரு போதவருமா இருக்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. இல்லாமலை கருவை கருவை கருவை இந்த நாட்களுக்கு அப்பா சபைகள் பரிசுத்தப்படட்டும் சுவாமி, பரிசுத்தப்படட்டும், தங்களை ஆயத்தப்படுத்தட்டும். குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே சபைகளில் நிற்கட்டும் சுவாமி. ஐயா ஒடி ஓட்டம் மூணாய் போகாதபடி ஓடத்தக்க வேலனை கொடுங்க சுவாமி. முடிவரியும் காத்துக்கொள்ள கிருபை செய்யலாம் தகப்பனே. தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஞானிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். அப்போது முடிவு வரும் என்று சொன்னதேவனே. சகல நாட்டு மக்களுக்கும் ஆண்டவரே உங்களுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற நாள் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல். அதுக்குரிய காலத்தில் நீங்க இதற்கு காலத்தில் ஐயா அவ்வளவு வேகமா எங்களை வார்த்தை சொல்ல போகணும், அவ்வளவு வேகமா செல்லக்கூடிய சாதனங்களை எல்லாம் நீங்க இந்த நாட்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறீங்க. அதுக்குரிய ஞானத்தை கொடுத்திருக்கிறீங்க சுவாமி, அந்த ஒரு அறிவை கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. அப்படியா நடக்குது சுவாமி, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லு. இன்னும் ஆண்டவரை இருந்த பட்டணங்கள் தேசங்கள் கிராமங்கள் உண்டு சுவாமி. அந்த இடங்கள்லாம் நிக்கிறதுக்கு ஊழியர்கள் தேவை சுவாமி, மிஷனரிகள் தேவை சுவாமி. எழுப்பி கொடுங்க சுவாமி, எழுப்பி கொடுங்க சுவாமி, வேணும் சுவாமி. அந்த இடத்துல நிற்கிற ஊழியர்களை தாங்குங்கப்பா, மிஷனரிகளை தாங்குங்கப்பா. அது கண்ணீரெல்லாம் துடைங்கப்பா. அப்பா அடிக்கப்படுகிறாளப்பா, அந்தவரே சிறையில் இருக்கிறார்களப்பா. அப்பா அவ்வளவு துன்பத்தின் உண்டாக போகிறார்களப்பா, கண்ணீரோடு வாழ்கிறார்கள் சப்ப. தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. அந்த ஊழியர்களுடைய தேவைகளை எல்லாம் சொன்னீங்கப்பா சகப்பனே. இடங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு ஜனங்கள் ரசிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வருகைக்கு முன்பாக ஒரு கூட்டம் ஆண்டவர், தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்குள் வர வேணும் சுவாமி. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்களாக, அவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதத்துக்குள் ஆண்டவரை நிரம்பி கொள்வார்களாக. தேவைகள் உண்டு சுவாமி, தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க. தேவைகளோடு இருக்கிறார்கள் சுவாமி, உதாரத்து உள்ள மக்கள் ஆண்டவரே, அவர்களுடைய இதயங்களை நிரப்புங்க சுவாமி. அப்பா அவர்கள் கொடுக்கத்தக்கதாய், இன்னும் விசாரிக்கத்தக்கதாய், ஆதரிக்கத்தக்கதாய் கொடுங்க சுவாமி. ஆண்டவரே இந்த பூமியின் செல்வம் எல்லாம் உங்களுக்கு வேண்டியதாயிரமும் பரிசுத்தவான்களுக்கும் மத ஆத்மாக்களுக்கும் வேண்டியதா இருக்கு என்று சொல்லப்பட்ட பிரதான சுவாமி, இவர்களுக்கு வேண்டியதா இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். எல்லாம் உங்களுக்கு இரவியப்பா, உங்களுக்கு தாயவாப்பா. ஆண்டவரே நன்றி தானப்பா, நாங்கள் சொல்ல முடியும், ஜெபிக்கத்தானப்பா முடியும். அப்பா நீங்க தானப்பா காரியத்தை நடத்திக்கிறது, சகலத்தையும் செய்யறது, நீங்க ஆளுகை செய்யறது சுவாமி. தகப்பனே அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் நடப்பிக்கிறதேவன் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. இந்த வேலையில் இந்த கடைசி நாட்கள் இருக்கிற மக்கள் நிலைக்காக வேண்டிக் கொள்ளும் அன்பு அணிந்து போன காலம் ஆண்டு அன்பு இல்லாமல் ஆண்டவர் கொடுமைகளப்பா, இறக்கமற்ற செயல்களப்பா, பாவங்களப்பா, பெற்றோர்களை தூசிக்கிற காரியங்களப்பா. ஆண்டவரே எப்படியான காலத்தில் ஆண்டவரே இருக்கிற மக்களாக இருக்கிறார்கள். அன்பிருந்த ஆண்டவர் ஒரு விஷய ஆண்டவரே, உங்களுடைய அன்பினால் நிரப்பும்படியாய் வண்டிக் கொள்வோம். அன்புதான அப்பா சாலத்தையும் தாங்கு சாலத்தையும் சாய்க்கின்றப்பா. ஆண்டவரே அவருடைய மனசிகத்தினால் ஒன்று முடியாது சுவாமி, உங்களுடைய அன்பினால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. அப்பா அந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே இந்த கொடிய காலங்களில் ஒரு விசையும் கூட அன்பு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரே பல ஹனங்கள் மேலும் ஊற்றப்படவும் மண்ணு வந்து சொல்லி இருக்கிற சுவாமி. மாம்சமான யார் மேலும் ஆவி ஊற்றுவேன், அன்பின் ஆவி தகப்பனே ஜனங்கள் மேலும் ஊற்றி ஜனங்கள் மணந்திருப்பட்ட நம்முடைய வருகையில தள்ளப்பட்டு போகாதபடி ஆண்டவரே, தகிடப்பட்டு போகாதபடி அன்பினால் நிறையப்பட்டவளர் இந்த காலத்தை ஆண்டவரே அவர்கள் பயன்படுத்தி கொள்ளட்டும் சுவாமி, ஆசீர்வதிக்கப்பட்ட சுவாமி. ஐயா குடும்பங்கள் ஆண்டவர் தெரிந்த குடும்பம்.

0: ஆண்டவரை பெற்றவங்க ஆண்டவரை கண்ணீர் ஆண்டவர் கண்ணீர்கள் எல்லாம் ஆண்டவங்க அன்பினால் நிறைய குடும்பம் குடும்பமா வந்து விளையாட்டு சுவாமி. அவர்களுடைய இறுதிய கடினங்களும் அவர்களுடைய வழிகளும் எல்லாம் நீங்கி முரட்டாட்டங்களும் எல்லாம் நீங்கி ஆண்டவரை ஒருவரை ஒரு மன்னித்து ஒருவருடைய அன்பு செயல்களாய் மாற அப்பா அன்பின் தேவன் நீங்க குடும்பத்தை கட்டுகிற தேவன் நீங்க அவர்கள் உங்களை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரே தங்களுடைய குடும்பத்தை அப்பா உங்களுடைய அன்புக்குள்ளாக கொண்டு வர கிருபை செய்ங்க கிருபை செய்ங்கப்பா கிருபை செய்ங்கப்பா இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம். இந்த குடும்பங்கள் இந்த நாட்கள் அதிகமாண்டவரை எல்லாம் அப்படியான நிலையில் இருக்கிறாள் சுவாமி. அவருடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும் சுவாமியை அனந்திரும் பாட்டும் வார்த்தைக்கு கீழ்படியட்டும் எங்கும் வார்த்தை உண்டு சுவாமி. இந்த நாட்களில் ஆண்டவரே ஒருவரும் ஆண்டவர் அறியேன் என்று சொல்லாதபடி ஆண்டவரே உங்களோட வார்த்தைகள் உண்டு சுவாமி கீழ்ப்படிவார்களா கீழ்ப்படுகிற இருதயம் ஆண்டு உண்டாவதா அந்த நாள் நிரப்புங்க சுவாமி. இந்த ஜனங்களுக்காக வேண்டி வாழ்வாதாரத்தை பெறட்டும் சுவாமி ஆசீர்வாதத்தை பெறட்டும் சுவாமி. நன்றி சொல்லுவோம்க்காக வேண்டி கொள்வோம் அப்பா அந்த வேலையிலும் ஆண்டவரே எங்களை நாங்கள் வேலைகள் ஆளுநர் கனடா தேசத்துக்காக வேண்டி கொள்வோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா நன்றி சொல்ற கனடா தேச அறிவிசை மன்னிங்கப்பா. பாவங்களும் விக்கிரகங்களும் அநியாயங்களும் நடைந்த ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவரே எனக்கு கனடா தேசம் ஆண்டவரே போகிற நிலையை காண்கிறீங்க சுவாமி. இந்த தேசத்தை திருப்பி கொண்டு வாங்க அப்பா தேசத்துல நடக்கும் எல்லா சூசியலும் தேசத்தை விட்டு நீங்க முடியா வேண்டிக்கும். இந்த தேசத்திலே ஆண்டவரை மிஷனர்கள் ஊழியக்காரர்கள் தேசத்திலே வாழ்ந்த ஆண்டவரை தேசத்துக்காக கண்ணீரோடு ஜபித்த தேசம் ஆண்டவரே தகப்பனே அதை மறக்கிற தேவன் நீங்க அல்ல அறு விஷய ஆண்டவரே. இந்த ஜனங்களுடைய குற்றங்கள் பாவங்கள் குறைகள் நூறுகள் தேசத்தில் நடக்க எல்லா விதையும் மன்னித்து தகவல் தேசம் உங்களிடையா மாறட்டும். தேசம் கிறிஸ்தவ தேசம் நாங்க அறிக்கை செய்யறோம் சுவாமி. இது ஆண்டவரே ஆதியில இருந்தது போல ஆண்டவரே திரும்பமாய் ஆண்டவரே இந்த தேசம் ஒரு கிறிஸ்தவ தேசமாக மாற்றப்படட்டும் சுவாமி. அப்பா நன்றி நன்றி. நாட்டு மக்கள் இந்த தேசத்துல இருக்கிறாங்க அவர்கள் ஆசீர்வாதம் எங்களுடைய உறவுகள் சகோதரர்கள் எல்லாம் அந்த தேசத்துல நன்மையை பெற்றவர்கள் ஆண்டவரே ஐயா அவர்களுக்கு நன்மையை பெற்ற தேசத்துல உங்களுக்கு நன்மை நன்மையை கேட்கிறவளா இருக்கட்டும் சுவாமி. அவர்களுடைய நன்மை சகப்பன் உங்களுக்கு கீழ்ப்படிதல் உங்களோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல் ஆண்டவரே ஆண்டவரே அவர்கள் கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்படட்டும் அவருடைய ஆத்மா உணர்ந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. அப்பா அந்த பெற்றவர்களுக்காக இங்குள்ள எங்களுடைய உறவுகளுக்காக எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இவர்கள் உங்களை நோக்கி பார்க்கிறவளாய் கூப்பிடுறவளாய் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக நீ கண்டாதே சரிக்காக வேண்டி கொள்ளு அப்பா பணியை நடிக்கிற வாழிய பிள்ளைகளுக்காக வேண்டி கொள்றப்பா வாழிய பிள்ளைகளை வாழ்க்கைக்காக வேண்டி கொள்வோம் ஆண்டவரே. ஐயா பிசா சிந்தலை சிக்கிப்பட்டு ஆண்டவர் இந்த வாழிய பிள்ளையோட வாழ்க்கை ஒவ்வொரு வழியெல்லாம் நீங்க காண்கிற பாவம் மக்கிரவம் கோலை அநியாயம் கொலை வரி ஆண்டவரே சிறை ஆண்டவரே தவிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா இருக்கும் செய்யப்பா மீட்டுக் கொள்ளுங்க. கொள்ளாத சத்ருவானவன் தன்னுடைய வலை தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று சொல்லி ஆண்டவரே என்னவெல்லாம் ஆண்டவரே அவன் செய்து ஆண்டவரே பிள்ளைகளை காரிக்கொண்டு போகாதபடி தகப்பனே மீட்டுக் கொள்ளுற தெய்வன் நீங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக வண்டி கொள்ளணும் பிள்ளைகளை மேலிறக்கம் செய்யப்பா எங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு வேண்டிக் கொள்ளு சூழ வேண்டிக் கொள்ளு சாமிக்கு திருப்பி கொண்டு வாங்கப்பா. இவர்கள் எல்லாம் புனிங்க கொடுத்த சுதந்திரங்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறவர் உங்களோட ராஜ்யத்தை கட்டுறவளா சீகரிக்கப்பட்டவளாய் சந்தோஷம் உள்ளவர்களாய் சமாதானம் உள்ளவளாய் வாலிபாயுதில் ஆண்டவரே தேவனே உங்களை தேடுகிறவளாய் ஒவ்வொருவரும் மாறுகளும் நிற்கிறோம் அப்பா அது வாழைய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளணும். பிள்ளையோட தாய்மாரன் கண்ணீர் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே சுடைக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த தாய்மார்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக பொழுது உங்களை நோக்கி வேண்டிக் கொள்வர்களாய் மாணவர் விளையாக்குறது ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க என் பிள்ளைகளை ரசிப்பேன் என்று சொல்லி என்னோடு வழக்காடுதோடு வழக்காடு என் பிள்ளைகளை ரசிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த தாய்மார்கள் கேட்டு ஆண்டவரை உணர்ந்து ஆண்டவரே தங்களை பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வராய் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி தாயின் கண்ணீரை காங்கிற தேவன் சுவாமி சாப்பிடுக்காக வேண்டி கொள்ளுறோம், உங்களெல்லாம் சத்துக்காக வேண்டி கொள்ளுறோம். அப்பா தேசம் உங்களுடையதா மாறட்டும் சுவாமி, மாறட்டும் மாறட்டும் அப்பா. எங்களுடைய தேசம் அப்பா மூடாதே நிறுவாங்க தேசம், ஆண்டவரே எங்களுடைய தேசம் ஆண்டவரே அப்பா ஆசீர்வதிக்கப்படவா. தேவனே நீங்க தான் தேசத்தின் தலைவர், நீங்க தான் தேசத்தின் கர்த்தர், நீங்க தான் அந்த தேசத்தை நிற்கிறவர் என்று சொல்லி எங்களுடைய ஜனங்கள் ஆண்டவரே கீழ்ப்படிந்து மனம் திரும்பி உங்களோட வழிகளை காணட்டும் சுவாமி, சத்தியத்தை கேட்கட்டும் சுவாமி. எங்கெல்லாம் போதிக்கப்படுகிறோ எங்கெல்லாம் வார்த்தை சொல்லப்படும் அந்த இடத்துல ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே தாகத்தோடு போய் அந்த ஒரு வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து ரசிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டோம். கிருபை அப்பா உங்களோட கிருபை தானப்பா எல்லாமே சச்சிப்போம் பொழுது சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்வோம், ஜனாதிபதிக்காக வேண்டி கொள்வோம், ஆண்டவரோடு இருக்கிற மந்திரிகளுக்காக வேண்டி கொள்வோம், பாதுகாத்துக்கொள்ள மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஒரு மனம் அன்பும் ஆண்டவர் அந்த தேசத்தில் கூடிய சீக்கிரத்தில் வரும்படியாகி வேண்டிக் கொள்வோம். அதிக தேசங்கள் அநேகம் ஆண்டவர் இந்தியா தேசம் தலைவரை கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே எங்களை சித்தத்தின்படி அவரை நடத்துவீங்க சுவாமி, உங்களோட சித்தம் இல்லாமல் ஒன்றும் வேணாம் சுவாமி. தகப்பனே அங்குள்ள எல்லாருடைய நாவிக்கங்களும் நீங்கி ஐயா அந்த தேசத்துக்கு ஒரு விடுதலை ஒரு வெளிச்சம் உண்டாக வேணும் அடிப்பிக்கிறோம். குற்றாட்டங்கள் எல்லாம் மறைந்து போக வேணும் சுவாமி. அந்த தேசத்தை ஆசீர்வதிங்க. இப்படியாக இரண்ட தேசங்கள் அனைவரும் அந்த மக்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை காண்கிறவளாய் மாறும். அந்த வெளிச்சம் நீங்க தானப்பா, நீங்க தானப்பா வெளிச்சம் ஆண்டவரே. தேசங்களையெல்லாம் வெளிச்சத்தை கொண்டு வருகிறது நீங்க. உங்களோட ஆவீனத்தில் ஆண்டவரே இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் அதீனதின் காலத்தில் நீங்க நடத்துகிற தேவன் சுவாமி. அப்பா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். நன்றி சேசத்தை ஆளுகிற தலைவர்களை எல்லாம் உங்களுடைய கருத்து தருகிறோம். நீதி நியாயம் ஆண்டவரே இவர்களுடைய ஆளுகையில் இருக்கட்டும், தேவ பயன் நிரம்பினவர்களா இருக்கட்டும். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே ஐயா சிவ தேசத்தின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரே. தேசம் உங்களுடைய சுவாமி, தேசத்தின் காரியங்களை ஒவ்வொன்றையும் நீங்க நடத்தினா நன்றி ஆண்டவரே. நீங்க வாக்குமார சுவாமி, ஆபிரகாம் கூடம்பளுக்கு செய்ததை தேசம் ஆண்டவரே, அதை நீங்க எப்பொழுதும் ஆண்டவரே பார்த்து கொண்டு வருவபடினால் நன்றி ஆண்டவரே. இந்த தேசத்தின் மக்கள் ஆண்டவரே, சிவன் மக்கள் ஆண்டவரே, தகப்பனியூர் மக்கள் ஆண்டவரே, நீங்க தான் சமாதான கத்தர் என்று சொல்லி தங்களை தாழ்த்தி அந்த தேசத்துல வந்து ஆளுகை செய்வார்களால் ஆளுகை செய்வார்களால் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுவோம். பிரியாவ தேசங்கள் இரண்ட தேசங்கள் தேசங்கள் உள்ள தலைவர் அதிகாரங்கள் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுவோம். நீங்க இல்லாமல் ஒரு அதிகாரமும் இல்லை ஆண்டவர். தகப்பனே நன்றி, நன்றி, நன்றி ஐயா. ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரம், சோத்திரங்கள் சோத்திரங்கள் துடிக்க மட்டவாய் என் தெய்வங்களுக்காக தகப்பனே நாங்க நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். எல்லாம் உங்களை கிருபை தானப்பா தாங்க வேணும் சுவாமி. ஐயா ஸ்தோத்திரம் சோத்திரம். சந்தனம் ரேடியோவை ஆசீர்வதிங்க, இணைந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. இந்த நாட்களை வேண்டிய சுகபயலன் ஆசீர்வாதம் சமாதானத்தை கட்டளையிடுங்க. விசேஷமாக ஒரு பிள்ளைகள் குடும்பங்கள் வாலி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கொல்லாங்க நீங்க கையில் இருந்து காத்துக் கொள்ளுங்க சுவாமி. கடைசி நாட்களில் ஆண்டவரே கொல்லாங்க நீங்க ஆண்டவரே அந்த பிள்ளைகள் மேல் ஆண்டவரே எந்த விதமான தீமையும் செய்து விடாதபடி காத்துக் கொள்ளுங்க சுவாமி. பிள்ளைகளையக்கா வேண்டிக் கொள்ளுறோம், ஒருவர்களுக்கா வேண்டிக் கொள்ளுவோம், என்னுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்கா வேண்டிக் கொள்ளுவோம், என்னுடைய பிரயாணத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஐயா போக்கிலும் பரத்திலும் கூட இருந்து ஆண்டவரே ஐயா பௌர காரியங்களை கொண்டிலும் தகப்பனி அவரோடு கூட இருந்து சுவாமி காரியங்களை எல்லாம் சரியா செய்யப்படிக்க செய்யுங்கப்பா. நீங்க தானப்பா வழியிலே எல்லா காரியம் காரணங்களை எல்லாம் பொருட்படுத்துங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. கிரீடங்கள் எல்லாம் ஆசீர்வதி, பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, சட்டை நிலையில் மறைத்து குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க தகப்பனி. ஐயா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். எல்லா கனமும் துதியுமாயுமே நீங்க தான் அப்போ இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் நல்ல பிள்ளை. ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்து உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தருடைய கருத்திலே ஒப்புகிறோம். கத்தரி சித்தமான நாளைய நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கருத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரே ஒவ்வொருவரையும் ஒப்புவிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ்ஸாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கு கூட வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரன் அம்மா அவர்களை அழைக்க இருக்கிறோம். அவர் வந்து மீதியான ஜபங்களுக்கு கூட வழி நடத்துவார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட் அம்மா.
2: பிரைஸ் தி லார்ட் அப்பு.
1: ஆமேன். இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
2: காட் பிளஸ் யூ. ஆமேன்.
3: அன்பும் கிருபையும் ரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி சொல்லுறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு விருப்பத்து தந்ததுக்காகவும் இந்த நாளை எங்களுக்கு காண்பித்ததுக்காகவும் உங்களுக்கு நன்றி. நாங்கள் இன்றைக்கு நிற்பதே கூட சுத்த கிருபிலே இல்லையா. உங்களை கிருபதான் எங்களை தாங்குது, உங்களோட கிருபதான் எங்களை நடத்துகிறது. வெக்கப்பட்டு போகாதபடி, தாழ்ச்சி அடையாதபடி, உங்களோட கிருபி எங்களோடு கூட இருக்கிறதுக்காக, நீங்கள் உங்களோட நீதியும் விளக்கிறதுனால எங்களை வழிநடத்துகிற கிருபைக்காகவும், எங்களுக்கு வெலப்பக்க நின்றாயிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யார் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று, ஆறு கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் என்று வாக்கு தந்து தேவனே, உங்களை நம்புற பிள்ளைகளை நீங்க மறக்காமலும் கைவிடாமலும் நீங்க தான் வெலப்பக்க நிழலாயிருந்து உங்களோட நீதியின் விளக்கிறதுனால எங்களை வழிநடத்தி கொண்டு வார கிருபைக்காகவும், எங்களை புல்லுள்ளடங்களை இணைத்து அமர்ந்த நிலையில் வழிநடத்தி கொண்டார கிருபைக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமைய தந்தீங்களே, அதுக்காக நன்றி. எங்களுக்காக நாங்கள் பாட வேண்டிய பாட்டை நீங்க பாடப்பட்டு, நாங்க அடிக்க வேண்ட வேண்டிய அடியை நீங்க வேண்டி, எங்களோட பாவங்களுக்காக நீங்க சிலுவையில் ஆண்டவரே உங்களுடைய ஜீவனை விட்டு உயிர்த்தல் நின்றும் எங்களுக்காக பிறந்து பேசி கொண்டிருக்கிறங்கள் இயேசுவே, உங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஞாபகம் போதாது ஐயா, இதுக்குள்ளால் எங்களோட பாவங்களை எங்களோட பரிசுத்திரத்தினால் கழுவி உங்களோட பிள்ளைகளோட உரிமையை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் ஆகிய நாங்கள் இந்த உரிமையை போட்டெடுத்து விடாதபடி ஆண்டவரே, இந்த உரிமைக்கு பாத்திராக ஜீவிக்கத்தக்கதாக எங்களுடைய ஆவி ஆத்மா சரண் சிந்தனை செய்ய பேச்சு ஒவ்வொன்றையும் உங்களுக்கு ஒப்படைக்கிறோம் ராஜா. எங்களுக்குள் வாசம் பண்ற எங்களோடு கடைசி மட்டும் கூட இருப்பேன் என்று கூட இருந்து கொண்டு வார பரிசுத்தாவியானவரே, இடகட்டிக் கொள்ளுங்கோ. வேதனை தரக்கூடிய காரியங்கள் என்ன இருந்தாலும் ஆராய்ந்து பாந்தங்க பார்த்து ராஜா, அந்த வேதனை காரியங்களில் இருந்து எங்களை விலக்கி பரிசுத்த பாதையில் எங்களை வழிநடத்த வேணும். முதல் எங்களை வழிநடத்த வேணும் என்று எங்களை நாங்கள் தாழ்த்தி உங்களை வெல்லமுள்ள நாமத்தில் கேட்கிறோம் ராஜா, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அப்பா. இயேசுவே, நீங்க சொன்னீங்க ஒருவருமே நல்லவர்களும் இல்லை பரிசுத்தரும் இல்லை என்று. எல்லாவற்றுக்கும் மேலாக செய்கைகளையும் சிந்தனைகளையும் செய்கைகளையும் பேச்சுக்களையும் எல்லாரும் கேட்பார்கள், ஆக்கியப்படுவோர் கேட்பார்கள், எல்லாரும் பார்ப்பார்கள். ஆனால் உங்கள் ஒருவருக்குத்தான் ஐயா எங்களோட சிந்தனைகள் தெரியும். இந்த சிந்தனைகளையும் ஆராய்ந்து பாருங்கோ. எந்த விதத்தில நாங்கள் அதையும் விட போட்டு சிந்தித்தாதபடி பரிசுத்தாவியானவரே, எங்களுக்கு வாசம் என்ற பரிசுத்தாவியானவரே, நீங்கள் தான் எங்களை பரிசுத்தப்படுத்த பாதையில் வழிநடத்தி உங்களோட ராஜ்யத்தில் பங்குள்ள பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக, உங்களில் இருக்கும் நாளில் உங்களை எங்களில் கண்டுகொள்ளத்தக்கதாக, உங்களோட மங்காத ஒளி எங்களில் வீசத்தக்கதாக, உங்களோட கிருபிய ஊற்றி எங்களை வழிநடத்த வேணும், வழிநடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். துதியை மத்தியில் வாசம் செய்கிற தூய தேவனே, துதிக்க பாத்திரனே, துதியில் பிரியப்படுற தேவனே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதலை ஒப்படைக்க உங்களுக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக, இந்த சங்கம மொழிகளில் இணைந்திருந்து நாங்கள் உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களை விண்ணப்பங்களை ஒப்படைக்க நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த பெரிய அழைப்புக்காக, இந்த தொடர்புக்காக, உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி அப்பா உங்களை துதிக்கிறோம் ஐயா. தேவனே நீங்கள் சொன்னால் ஆகும் கட்டளத்தால் நட்டுக்கும். இங்கே ராஜாதி ராஜன் ஐயா, தேவாதி தேவன், நித்திய பிதா, கத்தாதி கத்தா, உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு நேராக எங்கள் கண்கள் எடுத்துறாய்யா, எங்கள் கண்களை எடுத்து உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிய ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுகளை எல்லாம் தடையின்றியும் மண்டை உங்களுடைய வந்து அடையத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை வகுத்து தந்த தேவனே உங்களுக்கு நன்றி, நன்றி ஐயா, நன்றி. தொடக்கத்தில் இந்த சங்கம ஒலிகளில் வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். தரணம் கோட்டை மாணவரே இந்த வார்த்தைகளை வாசிக்க வேண்டும் என்ற வாஞ்சியை ஆண்டவரே மனதில் போட்டு இந்த வார்த்தைகளை அனுதினமும் வாசிக்கத்தக்கதாக நீங்க செய்து கொண்டு வார கிருபைக்காக, வார்த்தையை வாசிக்கத்தக்க வார்த்தையும் வார்த்தையை எங்களோட கையில் ஏந்துத்தக்கதாக எங்களுக்கு தந்த இந்த பெரிய சுதந்திரத்துக்காக இதை போட்டெடுத்து விடாதபடி இந்த வார்த்தைகள் எங்களை பக்குவப்படுத்தி கொண்டு வார. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல வார்த்தைகள் எங்களை உங்களை நேசிக்கிற பிள்ளைகளை அனுதினமும் பரிசுத்தப்படுத்தி பேசிக்கொண்டு வார கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். வார்த்தையை வாசிக்க முடியாமல் பலவீனமாக இருக்கும் பிள்ளைகளுக்கும் வார்த்தைகள் கையில் இல்லாதவர்களுக்கும் வார்த்தையால் வாசிக்க முடியாத நெருக்கத்தில் இருப்போருக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக நீங்கள் செய்து கொண்டு வார. இந்த வழிநடத்தலுக்காக இந்த ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சகாயரே, எங்கள் அர்ச்சிப்பின் தேவனே, எங்களை உங்களை நம்பினவர்களை கைவிடாமல் நெகிழ விடாமலும் பார்க்கிற தேவனே, இந்த வாரத்துக்கு கூடாக உங்களை பிள்ளைகளை நீங்க வழி நடத்தி காத்துக் கொள்வீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, என்னும் தொடர்ந்து பாடலுக்கூடாகோ செய்திக்கூடாகோ ஜபத்துக்கூடாகோ எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஐக்கியப்பட்டு உங்களை மாமப்படுத்தினார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் பெருமகரத்தினால் நீங்கள் தாங்கி ஆசீர்வதித்து இன்னும் உங்களுக்கு இந்த அநேக காரியங்களை செய்யத்தக்கதாக சாட்சியாக அவர்களை அயலன் மத்தியில் ஐக்கியப்படும் சம மத்தியில் இனசன மத்தியில் சாட்சியாக இருக்கத்தக்கதாக சாட்சியாக இருந்து உங்களை இன்னும் இன்னும் மாமப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தான் ஐயா காக்குறீங்க, காண்கிறீங்க, காத்து கொண்டு வாரீங்க. நீங்க தான் நிறங்கள் கனிகளை கொடுத்தீங்கள் என்று தாழ்மையோடும் உண்மையோடும் நடக்கத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின்றவனும் தொடர்ந்தும் இந்த சங்கம மொழியில முடிவறியந்தம் வேத வாசிப்பு கூடாகோ செய்தி கூடாகோ இதுவோ பகல் நாமல் வந்து சந்தோஷமாக உங்களை மாமப்படுத்தும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த ஞானத்துக்காக நன்றி, வரங்கணிகளுக்காக நன்றி, ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக இவனுள்ள தேவனாகிய உங்களை பிள்ளைகள் என்ற உரிமையை கொடுத்ததுக்காக நாங்கள் அவர்களுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களின் சுயத்தில் எதையும் பேசிவிடாதபடி அப்பா அவர்களை உங்களோட பாதத்தில் தரித்திருந்து நீங்க கொடுக்கிற வழிபாடுகளுக்கூடாக அவர் உங்களை மாமப்படுத்த கிடைத்ததே என்று நன்றியுள்ளவர்களாக இருந்து உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக நீங்க செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கம மொழி எழுதி உங்களோட பிள்ளைகளுக்கூடாக வெற்றியோடு இந்த நாள் நடத்தி முடிப்பீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திரை வரச காலமாக இது நடத்தத்தக்க ஆண்டே இந்த அன்பை சித்தம் பிள்ளைகளுக்காக சகோதரனுக்காக சகோதரிகளுக்காக கைகோத்தவன நீங்கள் அவர்கள் இதை நடத்தத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு கொடுக்குற நேரம் வசதி வாய்ப்பு ஒவ்வொன்றுக்காகவும் உண்மை தாழ்மை ஒவ்வொன்றுக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து வல்லத்துறை கிருபைக்காக நன்றி. ஆசீர்வைத்து வாழாக்காமல் தலையாக்கி ஆசீர்வதிக்க வல்லவரே, என்ன என்னென்ன தேவைகள் இருந்தாலும் அவைகளை சந்தித்து இந்த சங்கம மொழியிலேயே வெற்றியோடு தடதாமல் நடத்தத்தக்கதாக உங்களை தொடங்கி முடிவன் என்ன நடத்துறதுக்காக கிருபை செய்யும். அவருடைய கையின் பெரிய ஆசங்களே நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. துன்பிச்சும் துன்சிரிப்போடும் தாழ்மையோடும் உண்மையோடும் இரவோ பகலோன்று எண்ணாமல் தொடர்பு கொள்ளும் பிள்ளைகளுக்கு அன்போடு பதில் கொடுக்கத்தக்கதாக உங்களுடைய அன்பின் ஆவி அவர்கள் மேல் நீங்கள் ஊட்டி பொங்கி வழியத்தக்கதாக சிறு கொண்டு வர தேவனே, உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். எந்த பிளவீனம் வந்தவர்களை அணுகாதபடி ராஜா நீங்கள் உங்களோட பிளத்தினால் இடகட்டி நீங்கள் தான் தாயின் தகப்பனும் ஆயிட்ட இருந்தவர்களை வழி நடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அடமென வாஞ்சே நீங்கள் நிறைவேற்றி எத்தனையோ பேர் உங்களை அறியாதவர்கள் அன்பானவர்கள் சகோதரங்கள் எல்லாம் இந்த சங்கம மொழியலில் இணைந்திருந்தும் அவருடைய அன்பு கூடாக நடத்தி கூடாக உங்களை ருசிக்கத்தக்கதாக நீங்க செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். கொடுத்த மகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவருக்கு கொடுக்குற ஞானம் அறிவுக்காக நன்றி. அவள் உங்களுக்கு என்ன செய்யும் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து ராஜா இன்னும் பல அரியங்களை உங்களுக்கு வந்து சாட்சியம் வளர்வதற்கு செய்யத்தக்கதாக வேண்டிய பரலோக ஞானத்தினால் நிறைத்த அவரை காத்து கொள்ளுங்க ராஜா. காக்க வல்லவரே நீங்க தான் அவருக்கு இல்லாம இருந்து வழிநடத்துறவரே, உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். மகனுக்காக மனைவிக்காக கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி. மகன் மனைவியையும் ஆசீர்வதித்து அவருடைய கையின் பிரியாசங்களே அவர்களுக்கு சாப்பிடத்தக்கதாக நீங்கள் எல்லா நேரங்களையும் கொள்ள கொண்டு வழி நடத்துறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. அப்போ அந்த அந்த பிள்ளைகள் உங்களுக்குள் வளர்ந்து கால உண்டு நின்று கனிதருக்கு ராஜ்ய செடிகளுடையும் பலன் கொடுக்கிற மர கன்று போலும் வளரத்தக்கதாக உங்களோட ராஜ்யத்தை மாமப்படுத்தி உங்களோட ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக வளரத்தக்கதாக அப்பா நீங்க செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். பொல்லாத காலத்தில் வாழ்கிறோம் ராஜா. சாத்தானின் வஞ்சங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி சோதனைக்கு உட்படாதபடி உங்களோட ரத்தத்தால் மூடி அந்த பிள்ளைகளை வருங்கால சந்ததியை நீங்க காத்து வழிநடத்துறீங்க. காத்து வழிநடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். பரலோக ஞானத்தினால் நிறைத்த ஆசீர்வதிங்கோ. உலக பிரகாரமான இந்த டெக்னாலஜிகளும் தேவைதான் ஐயா. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டோ இப்படியான காரியங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி நீங்க தான் ஞான கண்மலி என்று உணர்ந்து உங்களின் வாரத்தில் பாதத்தில் தரத்திருந்து உங்களோட உங்களுக்கு உங்களோட பதிலை கேட்டு உங்களோட சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே வேண்டிய பெறலாம். ஞானத்தை கொடுத்து மன்னேறி வளரத்தக்கதாக ஒற்று ஒவ்வொரு அடியிலும் நீங்க அவர்களோடு கூட இருந்தும் பின்னமாக அவர்களை வழிநடத்தி ஆசீர்வதிங்க ராஜா. சந்ததிகளுக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டுக்குவோம். வருங்கால சந்ததி வழுதப்பி போய்விடாதது. தனது சகோதரன் சகோதரின் பிள்ளைகள் மட்டுமல்ல உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளை ஒவ்வொருவருடைய பிள்ளைகளையும் உங்களுடைய சாட்சியத்துக்கு பங்குள்ளவர்களாக இருந்து கடமை செய்யும் ஒவ்வொருவருடைய பிள்ளைகளையும் பொறுப்படுங்க ராஜா. ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்கோ. அன்பின் தேவனே இவர்கள் வாசம் பிள்ளைகள் வாசம் மகன் மகள் மருமகள் பிள்ளைகள் வாசம் பண்ணும் கூடாரம் சகோதரன் சகோதரி மகன் வாசம் பண்ணும் இந்த கூடாரம் சங்கம மொழி அலியை நடத்தும் ஸ்டூடியோ ஓடும் வாகனங்கள் அந்த பிள்ளைகள் வேலை செய்யும் வேலை ஸ்தலம் எல்லாவற்றையும் உங்கள் ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளும். எங்கு எங்கு வேலை போனாலும் எதை செய்தாலும் ஆரோடு ஐக்கியப்பட்டாலும் ஆரோடு ஆண்டவர் உறவு கொண்டாலும் உங்களுக்கு பிரியமில்லாத இடத்தில் காலடி எடுப்பதற்காகபடியும் அவர்களில் ஆண்டு இவர்களில் ஐக்கியத்திலும் நடத்தையிலும் விசேஷமாக சகோதரன் சகோதரியின் நடத்தையிலும் ஆண்டு உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களுடைய உண்மையும் தாழ்மையும் கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊற்றி நீங்கள் வழிநடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். தேர்ந்தெடுத்தவரே முத்திர போட்டவரே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இப்பிரபஞ்சத்திலிருந்து தேர்ந்தெடுத்து ஒழுங்கின் பிள்ளைகளாக ஆசீர்வதிக்கிறவரே என்னும் இந்த சங்கம மொழியிலே தொடர்ந்து கொள்ளும் பிள்ளைகளும் ஒளியின் வாழ்க்கை வாழத்தக்கதாக ஆசீர்வதித்து இந்த சங்கம மொழியிலே இணைந்து கேட்கும் பிள்ளைகளையும் அனுதினமே நீங்க தொட்டு ஆசீர்வதிக்க உங்களால் முடியும். நீங்க தானே தொடக்கின இந்த ஊழியம் உங்களோட நாமம் மகமப்பட வேண்டும் என்றும் உங்களோட ராஜ்யம் வளர வேண்டும் என்றும் இந்த சங்கம மொழியிலே தொடக்கினவரே அதை நீங்க நிறைவேற்றி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் நான் விசேஷமாக தேசத்து தலைவர்களுக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம் ராஜா. தலைவர்களுக்காக ஜெபிக்கிற அதிகாரிகளுக்காக ஜெபிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதிகாரிகளுக்கு அதிகாரம் கொடுத்த தேவன் நீங்களது ஐயா. அந்த அதிகாரங்களை அவர்கள் போட்டடித்து தங்களை மனம் வந்தபடி இந்த தேசங்களை ஆளாதபடி ஒவ்வொரு அதிகாரியோடும் நாடு விசேஷமாக உங்களை நேசிக்கிற அதிகாரிகளோடும் நீங்கள் பேசி அவர்களை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் அந்த தேசங்களை ஆளத்தக்கதாக நீங்கள் தான் அவர்களை வழிநடத்த முடியும், வழிநடத்த முடியும் குணமாக தொட்டு குணமாக்கி வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த தேவனே, நீங்கள் பிறந்து வளர்ந்த இஸ்ரேல் தேசத்துக்காக உங்கள் ஆண்டில் வருகிறோம். அது ஆண்டவரே, அதை ஆளும் அதிகாரிக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்களை நேசிக்கிற அதிகாரியை நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்காக, தேவ பயமுள்ள ஒரு மகனை தேர்ந்தெடுத்ததுக்காக, நீங்கள் அவரோடு பேசி அவரோட கட்டிக்கொண்டு வழிநடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அவரோட பிளவீனத்தில் உங்களோட பிலன் பூர்ணமாக விலகுங்கிற கிருபைக்காக நன்றி. இன்னும் இந்த பிளவீனம் வந்தவரை ஆட்கொள்ளாதபடி ஆண்டவரே நல்ல காலப்பு போல பிலனை கொடுத்து அந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக ஆண்டவர் அயலாடுகளோடும் ஆண்டவர் அயல்நாடுகளும் ஆட்சியிலிருந்து உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்ய முடியும். கிருபை செய்ய வல்லவரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம். அறியாமல் வருவீங்க வருவீங்க கொண்டு தலையை முட்டி கொண்டிருந்த இத்தனை யூத மக்களை, கோடி கோடி கோடி யூத மக்களை நீங்கள் தொட்டீங்கள் அல்லவா ராஜா. தொட்டதுக்காக உங்களுக்கு நன்றி. மறுபடுத்தி உங்களை ரேசுவே உங்களை ரச்சராக ஏற்றுக்கொண்டு உங்களோட நாமத்தை மகமப்படுத்தி அவளுக்கு கொடுத்த பரலோக ஞானத்தினால் உங்களோட அன்பை உலகத்திலேயே தெரிந்தவர்கள் வெளிப்படுத்தத்தக்கதாக நீங்கள் பார்த்து கொண்டு வர ஒவ்வொரு யூத மக்களுக்காக ஆத்மாக்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்னும் இது கூடாக இந்த இஸ்ரேல் தேசத்துல பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த உங்களோட நாமத்திலேயே ஒவ்வொரு சபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சபைகள் இருந்து விடாதோடி அதை கூட்டி சேர்த்து உங்களை ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வாருங்கள். என்னும் வழிநடத்த வல்லவர், அதுக்காக உங்களை இருக்கிறோம். எப்படி ஒழுகம் மலையில் ஆண்டவரே உங்களுக்கு தரிசனம் கிடைத்ததோ அதே போல் திரும்ப வந்த ஒழுகு மலையில் நீங்கள் வந்துறங்க போறதுக்காக எல்லாரும் காணத்தக்கதாக வந்துறங்க போறதை நீங்கள் பாதுகாத்து வழிநடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, அப்பா பெஞ்சமின்னத்தாக எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாத விதத்தில் எதை முடிவும் எந்த முடிவும் எடுக்காதபடி நீங்கள் பிரசுத்தாவியானவரே அவரை நீங்கள் இடகட்டி கொண்டு வர கிருபைக்காக அந்த தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டவரே தலைவனாக நீங்கள் வைத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். அவருக்கு உதவியா இருந்து ஒத்தாசை கொடுக்கும் அந்த மந்திரி மாரையும் 22 பேரையும் பொறுப்படுங்க ராஜா. அவர்களும் உங்களுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களை ஆராதிக்கிறவர்களாக வழிநடத்த உங்களால் வழிநடத்தி கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, துதிக்கு பாத்திரமே உங்களை துதிக்கிறோம். துதிக்க என்னென்ன எரிகோ மதுளில் இருந்தாலும் எல்லாவற்றையும் முடித்து தள்ளி உங்களை தேசத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி என் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வாருங்கள். வழிநடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்திலேயே மேன்மை பெற்று பெருமையாக இருந்த அமெரிக்கா தேசத்துக்காக உங்கள் அண்டை வருகிறோம் ராஜா. அந்த தலைவருக்காக உங்கள் அண்டை வருகிறோம். அவரை நீங்கள் என்ன நோக்கத்துக்காக தேர்ந்தெடுத்தீங்களோ அந்த நோக்கத்தை அவற்றை வாழ்க்கை நிறைவேற்றி அவரும் சுயத்தில் எதையும் தீர்மானித்து விடாதபடி ஆண்டவரே சாட்சியாக இருந்து உண்மையோடு அந்த தேசத்தை ஆளத்தக்கதாக கிருபை செய்வோம். ஆண்டவரே அந்த தேசத்தை ஆசீர்வதிங்கோ ராஜா. எத்தனையோ மிஷினர்கள் மாதிரி எழுப்பின தேசம் எந்த விதத்திலும் யாருக்கும் அடிமையாய் போய்விடாதபடி அந்த தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. அப்பா பின் மாதிரி முன் மாதிரி ஊட்டி ஆசீர்வதிங்கோ. அங்கு சந்ததியாக இருந்து ஊழியம் செய்யும் ஊழிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கு தகப்பனே. ஆண்டவரே அவர்கள் ஆண்டு பொண்ண வெள்ளி பொண்ணுக்கு வெள்ளிக்கு ஆண்டு முதலன் கொடுக்காதபடி உங்களோட ராஜ்யம் ஒன்றே வளர வேணும் என்ற நோக்கத்தோடு உங்கள வார்த்தைகளை அவர்களுக்குள்ளால் நீங்க வெளிப்படுத்தி அவர்களை எழுப்புகளை உண்டு பண்ணி ஆசீர்வதிங்க ராஜா. எப்படி அந்த கிண்டக்கியில் ஒரு எழுப்புகளை உண்டு பண்ணி உலக மக்கள் எல்லாரும் அதை கண்ட அசோத்திரிக்கத்தக்கதாக செய்தீங்கள், அதே போல ஒவ்வொரு சேத்திலும் எழுப்புகளை உண்டு பண்ணுங்க ராஜா, உண்டு பண்ணுங்கோ. இஸ்மவேல் சந்ததி அதை தாங்கள் ஆளலாம் என்ற எண்ணத்தோடு அவர்கள் நடக்காதபடி அனுபவிக்க நன்மையை பெற்றவர்கள் அச்சர்களே நீங்கள் தொட்டு தொட்டு குணமாக்கி கூட உங்களை நேசிக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே மிஷனர்கள் ஆறு எழுப்பின அந்த தேசத்தை நீங்கள் கைவிடவே மாட்டீங்கள், ஆறும் கைப்பற்றவே மாட்டீங்கள். அதுக்காக உங்களிடத்தில் வேண்டுகிறோம் ராஜா. தயவாக இறங்கி அந்த தேசத்தில் ஆண்டு எழுந்து ஊழியம் செய்யும் மக்கள் மட்டுமல்ல, அந்த தேசத்தில் எப்படி ஆண்டவரே வேறு தங்களை காலங்களுக்கு முதல் தங்களுடைய உடைமைகள் எல்லாம் விட்டு வெளிக்கிட்டு உங்கள் அன்பு ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்துக்கு வெளிப்படுத்தினார்களோ அதே போல் ஆண்டவரே அந்த தேசம் இந்த ஆசீர்வாதமாக மற்ற இடங்களுக்கு இருக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊற்றி அந்த அமெரிக்கா தேசத்தை ஆண்டவரே எழுப்ப வேணும், எழுப்ப வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றுவனே நாங்கள் பறந்து வளர்ந்த அந்த சிறிய தீவாகிய இலக்க தீவுக்காக வருகிறோம். எத்தனையோ பேருக்கு ஐயா அந்த தீவு எங்கே இருக்கிறது என்று கூட தெரியாது. உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சிறிய தீவில் ஆண்டவரே நீங்கள் எங்களை சிருஷ்டித்தீங்களே, அதுக்காக நன்றி. சிருஷ்டித்தது நோக்கம் அந்த தீவில் ஒரு போராட்டத்தை உண்டு பண்ணி உலகம் முழுதும் ஐயா உங்களோட பிள்ளைகளை சிதறடைக்க பண்ணினீங்களே. ஆண்டு இந்த மிஷனருக்கு ஊடாக எங்களுக்கு மூதாதையர் உங்களை அறியத்தக்கதாகவும் உங்களை நேசித்து உங்களை ஆராதிக்கத்தக்கதாகவும் ஆண்டவரே ஆங்கிலம் படித்து பட்டம் பெறத்தக்கதாகவும் அப்பா உங்களை கிருபதான ஐயா வழி நடத்தினது இதுக்குள்ளாகத்தான் நாங்கள் எங்கிட பெற்ற முதாயர்கள் எல்லாரும் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக செய்த அற்புதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த அந்த தேசத்தில் நீங்கள் ஆண்டினாக கட்டி இந்த வெள்ளக்கூடாக கட்டி எழுப்பப்பட்ட ஒவ்வொரு ஆலயங்களுக்காக நன்றி, ஒவ்வொரு பாடசாலைகளுக்காக நன்றி, வைத்தியசாலைகளுக்களால் நன்றி. இதுக்குள் எத்தனையோ பேர் நன்மை பெற்றவர்களாக மட்டுமல்ல உங்களை நேசித்து உங்களுடைய அன்பர் சிக்கத்தக்கதாக செய்த பெரிய கிருபைக்காக நன்றி. இதுகளால் அன்றுங்களுடைய அன்பை பெற்றவர்கள் எத்தனையோ பேர் படுத்து பட்டம் பெற்றவர்களே பின்வாங்கி போனவர்கள் ஐயா, ஆனால் அவர்களை நீங்கள் மறக்காமல் திரும்பவும் அவர்களை உங்களுடைய ராஜ்யத்தில் மேம்படுத்தத்தக்கதாக அவர்களை நல்ல சொந்ததையே நீங்கள் தொட்டு குணமாக்கி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அந்த தேசத்தில் ஐயா என்ன தலைவனை பொறுப்படுங்கோ, அந்த அனுராக பொறுப்படுங்க. அவர் உங்களை அறிய ஏதோ விதத்தில் உங்களை நேசிக்கத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்து அவரை தொட்டு குணமாக்கி உங்களால் நடத்த முடியும். விக்கிரகங்கள் என்ன நாட்டாதபடி ராஜாவே ஜீவனுள்ள தேவனை அவர் அறிந்து கொண்டு உங்களுக்கு கொடுக்குற மகிமையை செலுத்தத்தக்கதாக கிருபை செய்த ராஜா. இதுக்குள் அவர் உங்களை அறியாவிட்டாலும் ஆண்டவரே ஒரு தேவ பயமுள்ளவனாக இருந்து சிங்களவர்கள் தமிழருக்கு போராட்டம் பெறாதபடி அவர்கள் ஓரளவு சமாதானத்தோடு வாழத்தக்க வழியை வகுத்து அவருக்குள்ளால் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் பொருளாதார வறுமையின் கோட்டில் போய்கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். எங்களுக்கு தெரியாத ஐயா, உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவர் எல்லா விலைவாசிகளும் ஏறி மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். என்றாலும் இதுக்குள் நீங்கள் செய்து வர அற்புதத்துக்காக வழிநடத்தலுக்காக நன்றி சொல்லணும். எத்தனையோ வருஷ காலத்துக்கு முதலும் கூட பிள்ளைகளை உலகம் முழுவதும் சுரடிக்க பண்ணி விசேஷமாக இந்த கண்டார்கள் கொண்டாந்து மக்கள் கொண்டு சேர்த்த பிள்ளைகளை இத்தனை பேர் ஐயா நீங்கள் தொட்டு குணமாக்கும் கூட பிள்ளைகள் ஆக்கி நீங்கள் அவர்களை வாழாக்காமல் தலையாக்கி நீங்கள் வைத்திருக்கிறீங்களே, அதுக்காக நறுக்குதால் அவர்கள் கை கொடுத்து அந்த தேசத்துக்கு செய்யும் ஒவ்வொரு உதவி ஒத்தாசையும் உங்களுக்கு தெரியும். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எப்படி அன்பின் தேவனே நீங்கள் திருலோகநாதனை தொட்டீங்கள், அதுக்காக உங்களுக்கு நன்றி. அவர்கள் கூட நடத்தப்படும் பாடசாலையில் ஒவ்வொரு உதவிக்காக நன்றி சொல்லுகிறோம். நடத்தப்படும் நடத்தப்படும் அந்த வொக்கேஷனல் ட்ரைனிங் ஸ்கூலுக்காக நன்றி சொல்லக்கூடும். உங்களோட பிள்ளைகளை தொட்டு ஆளுவரை தொட்டு உங்களோட பிள்ளைகள் என்று சொன்னால் அவர் கூட ஆகவர்கள் உங்களுடைய அன்பை பாராட்டத்தக்கதாக உங்களை நேசிக்கிறவர்கள் ஆண்டவரே அவர்கள்
4: உன்னை போல்புறன் நேசிகின்ற அந்த பிரதானமான கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து அங்கிருக்கிற மக்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக நீங்கள் வல்லெடுத்துக் கொண்டு வர கிருபைக்காக, அவர்களை இந்த கனடா தேசத்தில் ஆசீர்வதி வைத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். இவர்கள் ஒவ்வொருவர்களுக்களால் நடத்தப்படும் ஊழியங்களுக்காக நன்றி சொல்கிறோம். அந்த தேசத்தில் ஆண்டு விரையோர் எழுப்புதல் உண்டு பண்ணுங்கோ. வறுமையின் கோட்டில் போய் அடிமையாய் போய்விடாதபடி மக்கள் பசியாலோ வராதபடி நீங்கள் காத்து கொள்ளவுக்குள்ளால் முடியும். உங்களுடைய அன்பை ருசித்து இந்த கனடா தேசத்தில் வாழ வசதி இருந்தும் நீங்கள் கூட்டிக் கொண்டு விதத்திருக்கிற அந்த அந்த குடும்பத்துக்காக, சாந்தனுக்காக, என விரைவிக்கா அந்த பிள்ளை வாலிப பிள்ளைக்காக நாங்கள் வருகிறோம். அவர்கள் எங்கிருந்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினாலும் எங்கு நீங்கள் அவர்களை பாவிக்க வேண்டும் என்ற அந்த தேசத்தில் சித்தம் கொண்டால் பாவித்து ராஜாதர்களுக்குள்ளால் உங்களுடைய அன்பு ஆண்டவரே உங்களுடைய அன்பு வாய்ந்து உங்களை அறியாத மக்கள் ஆண்டவரே உங்களை அறியத்தக்கதாக, சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் வயது வந்தவர்கள் எல்லாரும் உங்களை அறியத்தக்கதாக நீங்கள் செய்து கொண்டு வர பெரிய வழிநடத்தலுக்காக உங்களுக்கு நன்றி. என்ன விசேஷமாக அந்த மனதிற்கும் ஸ்தாபனத்துக்காக நன்றி. கடவுளை காட்டுங்கோ என்று கேட்டு அந்த சகோதரனை பாசத்தூர் ராஜாவை 27 வருஷ காலமாக மனைவியாக சேர்ந்து அதை நடத்தத்தக்க பிள்ளைனை அவர்களுக்கு கொடுத்து பள்ளி நடத்தல கொடுத்து ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே நீங்கள் நடத்தினீங்களே அதை பாவித்தீங்க, அதை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீங்க. இப்பொழுதும் தொடர்ந்தும் அதை பொறுப்படுத்தி நடத்துவதற்கு ஒரு உரிய காரணை நீங்கள் ஆண்டு தேர்ந்தெடுத்து அனுப்பி நடத்துவீங்கள். அதுக்காக உங்களண்டில் வருகிறோம் ராஜா. அப்படி ஆண்டவரையும் கூட பிள்ளைகளுக்குள்ளால் நடத்தப்படும் ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக ராஜசூரியருக்குள்ளால் நடத்தப்பட்ட ஊழியத்துக்காக பாடசாலைக்காக நன்றி சொல்கிறோம். அவர் விட்டுட்டு போன அந்த ஊழியத்தை எனக்கு பிள்ளைகள் பொறுப்படுத்த செய்யத்தக்கதாக நீங்க கருத்தெடுத்து வழிநடத்த உங்களால் முடியும். என்னும் பாஸ்டர் ஜோஷா இந்த மகன் நடத்தும் ஊழியம் ஒவ்வொன்றுக்காக ஒவ்வொரு சபைகளுக்காக நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அவர்களை நீங்க தான் தொடங்க, எங்கு தொடங்கினாலும் அந்த தேசத்தில் ஐயா சிசிப்பக்களை வணங்கி கொண்டிருக்கும் மக்களை நீங்க தொட்டு குணமாக்கி அனை தினமும் உங்களை பிள்ளைகள் ஆக்கி கொண்டு வர்ற கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். என்ன மிஸ்ஸஸ் ராஜேந்திரா நடத்தும் ஊழியத்துக்காக யாழ்ப்பாணத்தில் தொடங்கியிருக்கிற அந்த குடத்தினையில் தொடங்கியிருக்கிற அந்த ஊழியத்துக்காக நன்றி சொல்கிறோம். அருமிதமும் ஆத்மாக்கள் சேர்ந்து உங்களை மகமப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அந்த தேசத்தில் ஆண்டரை விதைத்து கொண்டு வர ஒவ்வொரு விதைக்காக அது நூறத்தனியாக பலன் கொடுத்து ஆண்டரை வளர்த்தக்கதாக நீங்கள் செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்காக நன்றி சொல்லி நன்றி சொல்லுகிறோம். அந்த தேசத்தை நீங்கள் ஆளுங்க ராஜா. அந்த தேசம் ஐயா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தீவாக இருக்கத்தக்கதாக, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட நாமம் மகமப்படத்தக்கதாக, உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களால் கிருபை செய்ய முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வாழும் இந்த கண்ட தேசத்துக்காக உங்களை வருகிறோம். இந்த தேசத்தில் கிடைக்கும் சலுகைகள் ஒவ்வொன்றுக்காக நன்றி சொல்கிறோம். பிள்ளைகள் ஓரளவு படிக்கும் அளவுக்கும் அந்த இலவசமாக படிக்கத்தக்கதாக அந்த வசதிக்காக நன்றி. வைத்திய வசதிக்காக நன்றி. சொந்த சொந்த பாஷையில் உங்களை ஆராதிக்க கொடுத்த அந்த ஆராதிக்க கொடுத்த வசதிக்காக நன்றி சொல்கிறோம். உங்களது நன்மைகளை அனுபவிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக விசேஷமாக வருங்கால சந்ததியை நீங்கள் பொறுப்படுத்து உங்களால் நடத்த முடியும் ஐயா. வருங்கால சந்ததி, வாலிப சந்ததி எந்தெந்த குடும்பத்தில் இருந்தாலும் அவர்கள் தள்ளாடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. எந்த இதுக்குள்ள அடிமையாய் போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. உங்களை ஆராதிக்கணும், உங்களுக்கு கொடுக்குற மகிமையும் கிணத்தையும் கொடுக்க வேணும், நேரத்தை கொடுக்க வேணும் என்ற உணர்வோடு ராஜா இந்த வாலிப சந்ததியை நீங்கள் வழிதப்பி போகாதபடி காத்துக்கொள்ள உங்களால் முடியும். விசேஷமாக படித்த பட்டம் பெற்ற ராஜா வேலை வாய்ப்புக்காக வாஞ்சோடு ஆண்டவரே இருக்கும் வாலிபர் சந்ததிகளுக்கும் நீங்கள் வேலை வாய்ப்பை காட்ட உங்களால் முடியும் ஐயா, உங்களால் முடியும். அவர்கள் மனம் சோர்ந்து மனம் குழம்பி பின்வாங்கி போய்விடாதபடி இந்த வாலிப சந்ததியை சபையிலேயோ சமுதாயத்திலேயோ இனசன மத்தியிலேயோ இருக்கும் வாலிப சந்ததி ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த உங்களால் வழி நடத்த முடியும். நடத்த வல்லவரையும் உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் வாழ்க்கை துணைக்காக பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். அவர்களுக்கு ஏற்ற துணைகளை நீங்கள் பரலோகத்தில் ஐயா நிச்சயத்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பொறுமையோடு காத்திருந்து உங்களோட சித்தத்தை ஆண்டவரின் அவர்கள் வாழ்க்கை நிறைவேறும் தருவீங்க கண்ட அந்த விசுவாசத்தோடு அவர்கள் பொறுமையோடு காத்திருக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளை உணர்த்தி உங்களால் வடஸ்தாவியானவரே வழிநடத்த முடியும். வெளி தப்பி போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. அவங்களுடைய நீதி மேலக்கருத்தனால் இந்த பிள்ளைகளை வழிநடத்தி வருங்காலத்தவர்களாலும் கூட ராஜ்யம் கட்டி எழுப்பத்தக்கதாக நீங்கள் ஆண்டவரே துணைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்து அபிஷேகத்தை கொடுத்தும் ஆசீர்வதிக்க உங்களால் முடியும். அசீர்க்கு வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். இந்த வாழ்வு சந்ததிக்கும் என பாரத்தை நீங்க தான் ஐயா உண்டு பண்ணி ஆண்டவரையும் கூட ஊழியத்தை செய்ய செய்யத்தக்கதாக நீங்கள் அழைப்பை கொடுத்து உங்களுக்கு ஊழியம் செய்ய வேணும். ஊழியம் ஆண்டவரையும் அந்த பாரத்தையும் வெளிப்பாட்டையும் நீங்க கொடுத்து ஆண்டவரையும் கூட அவங்களால்தான் ஐயா வழிநடத்த முடியும். தெரிந்தெடுங்கோ ராஜா, தெரிந்தெடுங்கோ. தெரிந்தெடுக்க உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் அப்பா உங்களுடைய அன்பை பெற ஆண்டு சேர்த்து ஆண்டவரே தினோ தேசங்களில் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த முடியாமல் இருட்டிலும் ஒளிப்பிலும் இருக்கும் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு தேசங்களுக்காக உங்களை வருகிறோம். சீரியா தேசத்துக்காக வருகிறோம், சீனாக்காக வருகிறோம், நைகீரியா தேசத்துக்காக இப்படிப்பட்ட தேசம் ஒவ்வொன்றுக்காக வருகிறோம். உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் உங்களை சுதந்திரமாக இருந்து ஆராதிக்க முடியாமல் படும் வேதனையை நீங்கள் காண்கிறீர்கள். ஒளிப்படத்திலும் மரவிலும் இருந்து உங்களை ஆராதிக்கிறார்கள் ஐயா. அவர்களுக்கு சுதந்திரமாக உங்களை ஆராதிக்கத்தக்க விடுதலையை உங்களால் தான் கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து எந்த விதத்திலும் அவர்களை சத்திராதையான் கொட்டாதபடி உங்கள ரத்தத்தால் மூடி ஒருவரையும் காத்துக்கொள்ள உங்களால் முடியும். காத்துக்கு வல்லடுத்து வல்லவரே, உறங்காமல் தூங்காமல் வல்லடுத்து வல்லவரே, ஒளித்திருந்து நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருவருக்காக உங்களை வருகிறோம். பாடசாலைக்கு போகும் பிள்ளை, யூனிவர்சிட்டிக்கு போகும் பிள்ளை, கடமைக்கு செய்வோர் ஒவ்வொருவரையும் புறப்படுங்க ராஜா. போக்கிலும் மரத்தில் நீங்கள் கூட இருந்தவர்கள் பிரயாணம் பண்ண கொடுத்த வசதிக்கு அவர்கள் நன்றி உள்ளத்தோடு பிரயாணத்தை மேற்கொண்டு திரும்பவும் அவர்களுடைய இருப்பிடங்களுக்கு நீங்கள் பாதுகாப்போடு கொண்டு சேர்க்க உங்களால் முடியும் ஐயா. பிரயாண வசதியில உண்டு பண்ணினதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இன்னும் பிரயாண தடைகள் இருக்கிறதே கேள்விப்படுகிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த பிரயாணங்களை மேற்கொள்ள தடை இல்லாதபடி அவர்கள் மேற்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் தான் இந்த போக்குவரத்து வசதியை வலுதிறந்து வழிநடத்த உங்களால் முடியும். முடியும் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அடப்பட்ட வாசலை துறக்கிறது நீங்கள் ஐயா. நீங்கள் மங்கேறியாமலும் இருந்த நானும் முறியாமலும் இருக்கிற தேவன் நீங்கள் ஐயா. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். உயிர் உள்ள தேவனை உயிரோடு எழுந்திருந்து உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்காக இந்த மனக்குலத்துக்காக தேவன் வலது பாரசத்தில் பருத்தி பேசிக் கொண்டிருக்கிற தேவனே, இந்த சங்கம மொழியிலேயே நீங்கள் வெற்றியோடு தடதாமதம் என்று முடிக்க வல்லவராயிருக்கிற உங்களோடு பிறக்கே நாங்கள் நன்றி துதி கனம் மாய்ந்து செலுத்தி உயிருள்ள வல்லமுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். ஒரு நேரம் இணைந்து ஜபித்தவங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக நாளைய நாளில் எது வழியில் சந்திப்போமோ அதுவரை இந்த வசமாதக் கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் தனிமையில் இருக்கின்ற பொழுதும் கத்திரதாமே கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக, வாழ்த்துகிறோம். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமீன், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்தன் அம்மா அவர்கள் தொடர்ந்து கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கு கூட வழிநடத்தினார். கத்திர சாமி அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்திரி கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். ஆமேன்,
2: ஆமேன்,
1: ஆமேன். Recording in progress. ஆமீன். நாங்கள் இந்த வேளையில் மங்களுடன் ஊழியர் பாஸ்டர் அண்டனி சில்லே பிரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிற ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம். கத்திரை வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியருக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ்லோ பாஸ்டர். ஆமீன். நினைந்திருக்கிறவங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. വാർത്തകൾ പുറപ്പെടുത്തലും കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന ഓരോ സാർവിലും മറുപടി കേൾക്ക പോകേണ്ട ഓരോ സാർവിലും പിതാ കുമാരൻ പ്രസ്താവിയാൻ ഒന്നാമത്തിനാലും വാഴ്ത്തുകറോം വരവേൽക്കുറോം ഉങ്ങളെയും ഉങ്ങളെ സഭയെയും വാഴ്ത്തുകറോം ആശീർവദിക്കുറോം അതേവേളയിലെ കുടുംബത്താരെയും കത്തർദാമയും ആശീർവദിച്ച് വഴിനടത്തു ആറാണ്ട് വാഴ്ത്തിക്കൊണ്ട് ഇന്ന് വേളയിലും ഉങ്ങളുടെ മുമ്പടിക്കുറോം വഴിനടത്തുങ്ക പാസ് ഗോഡ് ബ്ലെസ് യു ആമേൻ.
5: இயேசு கிறிஸ்துவின் முன்னேற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆகவே நாங்கள் விசுவாசித்து அதை பெற்றுக் கொள்வோமானால் நிச்சயமாய் தேவ மகிமை நம்மை மற்றவர்களை தேசத்தை மேற்கொள்ளும். ஆமே. எல்லாவற்றையும் செய்து எல்லாம் முடிகிறது என்று சொல்லி இருக்கிறார். அதை விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். எடுப்போம், வாசிப்போம். கலாத்தியர் முதலாம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிப்போம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுதலையாக்கும்படி தன்னுடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இந்த இந்த வார்த்தைக்குள்ளே மிகவும் பெரிதான சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. கவனியங்கள், இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி, இந்த பிரபஞ்சத்தினால் வருகிற எல்லா விதமான வேதனைகள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள், பிசாசின் கிரிகைகள், நோய்கள், இது எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுதலை ஆக்குவதே தேவ சித்தம். அநேக வேளைகளிலே நாங்கள் நினைக்கிறோம் இவைகளை எல்லாம் தேவன் தான் கொடுக்கிறார் என்று நினைக்கிறோம். மிகவும் தவறான காரியம், தவறாய் புரிந்து கொள்ளுகிறோம். அப்ப கவனியங்கள், அவர் தம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுதலை ஆக்கும்படிக்கு. அப்போ பொல்லாத பிரபஞ்சத்தில் இருந்து நமக்கு வருகிற வேதனைகள், துன்பங்கள், பிசாசு அழைக்கவும் கொல்லவும் திருடவும் வருகிறான் என்று சொல்லி பிசாசினால் வருகிற இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்ன செய்கிறார், விடுதலையாக்கும் படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே. இதுதான் தேவ சித்தம். தேவ சித்தம் நம்மை விடுதலையாக்குவது தேவ சித்தம், நம்மை குணமாக்குவது தேவ சித்தம், நம்மை பலப்படுத்துவது தேவ சித்தம், எங்களுடைய கவலைகளில் இருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களை சந்தோஷமாய் வைப்பது தேவ சித்தம், குறைவுகளில் இருந்து நம்மை விடுதலையாக்கி நிறைவிலை வைப்பது தேவ சித்தம், நோய்களில் இருந்து நம்மை விடுதலையாக்கி நோயற்றவர்களாய் சுகத்தோடு வாழ்கிறவர்களாய் நம்மை வைத்திருப்பது தேவ சித்தம், சமாதானம் இல்லாமல் வாழுகிறவர்களுக்கு தன்னுடைய சமாதானத்தை கொடுத்து சமாதானமாய் வாழ பண்ணுவது தேவ சித்தம், பலவீனர்களுக்கு தன்னுடைய பலனை கொடுத்து பலவான்களாய் மாற்றுவது தேவ சித்தம். அநேக வேளைகளிலே தேவ சித்தம் என்ன என்று நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் இருந்து, இந்த பிரபஞ்சத்தினால் வருகிற எல்லா விதமான பிசாசன் கிரியையிலும் இருந்து நம்மை விடுதலை ஆக்குவது தான் தேவ சித்தம். இதுக்குள்ளாக கடந்து செல்வதற்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை. இப்படியான வேதனை துன்பங்களுக்குள்ளாக நாங்கள் வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம் இல்லை. இவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். மாத்திரமல்ல, அந்த சித்தத்தை செய்து முடிக்கும்படியே இயேசு கிறிஸ்து வந்தார். இதற்கு தடையாக இருப்பது அல்லது இவை எல்லாவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தது ஆதாம் செய்த பாவத்தினால் நாங்கள் எல்லோரும் பாவிகளானோம். நாங்கள் செய்த பாவத்தினால் அல்ல, ஆதாம் செய்த பாவத்தினால் நாங்கள் பாவிகளானோம். மாத்திரமல்ல, பாவ வல்லமை நம்மை மேற்கொண்டது, நம்மை மேற்கொண்டு நம்மை பாவம் செய்ய வைத்தது. ஆகவே பாவ வல்லமை நம்மை மேற்கொண்டு பாவம் செய்ய வைத்தபடியினால் நாங்கள் பாவிகளானோம். ஆனால் இப்பொழுதோ தேவகுமாரன் என்ன செய்திருக்கிறார்? நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே நம்மை ஒப்பு கொடுக்க சொல்லவில்லை, நம்மை இதற்கு பிரதிபலின் செய்ய சொல்லி சொல்லவில்லை, நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமேன். அவர் ஒப்பு கொடுத்து நம்மை விடுதலை ஆக்கி விட்டார். ஆமேன். ஆகவே அவர் விடுதலை ஆக்கிறபடினால் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து நம்மை 2026 வருடங்களுக்கு முன்பதாகவே நம்மை விடுதலை ஆக்கினபடினால் இன்றைய நாளிலே நாங்கள் அவற்றை விசுவாசித்து பெற்று கொள்ள முடியும். இன்றைய நாளில் நாங்கள் விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் அவற்றை பெற்று கொள்ள முடியும். ஆனால் அநேக வேளைகளிலே அது தேவ சித்தமில்லை, இது தேவ சித்தமில்லை, ஏதோ தேவன் இதை என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறார் என்று நாங்கள் தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். கொலோசேயர் 3:13-14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இருளின் அதிகாரத்தில் நின்று, அப்ப இருளின் வல்லமை, அதிகாரம் என்பது ஆளுகை, அப்ப இருள் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருந்தது, பாவம் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருந்தது, மரணம் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருந்தது, பற்றாக்குறைகள், நோய்கள், நொடிகள் இவைகள் எல்லாம் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. அதில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கி, அப்ப விடுதலை ஆக்கி விட்டார். ஆனால் இன்று வரைக்கும் நாங்கள் அழுது குளறு கண்ணீர் வடித்து விடுதலை ஆக்குமையா, விடுதலை ஆக்குமையா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் விடுதலை ஆக்கி விட்டார். இதைத்தான் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். விடுதலை ஆக்கி விட்டார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். பிசாசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான், இல்லை ஆகவில்லை, நீங்கள் ஏதாவது செய்தால்தான் ஆகும், ஆகவே என்ன செய்யுங்கள், கிரியை செய்யுங்கள் என்று பிசாசு சொல்லுகிறான். இதே வார்த்தையை தான் ஆதாம் ஏவாளுக்கும் சொன்னான், நீங்கள் பூரணப்படவில்லை, நீங்கள் பிதாவை போல அவருடைய பிள்ளைகளைப் போல இருக்க வேண்டுமானால் இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொன்னபடியினால் அவர்கள் சுய கிரியை செய்ய ஆரம்பித்தார்கள். அதனால் தேவன் செய்து முடித்தவைகளை பெற்றுக்கொள்ளாமல் இழந்து போனார்கள். அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த யாவற்றையும் இழந்து போனார்கள். ஏனென்றால் சுய கிரியை செய்வதற்காக, நாங்கள் கிரியை செய்தால் தேவன் ஏதாவது செய்வார் என்று செய்தபடியினால் அவர்கள் இழந்து போனார்கள். அதே போலத்தான் நாங்கள் இன்றைய நாளிலே அப்படியா கிரியை செய்து கொண்டிருக்கிறோம். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் தேவனுடைய கிரிகை நம்மை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆமேன். கவனியுங்கள், இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமேன். அப்ப ஏற்கனவே அவருடைய ராஜ்யத்துக்குள் வந்து விட்டோம். இனிமேல் தான் வரப்போறோம் அல்ல, மறித்த பிறகுதான் நாங்கள் அதுக்குள்ளே பிரவேசிக்க போறோம் என்பது அல்ல. நம்மை விடுதலையாக்கி தேவன் அப்படியே விடவில்லை, நம்மை என்ன செய்யவில்லை, நீங்கள் ஏதாவது செய்து வந்து சேருங்கள் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக நம்மை அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் உட்படுத்தி இருக்கிறார். ஆமென். உட்படுத்தினவருமாகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே, நம்முடைய இரத்தம் சிந்தையினாலே அல்ல, நம்முடைய கிரியையினாலே அல்ல, அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய கிரியையினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். பாவ மன்னிப்பாகிய மீட்பு, மீட்கப்பட்டு விட்டோம். பாவ மன்னிப்பு எப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டதோ அதிலிருந்து நாங்கள் மீட்கப்பட்டு விட்டோம், பூரணமாய் விடுதலை ஆக்கப்பட்டோம். ஆமேன். ஆகவே இப்பொழுது நாங்கள் கிறிஸ்துவோடு கூட வாழுகிறோம், அவருடைய ராஜ்யத்திலே இருக்கிறோம், இப்பொழுதே இருக்கிறோம், அவரோடு கூட இருக்கிறோம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். தீத்து 2:14 உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு, கவனியுங்கள், சகல என்றால் எல்லா விதமான அக்கிரமங்களில் நின்று நம்மை மீட்டு கொண்டு விட்டார். தமக்குரிய சொந்த ஜனமாகவும் மீட்டு கொண்டது மாத்திரமல்ல, அவருடைய சொந்த ஜனமாகவும் நற்கிரியர்களை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி அப்படிப்பட்டவர்களாய் மாற்றும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்ப அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து விட்டாராயில் நாங்கள் மீட்டு கொள்ளப்பட்டோம். ஆமென். சகல அக்கிரமங்கள்

ஏனென்றால் எங்களுடைய முயற்சிகளிலே அநேக வேளைகளிலே நாங்கள் ஃபெயில் ஆகி கொண்டிருக்கிறோம், தவறி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் செய்து முடித்தார், ஆகவே நான் விடுதலை ஆனேன். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, எல்லா பில்லு சூனிய கட்டுக்களிலும் இருந்து, தடைகளிலும் இருந்து, தாமதங்களிலும் இருந்து நான் விடுதலை ஆனேன். அவர் தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறபடினால் பூரணமாய் நான் விடுதலை ஆனேன். என்னுடைய விடுதலைக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தபடினால் நான் பரிபூரணமாக்கப்பட்டேன். ஆமென். நாங்கள் தெளிவாக வாசிக்கிறோம், பூரணமாக்கப்படுகிறவர்களை, தங்களுடைய சுய கிரியையினால் பூரணமாக்கப்படுகிறவர்களை இவர் ஒரே பலியினால் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தினார். ஹல்லேலூயா. எபிரேயர் 10:14 அப்படியாய் வாசிக்கிறோம். லூக்கா 4:18-20 உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும். அப்ப இயேசு வந்ததனுடைய நோக்கத்தை பாருங்க, என்னத்துக்காக வந்தாராம்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. சாபத்தை கொடுக்கும்படி அல்ல, நோயை கொடுக்கும்படி அல்ல, வேதனை, துன்பங்கள், போராட்டங்கள் இவைகளை கொடுக்கும்படி அல்ல, எங்களை சோதிக்கும்படி அல்ல. சோதனைக்காரன் என்று பிசாசுக்குத்தான் பெயர், தேவனுக்கு அல்ல. தேவன் ஒருவனையும் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல என்று யாக்கோபிலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. தரித்திரர் என்றால் எண்ணத்திலே தருத்திரம், தேவனுடைய சுவிசேஷத்தை அறியாமல் இருக்கிறது பெரிய தருத்திரம். அந்த தருத்திரத்தை பற்றி தான் பேசுகிறாரே, அல்லாமல் நம்மிடத்திலே பணம் இல்லதே என்றதை குறித்து அல்ல. எவ்வளவு பணம் இருந்தாலும் தேவனுடைய நற்செய்தியை நாங்கள் விசுவாசிக்காவிட்டால் நாங்கள் மரித்தவர்கள் போலத்தான் செயல்படுவோம், மரித்தவர்கள் போலத்தான் வாழுவோம். எத்தனையோ பணக்காரருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, வேதனை, துன்பம், கவலை, கண்ணீர், பயம், தற்கொலை, இவைகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. பணம்தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுமானால் அவர்களேன் இவ்வளவு பிரச்சனை, வேதனை, துன்பங்களுக்குள்ளா இருக்கிறார்கள். அப்ப தரித்திரம் என்பது சுவிசேஷத்தை அறியாத பற்றாக்குறை, அந்த தருத்திரம். அப்ப தருத்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் என்றால் என்னை அப்பாயின் பண்ணினார். அப்ப தேவன் என்னத்துக்காக அப்பாயின் பண்ணினார்? தருத்திரருக்கு என்றால் நற்செய்தியை அறியாதவர்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடித்தார். அவர் பலியானபடினால் நீங்கள் பூரணமாக்கப்பட்டீர்கள், அவர் பாவமானபடியினால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், அவர் சாபமானபடியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்பதுதான் நற்செய்தி. அவர் உங்களுக்காக அடிக்கப்பட்டபடியினால் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய சரீரத்திலே தழும்புகளை அவர் ஏற்றுக்கொண்டபடினால் நாங்கள் சுகஹீனத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், பெறுவோம் அல்ல, பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும். அப்ப வேதனை, துன்பம், கவலை, கண்ணீர் இருக்கிறவர்களை குற்றப்படுத்தவும் அல்ல, குணமாக்கவும், அதிலிருந்து விடுதலையாக்கவும், சிறைப்பட்டு வர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். தேவன் என்னத்துக்கு வந்தார்? விடுதலையாக்க வந்தார். சுகையினரை குணமாக்கும்படி வந்தார். சிறைப்பட்டு போனவர்களை விடுதலையாக்கும்படி வந்தார். வேதத்தை, சத்தியத்தை அறிய முடியாமல் குருட்டாட்டமாக இருக்கிறவருடைய கண்களை

0: துறக்கும்படி வந்தான். ஆமென். நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும், கிருபையின் காலத்தை அறிவிக்கவும் என்னை அனுப்பினார். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதா இதற்காகத்தான் என்னை அனுப்பினார். ஒருவரை என்ன செய்யும்படி, ஒருவரை நியாயம் தீர்க்கும்படி அல்ல, அவர்களுக்கு வேதனைய துன்பத்தை கொடுக்கும்படி அல்ல, சோதிக்கும்படி அல்ல, மாறாக அவை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்கும்படிக்கு என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லோருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்ட இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிட்டு என்றார். ஹல்லேலூயா, கவனிங்க, இவைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி விட்டார். ஆமேன். அவரே சொல்லுகிறார், இவைகள் நிறைவேறி விட்டது, அதற்காகத்தான் நான் வந்தேன், இவற்றை நிறைவேற்றும்படிக்குத்தான் நான் வந்தேன், ஆகவே இவற்றை நிறைவேற்றினேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆமேன். அப்ப அதை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நாங்கள் நிச்சயமாய் காண்போம். அநேக வேளைகளிலே நாங்கள் விசுவாசிக்கவில்லை, அதுதான் எங்களுடைய பிரச்சனை. நாங்கள் விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஆமென். கவனிங்கள், மார்க்கு, நான் உங்களுக்காக மார்க்கு 16:9 வாசிக்கிறேன். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில இயேசு எழுந்திருந்த பின்பு மதகலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவர்களோட கூட இருக்கிறவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கை. கவனிங்கள், இதுதான் எங்களுடைய பிரச்சனை. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், எல்லாம் முடிந்ததென்று அறிக்கை பண்ணி விட்டார். ஆகவே உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் அநேகர் அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் மரித்து போகவில்லை, அவர் உயிரோடு எழும்பி விட்டார். மரித்தது மாத்திரமல்ல, இப்பொழுதோ உயிரோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர்களுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. இதுதான் எங்களுடைய பிரச்சனை. எத்தனையோ முறை நான் மறுபடியும் உயிரோடு எழுப்பப்படுவேன் என்றெல்லாம் சொல்லியும் அவர்கள் நம்பவில்லை. நாங்கள் மறுபடியும் வேத வசனங்களை வாசிக்கிறோமானால் நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்திற்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். யாருக்கு? அப்போஸ்தலர்களுக்கு. அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. கவனிங்க, இதுதான் எங்களுடைய பிரச்சனை. அதன் பின்பு 11 பேரும் போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிரோடு இருந்த தம்மை, உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாததின் நிமித்தம் அவர்களுடைய அவவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். கவனிங்க, இருதய கடினம். வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம், ஆனால் விசுவாசிக்கிறவர்களாய் இல்லை. பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். கவனியுங்கள், முதலாவது செய்ய வேண்டியது நற்செய்தியை அறிவியுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள், பிசாசின் கிரிகைகள், அடிமத்தன பாவத்தின் அடிமத்தன வாழ்க்கை, இருளின் ராஜ்யம், இவை எல்லாவற்றிலுமிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள் என்கின்ற சுவிசேஷத்தை இப்பொழுதோ பிதாவோடு கூட நீங்கள் ஒப்புரவாக்கப்பட்டு விட்டீர்கள் என்கின்ற சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அவரோடு கூட நீங்கள் எழுப்பப்பட்டு அவரோடு கூட இப்பொழுது உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்கின்ற சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப விசுவாசிக்கும் பொழுதுதான் நமக்கு மீட்பு, விடுதலை, சுகம் வருகிறது. நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் என்று விசுவாசிக்கும் பொழுதுதான் இவைகள் நம்மை வந்து மேற்கொள்ள முடியும். விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மீட்கப்படுவான், சுகத்தை பெற்றுக்கொள்வான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். விசுவாசிக்கிறவர்களினால் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் இல்லாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்ப கவனியுங்கள், விசுவாசம் இல்லாதவனுக்குத்தான் விடுதலை வராது, சுகம் வராது, பாவத்திலேயே அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். ஏனென்றால் அவன் விசுவாசிக்கவில்லை. பாவத்தில் இருந்து என்னை பூரணமாய் விடுதலை ஆக்கினார், சுகத்தில் இருந்து என்னை விடுதலை ஆக்கினார், என்னுடைய இருளின் ராஜ்யத்தில், நான் இருந்த இருளின் ராஜ்யத்தில் இருந்து என்னை விடுதலை ஆக்கி ஒளியின் ராஜ்யத்திலே, குமாருடைய ராஜ்யத்திலே இப்பொழுது என்னை உட்கார பண்ணி இருக்கிறார் என்று விசுவாசிக்காதவனுக்கு இவைகள் எந்த ஆசீர்வாதமும் மேற்கொள்ள முடியாது. அதுதான் அந்த ஆக்கினை தீர்ப்பு. உன்னை மேற்கொள்ள முடியாது, விடுதலை ஆக்க முடியாது. அதுதான் அந்த ஆக்கினை தீர்ப்பு. விசுவாசிக்கிறவர்களினால் நடக்கும் அடையாளங்கள் ஞாபகம். அப்ப நாங்கள் விசுவாசிக்க ஆரம்பிப்போமானால் இப்பேற்பட்ட அடையாளங்கள் நடக்கும். ஆமென். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார். அப்ப இதுவரைக்கும் பிசாசன் அடிமைத்தனத்தில் இருந்த நாம் இனிமேல் பிசாசை துரத்துகிறவர்களாய் விசுவாசிக்கும் பொழுது, கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், நான் அவரோடு கூட இருக்கிறேன் என்பதை விசுவாசிக்கும் பொழுது இப்பொழுது பிசாசை துரத்துகிறவனாயிருக்கிறேன். பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவனாய் அல்ல, பிசாசை துரத்துகிறவனாயிருக்கிறேன். ஆமேன். அப்ப பிசாசை மேற்கொள்ளுகிறவனாயிருக்கிறேன், பாவத்தை மேற்கொள்ளுகிறவனாயிருக்கிறேன், சுயினத்தை மேற்கொள்ளுகிறவனாயிருக்கிறேன். ஆமேன். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசுகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான ஜாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த முடியாது. கவனியுங்கள், சாவுக்கு ஏதுவான ஜாதொன்றை குடித்தாலும் அது நம்மை சேதப்படுத்த முடியாது. எப்பொழுதென்றால் கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், நான் அவரோடு கூட இருக்கிறேன் என்ற சிந்தை எனக்கு இருக்குமானால் இவைகள் என்னை மேற்கொள்ள முடியாது. வியாதி அசர் மேல் கைகளை வைப்பீர்கள், இவன் ஜெபிக்க கூட சொல்லல, கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஏனென்றால் நான் அவருக்குள் இருக்கிறேன், அவர் எனக்குள் இருக்கிறார். நான் கைகளை வைக்கும் பொழுது அவருடைய வல்லமை என் கரம் மூலமாய் கடந்து செல்லுகிறது, அவர்களை குணமாக்குகிறது. ஆமேன். அல்லேலூயா. இவ்விதமாய் கர்த்தரோட என பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். அல்லேலூயா. அவர்கள் புறப்பட்டு போய் பாருங்க, நம்பாமல் இருந்தவர்கள் இப்பொழுது நம்பிக்கையோடு, முழுமையான ஒரு நம்பிக்கையோடு புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் கவனிங்கள் அவர்களுடனே கூட கிரிகையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள். ஆமேன். அல்லேலூயா. அப்ப வசனத்தை நம்பி, அவர் சொன்னதை நம்பி, அவர் சொன்னதை விசுவாசித்து, அவர் செய்து முடித்ததை விசுவாசித்து செயல்படுவோமானால். ஆமே. இப்பதான் நாங்க வாசித்தோம், அவர்கள் நம்பவே இல்லை, அவர்களை கடிந்து கொண்டார், ஆனால் அதற்கு பிறகு இம்மீடியட்டா, இதற்கு பல வருஷங்களுக்கு பிறகு அல்ல, இம்மீடியட்டா உடனடியாக அவர்கள் நம்ப ஆரம்பித்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது என்று சொல்லி, இவைகளை செய்யுங்கள் என்று அவர் சொன்ன பொழுது அதை இம்மீடியட்டாய் உடனடியாக நம்பி கிரிகை நடப்பித்தார்கள். ஆனால் நாங்களோ ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவரே வரத்தை தாருமையா, ஆண்டவரே வல்லமையை தாருமையா, ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுமையா என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டாய்த்து அவர்கள் உடனடியாய் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடைய கூட இருந்து கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். ஆகவே விசுவாசிகள், உங்கள் மூலமாய் அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கும். தேவன் தம்முடைய வசனத்தை உங்கள் மூலமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவருடைய வாழ்க்கையிலே உறுதிப்படுத்துவார். ஆமென். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, உம்முடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறது. ஆகவே இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயிர்ப்பிக்கட்டும். அவர்களோடு நீ கூட இருக்கிறபடினால் பயமில்லை, பயமில்லை, பூரணமாய் விடுதலையாக்கப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் புறப்பட்டு போய் சத்தியங்களை பேசட்டும், சத்தியத்தை அறிவிக்கட்டும். உம்முடைய வல்லமை வரங்கள் அவர்கள் மூலமாய் வெளிப்படட்டும். உம்முடைய வார்த்தை உறுதிப்படட்டும். இவர்களோடு நீர் கூட இருக்கிறீர் என்பது எல்லா விதமான அடையாளங்கள் மூலமா, அற்புதங்கள் மூலமா உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மேன்மையும் மகிமையும் இவர்களை மேற்கொள்ளட்டும், பலிகி பெருக பண்ணட்டும். இயேசுவின் நினைச்ச நாமத்தினால் ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். கொடுக்கப்பட்ட தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தரே, ஆமே, உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தரே கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தரே சித்தமான நாளைய நாளில் இதே வழியிலே சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அருமையானவர்களே, எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லை இப்ராஹிம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதை கத்திரதாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்து கத்திரிய கரத்திலே ஒப்புவிப்போம். சண்டே ஒரு உங்களோட டைம் 1:00 ஃப்ரீ ஆயிருப்பீங்களா? சாரி, 2:00.
0: இன்னொரு சர்ச்சில் என்னை இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க, நான் அதுக்கு போகிறேன். ஆனால் நான் அதுக்குள்ளே வந்துட்டேன்னா நான் நிச்சயமாக நான் ஜாயின் பண்ணுறேன். நான் இத்தனை மணிக்கு அவங்களோட ப்ரோக்ராம் முடியுதுன்னு எனக்கு தெரியல.
1: ஓகே, நாங்கள் ஷெட்யூல் பண்ணணும். அதுக்கு தான் அவங்களோட ப்ரோக்ராம் வந்து 8 உங்களோட டைம் 1:00 ஆரம்பிக்கிறது, 2:00 தேவை செய்திக்காக 1:00 முதல் 2:00 வரையும் வர்ஷிப் செய்வார்கள். அதனால் 2:00 நாங்கள் முதலே இது நான் செய்கிற இல்லை, இன்னொரு ஐயா செய்கிறவர் இந்த ஷெட்யூலுக்காக இந்த வீக் அல்லது அடுத்த வீக் என்றாலும் பிரச்சனை இல்லை.
0: 2:00 சரி, நான் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணி விடுறேன். நான் அவங்ககிட்ட கேட்டுட்டு 3:00 அவங்களோட ப்ரோக்ராம் முடியுதுன்றுட்டு உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் பண்றேன்.
1: ஓகே பாஸ்டர், ஓகே,
0: ஓகே, ஓகே, தேங்க்யூ,
1: தேங்க்யூ பாஸ்டர். அருமையான உள்ள இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லை இப்ராஹிம் அவர்கள் இணைந்தார்கள். எங்களோட பாடலோடு இணைவோம். தேவ ஊழியர் பின்வானர் அவர்கள் இணைவார் என விசுவாசிக்கிறோம். கத்திரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சிக்காக ஆயத்தமாகிறோம். ஆமேன்.

அமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சியாக கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அமீன்.

0: ஜனங்களின் முகந்தபடியா நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே கூட இருந்து நடத்தின தகப்பனே எமக்கு நன்றி. ஆண்டவரே தொடர்ந்தும் வழி நடத்தும் தகப்பனே, இந்த நேரத்துல ராஜா நாங்கள் எங்கள் குடும்பங்களை ஒப்பு தருகிறோம் ஐயா. மஞ்சுளா குடும்பத்தை உம்முடைய பாதத்தில் ஒப்பு தருகிறீர். அந்த மகளுக்கு நீர் கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரே தகப்பனே தரிசனம் நிறைவேற்றுவது நீராயிருக்கிறபடியால் கொடுத்த தரிசனங்களை நிறைவேற்ற தாளந்துகளை கொடுத்திருக்கிறீர். நன்றி அப்பா. அந்த மகளோடு கூட இருந்து நடத்துவதற்காக நன்றி. அவர்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும் சந்ததிகளை ஆசீர்வதித்திருக்கிறீர். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அந்த மகளுக்கு நீர் கொடுத்த குடும்பத்திற்காக நன்றி ஆண்டவரே, கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி, சந்ததிகளுக்காக நன்றி என்று சொல்லுகிறேன். என் தேவனே, இந்த இடத்தில் வந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் சகோதர சகோதரிகளை ஒப்பு தருகிறேன் ஐயா. கலாமாவை ஒப்பு தருகிறேன் ஐயா. இலங்கை தேசத்துக்கு போயிருக்கும் அந்த சகோதரியோடு நீர் கூட இருந்து இந்த பிரயாணத்தில் கூட வர வேண்டும் ஆண்டவரே. போக்குவரத்து பாதைகளை நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும். அதே போல சோதி அம்மாவோடு நீர் கூட இருக்க வேண்டும் ஐயா. பிரயாணப்பட்டிருக்கிற அந்த மகளோடு உடனே கூட இருந்து உம்முடைய பிள்ளைகள் போகும் இடமெல்லாம் போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பேன் என்று சொன்ன தெய்வம் வாக்கும் மாறாத பிள்ளைகளோடு நீ கூட இருக்கிறபடியா நன்றி. அதே போல இறுதியா எங்கள் குடும்பத்தை ஒப்பு தருகிறேன் தகப்பனே. இந்த நாள் முழுவதும் பார்த்து காத்தீர். எத்தனை துன்பங்கள் எத்தனை வேதனைகள் இருந்தாலும் என் தேவனை உண்மை துதிக்க ஆராதிக்க நீ நேரங்களை ஏற்படுத்தி தருகிறபடியால் நன்றி. குடும்பங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் பிள்ளைகளின் போக்குவரத்து பாதைகளில் கூட இருந்தீரே நன்றி. பாடசாலைகளில் வேலைகளில் கூட இருந்தீரே நன்றி ஐயா. மீண்டுமாய் அழைத்து வந்து இந்த இடங்களில் சேர்த்து வைத்தபடியால் நன்றி. இந்த இரவு வேளையிலும் ஒவ்வொருவருக்கும் அயர்ந்த நித்திரையை கொடுத்து ராஜா ஐயா. தகப்பனே அதிகாலை வேளில் ஜீவனோடு எழுந்து ராஜா தகப்பனே உம்மை தேடவும் ஆண்டவரே, உம்முடைய காரியங்களை செய்யவும் ஆண்டவரே, தங்கள் சொந்த காரியங்களை பார்க்கவர்களை பெலப்படுத்துகிறபடியா நன்றி என்று சொல்லுகிறேன். கூட இருந்து வழி நடத்துங்க ராஜா. ஹல்லேலூயா ஆமென். நாளைய நாளிலும் ஆண்டவரே தகப்பனே தாமனுக்கு ஒரு வயசை கூட்டி கொடுக்கிறீர்களுக்காக நன்றி தகப்பனே. அவருடைய பிறந்த நாளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து தாயின் கருவில் கண்ட தேவன் ஆண்டவரே இப்படி உம்முடைய பிள்ளையாய் மாற்றி உம்முடைய தோளில் சுமந்து கொண்டிருக்கிறீர். கொடுக்க போற அந்த ஒரு நாளுக்காக நன்றி ஐயா. அது ஒரு வருடத்தை பூர்த்தி செய்து கொடுக்கிறபடியால் நன்றி ஐயா. மகனோடு கூட இருமையா தகப்பனே. அவன் செய்த காரியங்கள் ஊழியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து நடத்தும்படி அவன் நம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கிறேன் தகப்பனே ஐயா. நீ ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்தபடியால் நன்றி தகப்பனே. உம்முடைய ஊழிய பாதையில் இன்னும் பெரிதாய் அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி நிற்கிறேன் நல்ல பிதாவே. தொடர்ந்து ஆண்டவரே தகப்பனே இந்த நேரத்துல ஹல்லேலூயா அகிலா வந்துட்டு ஓகே நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து வந்திருக்கிற அகிலாவை நீர் ஆசீர்வதித்த ஐயா. தொடர்ந்து ஜெபந்துதி ஆண்டவரே ஆராதனை நேரம் நடத்த நீர் கிருபை கொடுக்கிறபடியா நன்றி என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் இந்த இடத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. இந்த இடம் முழுவதும் பிரசன்னம் இருக்கட்டும் ஐயா. இந்த இரவு வேளையில நம்முடைய வல்லமை கட்டந்து வந்து ஒவ்வொருதரை நடத்தட்டும் ஐயா. இந்த ஊழிய பாதையில் ஆண்டவரை ஒவ்வொருதரை நடத்தி கொண்டு போறவரே நன்றி என்று எல்லா கனம் துதி மகிமை மக்கிய செலுத்தி இயேசுவின் நாமத்தில் கேட்டு நிற்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி அம்மா. என் ஆத்துமாவே கர்த்தரியே சோஸ்தரி. என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரியே சோஸ்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் ஒருபோதும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி.
1: ஆமேன் ஆமேன். இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவருக்கும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆமேன். கர்த்தராய் இயேசுவே வாரம் ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்காக, மருமக்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, பாதுகாப்புக்காக, ரட்சிப்புக்காக, எழுப்புதலுக்காக தொடர்ந்து ஆமீன் கர்த்தராயே சேவான் மூலியத்திலே எதிராடு சூழ்ச்சிகள் எல்லாம் வைக்காம போகும்படி மட்டும் சுமந்து காத்த தேவன் தொடர்ந்து சுமந்து காக்கும்படி உங்களுக்காக சுமந்து ஜபிக்கும்படி உங்களோட சமூகத்தில் விண்ணப்பம் வைக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2026 ஆண்டு மே மாதம் 13 2:44 மத்தியான வேளையிலே கனடா தேசத்திலிருந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த எஸ்தர் அகிலாவாகி அடியேன் இணைத்துக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதுவரை கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தின அன்பான சகோதரி கமலேசுக்காய் சோதரம் தேவசித்த நிறைவேற்றப்பட தொடர்ந்தும் சகோதரியை நிரப்பும் வலமையாய் பயன்படுத்தும். குடும்ப அங்கத்தர்கள், உற்றார் உறவுகள், நண்பர்கள், சொந்த பந்துகள் யாவரும் ரட்சித்துக் கொள்ளும். இன்னும் கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் ஆசீர்வதியும் பிரமகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யத்துக்குள்ளாக குடும்பத்தை ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம். தேவநாமம் உயர்த்தப்படுவதாக. தெய்வீக சுகமும் ஆரோக்கியமும் ஆசிர்வாதமும் நிறைவாய் நிறைவாய் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தின் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம் அன்பு பிதாவே. தேங்க்யூ சிஸ்டர். காட் பிளஸ்.
0: நன்றி அம்மா. நன்றி. ஓகே ஓகே. தொடர்ந்து நடத்துங்க. ஓகே.
1: ஓகே ஓகே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய நாளும் வாசிக்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 103. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் புராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். பழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஒடுக்கப்படுற யாவருக்கும் கர்த்தர் நீதியை நியாயத்தை செய்கிறார். அவர் தமது வதிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபமாயிரார், கோபம் கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷருடைய நாட்கள் புல்லு கொப்பாய் இருக்கிறது, வழியின் புஷ்பத்தை போல பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிட்டு அது இருக்கிற இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையை அவருக்கு பயந்துகள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கை கை கொண்டு அவருடைய கட்டளம்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்கள் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்த பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோதரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோதரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோதரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோதரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட. சங்கீதம் 103:1 தொடக்கம் 22 வரையிலான வார்த்தைகளுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளோட பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளதென்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. பிள்ளைகள் மேல் அவருடைய நீதி இருக்கிறது, பிள்ளைகளோட பிள்ளைகள் மேலும் நீதி இருக்கின்ற வார்த்தை சொல்லுகிறது. இந்த மைமையின் வார்த்தையின்படி இணைந்திருக்கிற யாவுடைய பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுப்போம். பிள்ளைகளோட பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்க அடியாடு பிள்ளைகளையும் பிற பிள்ளைகளையும் பிள்ளைகளோட பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுத்து மருமக்களையும் ஒப்புக் கொடுத்து கர்த்தருடைய நீதிக்குள்ளாக கர்த்தருடைய கிருபைக்குள்ளாக அனாதியா என்றென்றைக்கும் உள்ள கர்த்தருடைய மகிமைக்குள்ளாக ஒப்புக் கொடுத்து ஆசீர்வதிப்போம். அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளம்படி செய்ய நினைக்கிற மேலேயே உள்ளதென்று கத்தியுடைய உடன்படிக்கையை கை கொள்றவர்களாய் கத்தியுடைய கட்டளம்படி செய்ய நினைக்கிறவர்களாய் செய்கிறவர்களாய் தேவன் ஆசீர்வதிக்கும்படி இன்றைய புதிய நாளிலும் இந்த 13-ஆம் தேதியிலும் இந்த மத்தியான வேளையிலும் கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. மகிமையான வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. சங்கீதம் 103:14-15 சொல்லுகிறது, சாரி 19 சொல்லுகிறது, கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. சர்வத்தையும் ஆளுகிற அவருடைய ராஜரீகத்துக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோதரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோதரியுங்கள். சர்வ சேனை கர்த்தரை ஸ்தோத்தரிக்க, கர்த்தோட பணிவிடைக்காரராய் சர்வ சேனைகள் கர்த்தருக்குரிய சமூகத்தில் அவரை ஸ்தோத்தரிக்கும்படி கூடுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறது. சகல கிரியைகளும். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. நாமும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உன் வாயை நன்மையால் திருப்தியாக்குகிறார். பழுவுக்கு சமமாய் உன் வாயில வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது என்று 5-ஆம் வசனம் சொல்கிறது. இப்படியாய் கத்தரோ நம்ம ஒவ்வொருவரையும் இந்த புதிய மாதத்துக்குரிய நன்மையினால், இந்த புதிய வாதத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால், இரட்டிப்பான நன்மையினால் தேவன் நம்மை சந்திக்கும்படி கத்தோட சமூகத்திலே தாழ்மைப்படுவோம். அவர் நம் அக்கிரமங்கள் எல்லாம் எண்ணித்து நம் நோய்கள் எல்லாம் குணமாக்கி நம் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சூட்டி கத்தோடைய கிருபையின் முடி சூட்ட நாங்கள் தலைமையில் தரத்தில் இருக்கிறது தலையில் இருக்கிறதுனால கிருபையினால் முடி சூட்டுகிறாரா? அல்லேலூயா! இரக்கங்களினால் முடி சூட்டுகிறாரா? அப்படியாய் பொன்முடி சூடி கத்தருக்கு கிருபையினால் முடி சூடி இரக்கங்களினால் முடி சூடி கத்தருக்கு கனி கொடுக்கும்படி நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடரும்படி நம் பிள்ளைகளை பின்தொடரும்படி நமக்கு உண்டான யாவரையும் கத்தருடைய நன்மையும் கிருபையும் பின்தொடரும்படி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது என்று நன்மையினால் முடி சூட்டுகிற தேவன், கிருபையினால் முடி சூட்டுகிற தேவன், நன்மையினால் வாயை திருப்தியாக்குற தேவன், இப்படியா இந்நாட்களில் தேவன் வழிபடும்படி எங்கள் தேவனை நன்றியோடு நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களின் தேவனுக்கு கோடி கோடி நன்றிகள், திசியங்களின் தேவனுக்கு கோடி கோடி நன்றிகள், ஆச்சரியங்களின் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு அல்லேலூயா, புகழ்ந்து பாடு அல்லேலூயா, சேர்ந்து பாடு அல்லேலூயா, துதித்து பாடு அல்லேலூயா, கழித்து பாடு அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். துதித்து பாடு அல்லேலூயா, புகழ்ந்து பாடு அல்லேலூயா, சேர்ந்து பாடு அல்லேலூயா, மகிழ்ந்து பாடு அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வானங்களை விரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை நிறுத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு அல்லேலூயா, புகழ்ந்து பாடு அல்லேலூயா, சேர்ந்து பாடு அல்லேலூயா, துதித்து பாடு அல்லேலூயா, கழித்து பாடு அல்லேலூயா, போற்றி பாடு அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். மகிழ்ந்து பாடு அல்லேலூயா, புகழ்ந்து பாடு அல்லேலூயா, சேர்ந்து பாடு அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. விடுதலை தருபவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகாரம் தருபவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு அல்லேலூயா, புகழ்ந்து பாடு அல்லேலூயா, சேர்ந்து பாடு அல்லேலூயா, துதித்து பாடு அல்லேலூயா, கழித்து பாடு அல்லேலூயா, அல்லேலூயா ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி செலுத்துறோம் கேத்தாவை, நன்றி செலுத்துறோம். செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேனைகளை கவிழ்த்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேசத்தை பூமியை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மகிமை தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ரீகர ஷக்கூர பதலர கூற பதிலரி அந்தலர பதலரதிலரி நந்தியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ரீகரபஷரபதலரக்கரபதலரக்கரதிலர் கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி பரலோகத்தின் தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். புதிய நாளுக்குள் அம்மை நடத்தும், புதிய கிருபையாளுமை நிரப்பும், புதிய மாதத்துக்குள் அம்மை நடத்தும், புதிய கிருபையாளுமை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா புதுபெல.

கிருபையாளுமை நிரப்பும் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும், எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய ஆளுக்குள்ளம்மை நடத்தும், புதிய கிருபையாளுமை நிரப்பும், வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக எங்கள் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, என்றும் களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய ஆண்டுக்குள்ளம்மை நடத்தும், புதிய

நிரப்பும் சவால்கள் சந்தித்திட்டோம், உலகத்தில் ஜெயமெடுப்போம். சவால்கள் சந்தித்திட்டோம், உலகத்தில் ஜெயமெடுப்போம். உறவுகள் சீர் பொருந்த, எங்கள் உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நாம் பெற்றிட, பூமியின் சமாதானம் நாம் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய

புதிய கிருபையாளுமை நிரப்பும், புதிய கிழமைக்குள் நம்மை நடத்தும், புதிய கிருபையாளுமை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் நம்மை நடத்தும், புதிய கிருபையாலுமை நிரப்பும். நன்றி ஆண்டவர், நன்றி செலுத்துகிறோம். முற்றுமாய் இந்த நூற்றாண்டு நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். முற்றுமாய் இந்த 26 ஆண்டை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். முற்றுமாய் இந்த மே மாதத்தை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். முற்றுமாய் இந்த 13 இந்த 2 நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா, பரிசுத்த பிதாவே, உமது நாமம் மகிமைப்பட புது பலனையும் புது கிருபையும் உமது ஜனத்துக்கு தாரும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தங்கள் ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் உங்கள் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும்படி சகல ஜனத்தின் குறைகளை நிறைவாக்குற சர்வ பலமுள்ள தேவனாய் நீர் இருக்கிறபடினால், யார் யார் எவரவருக்கு எல்லாம் என்னென்ன குறைவுகள், என்னென்ன விண்ணப்பங்கள், என்னென்ன வேண்டுதல்கள், என்னென்ன தேவைகள் இருந்தாலும் அது கர்த்தருடைய நாமத்தின் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட, நிறைவாய் நிறைவாய் சந்திக்கப்பட, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணம் என்று சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவன் ஒருவர் உண்டு. ஞானத்தை கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனாயும் இருக்கிறார். இப்படியாய் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன சமூகத்தில் அபயமிட்டு வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மைகளை தருகிற தேவன், கண்ணீருக்கு பதிலாக என்றென்றும் ஆனந்த கழிப்பை தருகிற தேவன், இப்படியாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் மனவாளனை துதிக்கும்படி, மைமையின் தேவனை துதிக்கும்படி, கழிப்பையும் ஆனந்த கழிப்பையும் தந்து நடத்தும்படியாய் இணைந்திருக்கிற பரிசுத்தவான், ஒளிபரப்பாகிற பட்டணங்கள், கிராமங்கள், கண்டங்கள், நாடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் யாவரையும் இந்தவன் ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சவால்கள் அநேகம் எங்கள் பூமியில, எங்கள் தேசத்தில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் பிள்ளைகள் மத்தியில் சந்தித்திருக்கிறோம். கர்த்தாவே, இவற்றில் மட்டும் சுமந்து வந்ததுக்காக நன்றி செலுத்தி எங்கள் உறவுகளை சீர்பொருந்த பண்ணி ஆண்டவர், எங்கள் குடும்பத்தில் மாத்திரமல்ல, எங்கள் தேசத்தில் மாத்திரமல்ல, சர்வ பூமியிலும் ஆண்டவர் சமாதானத்தை தர சமாதான பிரபுவை பரிசுத்தம் பண்ணி தொழுது கொள்கிறோம். ஓரபஷரபதிலே சமாதான காரணரை பரிசுத்தம் பண்ணி தொழுது கொள்கிறோம். பூமி அனைத்திலும் அதியுன்னதமான தேவனுடைய சமாதானமும் உடன்படிக்கையும் காக்கப்பட நிலை பெறாமல் இருக்கும்படி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் ஒவ்வொரு உள்ளங்களையும், இல்லங்களையும், தேசங்களையும், நாடுகளையும், கண்டங்களையும், பட்டணங்களையும், கிராமங்களையும் ஆண்டு கொள்ளும்படி சர்வ பூமியின் தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, பூமி எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும், எழுப்புதலை கண்டடையும், நித்திய ஜீவனை கண்டலையும், சர்வ பலமுள்ள தேவனை சேவிக்கவும், ஒன்றான மெய்தேவனுக்கு கனி கொடுக்கவும், அறி தேவனை அறிகிற அறிவில் மனுக்குலம் வளர்ந்து நித்திய ஜீவனை சொந்தரிக்க சகல ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பப்பட, இயற்கழிகள் செயற்கழிகள் என்று காக்கப்பட, ஆவியானவரே வேதத்தில் சொல்லப்பட்ட நல்வார்த்தைகள் இந்த இறுதிய நாட்களிலே நிறைவேற்றப்பட, தெரிந்து கொள்ளப்பட்டாலும் அழைக்கப்பட்டாலும் உண்மை உள்ளவர்களாய் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட, பரிசுத்த பிதாவை உண்மை நோக்கி நன்றி செலுத்தி தொழுகொள்கிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தோழும்.

என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாற்றிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரி

மகிழ்வுடன் தொழுதேடுவோம். நன்றி செலுத்துறோம். பரிசுத்த பிதாவையுமே நன்றியோடு தொடர்பு கொள்கிறோம். பரலோகத்தின் தேவனையுமே நன்றியோடு தொடர்பு கொள்கிறோம். உண்மை சத்தியமுள்ள தேவனையுமே நன்றியோடு தொடர்பு கொள்கிறோம். சர்வ பலமுள்ள தேவனையுமே நன்றியோடு சொல்ந்து கொள்கிறோம். என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அனாதியாய் ஜீவித்திருக்கிற உண்மையான மெய்யான சத்தியமுள்ள பரிசுத்த பராக்கிரம தேவனே, உண்மை நன்றியோடு கூட துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி முது சமூகத்தை முது பிரசன்னத்தை வரவேற்று தொழுது கொள்கிறோம். கேட்டாவே புது மகிமை வெளியரங்கமாவதா, புது மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யம் புது ஜனங்களுக்குள்ளே விளங்குவதாக, புது மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யத்தினால் ஒரு ஜனங்களை நிரப்புவீராகும். நீ சஞ்சரிப்பீராகும், நீ எழுந்தருவீராகும், ரசைவாடுவீராகும், உயர்ந்தருவீராகும். மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமை

அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா என்றும் நம்மோ

அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர் அவையேசு இயேசு இயேசு அவையேசு இயேசு இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானார், ஆத்தி தேத்தி காத்திடும் தாயுமானார், என்றென்றும் நடத்திடு மங்கள் ராஜா, என்றென்றும் நடத்திடு மங்கள் ராஜா. எம்முடையவர் தேச கர்த்தரே, அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர் அவையேசு இயேசு இயேசு அவையேசு இயேசு இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேச ரத்தம் சிந்தியே உம்மை மீட்டார், பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. எம்முடையவர் அன்பு இரட்சகர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர் அவையேசு இயேசு இயேசு அவையேசு இயேசு இயேசு. நன்றி செலுத்துகிறோம். அழகானதவன், அருமையானதவன், இனிமையானதவன், இன்பமானதவன், மகிமையானதவன், மீட்பரான தேவனை வரவேற்று துதி செலுத்துகிறோம். மனவாண்டு அழகமில் காணட்டும், மனவாண்டு மகிமையமில் வீசட்டும், மக மனவாண்டு ஒளியமில் பிரகாசிக்கட்டும். கர்த்தரோட ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அந்த தேவ ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யம் ஒவ்வொருவரையும் நிரப்ப கர்த்தரோட சமூகத்திலே தாழ்மைப்படுகிறோம். ஆண்டவரே, அருமையான தேவனுடைய அருமை நம்மை நிரப்ப, இனிமையான தேவனுடைய இனிமை நம்மை நிரப்ப, மகிமையான தேவனுடைய மகிமை நம்மை நிரப்ப, மீட்பரான தேவனுடைய மீட்பு நம்மை நிரப்ப நன்றியோடு துதிக்கும். நம் பிள்ளைகளை நிரப்பும், நம் பேர பிள்ளைகளை நிரப்பும், நம் மருமக்களின் கிறிஸ்துவின் நாமத்தில் அழகானவர் அருமையான இனிமையானவர் என்று சொல்லி, மகிமையானவர் மீட்பரானவர் என்று சொல்லி எங்கள் மகிமையின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். கேட்டாவே அவருங்கள் சங்கீதமானவர்.

காலமெல்லாம் வாழ்த்து போம், தூதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதகண கூரைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும் திக்க

அனைவரே திவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். இரண்டு மூன்று பேரும் தன் நாமத்தில் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில்

வாழ்ந்தவர் கிறிஸ்து இயேசு நாமமதை, வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வாழ்ந்தவர் கிறிஸ்து இயேசு நாமமதை, வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம்.

ஆண்டவரே, ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் அப்பெங்கள் சங்கீதமானவே. நன்றி செலுத்துறோம் கேத்தாவி. நன்றி செலுத்துறோம் கேத்தா. உங்கள் சங்கீதமானதுவன், எங்கள் கோட்டையானதுவன், உங்கள் ஜீவனின் அதிபதியானதுவன், ஜீவிய காலமெல்லாமுமே வாழ்த்தும்படி, ஜீவிய காலமெல்லாமுமே தொழு கொள்ளும்படி, ஜீவிய காலமெல்லாமே சேவிக்கும்படி இந்த மனுக்குலத்தை உருவாக்கின தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனுஷர்களை ஜீவனோடு சுவாசத்தோடு சகல நன்மைகளோடு உறவாட வைக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நிறைவோடு கனி கொடுக்கும்படி ஒவ்வொரு மனுஷர் மேல தேவ மகிமை வீச, தேவ ஒளி வீச, தேவ பிரசன்னம் விளங்க, தேவ மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யம் விளங்க, தேவ பரிசுத்தம் விளங்க, தேவாவியின் நிறைவு விளங்க, தேவாவியின் வரங்கள் கனி, ஞான வரங்கள், கிருபை வரங்கள் விளங்க, தேவ அபிஷேகம் பொழிந்தரலப்பட, தேவ மகிமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். பட்சபாதமற்ற நேசகத்தர், எல்லோரையும் ஒன்று போல நேசிக்கிற நேசகத்தருடைய நேச வைராக்கியம், மகா வைராக்கியம், உக்கிர வைராக்கியம், ஓரபரபதிலே மிகுந்த வைராக்கியம், மனுக்குலத்தை கடாட்சிக்கும்படியாய், மனுஷ ஜாதியை கடாட்சிக்கும்படியாய், பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று ஒவ்வொருவரும் கத்தருக்கத்து மிகுதியாய் கனி கொடுக்கும்படி கடாட்சிக்கும்படியாய், மாணவர் கிறிஸ்து நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போட்டிடுவோம் என்று வருகையில் அவரோடு இணையும் நாள் வரைக்கும் அவருக்காக சுப்பரவும் சுத்தமாக்கப்பட்டவர்களால் மீட்க உண்மை உள்ளவர்களாய் கனி கொடுக்கும்படி ஆழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். நாம் அநேகர் இணைந்திருக்கிறோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. நாம் அநேகராய் கனி கொடுக்கும்படியாய் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே துதியில் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனை, தூத கணங்கள் போற்ற தூய தேவனை, வேண்டிடும் பக்தர்கள் குறைகள் கேட்கிற தேவனை, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரை நன்றியோடு கூட துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், மகிமைப்படுத்துகிறோம். உங்களை திக்கற்றலாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தாவே, சந்தர்ப்பவாதியாயிருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்களை சந்தித்தரலும் உங்களுடைய சந்திப்பின் கரம், சந்திக்கும்படி ஒருவனையும் உமக்கு முன்பாக மறைந்து கொள்ள முடியாது. தேவரின் வானத்தையும் பூமியை நிரப்புறவர், உடைய அக்கினி கண்கள் எவ்விடத்திலும் இந்த நல்லோர் மேலும் தியோர் மேலும் நோக்கி கொண்டிருக்கிறது. அந்த பரலோக கண்களுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட்டு நன்றியோடு கூட துதிக்கிறோம். தேச தலைவர், உலக தலைவர், அதிகாரிகள், ஜனங்கள், சிறியோர், பெரியோர் யாவருக்கும் வேண்டிய தேவ பக்தி, தேவ பரிசுத்தம், தேவ மகிமை, தேவ கிருபை, பாவம் என்று நிச்சயம், பரிசுத்த வாழ்வு, நித்திய ஜீவன் அருளப்பட நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். ரீகபஷந்தே ஆராதனை, ஆராதனை, துதி ஆரா

ആരാധനയ്യ പാവുകേ, കാളയിലും മാളയിലും ആരാധനയ്യ പാവുകേറിയ വളരശന്തേ, കാളയിലും മാളയിലും ആരാധനയ്യ പാവുകേ. നന്ദി ആണ്ടവരെ, நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்தும் மகிமையின் தேவனே. நன்றியோடு கூட துதிக்கு ஆராதனை செய்து துதி செலுத்தி மகிமையை செலுத்தி கனத்தை செலுத்தி ஸ்தோத்திரத்தையும் புகழ்ச்சியும் சீத்தியம் ராஜ்யத்தையும் செலுத்தி எங்கள் தேவனை நன்றியோடு கூட துதி கூறோம். நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். கத்துடைய சமூகம், கத்துடைய பிரசன்னம், கத்துடைய மகிமை, கத்துடைய உருக்க இருக்க நீடிய சாந்த மிகுந்த கிருபைக்குரிய ஐஸ்வர்யம் நம்ம ஒருவரை நிரப்பும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. கத்துடைய அன்பு, கத்துடைய மனதுருக்கம், கத்துடைய தயவு, கத்துடைய ஒத்தாசை, கத்துடைய உதவி, கத்துடைய நன்மைகள் நம்மை நிரப்ப ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இதுவரை வானத்தையும் பூமியை நிரப்புறாமே நம்மை நிரப்பும், நம் பிள்ளைகளை நிரப்பு, நம் புருஷர்களை நிரப்பு, நம் தீரிகளை நிரப்பும், நம் பெரியோரை நிரப்பு, நம் சிறியோரை நிரப்பு, ஏழைகளை நிரப்பு, திக்கத்த பிள்ளைகளை நிரப்பு, விதவைகளை நிரப்பு, ஆண்டில் ஒருவேளை ஆகாரம் உட்கொள்வர்களை நிரப்பு, ஒருவேளை ஆகாரத்துக்கும் ஆண்டவரே தவிக்கிறவர்களின் நிரப்பு, நன்மையால் நிரப்பு, மாமிசமான யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் நீர், சகல பிராணிகளும் வாஞ்சியை திருப்தியாக்குற தேவன் நீர், உம்முடைய சமூகத்திலிருந்து சகல் ஜனத்துக்கு ஒத்தாசை விளங்கும்படி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பிரசன்னம் தாரும் பிரசன்னம், ஓ பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் தாரும் பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம், இன்ப பிரசன்னம் என்ன போக்கும் பிரசன்னம், நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவ பிரசன்னம், வல்ல பிரசன்னம் வழி காட்டும் பிரசன்னம், வாழ்க்கை எங்கும் மோழி வீசும் ஜீவ பிரசன்னம், பிரசன்னம் தாரும் பிரசன்னம், ஓ பிரசன்னம் தேவ பிரசன்னம். அந்த பிரசன்னத்தால் உள்ளங்களை நிரப்பும், கவலைகள், கண்ணீர்கள், புலம்பர்கள், வேதனைகள், துயரங்கள், பாடுகள், போத்திரங்களோடு சிக்கி இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை தேவ பிரசன்னம், தேவ மனதுருக்கம், தேவ இரக்கம், தேவ அதிசயம், தேவ அற்புதம், தேவ ஆச்சரியம், தேவடைய ஆறுதல், தேவடைய சமாதானம், தேவடைய சந்தோஷம், தேவடைய விடுதலை, ஜெயங்கொண்ட ஜீவியம், பரிசுத்த ஜீவியம், கத்துடைய நாளுக்கென்று ஆயத்தப்படுகிற ஆயத்தத்தின் விடுதலை, புத்தி உள்ள கண்ணியாய் எண்ணையும் விளக்கம் ஏந்தி கொண்டு அனுதினமும் கத்தரை சுமக்கிற பாக்கியம் ஒவ்வொருவருக்கு வரலப்பட நன்றி செலுத்தி தொழுகொள்கிறோம் கேத்தாவே. ரிகலர சக்கரபோ, நன்றி செலுத்துறோம் கேத்தாவே. ரிகலர சக்கர பதில ரக்கர பதில, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. மரபார் ஏசு மரபார், உமை ஒரு இமை பொழுதிலும் மரபார், மரபார் இயேசு மரவார், உமை உருவாக்கிய இயேசு மரவார், அழைத்தவர் எம்மை மரவார், அபிஷேகம் செய்தவர் மரவார், மனிதரின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவனம்மை மரவார், மகிமையின் தேவனம்மை மரவார், மரபார் இயேசு மரபார், உமை ஒரு இமை பொழுதிலும் மரபார், மரபார் இயேசு மரபார், உமை உருவாக்கிய தேவன் மரபார், தரிசனம் தந்தவர் மரபார், தாங்கியே நடத்திட மரபார், தரிசனம் தந்தவர் மரபார், தாங்கியே நடத்திட மரபார், எலியாவின் தேவன் உமை என்று மரபார், வாக்கு தத்தம் தந்தவர் மரபார்,
வழிகாட்டி நடத்திட மறவார், வார்த்தையை நிறைவேற்ற மறவார், மறவார் இயேசு மறவார், ஒரு இமை பொழுதிலும் மறவார், மறவார் இயேசு மறவார், உமை உருவாக்கிய இயேசு மறவார். நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, எங்களை உருவாக்கின தேவனே, எங்களை அழைத்த தேவனே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் உடைய தேவனே, வானமுமக்கு சிங்காசனம் பூமி உமக்கு பாதபடி ஆய்கொண்ட சர்வ வல்லமுள்ள தேவனே, மனிதர்கள் அன்பு மாறினாலும் மகிமைந்தவன் நம்மை மறவே சமூகத்திலே தாழ்மைப்படுகிறோம், தீபவழிகளாக ஒப்பு கொடுத்து உண்மை தொழுது கொள்கிறோம், கண்ணின்மணியை போல காக்குற தேவன, மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்ய நிரப்ப தரிசனம் தந்த தேவன், தாங்கி நடத்துகிற தேவன், உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் கெத்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், வாக்கு தத்தம் தந்த தேவன், வழிகாட்டி நடத்துகிற தேவன் ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய சர்வ வல்லமுள்ள தேவன், வார்த்தையை நிறைவேற்றின் மறவீர் என்று நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், மயமப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்ரீ கலர ஷந்தூர் அபதில ரூர் அபதில ரக்க சந்தர் அபதில இருக்கும்

ரட்சக நீரே தேவன். நாம் உம்மை தேடுவோம் நாள் மூடுதும், நாம் உம்மை சேவிப்போம் வாழ்நாள் எல்லாம். உமதெல்லாவற்றிலும் நாம் உம்மை

ஸ்டேன் எஸ் நாம் உம்மை சேவிப்போம் வாழ்நாளெல்லாம் உம்மை தேடுவோம் நாள் மூடுதும் எமதெல்லாவற்றிலும் நாம் உம்மை நேசிப்போம் ஓ

நன்றி செலுத்துறோம். அனுமை தஞ்சமாய், உமை உறைவிடமாய், உமை புகலிடமாய், உமை மறைவிடமாய், உமை கோட்டையாய், உமை துருகமாய், மது பலத்த சத்துமுத்தல்ல உள்ள நாமத்துக்குள்ளே நிழலிடப்பட்டு ஆண்டவரே நாமம் தரிக்கப்பட்ட தேவ பக்தி உள்ள ஜனங்களாய் மீட்கப்படும்படி சர்வ ஜனங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை தரிப்பித்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கர்த்தராய் ஏசு கிறிஸ்துவை சர்வ ஜனத்திலும் வலது பரிசத்திலே தரிப்பித்து நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை வலது பரிசத்தில் வைத்திருக்கிறோம், ஆகையால் நாம் அசைக்கப்படுவதில் என்று அசைக்கப்படாதபடி கர்த்தரை வலது பரிசத்தில் வைத்து நந்தியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சத்துருக்கள் பாதபடி ஆக்கி போடும்படிக்கு உலகத்தின் அதிபதி மிருராஜ்யத்தின் ஆவி துறைத்தனங்கள் அதிகாரங்கள் வானமண்டலத்து பொல்லாத ஆவிகளின் சீனர்கள் இப்பிரபஞ்சத்து லோகாதிபதியின் கிரியைகள் அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் கள்ளத்தீக்கத்தின் ஆவிகள் பொய்யின் ஆவிகள் மிருகத்தின் ஆவிகள் லூசுபரன் ஆவிகள் பாகால் வணக்கங்கள் பாகால் சுலோகங்கள் பாகால் சிலைகள் பாகால் பலிபீடங்கள் பாகால் பலிபீடங்கள் பாகால் ஆராதனைகள் பாகால் காரியங்கள் எல்லாம் வற்று ஆண்டவரே தேவனாகிய கர்த்தரை மெய்யான ஒன்றான மெய் தேவனை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் ஆராதிக்கவும் சேவிக்கவும் தேவன் எழுதி கொடுத்த கட்டளையை கற்பனையை நியமத்தை கை கொள்ளவும் கடைபிடிக்கவும் சர்வ பூமியை கட்டாட்சிக்கிற தேவன மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவை நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் கேத்தாவே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ரீகாலர ஷந்து உரபதிலர கரதிலர் நன்றி செலுத்துகிறோம் கேத்தாவே, நன்றி செலுத்துகிறோம். எப்படி பாடுவேனான், என்ன சொல்லி நான் துதிப்பேன், ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்.

யாருதல் நாயகனே, யாருதல் நாயகனே, உம்மை எப்படி நாம் பாடுவோ, என்ன சொல்லி நாம் துதிப்போ, உந்தன் பாதம் அமர்ந்திருந்தே ஓயாமல் முத்தம் செய்கிறோ, உந்தன் பாதம் அமர்ந்திருந்தே ஓயாமல் முத்தம் செய்கிறோ, உம்மை ஓயாமல் முத்தம் செய்கிறோ, எப்படி நாம் பாடுவோ, என்ன சொல்லி நாம் தூதிப்போ, எம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, எம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, நல்ல பங்கு நீதானையா, உம்மை எப்படி நாம் பாடுவோ, என்ன சொல்லி நாம் துதிப்போ, வருகையில் எடுத்துக் கொள்வீர், எம்மை கூடவே வைத்துக் கொள்வீர், எம்மை கூடவே வைத்துக் கொள்வீர், உம்மை எப்படி நாம் பாடுவோ, என்ன சொல்லி நாம் துதிப்போ,

0: ஐயா தூக்கி எடுத்தவரே, உம்மை எப்படி நாம் பாடுவோம், என்ன சொல்லி நாம் துதிப்போம், உந்தன் நாமம் உயர்த்திடுவோம், உம் விருப்பம் செய்திடுவோம், ஐயா உந்தன் நாமம் உயர்த்திடுவோம், உம் விருப்பம் செய்திடுவோம், ஐயா உம் விருப்பம் செய்திடுவோம், எஸ்ஐயா உம் விருப்பம் செய்திடுவோம், உம்மை எப்படி நாம் பாடுவோம், என்ன சொல்லி நாம் துதிப்போம், கலரஷந்தே எப்படி நாம் பாடுவோம், என்ன சொல்லி நாம் பூம்பி கலர சிந்தியோடு முழு மனதோடு உண்மையில் அன்பு கொண்டு உண்மை பாடி துதித்து உண்மையில் மகிழ்ந்து களி கூடுற பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும் கத்தாவை வீண்டாது எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரை பின்பற்றும்படி மெய்யான ஒன்றான மெய்தேவனை பின்பற்றும்படி ஒருவராய் பெரிய காரியங்களை செய்தவரை சேவிக்கும்படி கர்த்தருடைய மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யத்தின்படியே பிரகாசமுள்ள மனக்கண்கள் ஒவ்வொருவருக்கும் அருளப்பட ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். மெய்யான ஒளியாய் சிவ ஒளியாய் கர்த்தர் பிரகாசிக்கும்படி கர்த்தருடைய மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யத்துக்குள்ளாக ஒப்புக்கொடுத்து மைவையின் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். மகத்வங்களின் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். மாறாத தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அதிசயங்களின் தேவனுக்கு நாமத்தில் ஒவ்வொருவரும் கத்தரை ஒவ்வொருவரும் கத்தரில் அன்பு கூறும்படி ஒவ்வொருவரும் கத்தரை சோபிக்கும்படி நன்றி செலுத்தி தொழு கொள்கிறோம். ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பது தேவனுடைய சித்தம். எல்லா அமைச்சரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அந்த பிரகாரம் எல்லா அமைச்சரும் ரட்சிப்புக்காக சர்வபூமியின் எழுப்புதலுக்காக சகல ஜனத்தின் சீசத்துவத்தின் பூர நிறைவுக்காக மனவானிடத்தில் அனுதினமும் பறிந்து மண்டாடி நன்றி செலுத்தி துதி செலுத்தி கீர்த்தனம் பண்ணி அவரை உயர்த்தி அவரை போற்றி அவரை வாழ்த்தி அவரை வணங்கி அவருடைய சமூகத்திலே கழிவுந்து மகிழும்படியாய் அவருடைய நித்திய சந்தோஷத்தினால் அவருடைய பேரின்ப சமாதானத்தினால் நிரப்பப்படும்படிக்கு பூமி எங்கும் தேவ சமாதானம் ஆளும்படிக்கு சமாதான பிறகு ஒவ்வொரு உள்ளங்களையும் வில்லங்களையும் தேசங்களையும் நாடுகளையும் கண்டங்களையும் பட்டணங்களையும் கிராமங்களையும் உலகங்களையும் ஆளும்படிக்கு எங்கள் சமாதான பிரிவை உயர்த்தி வரவேற்று துதி செலுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தேவ பக்தி உள்ள தனங்களாய் சகல ஜனங்களும் மீட்கப்பட கர்த்தருடைய நாமத்தில் மகிமை ஐஸ்வர்யத்தின்படி வாழ்த்தி ஆசைப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி துதிகளை செலுத்துகிறோம். இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் ஒளிபரப்பாகிற பட்டணங்கள் கிராமங்கள் கண்டங்கள் நாடுகளிலே தோட்டு கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் யாவரையும் கர்த்தாவே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், அமைப்படுத்துகிறோம். அவருடைய சமயம் உம்முடைய கண்களிலே தாய்வு கிடைக்கும்படி இரக்கம் கிடைக்கும்படி ஒத்தாசை கிடைக்கும்படி உதவி கிடைக்கும்படி நன்மை கிடைக்கும்படி அற்புதங்களும் அடையாளங்களும் உண்டாகும்படி ஆசீர்வாதத்தை தடை பண்ற சத்துரும் தானே முறியடிக்கப்படும்படி கத்த கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் உத்தேக்கப்பட்டபடி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை விடிய சர்வ வலிமனுடைய நித்திய ஆசீர்வாதத்தினால் சகல ஜனங்களும் சாங்கோபமாய் வாழ்ந்து கத்தருக்கு கனி கொடுக்கும்படி வாசகர்கள் தோறும் துதி என்று பிரட்சிப்பு என்று கொள்ளும்படி அழிவு நாசங்கள் பூமி இல்லாதபடிக்கு அக்கிரம செய்கள் பூமி இல்லாதபடிக்கு அவபக்திகள் பூமி இல்லாதபடி எல்லாமே சென்றும் தேவ பக்தி பரிசுத்தம் விளங்கும்படி தேவ மகிமை வீசும்படி நன்றி செலுத்தி சொல்லு கொள்கிறோம். கத்தாவே நன்றி செலுத்தி சொல்லு கொள்கிறோம். நன்றி செலுத்துறோம். கெத்தாவே நன்றி செலுத்துறோம். சொந்தமாக்குவோம், சுதந்தரிப்போம். உலகம் இயேசுவுக்கே, கனடா முதல் ஆஸ்திரேலியா வரை உலகம் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, கனடா முதல் ஆஸ்திரேலியா வரை உலகம் இயேசுவுக்கே, இந்த அகிலம் இயேசுவுக்கே, ஐரோப்பா ஆசியா இயேசுவுக்கே, அமெரிக்கா ஆப்பிரிக்கா இயேசுவுக்கே, ஆப்பிரிக்கா ஐரோப்பா இயேசுவுக்கே, ஆசியா அமெரிக்கா இயேசுவுக்கே, ஆசியா ஐரோப்பா இயேசுவுக்கே, இலங்கை இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, கனடா இயேசுவுக்கு, அமெரிக்கா இயேசுவுக்கு, ஐந்து கண்டமும் இயேசுவுக்கு, சகல ஜனங்களும் இயேசுவுக்கு, சகல ஜாதிகளும் இயேசுவுக்கு, சகல பாஷைக்காரும் இயேசுவுக்கு, சகல கோத்திரத்தாரும் இயேசுவுக்கு, சகல மனுஷரும் இயேசுவுக்கு. ஓரியபா ஷக்கரபா கிபே கொண்டாரியோ இயேசுவுக்கு, ஓட்டோ அல்பேட்டா இயேசுவுக்கு, ஹலிபேக்ஸ் சிட்டர்சரி இயேசுவுக்கு, நோர்த்வெஸ்ட் டெரிட்டரி நுன்ஜாப் இயேசுவுக்கு, வான்கூவர் நியூ பிரான்சிக் இயேசுவுக்கு, வினிபேக் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் இயேசுவுக்கு, நியூஃபவுண்ட்லேண்ட் அட்வின்டன் இயேசுவுக்கு, சாஸ்கட்டூவான் மினிடோபா இயேசுவுக்கு, இந்தியா கிறிஸ்தியா இயேசுவுக்கு, வேர்ல்ட் ஃபார் கிரைஸ்ட் இன் ஜீசஸ் நேம், ரீகலர ஷக்கரவதில ரியக்கரபு, ஸ்ரீலங்கா இயேசுவுக்கு, நார்த் வெஸ்ட் பிரவின்ஸ் ஜீசஸ், சவுத் வெஸ்ட் பிரவின்ஸ் ஃபார் ஜீசஸ், ஈஸ்டர்ன் பிரவின்ஸ் ஃபார் ஜீசஸ், வெஸ்டர்ன் பிரவின்ஸ் ஃபார் ஜீசஸ், சென்ட்ரல் பிரவின்ஸ் ஃபார் ஜீசஸ், ஊவா பிரவின்ஸ் ஃபார் ஜீசஸ், நார்த் சென்ட்ரல் பிரவின்ஸ் ஃபார் ஜீசஸ், salvation for Jesus Christ for Sri Lanka, the mighty name of Jesus. Sondamakkum sondarippom India Yesuvukke, Kashmir mudal Kumari vare India Yesuvukke, Yesuvukke Yesuvukke India Yesuvukke, engal Bharatham Yesuvukke, engal Tamil Nadu Yesuvukke, Jammu Kashmir Yesuvukke, Punjab Haryana Yesuvukke, Rajasthan Gujarat Yesuvukke, Rajasthan Pradesham Yesuvukke, டெல்லி உத்தரகாண்ட் இயேசுவுக்கு, உத்தரப்பிரதேசம் இயேசுவுக்கு, மத்திய பிரதேசம் இயேசுவுக்கு, பீகார் ஜார்க்கண்ட் இயேசுவுக்கு, அருணாச்சல் பிரதேசம் இயேசுவுக்கு, அல்சிம் ஜாக்கிம் இயேசுவுக்கு, நாகபூர் மணிப்பூர் இயேசுவுக்கு, மினிசோவா திரிபுரா இயேசுவுக்கு, மேகாலயா பெங்கட் ஏ பெங்கால் இயேசுவுக்கு, ஒடிசா கட்டீஸ்கார் இயேசுவுக்கு, மகாராஜா கோவா இயேசுவுக்கு, கர்நாடக கேரளா இயேசுவுக்கு, ஆந்திரா தெலுங்கானா இயேசுவுக்கு, தமிழ்நாடு புதுச்சேரி இயேசுவுக்கு, அந்தமான் நிக்கோபார் இயேசுவுக்கு, ராஜதீவுகள் இயேசுவுக்கு, லட்சத்தீவுகள் இயேசுவுக்கு, ஐந்து கண்டமும் இயேசுவுக்கு, சர்வ பூமியும் இயேசுவுக்கு, சகல ஜனங்களும் இயேசுவுக்கு, சகல ஜாதிகளும் இயேசுவுக்கு, சகல பாஷ்யக்காரும் இயேசுக்கு, சகல கோத்திரத்தாரும் இயேசுவுக்கு, ஒன்றான மெய்தவமாகிய எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, சகலத்தை செய்து படைத்தவர், சகல ஜனத்துக்கும் ஜீவனை சுவாசத்தை சகலத்தையும் அருளுகிற எங்கள் சர்வ வலமுள்ள தேவனுடைய கரத்திலிருந்து நலமான ஈவுகள் ஏராளமாய் தாராளமாய் சம்பூர்ணமாய் அதிக அதிகமாய் மிகுதியாய் திரள்தல்லாய் ஏக்கச்சக்கமாய் பொழிந்தருளப்பட ஒப்புக் கொடுக்கிறோம். வான மண்டலங்களை திறந்து செபிக்கிறோம். மழையாக வெள்ளமாக துறாவளியாக அல்லாண்டவரே, எழுப்புதலாக அறுவடையாக மனம் திருப்புதலாக பாவமெண்ணி பிடிச்சியமாக நித்திய ஜீவனாக சதா காலங்களில் சகல ஜனங்களுக்கு கர்த்தரை சேவிக்கிற காலமாக சமயமாக நாட்களாக காலங்களாக இந்நாட்களை ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். பின்பு வேறொரு தூதுவன் இராணுவத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் பூமியிலே பாசனம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். குளோரி டு காட். வானத்தையும் பூமியை நீரூற்றுகளையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினவரே தொழுது வாழுங்கள் என்று கூறினான். வெளிப்படுத்தல் 14:6-7 காய் சோதரம் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்று அவன் சொல்லு கொள்கிறான். மனம் திருப்பி குணப்பட்டால் நியாயத்தீர்ப்பு இல்லை, மனம் திரும்பால் விட்டால் தான் நியாய தீர்ப்பு. அதனாலே மனம் திரும்புதலுக்கு என்று பூமியை வைக்கிறோம், நியாயத்தீர்ப்புக்கு என்று அல்ல, நித்திய ஜீவனுக்கு என்று வைக்கிறோம். கிறிஸ்துவின் ரத்தம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது, கிறிஸ்துவின் ஜீவன் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது. கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வஞ்சிக்கவும் வருகிற பிசாசின்களை அர்த்தம் பண்ணும்படி அழிக்கப்படும்படி அவபக்தியான கிரிகளை செய்களை அழிக்கும்படி தேவகரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். பிரயோஜனமானது எமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியில எம்மை நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று ஒவ்வொரு மனுஷருக்கும் ஆரோக்கியமான உபதேசம் உண்டாகும்படி, ஆரோக்கியமான உபதேசத்தில் சகல ஜனங்களும் வாழ்ந்து கனி கொடுக்கும்படி, பிரயோஜனமான கர்த்தர் போதிக்கும்படி போதனின் அபிஷேகத்தை கட்டவிழ்கிறோம். ஆரோக்கியமான உபதேசத்தை கட்டவிழ்கிறோம். சகல கர்த்தத்துவங்களும் உண்மை சேவித்து உமக்கு கீழ்பட்டு இருக்கும் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சகல கர்த்தத்துவங்களின் கர்த்தராகிய இயேசுவை மகிமைப்படுத்துகிறார். மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்த்து செபிக்கிறோம் ஆண்டவரே. The mighty name of Jesus Christ. அநேக கர்த்தாக்கள் பூமியில் உண்டு, ஆனால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவோ கர்த்தத்துவத்தின் தோளினாசவே உடைய சர்வ வேலும் உள்ளதுவன். சகல ஜனங்களும் ஜாதியரும் பாஷியக்காரும் உண்மையை சோவிக்கும்படி உமக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தானியேல் 7:14 படி எங்கள் தேவாதி தேவனை நந்தியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இறுதியம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரை திரளான கூட்டம் உன்வசமாக திரும்பும், ஜாதியோட பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். ஏசாயா 65 நன்றி செலுத்துகிறோம். ஏசாயா 65 படி ஜாதியோட பலத்த சேனை கத்திடத்தில் திரும்பும்படி நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். சகல ஜாதிகளை சீஷராக்குங்கள் என்ற கட்டளை நிறைவேற்றினாண்டாய் சமஸ்தமும் கத்தரை செவிக்க நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். ஜபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்கள். சங்கீதம் 65:2 நன்றி செலுத்துகிறோம். சகல ராஜாக்களும் உம்மை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதியரும் உம்மை சேவிப்பார்கள். சங்கீதம் 72:11 நன்றி செலுத்துகிறோம். பூமி மதன் நிறைவும் உலகம் அதன் குடிகளும் கத்தொழியது. சங்கீதம் 24:1 நன்றி செலுத்துகிறோம். கேத்தாவி பூமி நிறைவுக்காய் நன்றி செலுத்துகிறோம், உலகம் அதன் குடிகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அது கத்தருடைய என்று வேதம் சொல்லுற சங்கீதம் 24:1 நன்றி நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றிகளை செலுத்தி தேவனை சொல்லிக் கொள்கிறோம். எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லாருமேலும் எல்லோரோடும் எங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். எபேசியர் 4:6 சொல்லி தேவனை சொல்லிக் கொள்கிறோம். எபேசியர் 4:6 எல்லோருக்கும் ஒரே தேவனாய் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, எங்கள் ஜோதிகளின் பிதாவே, எங்கள் ஆவிகளின் பிதாவே, எங்கள் இரக்கங்களின் பிதாவே, எங்கள் நீதிமான்களின் பிதாவே, ஜீவன் எல்லோருக்கு பிதாவே, உமை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஜீவன் உள்ள பிதாவே, உமை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். 1 யோவான் 5:20 நன்றி செலுத்துகிறோம். மெய்யான தேவன் நித்திய ஜீவனமான எங்கள் பரிசுத்த பிதாவை மகிமைப்படுத்தி தொழுது கொள்கிறோம். எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புற நிறைவாகிய தரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தள்ளினர். எபேசியர் 1:23 எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தள்ளப்பட்ட கிறிஸ்து இயேசுவை சகல உள்ளங்களில், சகல இல்லங்களில், சகல தேசங்களில், சகல நாடுகளில், சகல கண்டங்களில், சகல உலகங்களிலும் பரிசுத்தமணி தொழுது கொள்கிறோம். கேத்தாவே போனோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் நாமத்தில் முடங்கும். நாமில் யாவும் கத்தரே தேவன் என்ற அறிக்கை செய்யும். இப்படியாய் கத்தத்துவத்தின் தோளின் அசை வசைந்து மகிமையாய் வெற்றி சிறக்க வல்லமை மிக்க கிரியைகளை சொல்லி நன்றியோடு துதிக்கிறோம். சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். சங்கீதம் 119:91 வீண்படி சமஸ்தமும் கத்தரை சேவிக்க கத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தோவரி சகலத்தை செய்ய வல்லவர் நீ செய்யத்த தடைபடாது என்று அறிந்து உமை நன்றியோடு கூட துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஐயா யோபு 42:2 சகலத்தை செய்ய வல்லமுள்ள தேவன் சம்பூர்ணமாய் சகல ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கும். கடன் பாரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் கடனில் இருந்து நீங்களாக்கி ரசிக்கப்பட ஆசுவாத்தை தடை பண்ணி பிடித்து வச்சிருக்க துன்மாக்கட கயிறுகள் துரோகிகளும் விரோதம் வஞ்சம் சூது மணியாய் சுரோகமான எரிச்சல் பொறாமை வெண்கடின் ஆவிகளின் கிரிகள் அத்தம் பண்ணப்பட பத்தர் கொடுக்கிற நன்மைகளை சுதந்தரிக்கிற பாக்கியத்தை ஜெயங்கொள்ளுற பாக்கியத்தை சகல ஜனத்துக்கு தேவன் தந்து நடத்தும்படி சவாலவும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காம் இருக்கிறது அவருக்கு எண்டென்றைக்கு மகிமை உண்டாவதாக ஆமீன் என்று எண்டென்றைக்கு கத்தருக்கு மகிமையை செலுத்தி தொழுது கொள்கிறோம். நந்தியோடு துதிக்கிறோம். பூமியின் ராஜ்யங்களுக்கு எல்லாம் தேவனே நந்தி செலுத்துறோம். ஏசாயா 37:16 படி பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எங்கள் தேவனை பரிசுத்தமணி தொழுது கொள்கிறோம். எல்லா தேசங்கள், எல்லா நாடுகள், எல்லா கண்டங்கள், எல்லா பட்டணங்கள், கிராமங்கள், தேசங்களின் ராஜ்யங்களிலும் கத்தரை பரிசுத்தப்படுத்தி அந்த சராசரங்களிலும் சர்வ லோகங்களிலும் சர்வ சேனைகளிலும் சர்வ சிருஷ்டிகளிலும் கத்தரே தேவன் என்று உயர்த்தி உயர்த்தி சொல்லிக் கொள்கிறோம். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே 5:11 படி பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்பட பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனை பரிசுத்தம் பண்ணி சொல்லு வழுகிறோம். ஐயா பரலோகவாசிகளாய் பூலோகவாசிகளை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் மகிமையை பூமியிலே கட்டவிழ்க்கிறோம். பரலோகத்தின் சம்பூர்ணத்தை பூமியிலே கட்டவிழ்க்கிறோம். பூமியின் குடிகள் யாவரையும் பரலோகத்தில் தேவனுடைய சமூகத்திலே நாட்டி நிலைநிறுத்தி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் இயேசுவின் ஆவியினால் முத்திரிக்கப்பட்டவளாய் கிறிஸ்துவின் சகல சத்தியத்துக்குள்ள நடத்தப்படுகிறார். சத்திய ஆவி ஆகிய தேற்றவாள் நாய் மனவாளன் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொண்டு நடத்தும் உட பட்சவாதமற்ற நேச வைராக்கியத்துக்குள் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதியுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நீதி சகல ஜாதியுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ண சகல ஜாதிகளும் கர்த்தருடைய ரட்சிப்பின் பிரஸ்தாபத்தை உணர்ந்து கொள்ள அறிந்து கொள்ள கண்டடைய சேவிக்க மனவாளனுடைய நீதி பிரகாசிக்கும்படி நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதியும் கூட சகல ஜாதிகளுக்குள்ளும் விளையும்படி நன்றியோடு கூட துதிக்கிறோம். நீதியும் கூட வெளிப்படும்படி நன்றியோடு துதிக்கிறோம். அவர் இஸ்ரவேலுக்காக இஸ்ரவேல் மேல் குடும்பத்துக்காகவும் பூமியின் குடிகள் யாவருக்காகவும் சகல குடும்பத்துக்காகவும் தமது கிருபையை தமது உண்மையை நினைவு கொண்டார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் எல்லைகள் எல்லாம் தேவனுடைய ரட்சிப்பு காணப்பட ரட்சிப்பின் அதிபதியை மகிமைப்படுத்துகிறோம். மனுக்குள்ளாம் ரட்சிப்பை கண்டது என்று சொல்லி நன்றியோடு கூட சுதிக்கிறோம், சோதரிக்கிறோம். பூமியின் குடிகளை நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள் என்று சங்கீதம் 98:2-3-4-5 வார்த்தைகள் 1-2-3 வார்த்தைகள் 4-5 வார்த்தைகளின் படி கர்த்தருடைய மகிமை பிரகாசிக்க துதிகளுக்குள் அது வாசம் பண்ணுறதவன் இறங்கி வந்து தம்முடைய நன்மையினால் ஜனங்களை பழிவூற பண்ணும்படிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக சங்கீதம் 33:8 பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படும்படி, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருக்கும்படி சங்கீதம் 33:8 நன்றி செலுத்துகிறோம். வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. மத்தேயு 25:34 நன்றி செலுத்துகிறோம். இப்படியாய் வலது பக்கத்தில் நிற்கிற செம்மறி ஆடுகளாய் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் எங்களுக்காக உண்டாக்கப்பட்ட தோர் ராஜ்யத்தை நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீரன் ஜனங்களாய் இருப்பீர்கள். நீரங்கள் பிதா, நாமும் ஜனம். ஜோதிகளின் பிதாவே, ஆள்களின் பிதாவே, பரலோக பிதாவே, நீதிமான்களின் பிதாவே, இரக்கங்களின் பிதாவே, ஜீவனுள்ள பிதாவே, ஒன்றான மெய்தேவனே, நீர் நம்மத்தில் வாசம் பண்ணவும், நம்மத்தில் எழுந்தள்ளவும், நம்மத்தில் பேசவும், நம்மத்தில் வழிபடவும், உடற வைராக்கியமும், மனிதர் மேல் நீர் கொண்ட நேச வைராக்கியமும், கிறிஸ்துவை நமக்காக பூமிக்கு அனுப்பினதப்பா. பூமியிலும் கிறிஸ்து வருமனே சுபோமாய் வாழ்ந்து விட்டு போவில்லை. மனுஷர் கை நாள் அடிபட்டு கொலை செய்யப்பட்டு உயிர்த்தெழும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசுக்கு உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே எதிராளிகளின் சூழ்ச்சிகளை ஜெயித்த சாத்தானை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இறுதி நாட்களிலும் திருச்சபைகளுக்கு ஊழியர்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் இருக்கிற சகல விதமான வல்சர்பத்தின் கிரியைகள், தந்திரோபாயத்தின் கிரியைகள், மனுஷருடைய சத்பெருமைகள், சுயப்பெருமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு கர்த்தருடைய நாமத்திலே பரலோக தேவனுடைய தீர்மானத்தை சித்தத்தை அறிந்தவளாய் உணர்ந்தவளாய் தெரிந்தவளாய் செயல்பட மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாம் அவர்களுடைய கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். வெளிப்படுத்தல் 2:1-3 வார்த்தைகள் படி தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க நாம் தேவனுடைய வாசஸ்தலமாய் தேவன் நம்மில் வாசம் பண்ணும்படி தேவனை சுமக்கிறப்பட்டவமாய் நாமே தேவனுடைய சமூகத்திலே களி கூறும்படி ஆண்டவர் நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். சங்கீதம் 9:6-9 சகல ஜாதிகளும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து கர்த்தரை பணிந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி சகல ஜாதிக்கும் உரிய ஏக இருதயமும் ஒருமித்த சோபிப்பும் கர்த்தரை மகிமைப்படுத்த மகத்துவமும் முக்கியத்துவத்துவம் ஐஸ்வர்யமும் அருளப்பட நன்றி செலுத்துகிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4 தேவனை பிறப்பதாய் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நான் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றும் நீங்கள் அறியவும் தேவகுமாருடைய நாமத்தின் மேல் தாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கவும் தேவகுமாரன் நாம் வந்து நம்மேல் விசுவாசிகளாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். எத்தனை பேர் குமாரனுடையவர்கள், பூமியின் குடிகள் யாவனு கிறிஸ்துவை உடையவர்கள், கர்த்தருடைய ஜீவனை உடையவர்கள் என்று கிறிஸ்துவின் ஜீவனை கூறி, கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் நாசவாகத்தை கூறி ஜெபிக்கிறோம். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிறவன் கடவுனாகிய கர்த்தரின் கட்டைகளையும் எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்தை கூட்டியாய் செவி கொடுப்பாயானார். இந்தவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று கர்த்தரை இக்னோர் பண்ணாதபடி, நிக்லெக்ட் பண்ணாதபடி, அடங்கி கீழ்ப்படிந்து செவி கொடுத்து ஞானம் அடைந்து கட்டளையை கை கொண்டு கற்படைய நியமத்தையும் கை கொண்டு அவரின் சீஷர்களாய் அவரின் சாட்சிகளாய் வாழ்ந்து கனி கொடுக்க ஒப்பு கொடுக்கிறோம். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்ட பின் இயேசுவாகிய எல்லோரையும் இழுத்துக் கொள்வார், இடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்று சொல்லி நீ உயர்த்தப்பட்டு இன்றைக்கு 2026 மே மாதம் 13 கடந்து விட்டது கேட்டாவே, இந்த சமூகத்தில் சகல ஜாதிகளும் எடுத்துக் கொள்ளப்பட யோவான் 12:32 கூறி நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம். அல்லேலூயா. அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்றென்றைக்கும் பூமியை சொந்தரித்துக் கொள்வார்கள். சங்கீதம் 37:22 நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் என்றென்றைக்கு பூமியை சொந்தரிக்கிறவர்களாய் ஆசிர்வதிக்கிறோம். செல்லத்துறை, குமார், சாமி, பபி, அஞ்சலோ, பிள்ளைகள், கஜி, கணவன், பிள்ளைகள் எல்லோரும் ரட்சிக்கப்பட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். செல்லத்திரை சரோஜினி தேவி, மகாதவன் ரட்சிக்கப்பட ஆதி அன்புக்குள்ளே திரும்ப தாயாருடைய ரட்சிப்புக்காய் அபிஷேகத்துக்காய் செபிக்கிறோம். ரஜி, சத்யா, பானு, கணவன், அகிசன், மனைவி, மகன், பிள்ளைகள் ரட்சிக்கப்பட லண்டன் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குசேலன் மனைவி, பிள்ளைகள் லவன் மனைவி, பிள்ளைகள் லோஜி, பிள்ளைகள் நந்து, நந்தன் ரட்சிக்கப்பட பிரிவினை நீங்க அப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உதயன் தயா, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட பிரிவினை நீங்க சமாதானம் உண்டாகும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, குமாரசாமி, அந்தி, குமுதா, கணவன், பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சுவிஸ் குமுதன் மனைவி, பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கனடா, புகா, இளங்கநாதன், பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சந்திரா, அக்கா, கஜனா, கணவன், பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். லண்டன், சந்திரா, அந்தனா, மனைவி, மியூ, கணவன், பிள்ளைகள், காஞ்சி, ரட்சிக்க, ரோகிணி, அன்னி, ரட்சிக்கப்படும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, மியூக்கும் கணவனுக்கும் கர்ப்பத்தின் கனி ஆசிர்வதித்து தாரும். காஞ்சிக்கு ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட US சிட்டிசனோடு கணவனை தாரும். இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து நந்தியோடு துதிக்கிறோம். ராணியா, தமிழானி, பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் கணவன் ரட்சிக்கப்படும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இலங்கை, திருபா, கணவன், பிள்ளைகள் ரட்சிக்கப்பட ஆஸ்திரேலியா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவியா, ரட்சிக்கப்பட இலங்கை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மாலியக்கா, தீச பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் கரத்தில் ஒப்பு கொடுக்க ஆஸ்திரேலியா. பவானியக்கா, பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பவானியக்கா. இலங்கை பிள்ளைகள் US, இந்த நெய்ம் குணமாமி ரட்சிக்கப்படும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இலங்கை, விஜயா, பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மச்சால், ரதி, பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் ரதி ரட்சிக்கப்படும் கரத்தில் ஒப்பு கொடுக்கும். கணவனை இழந்த துயரம் மாறி சௌரி மீண்டும் கத்திருக்கில்ல ரட்சிப்புக்குள்ளே கழிவுறதவன் ஒரு அற்புதம் செய்யும்படும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கௌசி, கணவன், பிள்ளைகள் ரட்சிக்கப்பட பரிசுத்தமாக தொகுத்துட்டு நிறைவேற்றப்பட ஒப்பு கொடுக்கிறோம். சின்ன பாபா, பெரிய பாபா, குடும்பங்கள் ரட்சிக்கப்படும் கரத்தில் கணவன் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட US ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, ரூபாக்கா, கணவன், பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்கள் இலங்கை, இந்த நெய்ம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க ஜெகன், மனைவி, பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் கரத்தில் ஒப்பு கொடுக்கும் இலங்கை. லீலா, பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் கரத்தில் ஒப்பு கொடுக்கும் ஜெர்மனி. பெரிய தங்கச்சி, பெரிய தம்பி, மனைவி, பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஜெகனுக்கு இருக்கதான பாரிசவாதம் நீங்க ஒரு தெய்வீக சுகம் உண்டாகும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சின்ன தம்பி, மனைவி, பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எஸ்தர், அகிலா, ஜோனத்தன், விமலன், ஆர்வம் ரட்சிக்கப்படும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா, நந்தியோடு துதிக்கிறோம். அஹிம்சன், ஈசாக்கு, சார், ஆதனா, கானா, உத்தமி, மேர்சி, ஆதியன, ஜெஷுவா ரட்சிக்கப்படும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கனடா, ஜோனா, பிண்டியா ரட்சிக்கப்படும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாகிஸ்தான், ஏனோக், மேகன், மேசி, லீவாய், ஏஞ்சலினா, குளோரியா ரட்சிக்கப்படும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சென்முஸ்டாக், கனடா, டேனியல், கோட்டி ரட்சிக்கப்படும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மொன்ட்ரியல், ஜோஷுவா, கனடா, ஜோஷுவா ரட்சிக்கப்பட, ரீச்சா ரட்சிக்கப்படும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மொன்ட்ரியல், செல்லோர், இந்த நெய்ம் ஆஃப் ஜீசஸ், அகிலன், செல்வி, பிள்ளைகள், திலுக்ஷி, ரெபேக்கா, திலுக்ஷன், ஜோஷுவா ரட்சிக்கப்படும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சபைக்கு போற இந்த பிள்ளைகளுக்குள்ள ஐக்கியமும் ஒற்றுமையும் ஒருமனும் சித்தை பரிசுத்தம் உண்மை நீதியும் நேர்மை நியாயமும் தேவ பக்தி தேவ பயமும் கிறிஸ்து இரண்டாவதற்குரிய ஆயத்தம் உண்டாக என்னுடைய சகோதரன் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். அனிஷியா ரூத் சேரமான் மாட்டு சொலமன் ஊழியம் செய்தார்கள், சபை வைத்திருக்கார்கள், ஹோப் செஞ்சுவரி வைத்திருக்கார்கள், சாலும் ஷார்ஜா இவர்கள் எழுப்புதல் அடைய ரசிக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அகிலதா சாரால் காந்தன் ஆபிராம் ரசிக்கப்பட நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க ஆதிக்குங்களே திரும்ப பரிசுத்தரே நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க கனானி காம் சாதோக் சலோமி ஜோஷுவா இவர்கள் ரசிக்கப்பட நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க ஆதிக்குங்களே திரும்ப வருகை காயத்தப்பட அடியாளோடு ஐக்கியப்பட சமாதானமாக ஒற்றுமையாக கர்த்தர் சந்திக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். சுசீந்திரா கணவன் பிள்ளைகள் மச்சால் ரட்சிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறோம். ரதி கணவன் பிள்ளைகள் இலங்கைக்கு ரட்சிக்கப்பட முடிய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மாலா கணவன் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட முடிய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வசந்தி கணவன் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட முடிய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஈஸ்வரன் மனைவி பிள்ளைகள் ரட்சிக்கப்பட முடிய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இலங்கை நந்தன் கணவன் மனைவி பிள்ளைகள் நந்தன் மனைவி பிள்ளைகள் ரட்சிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறோம். கனடா டொரண்டோ கமலா ரட்சிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறோம். இலங்கை ஆதியன்புக்களை திரும்ப ரச்சனியத்தில் தெய்வீக சுகத்தால் நிரப்பப்பட கமலாதேவி ஆசிர்வதித்து செபிக்கிறோம். ரியானா மயூரன் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட ஆண்டவரே ஆதியன்புக்களை திரும்ப எடுப்புதல் அடைய சமாதானம் அடைய சந்தோஷம் அடைய ஆவிக்குள்ளாக தேவட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா டொரண்டோ ராஜா மனைவி பிள்ளைகள் ரட்சிக்கப்பட ஜோஷுவா கற்பத்தங்கனி ஆசிர்வதிக்கப்பட பட கரத்தில் ஒப்பு கொடுத்தவர்களை ஆசிர்வதித்து செபிக்கிறோம். சிரியாலா பெண் மகன் ரட்சிக்கப்பட இன்னமொரு கற்பத்தின் கனி உண்டாக ஆஸ்திரேலியா இவருடைய ரட்சிப்புக்காக ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி ஆதியன்புக்களே திரும்ப பபிள் பள்ளிக்கு போன பிள்ளைகள் யூலியத்திலே பயன்பட பபிள் பள்ளியில ஸ்தாபிக்கப்பட தேவனே நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சக்குரு சாந்தி பிள்ளைகள் ரட்சிக்கப்பட சமாதானம் அடைய சந்தோஷம் அடைய இலங்கை தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஜெர்மன் லாம கமல் ஜே ஆஃப் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட ஆண்டவர் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ரகு மனைவி பிள்ளைகள் ரட்சிக்கப்பட நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குமா சத்யநாதன் கிஷோக் துளசி ரட்சிக்கப்பட ஆண்டவரே துளசி கணவனுக்கு விடக்குள்ள பிரிவினை நீங்க அந்த குடும்பம் சமாதானம் அடைய இவட கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கிஷோக்கு திருமணமாக இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்க உமா சத்யநாதன் சமாதானமாய் வாழ ரட்சிப்புக்குள்ள பரிசுத்தத்துக்குள்ளே தேவ பயிற்சிக்குள்ளே மெய்யான தேவனுக்குள்ளே கனி கொடுக்க இவட கரத்தில் ஒப்பு கொடுக்க மெல்லியா சேர்ந்து ருஜி நந்து பிள்ளைகள் ரட்சிக்கப்பட ஆதி என்புக்குள்ள திரும்ப கர்த்தாவே உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நந்தியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மைமைப்படுத்திக்கிறோம். கஜன் தெய்வீக சுகமடைய திருமணமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். நுரோஜ் பிரிவினை நீங்கி மனைவியோடு சேர்க்கப்பட உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கபில் மனைவி பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட கர்ப்பத்தின் கனி ஆசிர்வதிக்கப்பட உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இனிமாய் பிரமிளா பவா தெபோரா ரவி ரவீந்திரன் பிரவீன்சன் பிருந்தா ரெபேக்கா பிரவீன் சாமுவேல் ரட்சிக்கப்பட ஆசிர்வதிக்கப்பட ஆதியன்புக்களை திரும்ப ஊழியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீம்பி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் நீங்கி கர்த்தாவர்கள் சமாதானமாய் ஊழியத்தை செய்வோம் குடும்பம் நடத்தவும் பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக தேவைகளுக்காக விண்ணப்பங்களுக்காக மன்றாட்டுக்காக நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். தேவ பக்தியுள்ள ஜனங்களாக இவர்கள் மீட்கப்பட தேவனையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். சங்கம மூலியங்கள் கோஸ்பல் எஃப்எம் மூலியங்கள் பிரேன் எஃப்எம் மூலியங்கள் மியூசிக் எஃப்எம் மூலியங்கள் இன்னுமாய் கேட்டாவே ஏசப்பா ஜபத்தோனி ஜீசஸ் ரிடீம் ஜீசஸ் ஹீல் ஜீசஸ் மீட்ஸ் எல்லா ஊழியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீசஸ் கால்ஸ் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவ பக்தி உள்ள சந்ததியாய் ஒவ்வொருடைய தலைமுறைகள் ஒவ்வொருடைய சந்தானங்கள் ஒவ்வொருடைய உற்றார்கள் உறவினர்கள் சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்பட கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். கேட்டாவே தேவ பக்தி உள்ளவர்களாய் ஒரே குடும்பமாய் கர்த்தருடைய ஒன்றான மெய்தவனை சேவிக்கிற மனுக்குலமாய் சின்னவன் ஆரியவன் சிறியவன் பலத்தை ஜாதி ஆவான் தேசம் ஆவான் நாடாவான் கண்டமாவான் உலகம் ஆவான் என்று சொல்லி ஒரே ரத்தத்தில் சகல ஜாதிகளை தோன்ற பண்ணினோட சமூகத்தில் ஒப்புப்படுத்தி செபிக்கிறோம். ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் நீர் மயமைப்படும்படி தெரிந்து கொண்ட உமது கரத்தின் கிரியைகளும் நீர் நட்ட கிளைகளும் உமது பூமியை என்றென்றைக்கும் சுதந்திரிக்கும் குடிகளுமாய் இருப்பார்கள் என்று கத்தோடு நாம தரிக்கப்பட்ட தேவபக்தி உள்ள ஜனங்களாய் பூமியின் குடிகள் ஆசிர்வதிக்கப்பட நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர்களை பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் உறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பணியினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமை உள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து பரிசுத்தமும் மகிமையும் உள்ள சிங்காசனத்திலிருந்து கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய எஜமானவனை நோக்கி, நல்லது உண்மையும் உத்தவம் உள்ள புளியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று உன் எஜமானிய சந்தோஷத்துக்கு திரைவேசி என்றார். மத்தே 25:21 இப்படி இந்த தேவன் நம்மை அழைக்க நாம் பார்த்ததா இருக்கிறோமா என்று சொல்லி ஒரு விசை நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். உங்கள் எஜமானங்களை நோக்கி, நல்லது உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே அப்படி சொல்ல நாம் பார்த்துறதா? நம்மிடத்தில் உண்மை காணப்படுகிறதா? நம்மிடத்தில் நேர்மை காணப்படுகிறதா? நம்மிடத்தில் உத்தமம் காணப்படுகிறதா? அல்லது கபடமும் வஞ்சமும் சூதும் அநியாயம் துரோகம் விரோதமும் காணப்படுகிறதா? ஆராய்ந்து பார்ப்போம். வார்த்தை சொல்லுகிறது, எஜமான் அவனை நோக்கி, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது குட் வெல் டன், உண்மை முத்தகம் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானிய சந்தோஷத்துக்குள் பிரவேசி அநேகத்தின் மேல் பூமியின் குடிகள் யாவர் மேலும் கழிவூறும்படி மணவாளனுடைய சமூகத்திலே அவருடைய சந்தோஷத்தின் நாளிலே அவர் நமக்கு ஜெயங்கொண்டவர்கள் அணிகிற வழிப்படுத்தல் 7 சபைகளில் ஜெயம் பெற்றவர்கள் காணப்பட்டது போல 21st century சபைகள் எல்லாம் ஜெயிக்க ஜெயங்கொள்ள கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கிற ஒவ்வொரு ஸ்தானமும் தேசமும் கண்டமும் நாடு பட்டணமும் கிராமமும் ஆசிர்வதிக்கப்பட கர்த்தருடைய நாமத்தின் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவுள்ள ஆசிர்வாதம் ஒவ்வொருவரையும் சுதந்தரிக்க ஒருவனேனும் இல்லை குறைவு என்று சொல்லாதபடி வானத்தையும் பூமியையும் தேவோடு ஐஸ்வர்யத்தால் பரலோக மகிமையினால் பரலோக சத்துவத்தினால் பரலோக மகத்துவத்தின் முக்கியத்தினால் பரலோக நிறைவினால் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஜீவித்திருக்கிற ஒன்றான மெய்தேவன் மேல் ஆணையிட்டு கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். அண்ட சராசரங்களிலும் சர்வலோகங்களிலும் சர்வ சிருஷ்டிகளிலும் கர்த்தத்துவத்தின் தோளின் அசைவு அசைந்து மகிமையாய் வெற்றி சிறக்கிற வெற்றியும் ஜெயமும் சுகமும் ஆரோக்கியமும் ஆசிர்வாதமும் நன்மை கிருபை சகல ஜனங்களையும் பின்தொடர ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். யுத்தங்கள் ஓயட்டு கெத்தாவே, தீமைகள் அணுகாதபடி, பொல்லாப்பு நேராதபடி, பில்லித்துணியங்கள் செவினைகள் மாந்தியங்கள் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் விக்கிரார்கள் கஞ்சாக்கள் அபின்கள் ஸ்டக்ஸுகள் மதுபோதைகள் சிகரெட்டுகள் சினிமாக்கள் நாடகங்கள் இன்னும் அருவறுப்புகள் அக்கிரம செய்கள் ஒன்றும் இல்லாதபடிக்கு பயபக்தி உள்ளவரை பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிற மணிக்குளமாய் கத்திர நாளுக்கன்று சுத்தமும் துப்புரவுமாய் மீட்கப்பட்ட கத்திர நாள் பரி இந்த உண்மை உள்ளவர்களாய் காக்கப்பட தேவனையுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து விண்ணப்பத்தோடும் அன்றாட்டோடும் வெளியரங்கமாகும் மாமிசமான யாவும் அது ஏகமாயிருக்காது. அப்படியாய் பிந்தின மகிமை திருச்சபைகளை ஒப்புக்கொடுத்து முந்தின மகிமையை பார்க்கலாம். பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்ற நம்முடைய வார்த்தையின்படி பிந்தின ஆலயத்தின் மகிமைக்காய் நசித்திருக்கிறோம். தனித்தனியாய், குடும்பம் குடும்பமாய், தேசம் தேசமாய், கண்டம் கண்டமாய், ஜாதி ஜாதியாய், இனமினமாய் ரட்சிக்கப்படுகிற இன்டர்நேஷனல் வேர்ல்ட் வாய் ரிவைவலை கூறிய கர்த்தருடைய நாமத்தின் மகிமையின் ஐஸ்வர்யத்திற்குரிய நிறைவுள்ள ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் கூறி அற்புதமும் ஆச்சரியமான நாமத்தினாலே ஒவ்வொருவர் ஆச்சரியம் அற்புதமாய் கர்த்தருக்கென்று மீட்கப்பட கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களான இந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல் இருக்கும். சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போம் என்ற வார்த்தையின்படி சஞ்சலம் தவிப்பு ஓடி போக நித்திய மகிழ்ச்சியினால் நிறைவேற்றப்பட நிறை நிறுத்தப்பட காக்கப்பட வாழ்பவர்கள் கன்யர்கள் பெரியோர் சிறியோர் யாவரும் கர்த்தராவின் அபிஷேகத்தினாலே புர்ராக்கப்பட தேவ மகிமைக்குள் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். கால எழுப்புதல் பற்றி பிடிப்பதாக சர்வபூமி சீசத்துவத்தின் பூர்ண நிறைவினால் மன்னவாளனுடைய வருகைக்குரிய ஆயத்தத்தினாலும் எழுப்புதனாலும் புத்தி உள்ள கன்னியாய் எண்ணோடு விளக்கு எண்ணையோடு விளக்கேந்தி அனுதினமும் அவருக்காக காத்திருக்கிற நீதிமான்கள் ஆட்சிகளை கத்தாவே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசை வைத்து செபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். Praise the Lord.
1: Praise the Lord, Akila. How are you?
0: Fine, thank you. How are you, sister?
1: I am fine.
0: God bless you. Continue. God bless you.
1: Okay, God bless you. Bye. Hallelujah, hallelujah. Prabhu, hum dhanyavaad karte aaj ke sundar samay ke liye, aaj ke din ke liye. Prabhu, tu mahaan hai. Pura hafta tune humko chalaya. Phir se Prabhu, tere charno mein aane ke liye mauka diya. Tera dhanyavaad karte Prabhu. Thank you, my Father. Thank you, Holy Spirit. You are the one, Lord. There is no another, Lord. Yes, Prabhu. There is jaisa koi nahi. Tu mahaan hai. Tu sarvashaktiman parmeshwar hai. Tu adbhut hai. Tu parakrami hai. Tu sare jahan ka tu hai. Tere jaisa koi nahi tha, na koi hoga, Prabhu. Phir se ek baar tere charno pe aate hamare international vada mein एसपी मिनिस्ट्री में सभी लोगों का हम स्वागत करते हैं। सभी लोग प्रभु जो सुबह से रात तक प्रभु हर कोई आकर तेरी महिमा करता है, स्तुति करता है, आराधना करता है। हमारे सारे एसपी के सारे ग्रुप को, हम सभी के भाई बहनों को, सारी बहनों को, सारी बेटियों को, सारे परिवारों को तेरे हाथ में देते प्रभु। सभी के जीवन में कार्य कर प्रभु, इस मिनिस्ट्री को बढ़ाने में हमारी मदद कर। तेरे सामर्थ का अभिषेक हमारे सबके ऊपर बनाए रखना प्रभु। ऐसे में प्रार्थना करते प्रभु, आज जो भी नए आए हैं प्रभु, जो जो भी हमारे साथ आज जुड़े हैं, उन सभी का हम स्वागत करते पवित्र आत्मा। वेलकम होली स्पिरिट, हमें तैयार कर, लीड कर, स्तुति करने के लिए, आराधना करने के लिए, तेरे नाम को ऊंचा उठाने के लिए। प्रभु तू सुंदर, तू अच्छा, तू परम पिता परमेश्वर, तू राजाओं का राजा, तू प्रभुओं का प्रभु। हम मांगते एक मन होकर तेरे शरण स्थान पे आते, तेरे नाम को ऊंचा उठाते, क्योंकि तू महान परमेश्वर है, तू अद्भुत है, तू पराक्रमी है, तू विलन से क्रोध करने वाला, तू दया का सागर। धन्यवाद धन्यवाद धन्यवाद, तू महान है प्रभु। धन्यवाद, तेरे नाम को जय जयकार करते प्रभु। धन्यवाद धन्यवाद धन्यवाद धन्यवाद, एक मन होकर प्रभु तेरे शरण स्थान पे आते। धन्यवाद, हालेलुया, धन्यवाद धन्यवाद धन्यवाद, हालेलुया लॉर्ड, थैंक यू जीसस, धन्यवाद।

0: मुक्ति दाता, हालेलुया। मेरा प्रभु तू, मेरा प्रभु तू मुक्ति दाता। हालेलुया प्रभु, सच्ची में प्रभु तू हमारा प्रभु है, तू मुक्ति दाता है। सारे जगत से तूने प्यार किया, तूने क्रूस पर अपना जीवन दिया, तू हमारा मुक्ति दाता परमेश्वर। हमारा जीवन में अंधेरा था, तूने हमें रोशनी दी। जिसको तूने तु, जिसको जिसने तुझको पाया प्रभु, तूने उसको नई जिंदगी दी। तू पापियों से प्यार करने आया, दुखों को बाहर निकालने आया, बिछड़े हुए को तू फिर से जोड़ने आया प्रभु। हम तेरा धन्यवाद करते, तेरा वचन धन्य, तेरे आशीष का वचन धन्य है। तू हमें आशीष करता है, हर परिस्थिति में आजाद करता है, हर निराशा में तो आनंद में बदलता है प्रभु। हम तेरा धन्यवाद करते, तेरे सुंदर समय के लिए तेरा धन्यवाद करते, तेरी स्तुति करते, तेरे नाम को ऊंचा उठाते। तू राजाओं का राजा है, तू प्रभुओं का प्रभु। हमारे मनों को तैयार कर इस समय प्रभु, तेरी तेरे वचनों से भर दे, तेरे स्तुति से भर दे, तेरी आराधना से तूने में भरा, तेरे तेरे करीब लेकर आया प्रभु। हम तेरा धन्यवाद करते, तेरे नाम को ऊंचा उठाते, क्योंकि तू तू राजाओं का राजा है, तू प्रभुओं का प्रभु, तू अति पराक्रमी परमेश्वर। यस प्रभु, यस प्रभु, हम मांगते हैं सच्ची में प्रभु, तेरे जैसा कौन है जो हमें बाहर निकाल सके? तेरे जैसा कौन है वो हमें हर हालात में हमें मजबूत रख सके प्रभु? हम धन्यवाद करते प्रभु, तेरे नाम को ऊंचा उठाते। यस प्रभु, हमारी मदद कर, हमें तैयार कर, तेरी कृपा तेरी दया से प्रभु हम मांगते। तेरे जैसा कौन है? तेरे जैसा ना कोई था ना कोई होगा प्रभु। हम मांगते सुंदर समय के लिए प्रभु, तेरे नाम को ऊंचा उठाते। यस प्रभु, आइए हम धन्यवाद करते प्रभु। हमारे लोगों को मदद बचाना प्रभु, हर एक को मदद करना, हर एक की रक्षा। सारे जगत से तूने प्यार किया, पापों को बचाया, उद्धार किया, अपना एकलौता पुत्र तूने हमारे लिए दे दिया। जो कोई तुझ पर विश्वास करता है उसे तो अनंत काल का जीवन देता है प्रभु। आज एक मन होकर हम मांगते यस प्रभु, इस सुंदर रात के समय में हम हमारे सभी लोगों को तेरे हाथ में देते, तेरे नाम को ऊंचा उठाते, तेरी महिमा करते, क्योंकि तू बिगड़े हुओं को सही करता है, अंधे को आंखें देता है, बहरों को सुनने देता है, कोढ़ियों को तो शुद्ध किया, मरे हुओं को तो तूने जीवन दिया, लाजरस मरे हुए मता उसको तूने जीवन दिया, मरी उठी आहेर की बेटी को भी तूने जिंदा कर दिया प्रभु। तुम्हारा जिंदा खुद है, और आज हम तुझसे आशा रखते प्रभु कि तू हमारे हर परिवारों को ब्लेस करेगा, आशीर्वाद कर। आज कितने लोग बीमार की अवस्था में पड़े हैं, उनके हालात कमजोर है, मजबूत है, निराशा में हो चुके हैं प्रभु। हम आज तेरे पास मांगते, हमारे ऐसे कितने भाई लोग कैंसर से पीड़ित है, उन्हें आजाद कर दे। कोड़ी से पीड़ित है, उन्हें आजाद कर दे। और ऐसे भी बेटियां, किस कई लोगों को कई अलग अलग प्रकार के कैंसर हो चुके, किसी को आंखों की हुआ है, तो किसी को हार्ट का हुआ है, तो किसी को पैर का, ऐसा अलग अलग तरीके से जो कैंसर की आत्मा ने लोगों को बचड़ के रखा है। और आज इस समय रात के समय तेरा धन्यवाद करते, तेरे पास आते प्रभु, तू सबका सभी को मदद कर, आशीर्वाद कर प्रभु। और हम प्रार्थना करते, तू विश्वास योग्य प्रभु, तू अद्भुत काम करता है, निराशा में आशा में बदलता है प्रभु। हम एक मन होकर मांगते, आज ऐसे कितने लोग बीमार है प्रभु, हम किशोर के माता पिता को भी तेरे हाथ में देते, उनके जीवन में कार्य कर। उनकी माँ कैंसर से पीड़ित है प्रभु, दुखी है, उस बेटी के जीवन में उसके लिए जीवन मांगते, उसके पापा को भी जीवन मांगते, जो जिस हालत में वो दो परिवार दुखी है, निराश है, प्रभु तू जीवन देने वाला परमेश्वर है। तूने हर एक को दीर्घायुष का आयुष का वायदा दिया है प्रभु। यही मन लेकर हम प्रार्थना करते हैं, हमारे परिवार जितने भी बीमार पड़े हैं उन सभी को तो आशीर्वाद कर, सभी को तेरे सामर्थ्य हाथों से छू ले प्रभु, और मदद कर, तेरे लहू से ढाप ले प्रभु, तेरे अभिषेक की ढाप ले प्रभु। ऐसे हम प्रार्थना करते, मदद कर, धन्यवाद प्रभु। हमारे हर एक मिनिस्ट्री को तेरे हाथ में देते, सारे प्रभु हमारे भारत देश का ताबा तेरे हाथ में देते, उनके ऊपर तेरा अगुवाई का हाथ मांगते, हमारे कलीसिया का, कलीसिया में हर लोगों के जीवन में कार्य कर, हर परिस्थिति में इलाज कर। यस प्रभु हम प्रार्थना करते प्रभु, सहायता कर, मदद कर, आशीर्वाद कर, तेरी कृपा तेरी दया से हमें तूने भर दिया से धन्यवाद करते। हम इस समय प्रार्थना करते प्रभु, तू मदद कर, तेरा अभिषेक मांगते, तेरी सारी चीजें प्रभु तेरी इच्छा अनुसार पूरी होने के लिए मदद कर। आज कितनी बेटियां गर्भा के लिए रुकी हुई है, पीड़ा में है, दर्द में है, परेशानी में है, निराशा में है प्रभु, फ्यूचर का डर, परिवार नहीं है इसलिए डर, बच्चे नहीं है इसलिए डर प्रभु, ऐसा डर हर एक बहन के जीवन से निकाल दे। ऐसा हम प्रार्थना करते प्रभु, सहायता कर, मदद कर। थैंक यू जीसस। ऐसे हम प्रार्थना करते, मेरी फ्रेंड पूनम का ताबा तेरे हाथ में देते, उसके भाई का ताबा तेरे हाथ में देते, उसके भाई को कंप्लीटली चंगाई दे। ऐसे हम प्रार्थना करते हैं प्रभु, उसी तरह प्रभु हम बहन को मांगते हैं प्रभु, हर हर जो कोई इंडिया से आए हुए हैं प्रभु, हम हर एक लोगों को तेरे हाथ में देते हैं, उनके ऊपर तेरे निराशा ने एक कंफर्ट का आत्मा मांगते, सहायता कर, मदद कर प्रभु, तेरे अभिषेक से सबको भर दे, बीमारी को जीवन में कार्य कर, कलीसिया को भर दे प्रभु, देशों के अंदर हर कंट्री कंट्रीज में तेरा ताबा मांगते, सभी नेताओं को सभी अधिकारियों को तेरे हाथ में देते प्रभु, तो सबका इलाज कर प्रभु, सबको मार्गदर्शन कर, तेरे लहू से सभी को ढाप दे प्रभु। ऐसे हम प्रार्थना करते, मदद कर प्रभु, तेरा अनुग्रह का आत्मा हमारे जीवन में आने के लिए मदद कर, तेरी महिमा करने के लिए मदद कर प्रभु। ऐसे हम प्रार्थना करते, यीशु मसीह नासरी के नाम से मांगते, आमीन। आइए आज वचन देखेंगे, इजाया चैप्टर 43 का 10 का वचन हम पढ़ेंगे। आइए अपने मनों को तैयार करें, इस समय प्रार्थना पूर्वक बैठिए, और वचन प्रभु का वचन ताया हुआ है, कभी न बदलने वाला वचन है। हमारे हर एक के मन को प्रभु तैयार कर, वचन की अगुवाई करने के लिए मदद कर। तेरा वचन सबसे अच्छा सुंदर है, तेरे जैसा कोई नहीं प्रभु, तूने आज तक हमें संभाला, आगे भी तू संभालेगा। ऐसे हम प्रार्थना करते प्रभु, यीशु के नाम से वापस आमीन। आइए हम निकालते इसाया चैप्टर 43 का 10 के वचन से हम लोग कुछ देखेंगे बातें, फिर यिर्मयाह का 33 का वचन पढ़ेंगे। 30 का 33, पढ़ेंगे इसाया का, पहला निकालेंगे हम 43 का वचन, उसमें 10, 43 का 10। फोर्टी थ्री का 10वां वचन से पढ़ेंगे। 10:11 पढ़ते, देखो यह बोलते हैं, यहोवा की वाणी है, तुम मेरे साक्षी हो और मेरे दास हो, जिन्हें मैंने इसलिए चुना है कि समझ कर मेरी प्रतीत करो, समझ कर मेरी प्रतीत करो, और यह जान लो कि मैं वही हूँ मुझसे पहले कोई परमेश्वर न हुआ और न मेरे बाद कोई होगा। देखो यह पहला ही वचन क्या कहते हैं, 10वां वचन कहता है यहोवा इसराइलियों के लिए प्रॉमिस कह रहे हैं, वो प्रॉमिस जो तुम्हें और हमें बनाने वाले ने बनाया, वो वायदा जो इसराइल के लिए नहीं लेकिन हमारे सबके लिए भी है। इसलिए इधर परमेश्वर कह रहा है कि यहाँ की वाणी है, तुम मेरे साक्षी हो। कौन? हम सभी साक्षी है, ऐसे बोलते हैं, साक्षी हो और मेरे दास हो। किसको बोल रहा है? इज़राइल को बोल रहा है। मैं तुम इसराइली को बोले, तुम सब मेरे लिए साक्षी हो और तुम मेरे दास हो, जिन्हें मैंने इसलिए चुना है कि समझ कर मेरी प्रतीत करो। इज़राइल से वो बात कर रहा है कि सब लोग जानेंगे मेरी महिमा को और वो लोग भी प्रतीत करेंगे, वो भी जानेंगे कि परमेश्वर हमारा जिंदा खुदा है, जीवित खुदा है। और उधर दूसरी बात देखो क्या बोल रहे, प्रतीत करो और ये जान लो कि मैं ही हूँ वही, मुझसे पहले कोई परमेश्वर ना ही हुआ ना था, ना मेरे बाद कोई होगा, क्योंकि प्रभु यीशु ही पहला प्रतिपल है, पहले मनुष्य से पहला मनुष्य परमेश्वर ने पहले आदम और हवा को बनाया। उसके बाद प्रभु यीशु के इधर बोले प्रीति, उसके तभी भी परमेश्वर था और अब भी परमेश्वर है। इसीलिए इधर लिखा गया कि दूसरा कोई कोई कोई परमेश्वर था ही नहीं, कोई ईश्वर नहीं था। सबसे पहला हमारा प्रभु यीशु, उसने हमारे और आपके लिए लहू बहाया। वो हमें अनंत काल का जीवन देना चाहता है, वो हमें अधर्म से दूर करना चाहता है, दुखों को आजाद करना चाहता है। और एक वचन हम और भी दो, दूसरा कोई उद्धार करता नहीं। मैंने सुसमाचार दिया और उद्धार किया, किसको? परमेश्वर इसराइली इसराइल को सुसमाचार बताने के लिए भेजा ना, कोई जाने के लिए तैयार नहीं था, तभी परमेश्वर ने इसराइल को तैयार किया। तभी इजाया बोला भी, एक जगह लिखा है कि वो दुखित हुआ था और बोलता है मैं प्रभु पापी हूँ। तभी इधर परमेश्वर उससे ही कह रहा है कि मैं तेरे पाप को हटाया, मैं तेरे अंधकार में था, तू तो भटक रहा था, उदासी में तेने तुझे पटाया, दुखी हो गया था मंदिर में जाते समय। जब सुलेमान मर जाने वाला था तब वो मंदिर में देखता है तो सारे और इतना आत्मा का अभिषेक उधर आ चुका था, एंजल सारे स्तुति कर रहे थे, स्वर्गदूत भेज कर स्तुति कर रहे थे। तब परमेश्वर को बोलते, प्रभु मैं तो दुखी मनुष्य हूँ, एक तो पापी मनुष्य हूँ, मैं तो तेरे सामने आ भी नहीं सकता हूँ। और यहाँ क्या परमेश्वर उसको बता रहा है कि मेरे मेरे जैसा कोई परमेश्वर ही नहीं और ना ही मेरे बाद कभी कोई होगा। वो पहला ही है, पहला फल परमेश्वर है, अपने पुत्र यीशु को उसने भेजा हमारे लिए और आपके लिए, ताकि हम आप अनंत काल का जीवन पा सके। और महीने सुसमाचार दिया, उद्धार किया, वर्णन भी किया, जब तुम्हारे बीच में कोई पराया देवता न था। देखो क्या बोल रहा है इधर परमेश्वर इधर को, कि कोई पराया देवता नहीं था, मैंने यीशु को भेजा। इधर यीशु की गवाही दे रहा है वो, कि मैंने यीशु को गवाही दी और बताया कि वही परमेश्वर है, कोई परमेश्वर नहीं है। इसीलिए तुम भी साक्षी हो, क्योंकि यही वाणी है कि मैं ही परमेश्वर हूँ और भविष्य में भी मैं ही हूँ। पहले भी प्रभु था और आने वाले दिनों में भी प्रभु रहेगा, हमेशा भी प्रभु रहेगा। ऐसे इधर इजाया सब समाचार दे रहा है, मेरे हाथ में कोई छुड़ा न सकेगा। अब मैं ही काम करना चाहूँ तो कौन मुझे रोक रखेगा? तभी रोमन चैप्टर में कह लिखा है, 8 में लिखा है, 39 का वचन, ना ना मनुष्य हमें कोई अलग कर सकते, ना गरीबी, ना मुसीबत, ना परेशानी, क्योंकि तो यीशु ने सबको हरा दिया है और हमें जीवन दिया, हमें अंधकार को हटाकर उजाले में लेकर लाया, हमारी अच्छी परिस्थिति को हटाकर हमें नम्रता बनाया। ऐसा हमारा परमेश्वर है, उसके जैसा कोई नहीं है। छुड़ाने वाला वो है, छुटकारा देने वाला वो है, अंधकार से हटाने वाला वो ही है परमेश्वर। आइए हम और एक वचन पढ़ेंगे, यिर्मयाह का 30 से 33 वचन पढ़ेंगे। यिर्मयाह शापित 30 का 30 वचन, 31 का 30 से 33 वचन देखो। परंतु इधर भी क्या बोल, इधर भी यिर्मयाह से प्रभु बात कर रहे हो, कहते हैं मैं जो वाचा मैं उन दिनों के बाद इसराइल के घराने से बांधूंगा वो यह है कि मैं अपनी व्यवस्था उनके मन में समाऊंगा और उसे उनके हृदय पर लिखूंगा, और मैं उनका परमेश्वर ठहरूंगा और वे मेरी प्रजा ठहरेंगे, यह की यही वाणी है। देखो इधर इसराइल को कह रहा है परमेश्वर, वाचा बांध रहा है कि इसराइल के घराने को मैं बांधूंगा, वो यह है कि अपनी व्यवस्था उनके मन में समाऊंगा, उनके हृदय पर लिखूंगा कि मैं ही परमेश्वर हूँ। इसलिए कहता है सारी जुबान कहेगी, सारे घुटने टेकेगी और मैं ही परमेश्वर है और कोई परमेश्वर नहीं। और 34 का देखो, फिर एक दूसरे से यह कहना पड़ेगा, यह को जानो क्योंकि यह की यही वाणी है, छोटे से लेकर बड़े तक सब के सब मेरा ध्यान रखेंगे, क्योंकि मैं उनको अधर्म को क्षमा करूंगा और उनके पापों को भी स्मरण न करूंगा। एक ही बात प्रभु आज हमें और आपको बताना चाहता है, हमारे पापों को अधर्म का हमारे अधर्म को क्षमा किसने किया? परमेश्वर ने अपने एकलौते पुत्र को भेजकर। जो कोई विश्वास उस पर करेगा उसे प्रभु अनंत काल का जीवन देना चाहता है, हर परिस्थिति से जो आजाद करना चाहता है, हर मंडली से आजाद करना चाहता है। प्रभु आज हम मांगते, हम एक मन होकर तेरे पास आते, प्रभु मदद कर और हर एक को मदद कर, हर एक की परिस्थिति को बदल दे, हर एक के जीवन को सवार प्रभु, ऐसा आज हम प्रार्थना करते प्रभु। मदद कर, तेरे लहू से मिठाप दे, तेरे सामर्थ से ढाप दे प्रभु, ऐसा आज हम प्रार्थना करते प्रभु। सहायता कर, मदद कर, तेरे लहू से मिठाप दे, इस वचनों से हम मांगते। आज जो वचन तूने हमारे सामने लिखकर आया प्रभु, ये वचन की अगुवाई होने दे, मदद कर, तेरे लहू से मिठाप दे, तेरे सामर्थ से ढाप दे प्रभु, और हमारे आगे की जर्नी भी तेरे हाथ में देते प्रभु। जिससे आज जया बात कर रहे हैं कि मैं तुम्हें एक करूंगा, मेरे जैसा कोई परमेश्वर नहीं, सारे घुटने टेकेगी मेरी, और वही परमेश्वर है हमारे दुखों में, हमारे दर्दों में, हमारे परेशानी में प्रभु तू साक्षी बनकर खड़ा रहता है, हमारे उजाला का उजाले में लेकर आता है, अंधेरा हटाता एक नयापन देता है प्रभु। धन्यवाद प्रभु, यीशु मसीह के नाम से मांगते समय के लिए प्रभु, आज के दिन के लिए, आज की परिस्थिति के लिए, आज के वातावरण के लिए धन्यवाद करते प्रभु। ये सारा आदर सारा महिमा तुझे देते, मरे लोगों को बचा, मरे परिवार को बचा, हमारे सारे देश के अधिकारियों को बचा प्रभु, उनके अंदर अच्छा मन दे, बुराई को हटा दे प्रभु, गड़बड़ी को हटा दे प्रभु, ऐसे हम प्रार्थना करते प्रभु। सहायता कर, मदद कर, यीशु मसीह नासिक के नाम से मांगते, आमीन आमीन। प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड सिस्टर,
1: Amen. Praise the Lord, Mita. Thank you. God bless you.
0: God bless you, sister.
1: Okay. Good night. God bless you.
0: How is Kishore, Mama?
1: She is fine.
0: Good, good, good. We are praying for every day.
1: She is fine.
0: Good, good.
1: God bless. Thank you.
0: Yesterday I went that I told you, no, Krishna, my brother-in-law's.
1: Yeah, Christine.
0: Christine, I meet her yesterday. I go with her. She recovering little bit, not more, little bit. And soon her going to operation. वी प्रे फॉर हर कि शी कैन गेट विक्ट्री एंड शी विल कम टू
1: Yeah, I my prayer time I remember a Christian madam like that.
0: Also, today I have one more prayer request. We are near Sare, our nearby house, no? We every month going Bible study. There is French Bible study, French study, Bible study. And there is one person's husband has some eyes problem, eyes cancer. So he, both eyes, he cannot see anything, not see. So there
1: Oh,
0: is
1: I
0: so,
1: also have the cancer. Oh.
0: yes, I also heard first time. I never, I don't know, I don't know. So they very, there is very complication the operation, but we will pray. We will God, we trust in the Lord, and He will heal. And that operation, they know once our body, some places they took the skin, and they using for that operation.
1: Okay.
0: We have to pray. This is very difficult because skin and eyes is very little. We saying danger. We cannot say our God is faithful God. He knows. He knows. He's coming, but that man not totally trusting the Lord. Okay, but
1: Ah, okay.
0: this wife is very faithful now in the Lord, is baptized, is everything do, and every month she's coming to Bible study. But we pray for her, God will heal his husband and he will recover. He recover.
1: Okay.
0: That is, we pray.
1: What's the name of the man?
0: Allah, his name is
1: Allah.
0: Allah.
1: Ah, okay. Okay. My prayer time also I pray now for Manda Christina and for everybody, the people who are in sick. Heavenly Father, our Lord, we thank you, Lord. Father God, we thank you. Thank you that for this day, for the blessings that you keep us alive and healthy to worship you. We give thanks. We humble ourselves and we give, Lord, thanks. We say thank you to you, Father Lord. Thank you for all your blessings, protections, healing power. We pray for the Allah, O Lord, Father Lord, you know, O God, you can only heal. We know doctors can give the medication, but O God, many of the doctors, they give the medicine, but the medicine not work to the patient. But we pray for Allah, oh God, you know, Lord, somewhere somebody is praying, so that prayer is coming, Lord, and healing. Lord, bless him. Lord, let take care of two eyes. Many people came to you, oh God. The blind people came to you. Lord, you bless them, Father. This night we are praying for Allah. Lord, Heavenly Father, you touch his eyes and heal. Very soon we will hear the good news. And we remember Madam Christine, oh Lord, you also bless her. Heal her, oh God. Protect, Lord. Let everybody, Lord, praise your name. Pray for Sumita's husband and her husband's brother, oh God. We pray for Hilda, who are in the emergency hospital for, Lord, the doctor says he had to be there 4 or 5 days. Oh God, we hand over to you. Likewise, many people are with cancer, not only cancer and other sickness. They are some emergency ward, some are at home, some are at hospital. But everywhere, Lord, you are the God. You can heal everybody. Lord, we don't know about the future, but you know about future everything, Lord. You heal all these people, bless them. We remember Janardhan, Lord, you can change him, change his mind, Lord, change his life. Let him come back to you, let him come back to you. as the young man of God, while he was eating the food for the pigs, he came back to the father. Let Jonathan come back to you. Let him love his wife and child. Oh God, change the situation. Let the house, the family build up in faith. Let the family build up in peace, oh God. Give them peace and joy. Give the peace for his wife. Let Lord, maybe she's praying to you, crying to you, calling to you, answer a prayer to change her husband. Remember the child, oh God. She needs the father. Likewise, every sick people will hand over to you. Bless each and everybody. Oh God, let your name be glorified. Lord, I pray for Smita. Bless her, oh God. Protect her, be with her, oh Lord. Until she come next time into your presence, oh God. You be with her, you be with her husband. And bless also Sulpa, oh God. Bless all the family members. Lord, we hand over to you each and everybody. We prayed in Jesus' name. Amen.
0: Amen.
1: Sumita, okay, you can take rest.
0: God bless you, sister. See you tomorrow.
1: Okay, God bless you. Amen.
0: Amen.
1: Hallelujah. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரமாண்டவரே, பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் அப்பா பிதாவே, சர்வ வல்லமையுள்ளவரே, உங்களை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறோம். உன்னதமானவரே, உங்களை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறோம். சர்வத்தையும் படைத்த தெய்வமே, உங்களை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இயேசப்பா, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்த 24 மணித்தியாலங்களும் கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி தாங்கி வந்த கிருபைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். அளவில்லாத உடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி நன்றி. நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் நீங்கள் பதில் தந்து உங்களுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கப்பா. நன்றி. எங்களுடைய பாவங்கள், குறைகள், குற்றங்கள், அநியாயங்கள், அட்டூழியங்களை எங்களுக்கு மன்னித்து அருளுங்களப்பா. ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு விரோதமாக செய்த சகல பாவங்களையும் மன்னித்து உங்களுடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி அருளுங்க கர்த்தாவே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் பாவங்கள், ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்தருளுங்கள் கர்த்தாவே. வேசித்தனங்கள், விக்கிரக ஆராதனைகளை மன்னித்தருளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, தெய்வமே, மன்னிக்க தயை பெருத்த கர்த்தர் நீங்க தானே. ஆண்டவரே, உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்படுங்க ராஜா. தெய்வமே, ராஜாதி ராஜாவே, எங்கள் குடும்பங்களை உங்களுடைய கரத்திலே வைக்கிறோம். பொறுப்படுங்க ராஜா, பாதுகாத்து கொள்ளுங்க. இலங்கை தேசத்திலே அடை மழை காரணமாக இருக்கிறது. புத்தளம் பிரதேசம் தண்ணீரிலே மூழ்கி இருக்கிறது. அநேகர் ஆண்டவரே வெள்ளத்தினாலே தங்கள் உடைமைகள் இழந்திருக்கிறார்கள் கர்த்தாவே. தெய்வமே, ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தரே நீங்கள் தாமே ஆறுதலை கொடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. சகல ஆறுதலின் தெய்வமே, நீங்கள் இலங்கை தேசத்தை இந்த வெள்ளப்பெருக்கிலிருந்து அழிவிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. இந்திய தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. தமிழ்நாடு முழுவதையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. புதியவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். வருடக்கணக்காக இருந்த பழையவர்கள் தோல்வியுற்றிருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசுவே, உடைய கரத்தை தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. நல்ல தலைவர்களை ஏற்படுத்தி கொடுங்க, நல்ல அதிகாரிகளை ஏற்படுத்தி கொடுங்க. பணத்துக்காக அல்ல ஆண்டவரே, பதவிக்காக அல்ல ஆண்டவரே. அப்பா, நீங்கள் கிருபையாய் மனமிறங்கி தேசங்களுக்கு ஜனங்கள் அழிந்து போகாமலும் ஜனங்கள் அழிவுக்குள் போகாமலும் ஆண்டவரே, நல்ல தேசத்து தலைவர்களை மக்களை நேசிக்க அரசியலை அறிந்து அப்பா தேசங்களை ஆளுகை செய்ய ஒரு ஐரோப்பா தேசங்கள், வளர்த்து தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆப்பிரிக்கா, ஆசிய தேச கண்டங்கள், ஐரோப்பா தேச கண்டங்கள், ஸ்கண்டினேவிய தேச கண்டங்கள், மத்திய கிழக்கு தேச கண்டங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் உடைய கிருபையினாலே மூடிக்கொள்ளுங்க, மறைத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, உடைய கிருபை மேலானது, உடைய கிருபை உன்னதமான கிருபை. ஆண்டவரே, நீங்கள் உங்களுடைய கிருபையினாலே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து கொள்ளுங்க. நாட்டுக்கு நல்ல தலைவர்களை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, இயற்கை அழிவுகளிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட, தேசங்கள் பாதுகாக்கப்படட்டும். நாச மோசங்களிலிருந்து, அழிவுகளிலிருந்து, மரண ஆபத்திலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆவியான தேவனே, உங்களுக்காக ஆண்டவரே திறப்பின் வாசலிலே நின்று நாங்கள் உங்களிடத்தில் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, அப்பா பிதாவே, தேசங்கள் செழிக்கணும், தேசத்து தலைவர்கள் மனம் திரும்பணும், எல்லா விக்கிரக ஆராதனைக்காரர்களும் மனம் திரும்பவும். கர்த்தராக இயேசுவே, உங்களை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் நீங்கள் ஆண்டவரே உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். பிதாவுக்கு நன்றி செலுத்துகிறோம், இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மண்டவனே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அன்பானவரே, உங்களை துதிக்கிறோம். அருமை ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. கோடி ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள். ஆலேலூயா ஆலேலூயா. ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எஸ்பிஎம் ஊழியங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காக, ஆன்லைன்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். மஞ்சளம்மா திருச்செல்வம் ஐயாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். ராஜா உங்களுக்கு ஸ்தோத்திரம். ரட்சகரே ஸ்தோத்திரம். அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்களே பொறுப்படுங்க ராஜா. கர்த்தாவே ஆண்டவரே தெய்வமே, ஒவ்வொரு நாடுகளிலும் நகரங்களிலும் தேசங்களிலும் பட்டணங்களிலும் இருக்கிற மக்கள் இயேசுவே, நீங்கள் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளட்டும். உங்களை தவிர ஒரு தெய்வம் இல்லை என்று எல்லா ஜாதிகளும் அறிய வேண்டும், எல்லா மக்களும் அறிய வேண்டும், எல்லா பாஷைக்காரர்களும் அறிய வேண்டும் ஆண்டவரே. எல்லாருடைய முழங்கால்களும் இயேசப்பா உங்களுக்கு முன்பு முடங்க வேண்டும். எல்லாருடைய நாவுகளும் இயேசப்பா நீங்கத்தான் தெய்வம் என்று அறிக்கை செய்ய வேண்டும் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தூயவரே உங்களை துதிக்கிறோம், நல்லவரே உங்களை துதிக்கிறோம், வல்லவரே உங்களை துதிக்கிறோம், வாக்கு மாறாத தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை உங்களுக்கே செலுத்தி உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. துணையாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றடுவாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களும், யூத மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், இஸ்ரேல் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும். இஸ்ரேலிலே தேவனுக்கு விரோதமான காரியங்கள் தடை செய்யப்பட்டு இஸ்ரேல் மக்கள், யூத ஜனங்கள், புறஜாதி மக்களும் இயேசு ராஜா ரட்சிக்கப்பட உங்களை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. Stotiram, stotiram, stotiram, stotiram, stotiram, stotiram, stotiram, tudikrom, tudikrom, tudikrom, tudikrom, tudikrom, tudikrom, tudikrom, tudikrom, tudikrom, தூயவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நல்லவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். வல்லவரே உங்களை துதிக்கிறோம், வாக்குமாறாதவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம், பரலோக ராஜாவே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். உன்னதமானவர் தேவனே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உங்களை துதிக்கிறோம், உயிரோடு இருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். உன்னதங்களின் தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். படைத்த தெய்வமே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம். ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம், அதிசயமானவரே உங்களை துதிக்கிறோம். அன்பு தெய்வமே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம், தேற்றரவாளரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜெருசலேம் முழுவதையும் நினைத்தருளுங்கள் கர்த்தாவே. தெய்வமே இஸ்ரவேல் முழுவதிலும் ஆண்டவரே உடைய நாம மகிமைப்படவும் எல்லா ஜனங்களும் ஒரு மனமாய் கர்த்தரை துதிக்கட்டும். இஸ்ரவேல் ஆண்டவரே முப்படை முப்படை வீரர்களை உடைய கரத்திலே கொடுக்கிறோம். யுத்த சத்தங்கள் ஓய்ந்து சமாதான நிலைமை வர ஜெபிக்கிறோம். உலகத்தில் எங்கெல்லாம் யுத்த சத்தங்கள் கேட்டு கொண்டிருக்கிறதோ, யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ கர்த்தாவே, எல்லாரையும் எல்லா தலைவர்களையும் எல்லா ஜாதி ஜனங்களையும் உடைய கரத்தில் வைக்கிறோம். யுத்தங்கள் ஓய்ந்து தேசங்களுக்குள் சமாதானம் வரும்படி நாங்கள் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துணையாளரே ஸ்தோத்திரம், தேற்றரவாளரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். படைத்தவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இப்படி எல்லா நாடு நகரங்களிலும் ஜனங்கள் உங்கள் அண்டையிலே மனம் திரும்பி வர, உங்கள் அண்டையிலே வந்து ஆண்டவரே உங்களை தொழுது கொள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, நிவோவினுடைய சித்தப்பா அவனுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த மூன்று பெண் குழந்தைகளுக்காக அவருடைய தாய்க்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தன் தகப்பனுடைய பிரிவு அவர்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துங்க. ஒரு நல்ல மனிதன், ஒரு ஜப வீரன், ஒரு நீதியுள்ள மனிதன் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, உங்கள் பாதத்துக்கு வந்திருந்தாலும் அந்த மூன்று பெண் பிள்ளைகளும் தாயாரும் ஆண்டவரே தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களை உங்களுடைய கருத்திலே கொடுக்கிறோம். அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆறுதல் படுத்துங்க, கர்த்தரே தேற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றருவாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம், பரலோக ராஜாவே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னுமா ஆண்டவரே நீங்கள் செய்ய போகிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாளைய தினத்திலே நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம், உலகம் முழுவதிலும் நடக்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சபைகளை ஆசீர்வதிங்க, விசுவாசிகள் ஊழியர்களை ஆசீர்வதிங்க. இயற்கை அனர்த்தங்களிலிருந்து தேசங்கள் ஒவ்வொன்றையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. கிருபையுள்ளவரே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே உடைய பிள்ளைகள் வந்து எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபித்தார்கள், துதித்து ஸ்தோத்தித்தார்கள். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க. நித்திரைக்கு போயிருக்கிற ஒவ்வொருவரையும், குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கிருபையின் கருத்துக்குள் மூடி மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி நன்றி. எங்கள் குடும்பங்களே ரட்சிக்கப்படாதவர்களையும் ஆண்டவரே, கர்த்தாவே, நீங்கள் ஆண்டவரே, நீங்க மகிமையுள்ள தேவன், மகத்துவமுள்ள தேவன். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உங்களுடைய சித்தமாயிருக்கிறது ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை ஆராதிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்கு உரியவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, அப்பா ராஜாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா பிதாவே, ஏவஞ்சிவங்களிடம் கர்த்தர் கூடியிருந்து கதவை ஆண்டவரே, கர்த்தாவே, அன்பு தெய்வம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் சந்தோஷமும் சமாதானமும் நிலவற்றும் ஆண்டவரே. கர்த்தாவே, அபியானவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதிசயமானவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜபத்தை கேட்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெயத்தை தருகிறவரே, எங்களுக்கு சுகத்தை தருகிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லுகிறோம். ஆவியானவரே, ஸ்தோத்திரம். அன்பானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். அப்பா, இம்மட்டுமா இதவன் எங்களோடு கூட இருந்து ஜபத்தை எல்லாம் கேட்டு எங்களுக்கு பதில் தந்து எங்களை காப்பாத்தி வந்தீங்க. நன்றி ஆண்டவரே. இனி ஆண்டவரே, கர்த்தாவே, நாளைய ஊழியங்கள் மாத்திரம் அல்ல, இந்த கிழமை முழுவதும், மாதங்கள் முழுவதும் நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாஸ்டர் லெனின் ஆண்டவரே, பாஸ்டர் என்டன், பாஸ்டர் டேவிட்சன், பாஸ்டர் சுரேஷ் ஆண்டவரே, மற்றும் அந்த 6-7 ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக இலங்கை முழுவதிலும் பல சிட்டிகளுக்கு ஆண்டவரே

0: அடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவர்களை உயிர் அடைக்கலத்தில் வைத்தருங்க, அப்படி பண தேவைகளை சந்தித்தருளுங்க. அப்படி போக அநேகமாக பெட்ரோல் டீசல் தேவைப்படுகிறது, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. அவர்கள் போகிற இடங்களிலே தங்குவதற்கும் உணவுகளுக்கும் ஆண்டவரே நீங்கள் வாய்க்க பண்ணுங்க. அந்த அப்போஸ்தலர்களுக்கு சொன்னீங்களே ஆண்டவரே, அதே போல கர்த்தாவே சுவாமி அவர்களும் கூட உங்களை நம்பி போய் இந்த ஊழியங்களை செய்ய இந்த சிட்டிகளுக்காக தேசத்துக்காக அவர்கள் ஜபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு தேசத்தில் அற்புதத்தை செய்யுங்க. ஸ்தோத்திரம். இப்படி எந்தெந்த ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் எங்கெல்லாம் ஊழியங்களுக்கு போயிருக்கிறார்களோ, விடுமுறைக்கு போயிருக்கிறார்களோ, கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பத்தையும் பாதுகாத்து வழிநடத்தி தாங்கி சுகபத்திரமா ஆய் நீங்கள் கூட்டி வந்து சேர்க்க வேண்டும். அப்பா உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா, உங்களை துதிக்கிறோம் அப்பா. மிகுதி நேர காலங்களையும் தேவனே நீங்கள் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லி துதித்து உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. கர்த்தருக்கு எப்பொழுதும் நாம் நன்றி சொல்ல வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு எப்பொழுதும் நாம் நன்றி சொல்ல வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். அன்பானவர்களே, அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். பரலோகத்திலே 24 மூப்பர்களும் 24 மணித்தியாலங்களும் தங்கள் கிரீடங்களை கழற்றி வைத்து கர்த்தருக்கு துதி செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். கேராபீன்கள், சேராபீன்கள் எல்லாரும் கர்த்தரை அங்கு துதித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நியமித்த எல்லா தூதர்களும் கர்த்தருக்கு அங்கு மகிமை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், பிரதான 3 தூதர்களில் ஒருவர் மிக்காவேல், மற்றவர் கப்ரியேல், மற்ற தூதன் லூசிபர். இந்த லூசிபர் என்ற தூதன் அங்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. அவனை கர்த்தர் அங்கு ஆராதனை வீரனாக வைத்திருந்தார். கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, கர்த்தரை துதிக்கும்படியாக அவனோடு கூட ஒரு கூட்டம் இருந்தார்கள். அவர்களுடைய வேலை 24 மணித்தியாலங்களும் கர்த்தரை துதித்து கொண்டிருக்க வேண்டும், கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்க வேண்டும், அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்க வேண்டும். அதுதான் அவர்களுடைய வேலை. ஆனால் அந்த தேவ தூதனோ அவனுக்குள் பெருமை வந்தது. என்ன பெருமை? நானும் கர்த்தரை போல மாற வேண்டும், சிங்காசனத்துக்கு போக வேண்டும். அவனுக்கு கொடுக்கப்பட்டு அந்த ஊழியத்தை அல்லது அவனுக்கு கொடுக்கப்பட்டு அந்த பொறுப்பை அவன் என்ன செய்து விட்டான்? அந்த லூசிபர் என்ற தேவ தூதன் அவன் அதை சரியாக நிறைவேற்றவில்லை. அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. அதனால் அவன் விழுந்து போனான். இன்றைக்கும் அவன் அங்கு நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த தூதர்கள், கீழ்படியாத எல்லா தூதர்களும் அங்க நியாய தீர்ப்புக்கு, அவர்களுக்கு அக்கினியும் கெந்தகமும் நிறைந்த கடல்தான். அன்புக்கு உரியவர்களே, மிக்காவேல் தேவ தூதர் நம்மளை பாதுகாக்கிறவராய் இன்றைக்கும் இருக்கிறார். ஹல்லேலூயா. கேப்ரியல் தூதர் நமக்கு செய்தி கொண்டு வருகிறார். அவர் நமக்கு செய்தி கொண்டு வருகிற தூதன், நமக்கு பாதுகாப்பின் தூதன் உண்டு. நம்ம ஒவ்வொருவருக்கும் தனித்தனி தூதர்கள் உண்டு நம்மளை பாதுகாக்கும்படி. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்போமா. அவருடைய
1: அளவில்லாத அன்பு பாருங்க கண்.

0: களினாலே நமக்கு காண முடியாது. ஆனால் தேவ தூதர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறார்கள். பாதுகாப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் பாதுகாப்பு பாத்தீங்கன்னா, தலைவர்களுக்கு, பணக்காரர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் பாடி பில்டர் மாதிரி பாதுகாப்புல இருப்பாங்க. அவங்கதான் அங்க நிப்பாங்க. ஏதாவது அவங்களுக்கு ஒரு ஆபத்து விபத்துன உடனே அவங்க தான் பாதுகாப்பு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய எனக்கும் உங்களுக்குமோ கர்த்தர் பரத்திலிருந்து நேரடியான பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம எவ்வளவு தூரம் கர்த்தரை துதிக்கணும், எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். ஆண்டவரை துதிப்போம். கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறபடி நாள் துதிப்போம். இஸ்ரவேல் மக்களை குறித்து பார்க்கும் போது ஆண்டவர் அவர்களை அக்கினி ஸ்தம்பத்திலும் மேக ஸ்தம்பத்திலும் நடத்தினார். அக்கினி ஸ்தம்பம் எந்த இடத்திலே நிக்கிறதோ அவர்கள் நின்று விடுவார்கள். திரும்ப அந்த அக்னி ஸ்தம்பம் தொடங்கும் போது அவர்கள் பயணிப்பார்கள். அப்படிதான் தேவன் அவருடைய ஜனங்களை அக்னி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் நடத்தினார். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே நாங்கள் இஸ்ரவேல் மக்களை குறித்து யாத்ராம புத்தகத்திலே பார்க்கும் போது, ஆனால் இந்த நாட்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்து எனக்காக, உங்களுக்காக, பாவிகளுக்காக, அக்கிரமக்காரருக்காக, அநியாயக்காரருக்காக, கீழ்ப்படியாதவர்களுக்காக தன்னையே அவர் ஒப்பு கொடுத்து, தன்னையே பலியாக்கி, தன் ஜீவனையே சிலுவையிலே கொடுத்து, நமக்காக மரித்து, இன்றைக்கு பரலோகத்திலே பிதாவின் வலது பார்சத்திலே அமர்ந்திருக்கிறார் எனக்காக, உங்களுக்காக. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய அன்பு எத்தனை பெரியதுன்னு பாருங்க. அவரு என்ன சொல்றாரு, நான் போகிறேன், நான் போறது உங்களுக்கு நல்லது, ஏன்னா நான் போனாதான் உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்புவேன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உலகத்தே இருக்கவில்லையா? இருந்தார். அவர் இயேசுவின் நாட்களிலும் இருந்தார். ஆனால் பொழிந்தருளப்பட்டது அங்கு பெந்தகோஸ்தே நாளிலே. அதேதான் இயேசு சீசர்கள் அப்போஸ்தர்களுக்கு சொன்னார், நீங்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு பரிசுத்தாவியானவர் மிக மிக முக்கியமானவர். பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு தேவைப்படுகிறது. பரிசுத்தாவியின் வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை வழி நடத்துகிற தேவன். அவருக்கு நன்றி செலுத்துவோம். பாஸ்டர் ஆகஸ்டின் சொலமோன் ஸ்ரீசத்துவத்தை குறித்து ஆப்பிரிக்கா இணைப்பிலே அவர் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். ஸ்ரீசத்துவத்திலே அங்கு தேவ சித்தம் இருக்கிறது. ஸ்ரீசத்துவம் என்று சொல்லும் போது ஏதோ நம்ம ஆசீர்வாதமான வாழ்க்கையில பாடுகள் நிறைந்து வாழ்க்கை பாடுகளை கடந்து செல்ல வேண்டும். எல்லா போத்தலர்களும் நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், பல விதமான பாடுகளை கடந்து வந்தவர்கள் தான். யோபுவினுடைய வாழ்க்கை பார்த்தால் ஒரு பயங்கரமான ஒரு பாடுகள் மத்தியிலே கடந்து சென்றவர். தாவீதினுடைய வாழ்க்கை, தானியேலுடைய வாழ்க்கை, ஆண்டவருக்கு பயந்த அநேகருடைய வாழ்க்கை புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கலாம். இன்னும் அநேக ஊழியக்காரர்களை குறித்து நம்ம பார்க்கும் போது ஆண்டவருக்காய் பாடுபட்டவர்கள், அடிக்கப்பட்டார்கள். பவுலடியார் அப்போஸ்தலர்களை பார்க்கும் போது அவருடைய வாழ்க்கை எப்பொழுதும் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து பவுலடியாருடைய வாழ்க்கை, அவரு சிறைச்சேதம் பண்ணும் நாள் வரைக்கும் பாடுகள், துன்பங்களை, துயரங்களை அனுபவித்தார். அல்லேலூயா. சீசத்துவம் அல்லது ஊழியம் செய்வது நல்லது. ஊழியக்காரர்கள், ஒரு பழமொழி இருக்குது, Life is not a bed of roses. Life is not a bed of roses. அந்த ரோஜா பூ பாத்தியை பார்க்கும் போது ரோஜா பூக்கள் அங்கு மலர்ந்திருக்கும், அதற்கடியிலே முட்கள் இருக்கும். நான் அடிக்கடி அதை நான் நினைவு கூறுவது, அந்த ரோஜா பூ மலரும் போது முட்கள் அதிலே குத்தப்படும், குத்தப்பட்டு அந்த ரோஜா இதழின் வாசம் அப்படியே வெளியே வீசும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்குள்ள பாடுகள் இல்லை என்றால் நாம் தேவனிடத்திலே நெருங்க முடியாது, இன்னும் அவரை அறிந்து கொள்ள முடியாது. அதுதான் தாவீது சொல்லுவார், நான் பாடுபட்டது நல்லது, அதனால் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அன்புக்குரியவர்களே, நமக்கு பாடுகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது நம்ம சோர்ந்து போக கூடாது. விசுவாசம் என்பது ஒரு வரம், அந்த வரம் நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை கொஞ்ச நேரம் துதிப்போமா? அவரை ஸ்தோத்தரிப்போம், அவரை ஆராதிப்போம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் அப்பா பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உன்னதமானவரே, உயர் மறைவிலே வாசம் பண்ணுகிறவரே, அப்பா உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனைக்கு உரியவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஆராதனையின் வேந்தனே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தர் என்ற நாமத்தையுடையவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, உடைய அளவில்லாத அன்புக்காக ஸ்தோத்திரம், உடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், உடைய ஒரே குமாரர் கிறிஸ்து இயேசுவை எங்களுக்காக இந்த பூமிக்கு அனுப்பினீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம், தேச்சடவாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம், பரிசுத்தர் என்ற நாமத்தையுடையவரே உங்களை துதிக்கிறோம். ராஜா துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன என் அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேகஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திய என் அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை கால்நடையாய் அழைத்து வந்தேன் அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சந்திரனையும் சூரியனையும் நிற்க செய்தேன் அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யோசுவாவும் அவரோடு கூட இருந்தவர்களும் யோர்தானில் கால் வைத்த போது அந்த தண்ணீரை குவியலாய் நிக்க செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எரிகோ மதிலை இடிய செய்த தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கோடியாத்தை முடியடிக்கத்தக்க பலத்தை தாவீதுக்கு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யோசுவாவோடு யுத்தத்திலே பலன் கொடுத்து வெற்றி கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே இந்த இரவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே என்னை ஸ்டாக்கில் இருந்து மரண இருளிலிருந்து மீட்டு கொண்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை இன்று ஜீவனோடு வைத்து உயிரோடு வைத்திருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவமானங்கள் நிந்தைகள் மத்தியிலே கர்த்தரனை உயர்த்தி வைத்தீங்க, சாட்சியாய் வைத்தீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உங்களை துதிக்கிறோம், அப்பா உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், அப்பா உங்க இரக்கங்களுக்கு ஸ்தோத்திரம், கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம், உடைய அன்புக்கு ஸ்தோத்திரம், உடைய மனதுருக்கத்துக்கு ஸ்தோத்திரம், உடைய மன்னிப்புக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களை நாங்கள் ஸ்தோத்திர பலிகள், துதி பலிகளை செலுத்தி, நன்றி பலிகளை செலுத்தி அப்பா உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி. எஸ்பிஎம் காஸ்பல் இன்டர்நேஷனல் தமிழ் ஊழியங்களோடு இருந்து கர்த்தர் நடத்தி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வந்து ஜெபித்து கடந்து சென்ற ஒவ்வொரு தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்களுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறீங்க. ஆமாண்டவரே, அப்பா உங்களுக்கு மறைவானது ஒன்று கிடையாது, சகலமும் உங்களும் பார்வையிலே நிர்வாணமா இருக்கிறது. இருதயங்களை அறிகிற தேவன், இருதயத்தை அறிந்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர், உங்களுக்கு ஸ்தோத்திரம். சுத்த இருதயமுளை சிறுவனருக்கு நல்லவராகிய கர்த்தர், உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இப்படியாக உங்களுடைய சமூகத்தில வந்து ஆவியோடு உண்மையோடு ஜெபித்து கடந்து சென்ற ஒவ்வொருவரையும் இருக்கிற இடங்களிலே, தேசங்களிலே, நாடு நகரங்களிலே, சபைகளிலே, பட்டணங்களிலே, கிராமங்களிலே, சிட்டிகளிலே ஆசீர்வதிங்க, உயர்த்தி வையுங்க, உயர் அடைக்கலத்திலே வையுங்க. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கடன் தொல்லையோடு இருக்கிறார்கள், ஏழ்மையா இருக்கிறார்கள், வருமானம் போதாமல் இருக்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் இல்லை இல்லை என்று சொன்ன நிலையிலே இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறதே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறதே, நீங்க சொன்னீங்களே, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீங்க. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், ஊழியக்காரர்கள் கையேந்துகிறவராய் நிற்கிறார்கள். அப்பா ஆண்டவரே, நீதிமான் அப்பத்துக்கு இறைந்து தெரிவதை காணவில்லை என்று தாவீது சொல்லுவாரே. ஆம் ஆண்டவரே, நீங்கள் கூட ஆண்டவரே சொல்லியிருக்கிறீங்களே, ராஜாவே உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உடைய வார்த்தை வல்லமையுள்ளது. தாவீது சொல்லுகிறாரே, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று. அப்பா இந்த நாட்களிலே ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்கள் ஆவியோடு உண்மையோடு உங்களை தேடுகிற ஜனங்கள், சத்தியத்திலே நடக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, குறைவில்லாதபடிக்கே சாட்சியாய் வாழணும் ஆண்டவரே, சாட்சியாய் வாழ கிருபை செய்யுங்கப்பா. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அப்பா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்க இருதயத்தை பாக்குறீங்க, இருதயத்தின் நினைவுகளை பாக்குறீங்க. அந்த அக்கிரம சிந்தையுள்ளதா இருந்தால் உங்களால் ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவரே, தெய்வமே, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு நீங்க நல்லவர் என்று வேதத்திலே பார்க்கிறோம். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு, ஆம் ஆண்டவரே, இன்று ஆண்டவரே சுத்த இருதயம் உள்ள ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன். நாத்தான்வேல் அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்று சொன்னீங்க, அவனுடைய இருதயத்தை பார்த்தீங்க. இருதயங்களை பார்க்கத்தக்க அதிகார வல்லமை இயேசப்பா உங்களிடத்திலே மாத்திரம்தான் உண்டு, வேறு யாரிடத்திலும் கிடையாது. உங்களுக்குத்தான் முடியும் எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை பார்க்க. அப்பா இந்த இரவு உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களை துதிக்கிறேன் அப்பா. அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். பரலோகத்தின் தந்தையே, உங்களுக்கு நன்றி. எங்களை மட்டுமாய் ஆசீர்வதித்தவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய தனிமையிலே கூட இருந்தவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பக்கத்தில் இருந்தவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை கைவிடாதவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தூயவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவருக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பொய்யுறையாத தேவன், உங்களுக்கு ஸ்தோத்திரம். நான் மனுஷனும் அல்ல, மனு புத்திரனும் அல்ல என்று சொன்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மோசேக்கு சொன்னீங்க, நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று இஸ்ரவேலருக்கு சொல்லு என்று. இன்றைக்கும் நீங்க இருக்கிறவராய் இருக்கிறீங்க, எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா இயேசு தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம், இயேசு ராஜாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம், இயேசு ரட்சகரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், எங்கள் இயேசுவே எங்கள் மீட்பரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், எங்கள் நிமித்தம் பாடுபட்டவரே, எங்கள் நிமித்தம் ஆண்டவரே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவரே எங்கள் இயேசு தெய்வமே, ஓ உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எங்கள் இயேசு ராஜாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எங்கள் ஜபங்களை கேட்டு அற்புதங்களை செய்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எங்கள் சத்துருக்கள் மத்தியிலே ஒரு பந்தி அமைத்து தந்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அடைக்கப்பட்ட கதவுகளை எங்களுக்கு திறந்து தந்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அதிகாரிகள் கண்களிலே கிருபை கிடைக்க செய்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எஸ்பிஎம் ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இந்த ஊழியங்கள் பழுகி பெருகட்டும் ஸ்தோத்திரம், 30, 60, 100 வளரட்டும் ஸ்தோத்திரம், உலகத்தின் பல பாஷைகளிலே ஜனங்கள் வந்து கர்த்தரை இந்த இடத்திலே துதிக்கட்டும், பல நாட்டிலிருந்து ஜனங்கள் வந்து கர்த்தரை உயர்த்தட்டும் துதிக்கட்டும் ஸ்தோத்தரிக்கட்டும், கர்த்தரே தெய்வம் தெய்வம் தெய்வம் என்று கர்த்தரே தெய்வம் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யட்டும். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இயேசு தெய்வமே உங்களுக்கு நன்றி, இயேசு ராஜாவே உங்களுக்கு நன்றி, இயேசு ரட்சகரே உங்களுக்கு நன்றி. இயேசப்பா இங்க அந்த நாட்களிலே பச்சை தண்ணீரை திரட்சி ரசமாய் மாற்றி நீங்க இந்த நாட்களிலும் எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றுகிறமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எங்களுக்காக ரத்தத்தை சிந்தினவரே, இன்று பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருப்பவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஸ்தேவானுடைய மரண தருவாயிலே சேவானின் ஆத்மாவே ஆவியே ஆண்டவரே வரவேற்க எழுந்து நின்றவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உடைய ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உடைய ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், உடைய ஊழியர்களை உயர்த்தி வைக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், உடைய ஊழியர்களை சத்துருவின் கையிலிருந்து பாதுகாக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உங்களை நம்பியவர்களை கைவிடாதவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி என்று சொல்லி ஏசப்பா உங்களை துதிக்கிறோம், ஏசப்பா உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஏசப்பா உங்களை ஆராதிக்கிறோம், ஏசுப்பா உங்க ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் இயேசு தெய்வமே உங்க ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜெயம், ரத்தத்தால் ஜம் ரத்தத்தால் ஜம் ரத்தத்தால் ஜம் ரத்தத்தால் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் என்று சொல்லி ஏசப்பா உடைய ரத்தத்துக்காக நீங்க சிந்திய ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம், பாவிகளாகி எங்களுக்காக சிந்திய ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம், எங்கள் பாவங்களை மன்னித்தருளுங்க, எங்கள் அக்கிரமங்களை மன்னித்தருளுங்க, எங்கள் அநியாயங்களை மன்னித்தருளுங்க, எங்கள் களவுகளை திருடுகளை மன்னித்தருளுங்க, உடைய கீழ்ப்படியாமைகளை மன்னித்தருளுங்க ஆண்டவரே, மன்னிக்க தயப்படுத்த ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், துணையாளருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்தி உங்களை நன்றி இருதயத்தோடு துதிக்கிறோம் ராஜா, நன்றி எசப்பா ஆண்டவரே, உங்களுடைய வாக்கு தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன உடைய வாக்கு தத்தத்துக்காக அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உடைய வாக்கு தத்தத்துக்காக உங்களை துதிக்கிறோம், உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீங்களே சேனைகளின் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அதிகாரிகளினாலும் அரசாங்கத்தினாலும் டாக்டர்ஸினாலும் முடியாத காரியங்களை பரிசுத்தாவியானவரே நீங்க முடித்து வைக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவரே நீங்க நிறைவேற்றி வைக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவரே நீங்கள் தடைகளை நீக்கி போடுகிறமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தூயாவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வல்லமையின் ஆவியானவரே ஸ்தோத்திரம். வாக்குமாறாத ஆவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. கோடி கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பிதாவுக்கு நன்றி நன்றி நன்றி, இயேசுவுக்கு நன்றி நன்றி. ஓ குளோரி குளோரி குளோரி ராஜா நன்றி. ஆன்லைன்களுக்கு பொறுப்பாயிருக்கிற தேவ ஊழியக்காரர்களுக்காக நன்றி. ஆன்லைனிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவருக்காக நன்றி ஆண்டவரே. உடைய சத்தத்தை கேட்கிற எல்லா மக்களுக்காக, ஜாதி ஜனங்களுக்காக நன்றி அப்பா. உங்களுக்கு நன்றி ராஜா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னதமானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். உயிர் தெளிந்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். வல்லமையுள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாக்கு மாறாதவரே உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி உங்களை நன்றி ஹிருதயத்தோடு துதிக்கிறோம். நன்றி ஹிருதயத்தோடும் நன்றி உள்ளத்தோடும் உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியங்கள் எல்லாம் தேவன் உயர்த்தி வையுங்க, உயிரடைக்கலத்திலே வையுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீங்கள் பதில் கொடுக்கிறமைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். துதி கன மகிமைகளை செலுத்துகிறோம், ஆட்சிமைகளை செலுத்துகிறோம். கோடி ஸ்தோத்திரங்களை கர்த்தருக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசு தெய்வமே உங்களுக்கு நன்றி. இயேசு ராஜாவே நன்றி. கர்த்தாதி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபையாயிருங்க, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க, உத்தமமாய் வாழ உதவி செய்யுங்க, உண்மையுள்ளவர்களாய் வாழ உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. நீதிமான்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. உடைய கட்டளைகள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் வியாதிகளை எங்களை விட்டு நீக்கி போடுங்கப்பா. எங்கள் வறுமைகள் எங்களை விட்டு நீக்குங்க. கடன் தொல்லைகள் எங்களை விட்டு நீக்குங்க ஆண்டவரே. எல்லா பலவீனங்களையும் எங்களை விட்டு நீக்கி போடுங்கப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சாட்சிகளாய் எங்களை நிரப்புங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தருக்கு சாட்சிகளாய் வாழ உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சுத்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க. நிலைவரமான ஆவி எங்களுடைய உள்ளத்திலே புதுப்பித்தருளுங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி சொல்லுகிறோம். நல்லவருக்கு நன்றி நன்றி நன்றி. வல்லவருக்கு நன்றி நன்றி நன்றி. வாக்கு மாறாத தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். கிருபையின் தேவனே எங்கள் மேல் கிருபையாயிருங்க, இரக்கமாயிருங்க ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இம்மற்றும் எங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக கிருபை இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் கூப்பிட்ட குரலுக்கு பதில் கொடுத்தவரே ஸ்தோத்திரம். தடைகளை எல்லாம் நீக்கி போட்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றடவாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீவன் உள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீவிக்கிற தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். படைத்த தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம். ராஜா துணையாளருக்கு ஸ்தோத்திரம், தேற்றரவாளருக்கு ஸ்தோத்திரம். எங்களை தேற்றுகிற தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பிதாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். இரட்சகரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆவியான தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். அருமையானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இன்பமானவரே இனிமையானவரே எங்கள் இயேசு தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே எங்கள் இயேசுவே உங்களை துதிக்கிறோம். எங்கள் ராஜாவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். க்ளோரி க்ளோரி க்ளோரி க்ளோரி க்ளோரி டு த நேம் ஆஃப் த லார்ட். எங்கள் இயேசு ராஜாவே உங்களை துதிக்கிறோம். எங்கள் இயேசு தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம். படைத்தவரே உங்களை துதிக்கிறோம். பரலோக ராஜாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் இயேசுவே நீங்கள் உயிரோடு இருக்கிறபடினால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் ஜீவனோடு இருக்கிறபடினால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். செய்த எல்லா கிருமைகளுக்காக நன்றி. இரக்கங்களுக்காக நன்றி. மனதுருக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இயேசு நீங்கள் உயிரோடு இருந்து எங்களை காத்து வருகிறீங்க. நீங்க ஜீவனோடு இருக்கிறபடினால் எங்களுக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறீங்க, உயிர் கொடுத்திருக்கிறீங்க. ஓ சுகம் தந்தீங்க, பலன் தந்தீங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆவியான தேவனே உங்களை துதிக்கிறோம். அன்பான தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். படைத்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இயேசு ராஜா உங்களை துதிக்கிறோம். எங்கள் இயேசு தெய்வமே உங்களை துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட அன்பான தகப்பனே ராஜாதி ராஜாவே கட்டாதி கட்டாவே அப்பா பிதாவே அப்பா உலகத்தில யுத்த சத்தங்கள் ஓயற்றும் ஆண்டவரே, யுத்தங்கள் ஓயற்றும் ஆண்டவரே. ஜனங்கள் அமைதலுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதான சூழ்நிலைகள் உருவாகட்டும் ஏசப்பா. நீங்கள் சூழ்நிலைகளை உருவாக்கி தாங்க ஆண்டவரே. யுத்த சத்தங்கள் எல்லாம் ஓய்ந்து எல்லா மக்களும் சமாதானமாக சந்தோஷமாக வாழத்தக்கதான ஒரு சூழ்நிலையை கர்த்தாவே நீங்கள் உருவாக்கி தாங்க ராஜா. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் இயேசு தெய்வமே உங்களை துதிக்கிறோம். எங்கள் இயேசு ராஜாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே இன்னும் முடிக்க போயிருவரா. உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. க்ளோரி டு த நேம் ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா லார்ட். வி பிரேஸ் த நேம் ஆஃப் காட். வி க்ளோரிஃபை யுவர் நேம் ஆஃப் காட். வி எக்ஸோல்ட் யுவர் நேம் ஆஃப் காட். லார்ட் தேர் இஸ் நோ அதர் நேம் டு கால் அஸ் ஆஃப் காட். யூ ஆர் த ஆன்லி நேம் ஆஃப் காட். ஆன்லி நேம் வி கால் இன் ஜீசஸ். ஹல்லேலூயா. Only name we trust in Jesus, hallelujah. Only name we believe in Jesus, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, glory, glory, glory, glory, Lord Almighty. Oh, Father, we praise you, praise you, praise you. We praise the name of the Lord, hallelujah, hallelujah. You are the God Almighty. Oh God, there is no other God of glory. You are the glory, glory, Lord. Heaven is praising you. All the angels are praising you, oh God. Also, we are praising you, Lord. Lord, we are in the earth, oh God. We praise you, praise you, praise you. Oh Father, Lord, we praise the name of the Lord. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you for your love. Thank you for your forgiveness, oh Lord Jesus. Hallelujah, hallelujah, Lord Jesus. We praise your name. We glorify your name, oh Lord. Hallelujah, hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Thank you for your healing power. Hallelujah, hallelujah. Lord, we say glory, glory, glory, glory to you. Oh Lord, we say glory because you are the God of glory. Hallelujah. Lord, you are the God of glory. You are the mighty God. We praise the name of the Lord. Hallelujah. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Hallelujah. ஓ நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி லார்ட் ஜீசஸ், ஹல்லேலூயா. தேங்க் யூ ஃபார் ஆல் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா, உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆராதனைக்கு உரியவரே, உங்களை துதிக்கிறோம். உலகத்திலே சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். ஜனங்கள் மத்தியிலே சமாதானம், ஜாதிகள் மத்தியிலே சமாதானம் வரட்டும், தலைவர்கள் மத்தியிலே சமாதானம் வரட்டும். ஆண்டவரே, நீங்கள் சமாதானத்தின் பிரபுவா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் சமாதானத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, நீங்கள் சமாதானத்தை கொடுக்கிற தேவனே, நீங்கள் இந்த நாளிலே ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. இயேசு தெய்வத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். சமாதானக்காரரும் நீங்கள் ஆண்டவரே, வேறு ஒரு சமாதானக்காரர் எங்களுக்கு இல்லை. எங்கள் இயேசு மட்டும்தான் சமாதானம் கொடுக்கிற தேவன். நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: Thank you.

ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே இயேசுவே, உங்களை துதிப்பது ஆராதிப்பது இன்பமானது. ஆண்டவரே, உங்களை துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும் ராஜா. நன்றி இயேசுவே, நீங்கள் பரத்திலிருந்து எங்களுக்காக இருந்து இறங்கி வந்தமைக்காக எங்களுக்கு சந்தோஷம். நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறமைக்காக சந்தோஷம் ஆண்டவரே. இயேசப்பா, உங்களை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. நீங்கள் எங்களை காக்கிற தேவன், எங்களை காண்கிற தேவன், எங்களை பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே. உங்களுடைய வாக்கு தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு உடைய வாக்கு தத்தங்களுக்கு காத்திருக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உடைய ஆவில் ஆகும் என்று சொன்னீங்க. அந்த வாக்கு தத்தத்துக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக ஜபங்களுக்கு பதில் இல்லை, ஆனால் பதில் வரும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அநேக கதவுகள் இன்னும் மூடப்பட்டிருக்கிறது, நீங்கள் கதவுகளை திறந்து தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு எங்கள் இயேசப்பா உங்களிடத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன வார்த்தையை நம்பி நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் எங்களை கைவிடவில்லை ஆண்டவரே, எங்களை வெட்கப்படுத்தவில்லை ஆண்டவரே, எங்களை விட்டு விலகவில்லை ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம், எங்களுக்காக வைத்திருக்கிற சுக பலன்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் எங்களை உயிர் அடிக்கலத்தில் வைக்க நீங்கள் திட்டம் வைத்திருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் நினைவுகளின் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளின் வழிகளும் அல்ல என்று சொன்னீங்களே. உங்கள் நினைவுகளை பார்க்க நினைவுகள் பெறுது என்று சொன்னீங்களே. ஆமா ஆண்டவரே, நாங்கள் நினைக்கிறோம் இது இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் என்று. ஆனாலும் எங்கள் மீட்பர் எங்கள் இயேசுவே, உங்க சித்தமும் உங்களுடைய விருப்பமும் நிறைவேறச்சுமே இயேசு தெய்வமே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு ராஜாவே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு மைந்தனே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பாதத்திலே வந்து நின்று ஜபிக்க இத்தனை பெரிய கிருபை தந்திருக்கிறீங்க ஸ்தோத்திரம். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று தாவீது ராஜா சொல்வது போல எங்களுக்கு சுவாசத்தை தந்திருக்கிறீங்க. அதனால உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள் ஜீவனை வைத்திருக்கிறீங்க, அதனால உங்களை துதிக்கிறோம். மரித்தவர்களும் மௌனத்திலே போனவர்களும் உங்களை துதிக்க முடியாது ஆண்டவரே. நாங்கள் உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, எத்தனை இன்னும் நாட்கள், எத்தனை வருடங்கள், எத்தனை கிழமைகள், எத்தனை நிமிடங்கள், எத்தனை மணித்தியாலங்கள் நாங்கள் இன்னும் உயிர் வாழப் போகிறோம் என்று தெரியாது. எவ்வளவு நாட்கள் நீங்கள் எங்களை இந்த பூமியில வைத்திருக்கிறீர்கள் என்று தெரியாது. ஆனால் நாங்கள் இந்த பூமியிலிருந்து எடுக்கப்படும் நாளெல்லவும் இயேசப்பா உங்களை துதிக்கணும், உங்களை ஸ்தோத்தரிக்கணும், உங்களை ஆராதிக்கணும். நீங்கள் ஆராதனைக்குரியவரே, ஆராதனையின் வேந்தனே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் வாசகர் புகழ்வி அவர் வாசகர்

concept.

heart. I will lift his God's sweet prayer. I will see.

விஸ்வ பத்மலே இயேசுஸ்கே அழகே

Jesus geh, alle geh, lebe, lebe. Dort ist vor, vor.

ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசு தெய்வமே, நிறுத்தத்திலே வல்லமை உண்டு. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசப்பா, உன்னுடைய இரத்தத்திலே வல்லமை உண்டு. உன்னுடைய இரத்த வல்லமை உள்ளது. உன்னுடைய இரத்தத்திலே விடுதலை உண்டு. உன்னுடைய இரத்தத்திலே சுகம் உண்டு. ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்.

Bye.

சிந்திரா உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமாக கர்த்தருடைய சமூகத்தில் இரண்டு ஜபிக்க, துதிக்க, ஆராதிக்க தேவன் தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆற்றுமையும் புகழும் எங்கள் கர்த்தருக்கே செலுத்துகிறோம், எங்கள் இயேசுவுக்கே செலுத்துகிறோம். எங்கள் இயேசு ராஜா, உங்களை நாங்கள் துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் ஆற்றுமைக்கும் பாத்திரான் உங்களுக்கு ஆண்டவரே. நாங்கள் துதி கன மகிமைகளை செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்திலே துதிக்கிறோம் பிதாவே.

0: பேச வேண்டுமாய், எங்களை தொட வேண்டுமாய், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய், எங்களுக்கு சவால் விடுக்க வேண்டுமாய் கேட்கிறோம். உமது அன்பு உள்ளத்தை இன்னும் சற்று அதிகமாக நாங்கள் அறியவும் உம்மை நாங்கள் நெருங்கவும் இப்பாடல்கள் உதவட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
1: எனக்கு கேட்கல.

ஆமீன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கமானவர்களை கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலினியரை நேரடி வழிபரப்பி நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் கர்த்தர் பாராட்ட கிருபை நாள், 5வது மாதத்தை தந்து கர்த்தர் இந்த புதன்கிழமை மாலை நேர நேரடி ஒளிபரப்பை செய்யும்படியாக அனுகூலப்படுத்தி இருக்கிறார். அந்த அனுகூலப்படுத்தின தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இணைந்திருக்கிற இணைய போற கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேர்களை கர்த்தரின் நாமத்தினாலும் சங்கம் வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பே உங்களின் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். உங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 6:30 to 9:30 நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். நாளும் நமக்கு பாருங்க கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிப்போம். சோஸ்ரம் ஆண்டவரே, நன்றியோடுமே சோசரிக்கிறோம். நீர்பார என்ற கிருபை கொஞ்சம் அல்ல கத்தாவே, இம்மட்டும் உங்களை வழி நடத்தினே நீங்க தானப்பா, இனிமேலும் நடத்த நீங்க இம்மேனுவேதான் கூடவே இருக்கிறீங்க கத்தாவே. முதலாவது ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இதெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன கர்த்தர் நீங்கப்பா. இதனாலும் நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தில் உம்முடைய நீதியை நாங்கள் தேடும்படியாக நீங்கள் எங்களை நினைத்தருளில் அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். நாங்கள் வானொலி உடைய கரத்தை ஒப்புவிக்கிறோம். காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தின் ஊடாக நீங்க ஆசீர்வதித்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவர். தகப்பனே, பல்வேறுபட்ட தேசங்களிலிருந்து பல்வேறுபட்ட நேர மாற்றங்களிலிருந்து இணைந்த எல்லா ஊழிய தாசர்களுக்காக நன்றி செலுத்துறோம். அப்படி குடும்பங்கள் ஊழியங்கள் ஆசீர்வதிங்க. இதனாலும் சொங்க வானொலி ஊழியரும் ஸ்தாபகருமான லெஸ்லி பிரதருக்காக நன்றி செலுத்துறோம். அவருடைய மனைவி பிள்ளைகளை நம்முடைய கரத்துல தருகிறோம். அவருடைய மகன் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். பேர பிள்ளைகளை தருகிறோம். மகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட ரீதியா குடும்ப ரீதியா ஆசீர்வதிப்பீரா. எல்லா காவலோடும் பாதுகாப்பு எல்லைகளும் சாலப்படுத்தி வழிநடத்துவீரா. இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி ஒப்புக்கொடு செபிக்கிறேன். அதே போல மாலை நேரணித்து வெளிச்சத்தின் பகுதியும் ஆசீர்வத்துற கிருபிகளுக்காக நன்றி செலுத்த ஊழியர்மையா தகப்பனே, முதல் ஊழியருமான மகேந்திரையாக்கா நன்றி செலுத்துறோம். நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. இன்னும் உற்சாகத்தோடு ஊழியர்களை செய்ய அப்பா நீங்க அந்த முதல் வயதில் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருக்க வைத்திருக்கிற அந்த கிருபைக்கா நன்றி செலுத்தும். இருக்கிற இடத்துல ரத்தத்தால மூடுங்க. போக்குவரத்துல பாதுகாப்பு கொடுங்க. அப்படி உறவுகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ரத்தத்தால மூடி பாதுகாத்து இயேசுவின் நாமத்தில் ஒப்புகளை செபிக்கிறோம். இந்த இடத்துல கதாவே அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். அவருடைய குடும்பங்கள் சபை ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதி பிள்ளைகளை சாலப்படுத்தி இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி ஒப்புகளை செபிக்கிறேன். கேட்டுக்கொண்ட அன்பு நேர்களுக்காக செபிக்கிறேன். மறு ஒழிப்பை கேட்கப்பட அன்பு நேர்களை நம்முடைய திருத்தரத்துக்குள்ள தந்து நினைவு செபிக்கிறேன். ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் தகப்பனே நீங்கள் சங்கமித்து உமக்குள்ள அவர்கள் சங்கமிக்கத்தக்கதாக கிருபை பாராட்டுவீரா. தடைகளை உடைப்பீரா. விடுதலையை காணச்சி, வெளிச்சத்தை காணச்சி அப்பா, உடைய வல்லமை பிரசன்னத்தை அனுபவிக்கவை நல்ல கருத்துக்களை ஒப்பு கட்டுக்கணும். இதனாலும் அடிமையை ஒப்பு கொடுக்க இந்த நேரம் முதல் தொகுத்து வழங்கத்தக்க பலனின் சத்துவத்தை தாங்க. குடும்பத்தின் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. வேலையடைத்து பாதுகாத்தன் இயேசுவின் நாமத்தில் அப்படி செபிக்கிறேன் அப்பா. அவர்களை முன்குறித்து அவர்களை அழைத்து வந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பார்த்திருங்களா. நிலைநிறுத்த வேண்டுமா? நம்முடைய நிலையத்தில் அபிஷேகத்தால் நிலைப்படுத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லா இணைப்புகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நடைகளை உடையங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக. கண்டைகளை உடைப்பவர் உங்கள் முன்னே போறான் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வல்ல கருத்துக்கள் எல்லாவற்றையும் தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இந்த மாலை நேரம் புதன்கிழமை நேரடி ஒளிபரப்பை நித்திய வெளிச்சத்தின் பகுதியில உங்களை ஆசீர்வித்து வந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்தி இந்த நாளும் எங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 6:30 to 9:30 நடைபெறும். நாங்கள் மோடி ஜபத்தை நன்றி ஜபமா விவரெடுத்து மறு ஒழிப்போடு நாங்கள் இணைவோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளும் கர்த்தரினோடு எனக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதம் 103 அங்கே 5வசனம் அவர் சொல்லுகிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நீங்களோட வாயை நன்மையால் நன்மையை சொல்லும்படியா, நன்மையை பெற்று நாங்கள் நன்மை செய்யும்படியா, நன்மையை சொல்லும்படியா அப்படியாக திருப்தியாக்குகிறார். திருப்தியாக்குகிறார் அல்ல, நிறைவாய்த்தருங்க.
அது மாத்திரமில்ல, கழுகுக்கு சமானமான உன் வயது திரும்ப பாலவு திரும்பமாக திரும்பமாக இந்த ஊழியத்தை கட்டி எழுப்புற திரும்பமா ஒரு மாற்றத்தை தத்த தருக. எப்படி கழுகு திரும்பவுமாய் தன்னுடைய வயதை புதுப்பிக்கிறோ, தன்னுடைய இறகுகளை புதுப்பிக்கிறோ, அங்கேயே போய் திரும்பவும் உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பித்து ஆசீர்வதிக்கிறார். அப்படியாக எங்களுடைய ஆசிரத்து எங்களையும் ஆசிரத்து உங்களையும் ஆசிரத்து கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமே. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. அப்படிப்பட்ட இளமை, அப்படிப்பட்ட உற்சாகம், அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கடந்து செல்வோமா? என்னால் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். நாங்கள் 6:30 to 7:30 வரைக்கும் துதி பாடல் செம்பங்களு கூட கடன் சென்று 7:30 to நாங்கள் 8 வரைக்கும் கங்களை ஏறெடுப்போம். ஒத்தாசிவர் பருவத்துக்கு நேராக என்ற பகுதி கூட கடந்து செல்வோம். 8 நாங்கள் 9:30 வரைக்கும் வார்த்தையின் வெளிச்சத்தை காண போறோம். ஆனாலும் வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தியை முதலாவது எடுத்து வருவதாக சிஸ்டர் பிருந்தா அவர்கள், இரண்டாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருவதாக உங்களோடு பாஸ்டர் விங்கட் அவர்கள் அமெரிக்க தேசத்திலே இருந்து, மூன்றாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருவதாக பாஸ்டர் அன்றன் ராசநாயகம் அவர்கள். இதனாலும் நாங்கள் நிறைவாக முடிவு ஜெபத்தை நன்றி ஜெபமாக எடுத்து நாங்கள் மீண்டும் மறுவொழிப்போடு இணைவோம். கர்த்தரின் நாமத்தை ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். அலையுங்கள், இணையுங்கள். சங்கமானோடு சங்கமிக்க உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில் உங்கள் நேரமாக மாறட்டும். தேவனை துதிக்கும் நேரமாக மாறட்டும். ஜெபிக்கும் நேரமாய் மாறட்டும். கொடுத்த தாளந்தை மறைத்து வைக்காதபடி, இலைமறைகாயாய் அமைந்து விடாதபடி எடுத்து வாருங்கள், இணைந்து கொள்ளுங்கள், அலையுங்கள். உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். சங்கமானோட நித்திய வெளிச்சத்தின் மாலை நேரே நேரடி ஒளிபரப்பில் நாளிலிருந்து நமக்கு பாருங்க கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிப்போம், துதிப்போம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோமா? நன்றி தகப்பே, நன்றி ஆண்டவர், இதுவரை நடத்தியும் அப்பா இனிமேல் நடத்த இனிமேல் நம் கூடவே இருக்கிற அப்பா எபினேஸ்வர் எல்ரோயே ஏகோவா ஈரே ஏகோவா ஷம்மாவே ஏகோவா ஷாலோமே, நன்றியோடு நன்றியோடு ஆராதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். உங்கள் வயதுகளை திரும்ப வாழ வயது போல ஆக்குற தெய்வம் நீர் ஆண்டவரே, எவ்வளவு ஒரு வல்லமை உள்ள தேவன் நீர் சொல்ல நீர் கட்டி நிற்கும். இதனாலும் நன்றியோடு நன்றியோடு முழு உள்ளத்தோடு சோசரிக்கிறோம், முழு வளத்தோடு உண்மை ஆராதிக்கிறோம். கதாவே துணிகளை மத்தியில் வாசம் என்ற தூயாதி தூயவரே, எங்கள் துணையாளரே, நானுக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி உள்ளங்கையில் எங்களை வரைந்தவரே, உண்மை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.

மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை.

உரைத்தேன் அதிசயமானவரே. அப்பா, நான் உன்னை விட்டு விலகுவது, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னது அவர். தாயின் வயிற்று உருவாகும் முன்னே எங்களை தெரிந்து கொண்டது அவர். அப்பா, எங்களை பேர் சொல்லி அழைத்தது அவர். இந்நாள் வரை எங்களை ஆதரித்தது அவர். எங்கள் பாதைகளை அகலமாக்கினது அவர். எங்கள் இருளை வெளிச்சமாக்கினது அவர். உண்மை நன்றியோடு நன்றியோட உலக பெரிய தேவன் அப்பா, உலகத்தில் இருக்குடைக்கால் உங்களுக்குள்ள இருக்க நீர் பெரியவன் ஆண்டவரே. உண்மை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோமான். உட்கார்தலையும் எழுந்திருக்கலையும் அறிந்தது, நடந்தாலும் படுத்திருந்தாலும் உங்களை சூழ்ந்திருக்கிறது அப்பா. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி நேசித்து உமது கரத்தை எங்கள் மேல் வைக்கிறீரே. உமது கரத்தை நிழல் எங்களை மறைக்கிறீரே அப்பா. கண்ணின் மணி போல காக்கிறீரே அப்பா. கோழிதன் குஞ்சுகளை சட்டைகள் மறைக்கிறது போல் எங்களை மறைக்கிறீரே. தீங்கு நாள கூடார மறையில் ஒழித்து மறைத்து வைத்து கண்களை மேல எங்களை உயர்த்துறங்க ஒரு நல்ல தெய்வம். நன்றியோட நன்றியோடு சொல்லி

சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றா

பொண்ணும் பெண்ணும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் தீருக்காரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் தீருக்காரத்தால் தினமும் என்னை பற்றி என்னை காண்பவரே தினம் காப்பவரே. அப்பாங்களை காண்கிறது ஆகாரமை கண்டாரை கத்தா நீர் மறக்கப்படுவதில்லை. எப்ராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயுமே உன்னை எப்படி நான் மறப்பேன்? எப்படி நான் உன்னை விட்டு கொடுப்பேன்? என் நேசர் நீங்கள் அப்பா தேவன்மை சூப்பர்மான். 10,000 பேர்கள் சிறந்தவர். நாளிலும் ஒருவனாய் பெரிய அதிசயங்கள் செய்து கொண்டிருப்பவர். ஒருவரும் சேரக்கூடாத உள்ளீர வாசம் என்று தூயாதி தூயவர். உமை துதிக்க உமை சோஸ்தரிக்கும். இன்னும் உமை துதிக்க இன்னும் கிட்டிச்சேர் இன்னும் உமை ஆராய்ந்தது. திருமை தாரும் பலன் தாரும் விடுதலை தாரும் வெளிச்சம் தாரும். நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவர்.

நாமம் உயரணும் என்றும் என்மை அடியணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா.

0: அமேன். எல்லா துதிகள் நமகையும் மக்கே தந்து இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளில் நாங்கள் சங்கீத தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளில் சங்கீத பகுதியானது 104 சங்கீதம். நாங்கள் ஒன்று தொடக்கம் 5 வசனங்களை வாசித்து தியானத்துக்கென ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஒன்று தொடக்கம் 5 வசனங்களை வாசிப்போம். 104 சங்கீதம். என் ஆத்துமாவே கத்தரே சோஸ்ரீ, எந்தவனாய கத்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர். மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரைய போல விரித்திருக்கிறீர். நமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் வச்சுப்பாவி, மிருகங்களை தமது ரதமாக்கி காற்றுடைய சிட்டிகளின் மேல் செல்லுகிறார். தம்முடைய தூதர்களை காற்றுக்களாகவும் தம்முடைய ஊழியக்கார அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். பூமி ஒருபோது நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். ஆமென். கர்த்தருடைய மகிமையின் வல்லமையே இந்த தாள சங்கீதக்காரன் அழகாக நமக்கு விவரிக்கின்றார். எப்படி விவரிக்கிறார்? தன் ஆத்துமாவோடு விவரிக்கிறார். என் ஆத்துமாவே கத்தர சோஸ்தரி, ஏனும் சோஸ்தரி, ஏன் நன்றி சொல்லுன்னு சொன்னால், இந்த கத்தர் மிகவும் பெரியவராயிருக்கிறார். இன்னைக்கு நான் இருக்கிற இந்த சூழ்நிலை, நான் இருக்கிற இந்த பிரச்சனை, நான் பார்க்கிற என்னுடைய பலவீனம், நான் பார்க்கிற இந்த சோர்வு எதுவா இருந்தால், அதை விட, இந்த சூழ்நிலையை விட, இந்த நேரத்தை விட, இந்த பொழுதை விட, இந்த காரியத்தை விட, என் தேவன் எல்லாவற்றிலும் பெரியவராயிருக்கிறார். அதனால என் ஆத்துமாவே நீ சோஸ்தரி, நன்றி சொல்லு. அவர் பெரியவர். இந்த சூழ்நிலையோட அவர் பெரியவர். அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறாரா? அவர் பெரியவராயிருக்கிறார். அது மாத்திரமில்ல, அவர் என்ன செய்கிறாரா? அவர் மகிமை மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். அவர் மகிமை, அவர் நம் மூலமாய் மகிமைப்பட என் ஆத்துமாவே நீ சோத்தரி, உன் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த சங்கீதக்காரன் நமக்கு அருமையான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். நம்ம இந்த சூழ்நிலையை பார்த்துக்கிறாள், சூழ்ந்திருக்க பிரச்சனையை பார்க்காள், சூழ்ந்திருக்க மனுஷ வார்த்தையை பார்க்காதபடி என் ஆத்துமாவே நீ கத்தரே சோஸ்தரி. துக்கமாயிராத, சோர்ந்து போயிடாத, விளவினப்பட்டுகிறாத, விடுதலை இல்லை என்று இறங்காத, இது முடியலை என்று தவிக்காத, சஞ்சலப்படாத, எல்லாவற்றையும் மாற்றி போட இந்த சூழ்நிலையை பார்க்க பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். அந்த பெரியவரை நீ மகிமைப்படுத்து, அவர் பெரிய காரியங்களை செய்வார். நேத்தா நமக்கு மறைமுக சொல்லுற அப்படியாக பெரியவரிடத்தில் பெரிய காரியங்களை செய்யும்படியா மீறியான நேரங்களை ஒப்பு கொடுப்போமா? சத்த நாம மகிமைப்படுவதா? ஆமே. நாங்கள் அடுத்ததா துதி பாடல் ஜபங்கள் கூட கடந்து செல்ல போறோம். துதி பாடலோடு எங்களோடு சகோதரி கிறிஸ் இணைப்பில் இருக்கிறார். இணைப்பில் இருக்கும் சகோதரி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் துதிப்போம், தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒரு மனப்பட்டாய் எடுத்து வாருங்கள் துதி பாடலை எங்களோடு. நான் ஒரு மனப்படுகிறேன்.
1: நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யற என் தேவாதி தேவனே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த தாய் தினம் என்று சொல்லி நீட்டிய அந்த நடந்த தினத்தில் அண்ட ஆண்டவரே, எப்பொழுதும் ஆண்டவரே தாய் மாறன்ற தாய் மாணவர் தந்தை மாணவர் என் தேவாதி தேவன், கத்தாதி கத்தர் சர்வ வல்லவர் மகத்துவமானவர் மகிமை நிறைந்த என் தேவன், ஐயா நண்பன் என்றும் தாயென்றும் சகோதரன் என்றும் ஆண்டவரே நேர் வைத்திருக்கிற இந்த தேவனுடைய அன்பு பெரியது, அளவிட முடியாத உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாய் போல தேர்த்தீம், தந்தை போல காத்தீம், தோள் மீது சுமந்திடும் என்கே செய்யாம். தாய் போல தேர்த்தி, தந்தை போல காத்தி, தோள் மீது சுமந்திடும் என்கே செய்யாம். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள

பல துன்பம் எமை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே.

என்ன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும்,

வேலே ஒரு தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட எஞ்சேசையா. ஒரு தாய் போல நேசம், தந்தை போல பாசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட எஞ்சேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேத்தி, தந்தை போல ராத்தி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையாம். உம்மை போல புரிந்து கொள்ள

ஆம் ஆண்டவரே, நீர் போதுமானவர். போதுமானதுக்கும் அதிகமாய் எங்களை நேசிக்கிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துறோம். தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே, உம் காருண்யத்தாலே காத்து கொண்ட நிழலே. தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே, காருண்யத்தாலே காத்து கொண்ட நிழலே. முடிவில்லாத இரக்கத்தால் எம்மை மூடிக்கொண்டிரே, உந்தன் முடிவில்லாத இரக்கத்தால் எம்மை மூடிக்கொண்டிரே. மாறாத கிருபையே, என்னை மறவாத கிருபையே, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கினகும் கிருபையே. மாறாத கிருபையே, எம்மை மறவாத கிருபையே, ஆழத்தில் கை

எத்திரம் தந்து நடத்தும் கிருபயம் தரம் தாழ்த்த நினைப்போர் முன் சிறந்தானை உயர்த்தி திறம் தந்து நடத்தும் கிருபையே மாறாத கிருபயம் எம்மை மறவாத கிருபயம் ஆழத்தில் கை கொடுத்து தூக்கி நகும் கிருபயம் நயம் காட்டும் மனிதர் முன் புயம் கொண்ட பலத்தால் ஜெயம் தந்து உயர்த்திடும் கிருபயம் நயம் காட்டும் மனிதர் முன் புயம் கொண்ட பலத்தால் ஜெயம் தந்து உயர்த்திடும் கிருபயே மாறாத கிருபயே எம்மை மறவாத கிருபயே ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியகும் கிருபயே பெலவானின் கண்கள் முன் பெலவீன நினை நேர் பெலம் தந்து நீர்

கிருபையே எம்மை மறவாத கிருபையே ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியகும் கிருபையே ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியகும் கிருபையே அவரை நோக்கி கூப்பிடுவேன் சத்தத்துக்கு பதில் தருவார் ஆபத்தில் கூட இருந்து தப்பு விட்டு பாதுகாப்பார் அவரை நோக்கி கூப்பிடுவேன் சத்தத்துக்கு பதில் தருவார் ஆபத்தில் கூட இருந்து தப்பு விட்டு பாதுகாப்பார் நான் பற்றும் நம்பிக்கையே அசையாத அடைக்கலம் என்னொரே நம்பிக்கையின் தேவன் ஒருவரே நான் பற்றும் நம்பிக்கையே அசையாத அடைக்கலம் என்னொரே நம்பிக்கையின் இயேசு ஒருவரே அவரை நோக்கி கூப்பிடுவேன் சத்தத்துக்கு பதில் தருவார் ஆபத்தில் கூட இருந்து தப்பு விட்டு பாதுகாப்பான் எதிரியால் மறைக்கப்பட்ட பொறியிலிருந்து தப்புவிப்பார் கூடார மறைவில் என்னை ஒழித்து வைத்து பாதுகாப்பார் எதிரியால் மறைக்கப்பட்ட பொறியிலிருந்து தப்புவிப்பார் கூடார மறைவில் என்னை ஒழித்து வைத்து பாதுகாப்பார் சாவுக்கேதுவான சாபம் ஒன்றும் என்னை நெருங்காதே வாதையன் கூடாரத்தை அணுகவே அணுகாதே வாதையன் கூடாரத்தை அணுகவே அணுகாதே அவரை நோக்கி கூப்பிடுவேன் சத்தத்துக்கு பதில் தருவார் ஆபத்தில் கூட இருந்து தப்பு விட்டு பாதுகாப்பார் மரண இருளின் பள்ளத்தாக்கில் வழியினூடே நடந்தாலும் கர்த்தரின் பாதுகாப்பு ஒன்றுக்கும் அஞ்சிடேன் மரண இருளின் பள்ளத்தாக்கில் வழியினூடே நடந்தாலும் கர்த்தரின் பாதுகாப்பு ஒன்றுக்கும் அஞ்சிடேன் நீடித்த வாழ்வோடு திருப்தியாக்கி நடத்திடுவார் நன்மையும் கிருபையும் என்னை தொடர முடியாது நன்மையும் கிருபையும் என்னை தொடர செய்திடுவார் மரண இருளின் பள்ளத்தாக்கில் வழியினூடே நடந்தாலும் கர்த்தரின் பாதுகாப்பு ஒன்றுக்கும் அஞ்சிடேன் நீடித்த வாழ்வோடு திருப்தியாக்கி நடத்திடுவார் நன்மையும் கிருபையும் என்னை தொடர செய்திடுவார் நாம் பற்றும்

0: நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் பிதாவே, எப்பொழுதும் உன்னதமானோடைய மறைவுக்குள்ள எங்களை வைத்து பாதுகாக்கிற தேவன், சர்வ வல்லவருடைய நிழல் எப்பொழுதும் மூடியிருக்கிற நாங்கள் கர்த்தரை நோக்கி நீர் எங்கள் அடைக்கலம், கோட்டை, மறைவிடம், தஞ்சம் ஆண்டவரே. நன்றி செலுத்தி எல்லா துதிகன மகிமை உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால என் துதிய ஏறெடுக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான துதி பாடலு கூட. இதனுடைய நாமத்தை உயர்த்தி துதித்தீர்கள். அப்படியாக உயர்த்தி துதித்த உங்களையும் குடும்பத்து ஊழியர்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்த ரசித்தமான வாழ்க்கை சந்திக்கவே இது சமாயத்தை கூறுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி சிஸ்டர்.
0: தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ.
1: ஆமேன், ஆமேன். ஆமே, நாங்கள் இணைந்திருப்பது சங்க வானொலி நிச்சய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பு. சரியாற்றோன்றோ நேரம் 7:04. ஆமே, நாங்கள் புதி பாடல் செம்பங்களுக்கு கூட இணைந்திருக்கிறோம். அலையுங்கள், இணையுங்கள். சங்க வானொலி ஒருமித்து நீங்கள் சங்கமித்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அடுத்ததாக எங்களோட ஊழியருக்கான செவத்தை ஏறெடுக்கவும் துதிக்கவும் செவிக்கவும் எங்களோட சகோதரி டோலியர் நினைப்பில் இருக்காங்க. நினைப்பில் இருக்கும் சகோதரி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் செபிப்போம், துதிப்போம். பிரைஸ் தி சிஸ்டர் டோலி.
2: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். அடுத்த வாரங்கள் ஊழியர்களுக்கான செபத்தையும் துதி பாடலையும் நாங்களோட ஒருங்கிணைப்படுகிறேன்.
2: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. கோடி கோடி நன்றி இயேசுவே. அப்பா, ஆபிரஹாமின் தேவனும் நீர் தான் ஐயா. ஈசாக்கின் தேவனும் நீங்க தான் அப்பா. அப்பா, எங்களோட கூட இருக்கிறவரும் நீங்க தான் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. ஆதி மந்தவுமானவரே, அல்பாவும் அமேகாவுமானவரே, உங்களுக்கே எல்லா கனமகிமையும் செலுத்தி இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்துல நீங்க ஒளியாக வந்து யாவரையும் ஆசிர்வதிக்க போற கிருபிகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஒவ்வொரு ஊழியக்காரங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்க அழைத்தவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பதற்கு அவர்களுக்கு இன்னும் அதிகமான கிருபையும் அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுக்கும்படி ஜபிக்கிறேன். புதிய அபிஷேகத்தை தருமேப்பா, புதிய பலனை கொடுத்து ஆண்டவரே, புதிய ஜீவனை புதிய கிருபையினால முடிசிட்டு நதியை போல ஊற்றும்படியாக ஜபிக்கிறேன். இந்த மாலை நேரத்துல அப்பா வருவர்களை விரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு அழைத்து வந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட கருத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அவங்களோட சிறகுளால மறைத்து உங்கள் நிழல்ல தங்கக்கூடியதாக இவர்களை அப்பா உங்கள் இரத்த கோட்டைகளை மறைத்து விட்டு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. ஆரம்பம் தொடக்கம் இருந்து இப்பொழுது வரையும் பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட் அவர்கள் தொடங்கிய இந்த ஊழியத்தை ஆண்டவரை இன்று மட்டும் நீங்க கண்ணும் மணியும் போல அவர்களை அவர்களோட ஊழியத்துல நீங்க தலைவராக இருந்து நடத்தி வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அவர்களையும் கூட கருத்துல கொடுக்கிற அவர்களப்பா போக்கிலும் வரத்திலும் இருந்து அவர்களது ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அவங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த மாலை நேரம் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் புதிதான கிருபையினால முடிசுட்டு யாவரையும் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கத்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நான் மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே எங்க கூட இருக்கிறார். அவருடைய கோலும் உமது தடியும் உண்மை தேற்றும். சரி, நன்றி சாமி, நன்றி அப்பா. இன்று மட்டும் தேற்றி வந்த உங்களுடைய கிருபிகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தியன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். கத்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன் அப்பா.

0: ஆமென். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் கர்த்தர் எங்களை காத்து எங்களுக்கு உணவு கொடுத்து ஆகாரங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லமை நிறைந்த தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. ஊழியர்கான ஜபத்தை தேரெடுத்து ஆசீர்வித்து அருமையான பாடல் அழகா பாடி நீங்கள் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் அப்போவுக்கு சொன்னது போல திராட்சை கொடி பழங்கொடும். அப்ப நான் எது இல்லாம போனாலும் நான் கத்திருக்கு மகிழ்ச்சியா அவனுக்குள் கள்ளி கூறுவேன். அருமையான பாடல், நம்பிவா, அவரே நம்பிவா, கண்டிப்பாக அவரே எங்கள் நம்பிக்கை நங்கூறும். அவரே நம்மை ஆசீர்வதிக்கிற அருமையான பாடல். அப்படியே உயர்த்தி துதிச்சு ஜெபித்து உங்களையும் கத்த நிறைவா, எங்களுக்கும் ஊழியங்களையும் குடும்பத்தை நிறைவா ஆசீர்வதிப்பாராக. கத்தரை சித்தமிழங்களின் ஒரு அழைப்பில் சந்திப்போம். ஜெபத்தின் நேரத்தில் கத்தத்தாமல் உங்களை நிறைவு ஆசீர்வதிப்பார்கள். இணைந்திருங்கள், தொடர்ந்தும் சமாஜ கூறுவோம். நன்றி சிஸ்டர்.
0: ஆமேன், நன்றி. God bless you sister Suba.
1: ஆமேன், God bless you. ஆமே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கம் மாலையின் நேரடி ஒளிபரப்பு. மாலை நீர் நித்திய வெளிச்சத்தில் இணைந்திருக்கிறோம். வெளிச்சத்துல வெளிச்சத்தை காண்கிறோம். தேவனை துதித்து வெளிச்சத்தை காண்கிறோம். செபித்து அவருடைய வெளிச்சத்துல காண்கிறோம். அப்படி பிரசன்னத்தை அனுபவிக்கின்றோம். அருமையான நேரங்கள் அழகாக கத்தை தந்திருக்கின்றார். அந்த அருமையான நேரங்களில் அழகாக இருப்பார் அவருடைய வல்லமையின் கரங்களை. அப்படியே அவருடைய வல்லமையின் புயங்கள் வெளிப்பட இந்த நேரங்கள் அது நான் ஒன்றையும் மையப்படுவதாக. நாங்கள் அடுத்ததாக வானொலி ஆசீர்வத்து நேர்களுக்கான ஜபத்தில் எடுக்க எங்களோட சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் நினைப்பிருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் ஜபிப்போம், துதிப்போம். Praise the Lord, sister.
2: Praise the Lord, sister Subha.
1: Praise the Lord, praise the Lord. அடுத்து வாருங்கள், ஜபங்களை எங்களுடன் ஒரு மனப்படுகிறேன். God bless you, sister.
2: Amen, amen. Thank you, Lord. Father, we thank you once again, Lord, for enabling us, Lord Jesus, to come and, Lord, bring forth, Lord Jesus, right through Nithya Valicham at this moment, Lord. Even as Sister Subha is doing the hosting today once again, Lord, that you would, Lord, emanate, Lord Jesus, through your wonderful presence, Lord, into 210 nations and 1,988 peoples, Lord Jesus, receiving what you have, Lord Jesus, bestowed, Lord, upon their lives, Lord. Coming, Lord Jesus, through the wonderful power of your Holy Spirit, Lord, emanating, Lord, into their very lives, Lord Jesus. Lord, not one of them, Lord Jesus, are fallen by the wayside, Lord, but you embrace them with the arms of love, Lord. And you, Lord Jesus, enable them, Lord, to come into that very nature in which you, Lord Jesus, manifest your glory, your power, and your presence, Lord, to come and minister to them, Lord Jesus, through these networks, Lord. We have been, Lord Jesus, coming from morning till evening, from Sangamam Gospel Radio, Lord, that you chose in this last day's loss, at the last days of the light to shine, Lord, and the salt to, Lord Jesus, to the earth, Lord, that you brought forth, Lord, as it, Lord Jesus, has been called out, Lord, O God, and separated unto yourself, Lord, to bring forth, Lord, much honor and glory to you and you alone. By doing so, Lord, you will draw all men unto yourself, Lord. That is the very purpose of this ministry, Lord, as it has been also, Lord, right at this very moment, Lord, calling, Lord Jesus, Nithya Valicham, Lord, going into many nations, Father. So we thank you for that, Lord, and we thank you for the many that are dedicating their lives, Lord, to be able to make this possible, Lord, through all the handmaidens of the Lord, through all the pastors that come and bring forth your word, Lord, and also, Lord, the services that are made possible, Lord Jesus, with Brother Leslie and Sister Rita, Lord, who come and enable it, Lord Jesus, for the production and for the ways in which, Lord, it could be, Lord, moved, Lord Jesus, to enable it to go into even, Lord, the YouTube and Facebook and all the rest of the media networks, Lord, and Sister Rita also, Lord, being able to coordinate the programs along with Brother Mahendran, Lord, who has been also the pioneer, Lord, for Nithya Valicham and Vartheen Valicham, Lord. Father, we thank you for the burden that he carries for the souls as well, Father, that you would bless him accordingly, Lord, and enable him, Lord Jesus, to know that this is not of man, but of God, through the power of the Holy Spirit alone, Lord, that all of us that come and, Lord Jesus, minister, Lord, minister only with you and your power and your glory alone, Lord, that we cannot do nothing, Lord Jesus, besides you, Lord, that we, Lord, esteem you higher, Lord, We recognize the fact, Lord Jesus, you are the only Savior, Lord, that you could come through the power of the Holy Spirit alone, Lord, to move through, Lord Jesus, the vessels that are dedicated to you, Lord, to come and serve you, love you, and Lord Jesus, bring forth the purposes to fruition according to your call, Lord, bestowed upon each and every one of our lives. So I thank you, Lord, even as Sister Subha is hosting today, Lord, be with the leader and guider. Undertake for her, Lord, every step of the way, Lord, even as she's also, Lord, with the anointing power of the Holy Spirit alone, Lord, enables her, Lord Jesus, to go through, Lord, into whatever you have, Lord Jesus, to bring forth, Lord, in the name of Jesus, I pray, my Savior. I also thank you for the ministry that already went on, Lord, from Sister Grace and Sister Dolly, Lord, and even as I am, Lord Jesus, praying also for the nations of the world, Lord. Lord, we thank you, Lord, for all of their dedication and service as well, and their time spent, all their energy, everything, Lord, that they say and do, Lord, to honor and glorify you, Lord. Bless them all and their families, I pray, in the name of Jesus. I pray, Lord, and I now, Lord, bring forth the listeners, Lord. Lord, this program, Lord Jesus, to see the fruit of this program is to see, Lord, that the listeners come and be blessed by it, Lord, and

வேண்டுமென்று யார் சொன்னது? இணையுங்கள், அலையுங்கள், பதில்களோடு உங்களை நான் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமென்று யார் சொன்னது? ஆமென். கர்த்தர் நாம் ஒன்றை மையப்படுவதாக நாங்கள் துதி பாடலும் செபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வினாவுக்கு சரியான பதிலோடு இணையுங்கள். கர்த்தர் நாம் ஒன்றை மையப்படுவதாக, அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும் என்று யார் சொன்னது? ஆமென். வேதத்தில் உள்ள கேள்வி, வேதத்தில் இருக்கிறவர்கள் தான் சொன்னார்கள். ஆமென். இதனால வேதத்திலே ஆராய்ந்து பாருங்கள், பதிலோடு இணையுங்கள். நாங்கள் கர்த்தர் நாமத்தை ஒன்றாக மையப்படுத்துவோம். கர்த்தர் நாம் ஒன்றை மையப்படுவதாக. உங்க அழகான முகம் இனி உள்ளத்து அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது, உங்க அழகான முகம் இனி உள்ளத்து அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது, நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு.

புவி, நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், நம்பிக்கையே இயேசு நீங்கதான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல்

நேசித்தோர் விலகினாலும் நம்புவே, பிறர் என்ன தூற்றினாலும் நம்புவே, நேசித்தோர் விலக

அம்பிக்கையே இயேசு நீங்கதான், உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது, உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது, நான் நம்புவேன் நம்புவேன் என் நம்பிக்கையே.

Es lindo tan amén, amén, no pudo, no murió, no me quedé abrida, abrida, no angura, no me hiende de tener tremendo, abre que tan serio, abre tango, tal que te iba a mi padre que, velicho, mai de creen, no pudo, no me abre tu tipo, no me abre ahora en tu papo, no abre que te quiero. என்று சொன்னால் ஒரு வேலைக்கு சீக்கிரமாய் இருக்கிறது. இனி காலம் செல்லாது, இது கடைசி காலமாய் இருக்கிறது. வெடிய நோய்கள் இன்றைக்கு இன்றைக்கு இன்னொரு வைரஸின் தாக்கங்கள்ல வருகிறது என்று சொல்லி இன்றைக்கு அப்படியான காரியங்கள் நடந்தாலும் சத்திரங்கள் வாதியங்கள் கூடாரத்தை அணுகாதபடி பொல்லாப்பு நீரிடாதபடி சத்திரங்களை காக்க வல்லவராய் அப்படிப்பட்ட வல்ல தகப்பனிடத்துல நாங்கள் எங்கள் குடும்பத்தை எங்கள் உறவுகள் எங்கள் அயலவத்தார் எங்கள் பட்டணம் எங்கள் தேசம் எங்கள் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் காக்கப்பட சிறப்பின் வாசலை நிற்போம். நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தான் ஐயா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தான் ஐயா. நீர் தானையா என்னை கைவிடவில்லை ஐயா. ஜீனி பித்தவர் நீர்

ஐயா, என்னை கைவிடவில்லை ஐயா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தான் ஐயா. ஆதரித்தீர், அரவணைத்தீர், உம் தோளில் என்னை சுமந்தீர். ஆதரித்தீர், அரவணைத்தீர், உம் தோளில் என்னை சுமந்தீர். ஐயா, உம் தோளில் என்னை சுமந்தீர். ஐயா, உம்

0: உம்மை நம்புவேன், நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தான் ஐயா, நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தான் ஐயா. ஆமே. நன்றி தகப்பனே, மற்ற நடத்தில் எபினேசரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆரம்ப ஜெபம் பாடலுக்கூடாக அப்பா நாங்கள் ஜெபித்தோம் துதித்தோம், உங்களுடைய நாமத்தை உயர்த்தினோம் ஆண்டவர். நீங்கள் எவ்வளவு பெருகணும் நான் சொல்கிறேன் அப்பா. உங்களுடைய வார்த்தை வல்லமில்ல, ஜீவனுள்ளது. அந்த ஜீவனுள்ள வார்த்தை இன்னும் கருக, இன்னும் உங்களுக்குள்ள பெருக. நீங்கள் எங்களை காண்பவர் உண்மை காணும்படியா நீக்கு எஸ்ஐயும் கிருபியாலையும் மகிமையும் தேவன் மகிமைப்படுவீராக. இம்மட்டு நடத்தின விநேசருக்கு நன்றி செலுத்து. இந்த ஆரம்ப ஜெபம் பாட துணிகளுக்கு கூட நீங்க மகிமைப்பட்ட கிருபைகளுக்காக, மகிமைப்படுத்த தந்த நேரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்த மீதியான பகுதிகள் யாவையும் விட கருத்திலே ஒப்புவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்கள் எடுத்த பகுதிக்குள்ளாய் கடன் செல்ல போறோம். இந்த நாளிலே நாங்கள் ஜெபங்களுக்குள்ளாய் கடன் செல்ல போறோம். கண்களை ஏறெடுப்போம், ஒத்தாசு வெறும் பர்வதத்துக்கு நேராக என்ற பகுதிக்கூடாக நாங்கள் கடன் செல்ல போவோம். இந்த நாளிலும் இந்த நேரம் முதல் நாங்கள் கண்களை ஏறெடுப்போம், ஒத்தாசு வெறும் பர்வதத்துக்கு நேராக. இந்த நாளிலும் கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதிக்கூடாக உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் நாங்கள் ஜெபிக்க போன்றோம், திறப்பின் வாக்கிக்க போன்றோம். அன்று ஜோபு பிறருக்காக ஜெபித்த போது ஜோபுவின் முகத்தை கத்தர் பார்த்தான். அவருடைய முன்னிலமே காட்டின் பின்னிலமே ஆசீர்வதி. அப்படியாக நாங்களும் பிறருக்காக ஜெபிக்கும் போது அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்க முடியும். உங்கள் முகத்தை கத்தர் பார்ப்பார், நிச்சயமாக பார்ப்பார். அப்படியான விசுவாசத்தோடு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிப்போம். இணையுங்கள், அழையுங்கள். கர்த்தரின் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம் நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில். ஆமேன். இந்த நேரத்திலும் கண்களை ஏறெடுப்போம், ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரான் என்ற பகுதியில வாழ்த்தி வரவேற்கின்றேன். முதலாவது ஜெபிக்க எங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம். நேராக என்ற பகுதியில கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனாலும் நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது இந்த நாட்கள்ல நீங்கள் கேள்விப்பட்டது ஒன்று நிச்சயமாக செய்திகளுக்கூட அறிந்திருப்பீர்கள். ஒரு 2 வயது பிள்ளையை ஒரு நாய் அவ்வளவுத்துக்கு கடித்து குதறி இறந்திருக்கிறது. இப்படிப்பட்ட வன்முறைகள், இப்படிப்பட்ட அவதான குறைவுகள், இப்படிப்பட்ட பாவ செயல்கள், அது பாவம் என்று சொல்றதா, பராமரிப்பு குறைவு என்று சொல்றதா, எங்கள் தேசங்கள்ல இப்படிப்பட்ட கொடூரமான நிலைமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. பாவம் பெருகிக் கொண்டிருக்கிறது. அதுவும் எங்களுடைய கனடா தேசத்தில் தான் விபத்துக்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதிகமான விபத்து. நேற்றைய தினத்துல ஒரு மகள் இறந்திருக்கிறாங்க, வாகனத்துல அடிபட்டு ஒரு மோட்டர் சைக்கிள் கிராஷ் பண்ணி அவ்வளவு ஸ்போர்ட்டில் இறந்திருக்கிறார். இப்படிப்பட்ட விபத்துகள், உயிர்ச்சேதங்கள், த மரணத்தின் ஆவியை கண்டிந்து கட்டி செவிங்க. இந்த தேசத்தை கத்த காக்க வேண்டும், கத்த நகரத்தை காவாராய, காவலான விழித்திருப்பது விருதா என்று சொல்லி வார்த்தைகளை எங்கள் தேசத்தை பாதுகாக்கும்படியா, ஜனங்களை பாதுகாத்து பெற்றோர் பிள்ளைகளை பாதுகாப்பை பராமரித்து வழி நடத்தும்படியாக, கர்த்தர்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா, இப்படிப்பட்ட பவன செயல்கள், இப்படிப்பட்ட மரணச் செயல்களை நாங்கள் கேட்காதபடிக்கு இந்த மரணத்தின் ஆவிய கத்தை துரத்தி வேலி அடைத்து பாதுகாக்கும்படியாக. ஜோபும் ஜோபுக்குண்டான எல்லாவற்றையும் கத்தர் வேலி அடைத்தது போல எங்கள் கனடா தேசத்தை, நாங்கள் இருக்கிற பட்டணத்தை, எங்கள் உறவுகள் அயல்களை, எங்கள் குடும்பத்தை கத்தர் பாதுகாக்கும்படியாக, மாதங்கள் கூடாது அண்ணுகாதபடி, பொல்லாப்பு நேரிடாதபடிக்கு, இந்த பரபரந்த வைரஸ், புதிய வைரஸின் தாக்கம் யாரையும் தாக்கி விடாதபடி கத்தர் பாதுகாக்கும்படியா நிச்சயமா செவிங்க. அவங்கள ஒரு
1: மனப்படமே. நாமே நாமே. நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்பா, எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் நீங்க மட்டும்தான் ஐயா. அப்பா, உங்களுடைய திருப்பாதத்தை நம்பி நாங்கள் யாவரும் ஒருமையதோட வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்படிப்பட்ட ஆண்டவரே ஆபத்தான செய்திகளை கேட்கும் பொழுது ஆண்டவரே, இங்க கேல்கரியிலே இந்த நார்த் ஈஸ்ட் பக்கம் இல்ல ஒரு தகப்பனானவர் மூன்று வயசு பிள்ளை நாலு வயசு பிள்ளை காருக்குள்ள போட்டு லைக் ட்ரங்க்குள்ள அடைச்சிட்டு போலீஸை கூப்பிட்டு சொல்லிட்டான். அவன் அவன் அந்த பிள்ளை ரெண்டும் இறந்துட்டுது. அப்படியே இந்த இந்த பெற்றோருக்குள்ள கத்தர் என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார் தெரியல. இந்த பிசாசின் ஆவியாலைய இயேசுவின் நாமத்தின் அத்தட்டுகிற நல்லவரே, அப்பா உலகமெங்கும் திரியிற இந்த ஆபத்தான பிசாசின் சோதனைகளும் பிசாசின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறனப்பா. அப்பா நீங்க தான் இவர்கள் இவைகளை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா அசுத்தமான ஆவிகளுக்கு ஆண்டவரே இடம் கொடுக்காத வண்ணமாக இந்த பெற்றோர்கள் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை கண்ணுமணியும் போல வளர்ப்பதற்காண்டவரே அவர்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து அவர்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க தான் இவர்களை கண்ணோக்கி பார்க்க வேணும் கர்த்தாவே. நீங்களுக்கு பயமுள்ளாவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலனமோ பூரணமாய் விளங்கும் என்று கூறிய வாக்கு தத்தத்தின் படி ஆண்டவரே அந்த பெற்றோர்களுக்குள்ள அப்பா நீங்க பெரிதான ஒரு விடுதலை கொடுத்து அப்பா இந்த பிசாசின் தாக்கத்துல இருக்கிற எல்லா விதமான ஆவியை இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, வல்லமை நிறைந்த ஆவியை கொடுத்து அத்தட்டுறதுக்கு நீங்க இயேசுவின் வல்லமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த வல்லமையின் ஆவியின் மூலமாக எல்லா விதமான அசுத்தமான ஆவியின் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் என் பிதாவே. அப்பா உங்களோட சித்தத்தை செய்வதற்கே நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐயா. அப்பா எங்களோட கரத்துல ஒன்றுமே இல்லையா, வெறுமையான பாத்திரங்கள் ஐயா. நாங்கள் வெறுமையான பாத்திரங்கள் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறோம். இந்த அழிந்து போன ஆத்துமாக்களுக்கு நீங்க தான் பதில் கொடுக்க வேணும். இந்த அழிந்து போன ஆத்துமாக்கள் ஆண்டவரே அப்பா வழி தப்பி போகாத வண்ணமாக உலகத்துல உள்ளவர்களை அப்பா நீங்க ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்க ஆண்டவரே. அதுக்காண்டி ஆண்டவரே இயேசுவே உங்களோட வெளியேற பெற்ற ரத்தத்தின் மூலமாக எல்லா நாடுகளிலும் ஆண்டவரே உலகம் எங்கும் ஆல் ஓவர் த வேர்ல்ட் லெட் யூர் ஸ்பிரிட் மூவ் ஆண்டவரே. உங்களோட பரிசுத்தமான ஆவியை ஆண்டவரே அதிர பண்ணீங்க ஐயா. ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு தேசத்திலே அப்பா அசுத்தமானவனுக்கு ஒரு ஒரு பகுதியும் இல்லாத வண்ணமாக ஒரு விதமான விதமான இடமும் இல்லாத வண்ணமாக அப்பா நீங்க காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களோட உங்களோட உன்னதமான மறைவில் இருந்து இவர்கள் உங்களோட நிழலில் தங்க கூடியதாக அவர்களுக்கு உங்களை அறிந்து அறியாமல் இருக்கிறவர்கள் மத்தியில் ஒரு பெரிதான அற்புதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறான் ஆண்டவரே. எனக்கா நீ எங்களுக்காக நீ ஜீவனை கொடுத்தீரையா. பிசாசின் சோதனைகள் பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்வதற்கு ஆண்டவரே உங்களோட உங்களோட பரிசுத்தமான அன்பை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உலகத்துல உபத்திரங்கள் உண்டானாலும் ஜெயன் கொண்டேன் உங்களோட வல்லமை கொடுத்த உங்களோட அப்பா நீங்க உலகத்தை ஜெயித்தீங்க ஆண்டவரே. அதுபடி ஆண்டவரே எங்களுக்கு அந்த பலனை சத்தத்தை கொடுத்து இந்த உலகத்துல எல்லா விதமான பிசாசின் ஆவியை அதட்டுறதற்கு தந்த உங்களோட கிருபைகளுக்கு உங்களோட அன்புக்கு உங்களோட அபிஷேகத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களுக்கு அன்று ஊழியர் செய்கிறவர்களை ஆண்டவரை நான் அதிகமாக உங்களுடைய அன்பில் அனைத்து வைத்து உங்களோட அபிஷேகத்துல அப்பா மூடி வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட அபிஷேகத்தினாலே நிரப்பி ரத்த கோட்டைக்களை மூடி வைங்க ஆண்டவரே அப்பா. எல்லா விதமான துக்கமான செய்திகளை கேட்கும் பொழுது ஆண்டவரே அந்த பெற்றோர்கள் அந்த இனத்தார்கள் யாவருக்கும் எந்த பிரிதான மனப்பாரங்கள் இருக்கிறதோ அவர்கள் எல்லாற்றையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டி அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அறப்பட்டு உங்கள் அண்டையில் வரும் பொழுது ஆண்டவரே நீங்க அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா நீங்க நல்லவரும் போதுமானவரும் ஆண்டவரே. அப்பா அந்த பிரியாவுக்காண்டியும் வருகிறேன் ஆண்டவரே. அப்பா அவளுக்கு ஒரு பெரிதான சர்ஜரி நடக்க போது அந்த இருதயத்துல அந்த லங்ஸ் எடுக்க போறாரு ஆண்டவரே. அப்பா உங்களோட சமூகத்தை அங்க அனுப்புங்க. அந்த தாயானவள் அப்பா ஷீஸ் அ பிரேஃபுல் மத ஆண்டவரே. அவ ஆண்டவரே எப்பொழுதும் ஜெபத்திலேயே தான் இருந்து எப்பொழுதும் கத்துடைய வார்த்தைகளை தான் மக்களுக்கு சொல்லி கொடுத்து சபைகள்லையும் ஆண்டவரே ஆறுதல் படுத்தி எப்பொழுதும் ஜெபிக்கிற தாயானவளுக்கு ஆண்டவரே இப்படியான ஒரு ஆபத்தான நேரங்கள் வரும் பொழுது ஆண்டவரே நீங்க தான் அவர்களை கண்ணோக்கி பார்க்கணும். அந்த பிள்ளை சர்ஜரிக்கு போகும்பொழுது ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு முன்பாக போய் ஆண்டவரே நீங்க தான் சரியாகி ஆயின கத்தர் என்று சொல்லி ஆண்டவரே யுவர் தி பிசிஷியன் அப்பா என்று அவர்கள் அறியக்கூடியதாக அந்த டாக்டர்ஸ் மேல அவங்களோட கரம் கூட இருந்த ஆண்டவரே நீங்க அவர்களை நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இந்த மகளானவள் அப்பா இந்த இந்த இப்படிப்பட்ட சோதனையில் இருந்து வெளியில வந்து உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு அவளுக்கு ஒரு பெரிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து உங்களைய சொந்த ரச்சராக ஏற்றுக்கொள்வதற்கு நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஆத்மா உங்களோட கண்ணுக்கு எவ்வளவோ விசேஷமாக இருக்கிறது ஆண்டவரே, நீங்க கண் நோக்கி பார்த்து அந்த ஆத்மாவை ரட்சிக்கும்படியுமாக ஜபிக்கிறேன் அப்பா. நாங்க கேட்ட ஜபங்கள் ஒன்றென்றாலும் வீண் போகாத வண்ணமாக யாவரையும் ஆண்டவரே ஒரு வாதையும் அணுகாத வண்ணமாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க நல்லவரும் போதுமானவர் ஆண்டவரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, சேனையிலும் கத்தரும் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார் என்று கூறியபடி ஒவ்வொரு நாடுகளையும் ஒவ்வொரு தேசத்திலையும் அப்பா உங்களோட சமூகத்தை உங்களோட பிரசன்னத்தை ஒவ்வொருத்தரும் காணக்கூடியதாக அறியக்கூடியதாக உங்களோட வல்லமை அவங்களோட உள்ளங்களை அப்பா அறியக்கூடியதாக ஒரு பெரிதான வெளிப்படுத்தலை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே நம்பி உள்ளவர்கள நீங்க ஒருபோதும் வெக்கத்துக்குள்ள போட விட மாட்டீங்கள் அப்பா. 1000 16000 பெயரின் பக்கம் முடிந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்னபடி ஆண்டவரே அப்பா, நாங்க அவர்கள் ஆண்டவரே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பதற்கு அப்பா நீங்க அவர்கள் மேல ஒரு பெரிதான நம்பிக்கை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து எங்களுக்கு ஜபத்துக்கு ஜெயம் கொடுத்த எங்கள் அன்பான தகப்பனுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க நீதியின் கரத்தினால தாங்குற தகப்பனா இருக்கிறீங்க, அற்புதம் செய்கிறவர், அகிலத்தை படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர் ஆண்டவரே அப்பா. இப்படிப்பட்ட மக்கள் அழிந்து போகும் பொழுது நீங்க தான் நடுவில் இருந்து யாவருக்கும் வெற்றி கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்க வல்லமை நிறைந்த தகப்பனா இருக்கப்படியா நன்றி. உங்களோட பரிசுத்தமான ஆவியை இப்பொழுதும் எங்கள் மத்தியில் அப்பா எங்களுக்கு கொடுத்து வழிநடத்தி கொண்டு வர கிருபிகளுக்கான நன்றி செலுத்துறேன். எல்லா கன மகிமை உங்களுக்கே உரிய அந்த கூறி எங்களுடைய ஜெபத்துக்கு நீங்க பதில் தந்தீர்கள் என்று கூறி நான் நன்றி செலுத்தி கோடி கோடி நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படவனும் என்று கூறி ஜபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவின் நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
0: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. பாடுபட்டு ஜபித்தீர்கள். இப்படிப்பட்ட வன்முறைகள் நீராடபடி கத்தர் பாதுகாக்க வேண்டும் என்று ஜபித்தீர்கள். அவன்றும் ஆமீன் என்றும் கத்து கேட்டு பால் தருவார் என விசுவாசிப்போம். ஜெபித்த உங்களையும் குடும்ப ஜூலியங்களை கத்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர்.
1: நன்றி. God bless you sister.
0: ஆமீன் ஆமீன். God bless you. கண்களை ஏறெடுப்பு முத்தாசுவரும் பருவத்துக்கு நீரான்ற போது நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக கண்களை ஏறெடுக்க எங்களோட சிஸ்டர் நஞ்சினி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சுபா.
0: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். கண்களை ஏறெடுப்பு முத்தாசுவரும் பருவத்துக்கு நீரான்ற போது உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனால் நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது இந்த நாட்களும் புதிய வைரஸின் தாக்கம் கப்பலில் வந்தவர்கள் கப்பலில் இருந்து பரப்பிவிட்டு இருக்கிறார்கள். இந்த நாட்கள் அப்படிப்பட்ட கொடிய வைரஸின் தாக்கங்கள் நுழையாதபடி இது கர்த்தருடைய வருகையின் அடையாளமாக இருந்தாலும் கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட வைரஸின் தாக்கங்கள் அணுகாதபடி காக்கும்படி அச்சபேங்க. அது மாத்திரமல்ல, மீண்டும் யுத்தம் தொடரலாம் என்று சொல்லி இன்னைக்கு என காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தத்துக்காக அறிகுறிகள் இப்படிப்பட்ட யுத்தங்கள் உயப்பண்ண கர்த்தர் அந்த மிடில்ஸ் நாடுகளை கர்த்தர் தாங்கணும். அந்த பொருளாதார நெருக்கடிகள் வந்து சூழாதபடி மீண்டும் ஆ கேஸ் விலையேறி இருக்கிறது. விலையற்ற விலைவாசிய உயர்வை காணக்கூடியதாக இருக்கிறது. பொருட்களின் விலைகள் கேஸ் அப்படிப்பட்ட பொருட்கள் விலையேறி கொண்டிருக்கிறது. இந்த பொருளாதார கஷ்டங்கள் மாற வேலையில் அப்பிரச்சனை வேலை இல்லாம எத்தனையோ பிள்ளைகள் நெருக்கடிக்குள்ள தவிக்கிறார்கள். சங்கீதக்காரர் சொன்னது போல நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டேன் கர்த்தருக்கு விசாலத்தை கொடுத்தார். அப்படியாக நாங்கள் நேருங்கிற நேரங்களில் விசாலத்துக்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நாங்கள் ஜெபிப்போம். தேசங்களுக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், பொருளாதாரம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். சேனங்கள் மீண்டும் யுத்தத்தை சந்தித்து மனக்வேசம் அடைந்து விடாதபடிக்கு அந்த மன சமாதத்துக்காக ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்க காசா மக்களுக்கு அச்சபீங்க. அந்த கமாஸ் பிடியில அந்த தீவிரவாதியின் கையிலிருந்து அவர்கள் ஆயுதத்தை போடும்படியாக எல்லாரும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களோ இன்று வரைக்கும் ஆயுதத்தை போடாமல் மீண்டுமாக இருக்கிறார்கள். அந்த இடத்தை காசா மக்களை அடக்கி கொண்டு ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள். எப்படி எத்தனையோ மக்கள் ஒரு புண்ணப்பட்டு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறார், கண்ணீரோடு இருக்கிறார். இந்த மக்களுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட ஒரு விடுதலை காண, ஒரு வெளிச்சத்தை காண. கர்த்தர் அவர்களை விடுதலைக்கும்படியா குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாவே விடுதலையாகும். இந்த விடுதலை அவர்கள் காண அப்படின்னு நாங்கள் ஒரு
2: Amen. Thank you, Lord. Lord. Father, even as we have already, Lord Jesus, heard the request, Lord, you have said, Lord, even before we bring them before you, Lord, you are already aware of it. You already know, because you control every single situation, Lord, that happens in the very way you created this world, Lord. Lord, nothing happens to this world without you knowing, without you even, Lord, permitting, Lord Jesus, because of Lord Jesus, the way we, Lord, are responsible in certain ways, Lord, how human kind has come in, Lord Jesus, between you and the earth, Lord, and made a lot of things happen, Lord Jesus, because of not acknowledging the Lord, our Savior, the living God Almighty, the creator of heaven and earth, to be exalted, honored, glorified, and lifted up. Lord, this is part of our own consequences, Lord. Lord, we brought upon, Lord Jesus, upon the scenario of this world. But you also, Lord Jesus, has established your kingdom here on earth as it is in heaven, because you established your church, Lord, the very body of Christ, to stand in the gap and pray, Lord. That is why you said, I will build my church and the gates of hell shall not prevail against it. That is the most powerful weapon you have ever left, Lord, when you left this earth, Lord, to stand in the gap and pray. And that is the weapon, Lord, that it is not coming, Lord Jesus, like you said, Lord, they come with horses and chariots, but we come in the name of the Lord our God. That is the weapon of our warfare, is the name of the Lord our God that comes through and fights the battles of our life, fights the battles of our wars. So we thank you for that, Lord. We are not, Lord Jesus, coming from a losing end. We are coming from the winning end. We are coming from the victorious end, because we call ourselves, Lord, the victorious people, Lord, that stand in the gap and pray through that victory side, Lord. Lord, no matter what happens to this world, no matter how we look at it, Lord, no matter what the circumstances are like, Lord, at this moment, we know who controls it. We know who comes through it. We know who answers our prayers. And Lord, as we stand in the gap, Lord, and pray, Lord Jesus, according to these situations, we know, Lord, that you hear our prayers, and you are also interceding at the right hand of the Father, even as our prayers goes before you like incense, Lord, that you, Lord Jesus, would come forth, Lord, and Lord, bring forth, Lord Jesus, much victory over those situations, O God, especially, Lord, with the war-torn countries, Lord, even as, Lord, they are, Lord Jesus, the impending, Lord, a bigger situation of what is going on, Lord, between, Lord Jesus, US and Iran, and even Israel, O God, putting together, Lord, what is going to be happening, Lord, is in your control, is in your hand. You are going to call forth, Lord, coming forth the majestic way, Lord, that you are the God of even the wars. You have gone in, Lord, from the Old Testament days, Lord Jesus, to show forth how you stand, Lord Jesus, from the wars that you sometimes, Lord, allow and permit and give them, Lord, the assurance of how you would win it, Lord, from the side you would want to, Lord. So that is the same God that we worship and ask for that same favor to come upon, Lord, O God, even in this very situation, even at this very time, Lord, that we, Lord, know that you who controls this war, you would, Lord, bring about the way in which you would, Lord, bring the victorious, the way, Lord, you would bring forth, Lord Jesus, the final analysis, Lord, of God, to end this war, Lord, in a mighty, miraculous way, through the intervention of your mighty hand of the living God, the mighty finger of the living God coming forth and fighting the wars of the battles of this, the kingdom on earth, to come down and do it on our behalf, in the name of Jesus, I pray. So I thank you for that, O God. Now I also, Lord, pray, Lord Jesus, for the way, Lord, that we, many people are bombarded, Lord, many people are going through their life situations being affected by these wars, Lord, even before it comes to the way in which it's going to even get a little worse than before it gets even better. My God, I pray, Lord, that we, Lord, pray, Lord Jesus, the God of comfort, the God of the one who said, Lord, only believe, all things are possible, that we come to you, Lord. We look up to you, Lord Jesus. Our eyes are upon you, Lord Jesus. We will not turn to the right or to the left, but we come to you, like you said, Lord, the author of our finisher of our faith. And so we thank you, Lord. because you are going to see through, Lord, just like this church is stronger than ever before, Lord, in this last days of the age, the church's age, Lord, that they are going to do mighty works. They are going to do even mightier things, Lord, even as you are moving across the world, Lord, in your spirit, Lord, north to south, east to west, Lord, all of the continents, Lord. You are going to show forth your glory and power and praise in these last days, to show forth the mighty God, the Prince of Peace, the Everlasting Father, the God who created, who is going to come forth in his glory and power and presence before he removes the church. You are going to show forth, Lord, in a mighty way, Lord. Only you can do it, my Savior. There's nothing impossible with you, God. You are the God of all comfort and love and peace. And you would come forth and show forth your glory, Lord, upon these lands, Lord, upon these continents, upon the people that you created, O God. Especially, Lord, in these war-torn countries, Lord, where people are bombarded, Lord, not only with their weapons against them, Lord Jesus, through the war, but, Lord, even where they are at, Lord Jesus, without food, so much of it is going on with their families being bombarded, Lord, not being able to provide for them, Lord, with food and daily mundane things of life, Lord. My Lord, I pray, Lord, that you would come into that situation, show forth your love and mercy and grace and compassion over them, Lord, and meet their needs, I pray, in the name of Jesus. Now we also pray, Lord Jesus, by the way, Lord Jesus, only you can help these countries, Lord, with much compassion, Lord, that other countries will also extend their hands of love and mercy, Lord, not to stand again, not to take sides, not to, Lord Jesus, come with, Lord, I belong to this side or that side, but belong to a Savior, belong to a God, belong to a kingdom purposes, that they will see through the eyes of God and show forth love and compassion and mercy, and Lord, and come, Lord, into the situation and extend their hand of love and mercy and help these situations, Lord, however they can, Lord, even as the leaders of these countries, Lord, will, Lord, work it out together, Lord, with much of, Lord Jesus, coming from the wisdom of God, the counseling of God coming into them, Father, and they will, Lord, take the right stand with you, Lord, having the conscience before you, Lord, who they serve and who they want to come under the unction and the obedience of the living God, because they are all accountable one day, Lord, how we lived and we showed forth, Lord, our leadership in our countries, O God. Therefore, I pray for the much wisdom that you would give for them, Father, and your counseling accordingly, Father. We are living in the last days. The days are evil. The days are becoming more and more uncomfortable. And even, Lord, there's viruses, Lord, just like the way it happened the first time around for COVID, is the same way, Lord, it is now coming back again, with the same cruise coming out, Lord, with this virus, oh God. Oh, Father, I pray, oh God, that you would, Lord, annihilate, Lord, completely annihilate, Lord Jesus. Put forth your holy fire upon it and burn it down right to chaff in the name of Jesus Christ, that this will not spread across the world or any places that this cruise ship had allowed the people to, or the people themselves had been able to come from other countries and gone out, Lord. Oh, Father, that you will eradicate it, stop it, Lord, in the very crux of it, Lord. It will not spread. We take authority of it, Lord Jesus. You are the God who said, Lord Jesus, when we believe, we will see the glory of God. We will see what God is, the impossibility of our God can do, Lord Jesus, through the impossibilities, the God of all possibilities. So we thank you for that, Lord. Even as we, Lord, take control of this virus, Father, we, Lord Jesus, like we say, Lord, the God who said, Lord Jesus, in the Old Testament, Lord, that you would, Lord, would come and wipe out all of our distresses, all of our calamities, all of our, Lord Jesus, these kind of viruses, Lord, even in the Old Testament when it came through, Lord, your blood was applied, you came through, Lord, and you said no plague will come nigh thy dwelling. So, Lord, we pray that, Lord Jesus, into the lands of that we represent, Lord, no plague will come nigh our dwelling in the name of Jesus Christ, and we eradicate it, dissipate it, cast it out in the name of Jesus. So we thank you for that power, Lord, in which you move. And Lord, you are the final authority in which you move and you take control, Father. When we, Lord, humble ourselves and pray and come before you, Lord, according to 2 Chronicles 7:14, Lord, you said that, Lord Jesus, for your people to humble themselves, turn from our wicked ways, Lord, and call upon you, Lord. And Lord Jesus, then you will hear our cry and you will forgive our sins and our healer land too, Lord. So this is part of the way, Lord, that you could even eradicate all the viruses and all the plague, Lord, that is coming, Lord, because of ways in which, Lord, certain times, Lord, we permit it in our lives because of our sinful nature. But, Lord, you are the God of all glory and forgiveness comes, Lord, because of when we humble ourselves and come before you and fall before you, Lord, in Lord Jesus, asking forgiveness and standing in the gap, Lord, and praying, oh Father, between you and the sinning sinfulness of this world, oh God, that you would forgive us and heal our land, Lord, and cleanse our land as we cleanse ourselves, Lord, and ask you to forgive and heal our land, just like your word says. So we thank you for that, Lord. And I also thank you, Father, for the many other requests that have gone forth, Lord, that you are the God of glory, power, and purpose, that you would bring it to pass in the very places that we represent, Lord, in the countries that we represent, Lord, from Canada to USA to South America, and also, Lord, from Sri Lanka, India, and all the rest of the Oriental nations, Lord. I do not want to forget any one of them. There are too many to call it the Oriental nations. I give them all to you, Lord Jesus, and also the rest of the continents, Lord, Australia and European continent, Lord Jesus, and North and South of Africa, Lord, all these continents, Lord Jesus. Oh, Father, you are the God of all glory in these last days, Lord. You are doing your work, Lord, and none can stop it, Lord, because you said it, Lord. Even before you come, will we find faith on earth? And we will indeed when we stand the gap and we see what you can do, Lord, through your Spirit, moving, Lord Jesus, from north to south, east to west, from all continents. You are moving and you are fulfilling your task, Lord, before you come. In the name of Jesus, we pray. Amen and amen.
0: Amen, amen, amen. Thank you, sister. Thank you, sister. Thank you, thank you. Authority prayer. Thank you, sister. God bless you. You and your family, your ministry. Thank you, sister. Amen.
2: God bless you too, sister. Amen.
0: Amen, amen, amen. தங்களை ஏறிடு போமோத்தாசுவர் பர்வத்துக்கு நேரன்று பகுதி நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த நாளில் விண்ணோடு விண்ணையுங்கள். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். இந்த ஆளுநர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிப்போம். சொன்னால் இந்த நாட்கள் அவர்கள் பண்ண ஆசையில பதவி முகத்துல பாவ இச்சுக்குள்ள விழுந்து விடாதபடி, மக்களுடைய தொந்தரத்தை நசுக்காதபடி, மக்களுடைய நலன் கருதி இவர்கள் செயல்படுத்தவும் செயல்படவும் கர்த்தர் இவர்களை ஆள வேண்டுமா. இவர்களுடைய ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக எல்லாரும் ரத்திக்கப்படும். எல்லாரும் சத்தியத்தை அறிவி அறிவி அடிவரும் என்ற சுத்தமா இருக்குது. அவருடைய வேலையை சீக்கிரமா இருக்கு. யாரும் கைவிடப்பட்டு போகாதபடி வெளியேற பெற்று அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படியா நாங்கள் ஒருமனப்பட்ட ஜெபிப்போம். என்னோடு இணைங்க, நான் ஜெபிக்கிறேன். சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி தாப்பே, நன்றி அப்பா. இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த நாளின கதாவே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். அப்பா, எனக்கு தாசுர பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்க வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தரிடத்துல எனக்கு தாசு வரும் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளில் ஜப குறிப்பு கதாவே ரட்சிப்புக்காக அப்பா வருகிற நம்ம திருத்தரத்துக்குள்ள தருகிறேன் கத்தாவே. இந்த நாளிலும் வெளியேறப்பட்ட ரட்சிப்பு இனியே தேடி வந்த ரட்சித்திருக்க தாவே. அதே போல ஒவ்வொருதையும் ரட்சிக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவர். இந்த நாட்கள் புல்லாதவளாயிருக்கு கத்தாவே. ஆங்காங்கே சிறு சிறிய குழுக்களாய் ஆண்டவரே சஸ்தீவன்னு சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்புறார்கள் கத்தா. அதுவும் சிறு பிள்ளைகள் ஆண்டவர், சிறிய ஆண் பிள்ளைகள் கத்தா. 12 வயதுக்கு உட்பட்டவர்கள் அப்படியா, 12 வயதுக்கு உட்பட்ட பெண் பிள்ளைகள் கத்தா எழும்பி ஐயா வன்முறைகள் ஈடுபடுகிறார் ஐயா, கள்ள விட்டுக்கிறார்கள் ஐயா, பெற்றோர் அடிக்கிறார்கள் ஐயா, இசுக்கிறார்கள். இப்படிப்பட்ட அநியாய செயல்கள் பெருகி கொண்டிருக்கையா தேசம் எங்கும். இது கான்கிரிக்கத்தாவே, கண்ணோக்கி பாரும், கண்ணோக்கி பாரும். இந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட வன்முறை ஈடாக ஈடுபடாத லட்சியமாண்டவர், லட்சியமாண்டவர். குழுக்களா எழுந்து செயல்படுற காரியங்களை அப்பா நீ கண்ணோக்கி பாரு. இப்படிப்பட்ட ஐயா சத்துருட திட்டங்கள் குறைவான கண்ணியல் குளங்கள் பிள்ளைகள் விழுந்து விடாதபடிக்க வேலி போடு, ரட்சிப்பீராக, விடுதலை கொட்டுப்பீராக. தவறான வழி தவறான முறையில தவறான ஆலோசனை கொடுத்து நடத்துற சத்துருடைய திட்டங்கள் குறைவான கண்ணிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் தெரிவிப்புண்டு போத வல்லமைக்குள்ள ஒப்புக்காடும். வெற்றியும் வெற்றியும் ஆளுநர்களை பொறுப்படும், அதிகாரிகளை பொறுப்படும் பதவியில இருப்போரம் திருக்கத்தை தருகிற ஆண்டவரே. ராஜாக்களுடைய இருதயம் கத்தரின் கைகளை நீர்க்காதல் போல் இருக்கு. நம்முடைய சித்தத்தின்படி நீ திருப்பூரால் என்று வார்த்தை எழுதியிருக்கிற பிரகாரம் அறிக்க பண்ணுறோம் ஐயா. இந்த நாட்கள் ஒவ்வொரு ஆளுநரை தொட்டுவீரா, அதிகாரிகளை தொட்டுவீரா, பதவியில் இருப்ப தொட்டுவீராக, இவர்களுக்குள்ள மனந்திரம் உண்டாவதாக, நாட்டுக்கு நல்லதை செய்ய, மக்கள் நலங்கர செயல்பட அவருக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க நல்மலை நித்தம் நடத்த அப்பா நீர் கிரிய செய்யுங்க. நீங்க கிருபி அழியுங்க. இவைகளுக்கு உமக்கு பயர் பயத்தை கொடுங்க. நீங்க எத்தனையோ துணிகரமான பாவங்கள் பெருகி கொண்டிருக்க எஞ்சனங்கள் ஆண்டு அறிவில் உணர்வுல சங்காரமாய் போனார்கள் இயேசப்பா. எழுந்தருமே ஆண்டு இதனை கையோங்க தானேங்க ஆண்டு வரையே தகப்பனே அப்பா இவளுக்கு வளர்ச்சி உண்டாட்டும் ஆண்டு அப்பா விட்டுதலை உண்டாட்டு சுயம் மாட்டியற்றும் இயேசுவின் நாமத்தினா நமக்கா சபிக்கிறோம் எடுத்துக்கிற முடிவுகளை காண்கிறீர்கள் நிவரப்படுத்தின் ஆலோசனை கொடுப்பினார் என் தகப்பன் நீங்க ஆளுகள் செய்யுங்க. ஆளுநர்கள் ஆளுநராக இருந்து நடத்துங்க. ஆலோசனை ஆச்சரியமான யோசனை பெரியவர் செயல மாத்திரம் உள்ளவர் நீ ஒருவர் மாத்திரமே சப்பா கரத்தில் வெட்டி ஆண்டுகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து நடத்த வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். அப்பா இந்த நாளிலும் விடுதல் அடைச்சி உண்டாட்டும் ஆண்டு எந்தெந்த காரியங்களும் விட்டுதல் அடையணும் அந்த காரியத்தை விட்டுதல் அடைவார்களா ஒரு சுத்திகரிப்பு உண்டாவதாக அப்போ ஒரு மனம் திரும்ப உண்டாவதாக எல்லாம் நிர்ணயத்தை எடுத்துப்பட சரியான நேரம் மாற்றுவீராக என் தகப்ப நீங்க கிரிய செய்வீராக என் தகப்பதே உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கும் பண்ணாசு எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கப்பா இதனாலும் அப்படிப்பட்ட பணாசில் செயல்படாது அதை மோகத்துல விழுந்து விடாத பெருமையாவிய விட்டு விளக்குவீராக தாழ்மையாவிய ஊற்றுவீரா அப்பாளைய செய்யுங்க ஆளுங்க ஒவ்வொரு தேசத்து ஆளுநர் அதிகாரிகளை பொருட்படுங்க அப்பா எடுக்க தீர்மானங்கள் எடுக்க முயற்சிகள் ஐயா நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரத்தக்க நாட்டை நல்வழிப்படுத்தத்தக்க ஜனங்களை நல்வழிப்படுத்தத்தக்க ஆலோசனை நீங்க கொடுத்து நடத்துவோமா சமைக்கிறோமா ஜனத்துக்கு ஜனம் விரோதமாய் எழும்புற நாட்களா இருக்கப்பா அப்பா அது இந்த கனடா தேசத்தில் திரியோஜூத ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி வன்முறையில் ஈடுபட இஸ்லாமிய ஜனங்களை காண்கிறேன் அப்பா 11 ஜூத ஜனங்கள் இறந்திருக்கிறார்கள் எங்கள் தேசத்தில கூட இப்படிப்பட்ட வன்முறையால ஈடுபட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சுபாவங்கள் மாறட்டும் இயேசப்பா அப்பா பள்ளிக்கு பள்ளி வாங்க சுபாவங்கள் மறையட்டும் மன்னிக்க தன்மை உண்டா ஒரு மனந்திருந்து நேசிக்கிறோம் அகப்பனே எழுந்த ஒவ்வொரு தேசங்களை ஒவ்வொரு ஜனங்களையும் ஒவ்வொரு அதிகாரிகளை ஒவ்வொரு பதவியில இருப்போரை பொறுப்பெடுங்க ராஜா பொறுப்பெடுங்க ராஜா வழி நடத்துங்க ராஜா வழிப்படுத்துங்க ராஜா ரட்சிப்பம் விடுதலை உண்டாவதாக விளங்க ஜாம் எனக்கு முன்னும் என்று சொன்னவர் நான் ஜாம் என் நாமத்தை மட்டும் ஆணையிடும் என்று சொன்னார் இந்த வாக்குத்தத்தை நிறைவேறுவதாக யாரும் கைவிடப்பட்டு போவார்கள் மனம் திரும்ப உம்முடைய வெளிச்சத்தை காணும் உம்முடைய அன்பை காணும் உம்முடைய அன்பில் நினைத்திருக்க அன்பாய் நேசிக்க அன்பாய் வழி நடத்த அன்பாய் நாட்டை ஆள ஆலோசனை கொடுங்க நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கும் எதிராக எழும்புற சத்துரு திட்டங்கள்